நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக வருடம் 1948 ஜேஷ்ட மாதம் 25 நாள் 2026 ஆண்டு ஜூன் திங்கள் 15 தேதி இன்று திங்கட்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 42 நொடி.

நாளொரு குரல். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது. செய்நன்றி அறிதல் என்னும் அதிகாரத்தில் அமைந்துள்ள இக்குறட்பாவின் பொருள், தான் ஓர் உதவியும் முன் செய்யாதிருக்க பிறன் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாக முடியாது. மீண்டும் இக்குறட்பா நம் நினைவிற்கு. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது.

இனி நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நேயர்களே, நமது நிலையத்தில் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க. பொருள் ஈட்டல் வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் அரைக்கீரை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுரைத்தா செந்தில்குமார் அவர்கள், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் ராஜேந்திர சிங் அவர்களுடன் சந்திப்பு. வழங்குபவர் K.R. ரவிச்சந்திரன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை, இதில் சிந்தனை மலர். K.R. 7:02 அறிவோம் அறிவியல். காலநிலை மாற்றத்தில் எல் நினோ லா நினாவின் பங்கு. புதுச்சேரி வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் புவியியல் விரிவுரையாளர் முனைவர் ஆர். குமரன் அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி இடம்பெறும். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுரைத்தா செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. தீக்காயங்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருல்லா. 8:02, 8:30 தகவல் தளம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. வாழ்வியல் ரகசியம் யோகா. யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ். சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரை. படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, சென்னை அஞ்சல். ஒன்பது மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்கள் வாசித்திருக்கும் புல்லாங்குழல் இசை இடம்பெறும். டாக்டர் VLV சுதர்ஷன் அவர்கள் வயலின், ராம்நாத் வி ராகவன் அவர்கள் மிருதங்கம், சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு முதியோர் நலன். பனிரெண்டு மணிக்கு டெக் குரு, இதில் அறிவியல் முத்துக்கள் குறித்து சில செய்திகள். வழங்குபவர் மயிலாடுதுரைத்தா செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து விண்மீன்கள் குறித்த அதிசய செய்திகள் குறித்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நெய்வேலி

எஸ் பாலகுருநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெறும். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். பனிரெண்டு 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எம் சுந்தர் ஓதுவார் அவர்கள் பாட்டு இடம்பெறுகிறது. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் சமையல் குறிப்புகள் இடம்பெறும். இரண்டு 15:00 என்றும் இனியவை, 2:40 மொழிபெயர்ச்சியில் ஹிந்தி பாடம், நடத்துபவர் லட்சுமி சம்பத் அவர்கள், மாணவி சௌமியா ரமாகாந்த் வர்மா, சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல், இதில் சங்கரன் நம்பூதிரி அவர்கள் பாட்டு இடம்பெறுகிறது. 4:00 பொற்காலம் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை தேவா, இயக்கம் சேரன். 5:00 பொன்மாலை பொழுது, தந்தை எனும் தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 7:00 திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஏழு 7:30 உழவர் உலகம், எல் சாகுபடி முறைகள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சடையம்பட்டு கிராம உழவர் கே. பொற்செழியன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் இடம்பெறும். 8:00 திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை. பத்து 10:00 தேன்மழை, 10:25 மத்திய அரசின் 12வது ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களின் ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு ஒளிபரப்பிய நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: நேரம் 6:10 17:00.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் பொருள் ஈட்டல் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள்.
2: சமுதாயத்தில் மனிதன் மதிக்கப்படுவதற்கு காரணமாக அமைவதே பொருள். அத்தகைய பொருளை ஈட்டுவதற்கு ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளின் பெரும்பகுதியை செலவிடுகின்றான். செல்வம் அதிகம் உடையவனுக்கே சிறப்பும் மரியாதையும் கிடைக்கின்றது. மனிதன் தன் வாழ்நாளின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வதற்கு பொருள் தேவைப்படுவதால் பொருள்தான் மனித வாழ்வின் அடிப்படை என்றாகிவிட்டது. ஆனால்தான் பொருளார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு என்கிறார் வள்ளுவர். எவ்வித தகுதியும் இல்லாதவரையும் உலகம் மதிக்கும் அளவிற்கு தகுதி படித்து காட்டுவதே அவரிடம் சேர்ந்திருக்கும் பொருள்தான். ஆனால்தான் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்னும் குரலால் இக்கருத்தை உணர முடிகின்றது. பணம் எப்படி வேண்டுமானாலும் இக்காலத்தில் சம்பாதித்துவிடலாம் என்னும் தவறான போக்கு உலகத்தில் நிலவுகின்றது. செல்வம் ஈட்டும் முறையை சிறப்பாக எடுத்துரைக்கின்றார் வள்ளுவர். பெரிய அளவில் பொருள் ஈட்டுவதாக இருந்தாலும் அப்பொருள் வரும் வழி அருளுடன் அன்புடன் பொருந்தாத வழிகளாக இருந்தால் அப்பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் விலகிவிடுதலே சிறப்பு. நல்வழியில் பொருளை ஈட்டி சேமித்து வைப்போர்க்கு அறமும் இன்பமும் தானே வந்து சேரும். அறனியனும் செல்வமும் ஈனும் திறனின்றி தீதின்றி வந்த பொருள். வினையே ஆடவர்க்கு உயிரே என்பது பின்னாளில் உத்தியோகம் புருஷ லட்சணம் என்றாயிற்று. ஒரு நாட்டின் பொருள் உற்பத்தியை பற்றி கூறும்போது வள்ளுவர் 3 வழிகளை கூறுகின்றார். உருபொருள், உள்குபொருள்,

0: யார் திருப்பொருள் என்பதே அம்மூன்றும். பொருள் இல்லாமல் தனி மனிதனோ அல்லது தனி நாடோ இவ்வுலகில் உயர்வு பெற்றதாக சரித்திரம் இல்லை. செல்வச் செழிப்பில் திளைக்கும் அமெரிக்காவும் தீராத வறுமையில் தவிக்கும் சோமாலியாவுமே இதற்கு சான்றுகளாகும். செல்வம் பகையறுக்கும் எஃகாக பயன்படுத்தப்படுகின்றது. ஒவ்வொருவருக்கும் உட்பகை புறப்பகை என்று இரண்டு பகைகள் உள்ளன. உட்பகை என்பது சுற்றத்தாலோ நோயினாலோ வரக்கூடியது. புறப்பகை எதிரியால் வரக்கூடியது. இரண்டையுமே நம்மிடம் உள்ள செல்வத்தால் தீர்த்து கொள்ளலாம் என்கிறார் வள்ளுவர். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனில் கூறியது இல். ஈட்டிய செல்வத்தை யாருக்கும் தெரியாமல் பதுக்கி வைத்து பயன்படாமல் போவதை போன்ற கயமத்தனம் பொல்லாதது. அவ்வாறு பதுக்கி வைக்கும் செல்வம் அவனிடமிருந்து சொல்லாமல் கொள்ளாமல் விலகி சென்றுவிடும் என்பதே உண்மை. எனவே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே என்பதை புரிந்து கொண்டு நற்காரியங்களுக்கு பொருளை பயன்படுத்தி புண்ணியம் பெறலாம். பொருள் ஈட்டுவது வாழ்க்கையின் தேவைக்குத்தானே தவிர அதுவே வாழ்க்கையின் நோக்கமாகிவிடாது. உண்மையில் அழியாத செல்வம் என்பது கல்வி செல்வமே. அதை நாம் அனைவரும் பெற வேண்டும். பணம் காசு போன்ற அழியக்கூடிய செல்வங்களை நம் சந்ததிக்கு சேர்த்து வைப்பதை விட கேடில் விழிச்செல்வமாகிய கல்வி செல்வத்தை பண்பாட்டு செல்வத்தை சேர்த்து வழங்கிச் செல்வதுதான் ஒரு மனிதன் அவன் சந்ததிக்கு சேர்க்கும் உண்மையான செல்வமாகும். எனவேதான் கல்வி செல்வத்தை வெள்ளத்தால் அழியாது வெந்தனால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது கொடுத்தாலும் நிறையதும் குறைபடாது கள்ளத்தால் கல்வேன் எனலும் ஆகாது கல்வி என்னும் பொருள் உள்ளத்தே இருக்க உலகெங்கும் பொருள் தேடி உழலுவது என்ன என்று விவேக சிந்தாமணி கேட்கின்றது.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் பொருள் ஈட்டல் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்கா இடம் பிடித்த பாடல்களை தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 6:15:10. உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பக்தி மனம் கமழ ஒளி உலா வருகிறது. தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிறது டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

0: இதுவரை உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பக்திமணம் கமழ ஒளிவுலா வந்தது தெய்வீக ராகம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 1 நாள் திங்கட்கிழமை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் அரைக்கீரை சாகுபடி குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.
1: மருந்து சீட்டு கொடுத்து 5 மேல ஆகுது, வரவங்களை எல்லாம் கொடுக்குற எனக்கு கொடுக்காது, நிக்க வைக்கிற பாரு, சீக்கிரம் கொடுண்ணா, 100 வேலைக்கு போனோம் ஏறிக்க.
2: மருந்து கடையில் நிற்கிறவரு நம்ம கருத்தமுத்து, காலையிலேயே டவுனுக்கு வந்துருக்காப்ல. கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து,
1: யாரு எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இத, நம்ம காத்தமுத்து, வாப்பா வாப்பா வாப்பா.
2: ஆமாப்பா, நான் தான்ப்பா. என்னப்பா காலையிலே டவுனுக்கு வந்ததோடு இல்லாமல் மருந்து கடையில் வந்து நிற்கிற?
1: ஒன்றும் காத்தமுத்த, நம்ம பக்கத்து விட்டு மாறி போங்கறால, 100 ஏரி வேலை நடக்குதுன்னு வேலைக்கு போயிட்டான். அவன் பையனுக்கு தேமல் சொறி சேருங்கான், சரி அதனால டாக்டர் சீட்டு கொடுத்தான், மெடிக்கல் வரைக்கும் வாங்கி போய் வீட்டில் கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னான். அதனால வந்தமா நான் மெடிக்கலுக்கு.
2: ஓஹோ, மாரியப்பன் பிள்ளைக்கு சொறி சேரங்குக்கு மருந்து வாங்கறதுக்காக வந்தியா?
1: ஆமாம்.
2: எப்பா நாம கிராமத்தில் இருக்கிறோம், அரைக்கீரையா டெய்லி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம்னாவே இந்த தேமல் சொறி சிறங்கு இதெல்லாம் சரியாயிடும்ப்பா.
1: என்ன கதை மூத்த, டாக்டர் சொறி சிறங்கு தேமலுக்கு மருந்து எழுதி கொடுத்துறாரு, மருந்து வாங்க மெடிக்கலுக்கு வந்துக்கிறான், நீ என்ன அரைக்கிற சாட்டா நோயெல்லாம் குணமாகணும்னு சொல்கிற?
2: அப்பா உண்மைதான்ப்பா. கருத்தமுத்து, அரைக்கீரையை சாப்பிட்டா இந்த சொறி சிறங்கு தேமல் இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும், நல்லாயிடும்ப்பா.
1: அப்படியா சொல்கிறா?
2: ஆமாப்பா, அரைக்கீரையில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது.
1: சரி சரி, கொஞ்சம் இரு, மெடிக்கலில் அதை மருந்து மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறான். அப்படி போய் ஆலமரத்தில் உட்காந்து அரைக்கிற சம்மந்தமான எல்லா செய்திகளும் எனக்கு சொல்லுப்பா.
2: கருத்தமுத்த, அதான் மருந்து கிடக்காரவன்ட்ட மருந்து கொடுக்குறாரு. இப்போ வாங்கப்பா.
1: கொடுங்கண்ணா கொடுங்கண்ணா. சரிண்ணா.
2: சரி வாப்பா, நம்ம அங்கே போய் உட்காருவோம்.
1: சரி வா, காத்தமுத்து போகலாம்.

0: சொல்லுங்க அந்த முத்து.
1: ஒன்றும் இல்லைப்பா கருத்த முத்து, அரைக்கீரையில் இந்த வைட்டமின் சத்துலாம் இருக்குல்ல,
0: அதெல்லாம்
1: நிறையா இருக்குது. தாது உப்பு இதெல்லாம் நமக்கு அதிகமாக தேவைப்படும்ப்பா, அதெல்லாம் இந்த கீரையில் இருக்குது. இந்த கீரையை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா இந்த வாயு கோளாறுலாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் நீங்கும். சில பேருக்கு இந்த வாதத்தினால வலி வரும், அதெல்லாம் சரியாயிடும்ப்பா.
0: ஓஹோ
1: இவ்வளோ விஷயம் இருக்குதுப்பா.
0: கருத்த முத்தா, வெந்தயக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, பசலக்கீரை, அகத்திக்கீரை, இதெல்லாம் நான் சாகுபடி பண்ணுறேன்ப்பா. அரைக்கீரையும் சாகுபடி பண்ணலாங்கிற
1: கருத்தமுத்து, இவ்வளவு கீரையை சாகுபடி பண்ணுறனே அரைக்கீரையும் சாகுபடி பண்ணலாம்ப்பா.
0: ஆமாம்,
1: எல்லா கீரையிலையும் இல்லாத ஒரு விசேஷம் அரைக்கீரையில் இருக்குது சாகுபடி முறையில்.
0: ஓ, அப்போ அதனுடைய தொழில்நுட்பம்லாம் பற்றி விவரமாக சொல்லு கருத்தமுத்த. ஏன் கருத்தமுத்த, அது என்ன விசேஷமான சாகுபடி முறை?
1: ஏப்பா எல்லா கீரையும் நீ வேரோட பறித்து அதுக்கு பிறகு வயலில் ஒன்றுமே இருக்காது, இதை நீ வந்து விற்பனை பண்ணி காசு பார்க்க போகிற.
0: சரி,
1: ஆனால் அரைக்கீரையை நீ அறுத்து விட்டு அறுத்து விட்டு ஒரு வருஷம் வரைக்கும் கூட நீ பயிர் பண்ணலாம்ப்பா.
0: கதம்புத, அறுத்து அறுத்து அப்புறம் திருப்பி திருப்பி அதே முளைக்குமா?
1: ஆமாம்ப்பா, அரைக்கீரை நம்ம அறுத்து விட்டோம்னா கிளைகளையாக வெடிச்சு வெடிச்சு வரும்ப்பா.
0: ஓஹோ,
1: இது ஒரு குத்து செடி மாதிரி படரக்கூடிய தன்மை உடையது.
0: பரவாயில்லையா,
1: அறுத்து விட்டோம்னா திரும்ப துளிர்த்து துளிர்த்து வளரும்.
0: செலவு இல்லாமல் அதிகம் லாபம் கண்டுபிடிக்கலாங்கப்பா.
1: நீ பாட்டில் சாகுபடி பண்ணி பண்ணி வருஷ கணக்காக பண்ணலாம்ப்பா. குறைஞ்சது ஒரு வருஷமாவது உனக்கு பலன் தரக்கூடியதுப்பா இந்த அரைக்கீரை.
0: ஓஹோ,
1: இதை அறுப்பு கீரைன்னு கூட சில இடத்துல சொல்லுவாங்க, அறுத்து அறுத்து விடுறதுனால.
0: சரி சரி,
1: இதுவும் தண்டு கீரை இனத்தை சார்ந்த ஒரு கீரை தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குத்து செடியாக படறோம், நாம் அறுத்து விட்டு அறுத்து விட்டு அதை திருப்பி திருப்பி நம்ம பயிர் பண்ணிகிட்டே இருக்கலாம், ஆண்டு முழுவதும் நமக்கு பலன் தரக்கூடியது.
0: கதமுத, அரைக்கீரையினுடைய பயிரிடும் பருவம், எந்த மண்ணில் நல்லா வளரும், இதனுடைய சாகுபடி தொழில்நுட்பம், நீர் நிர்வாகம், இதெல்லாம் பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுப்பா.
1: கருத்தமுத்து, இந்த கீரையை ஆண்டு முழுவதும் நம்ம பயிர் செய்யலாம். ஆனாலும் சித்திரை, ஆடி, மார்கழி, மாசிப்பட்டம் இதெல்லாம் ஏத்த பருவம். நல்ல மண், மணல் கலந்த சற்றே அமிலத்தன்மை இருக்கணும். அந்த மாதிரி இருபாடு மண் ஒன்றும் இருக்க, அந்த மண், அப்புறம் செம்மண் நிலம், இதெல்லாம் இந்த கீரை சாகுபடிக்கு உகந்ததுப்பா.
0: எவ்வளவு விதை தேவைப்படும் கதமுத்தா?
1: ஒரு ஹெக்டருக்கு 2.5 கிலோ விதை தேவைப்படும்ப்பா. நம்ம தேர்வு செஞ்ச நிலத்துல ஏக்கருக்கு 5 டன் தொழுகிறோம், அப்புறம் 4 டன் எரு, இதை கலந்து கொட்டி நல்லா உழவு செஞ்சு மண்ணை பண்படுத்தணும்.
0: சரி,
1: அப்புறம் தேவையான அளவு பாத்திகள் அமைச்சிக்கணும்.
0: ஓஹோ,
1: ஆமாம், பாத்திகளில் தான் இந்த கீரையை வளர்க்குறது நல்லது. கீரை விதையை மணலோடு கலந்து பாத்திகள் அப்படியே மேலே தூவிட்டு கையால் லேசாக கிளறி அப்படியே விதையெல்லாம் மூடுற மாதிரி வச்சுட்டு அப்புறம் பாசன தண்ணியை விடணும். தண்ணியை பார்த்து செலவு பண்ணணும்ப்பா. நல்லா தட தட தடன்னு தண்ணியை விட்டோம்னா இந்த விதையெல்லாம் ஒரு பக்கமாக தண்ணியில் அடிச்சிட்டு
0: போயிடும்.
1: அதனால் பூவாளியால் நீர் பாய்ச்சுற மாதிரி விதை வந்து அங்கேயும் நவுந்துடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம தண்ணி பாய்ச்சணும்.
0: சரி,
1: விதைச்ச 3 நாள் உயிர் தண்ணி, அப்புறம் 4 நாளைக்கு ஒரு முறை தேவையான அளவு தண்ணி பாய்ச்சணும்ப்பா.
0: ஓஹோ, எவ்வளோ உரம் போடணும் அதை பற்றி விவரம் சொல்லலாம் கதமுத்த.
1: நம்ம ஆரம்பத்துலேயே என்ன பண்ணுறோம், 5 டன் தொழுகிறோம், அப்புறம் 4 டன் எரு.
0: ஆமாம்,
1: நம்ம பயிர் செய்ய ஆரம்பித்த பிறகு ஜீவாமிர்த கரைசல்.
0: ஓஹோ,
1: அதை மாதத்துக்கு 2 முறை பாசன நீரில் நம்ம கலந்து விடணும்.
0: அது நான் கேவிகேல போயிட்டு ட்ரைனிங்லாம் எடுத்து வந்து நல்லா பண்ணுவாங்க கதமுத்த.
1: அப்புறம் என்னப்பா, அதை வந்து மாதத்துக்கு 2 தடவை பாசன தண்ணியில் கலந்து விட்டினா கீரையோட வளர்ச்சி அமோகமாக இருக்கும், நமக்கு நல்ல மகசூல் கொடுக்கும்ப்பா. சரியா?
0: சரி சரி கதமுத்த, இந்த அரைக்கிற பயிரிட்ட எத்தனை நாளுக்குள்ள முளைக்கும், எத்தனை நாளுக்குள்ள அறுவடை பண்ணணும், பூச்சி நோய் தாக்குதல் ஏதாவது வருமா, இதை பத்தி விவரமா சொல்லுப்பா.
1: 1 வார காலத்துல விதைகள் முளைக்க ஆரம்பிக்கும். 10-15 நாட்கள் கழிச்சு நாம ஒரு களை எடுத்துடணும்.
0: சரி,
1: கை களை மாதிரி எடுத்துட்டு பயிர் வந்து சில இடத்துல ரொம்ப நெருக்கமா கிளம்பியிருந்ததுன்னா அந்த பயிரை வந்து களைச்சி விட்டு பயிர் எண்ணிக்கையை பராமரிக்கணும். ரொம்ப கிட்டக்கிட்ட எல்லா பயிரும் இருந்துடக்கூடாது. அப்புறம் பூச்சி தாக்குதல் ஏதாவது தென்பட்டுச்சுன்னா அதை சமாளிக்கிறதுக்கு நொச்சி, பரண்ட, சோத்துக்கத்தாழ், இந்த 3ஐயும் சமமா எடுத்து நல்லா அரைச்சி 1 லிட்டர் மாட்டு கோமியம் இருக்குல்ல, அதுல கலந்து அப்படியே 1 நாள் வச்சிருக்கணும்ப்பா. அப்புறம் அதுலேருந்து 300 மில்லி எடுத்துக்கிட்டு 10 லிட்டர் தண்ணீர்ல அதை கலந்து செடிகள் மேல நல்லா படுற மாதிரி நாம தெளிச்சு விட்டோம்னா இந்த வாடைக்கு பூச்சிகள் எதுவும் வராது, எல்லாம் ஓடிவிடும்பா.
0: ஓஹோ.

0: இந்த கீரை வளர்ந்துட்டு வருதுல்ல, ஒரு 30 சென்டிமீட்டர் உயரம். அது வரைக்கும் கூட இது வளரும். ஒரு 5 சென்டிமீட்டர் கீழே இருந்து விட்டுட்டு அப்புறம் மேல இருக்கிறத அப்படியே அறுவடை செஞ்சிடணும்பா. இப்படி தான் வந்து அரைக்கீரையை சாகுபடி செஞ்சு நம்ம அறுவடை பண்ணி லாபம் பார்க்கலாம்பா.
1: காத்துமுத, இந்த அரைக்கீரை சாப்பிட்றதால சொறி, தேமல், சிறங்க இதெல்லாம் குணமாகும்னு சொன்னேன். அப்புறம் வாயு கோளாறு, வாத நோயெல்லாம் நீங்கன்னு சொன்னேன். வேற என்னென்ன மருத்துவ பயன்கள்லாம் இருக்குதுப்பா இதில்?
0: உடம்புல இந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படும் நோய் இருக்குல்ல,
1: ஆமாம்,
0: அதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறதுல இந்த கீரை வந்து முக்கிய பங்காற்றுதுப்பா.
1: ஓஹோ,
0: இந்த கீரையோட பெருங்காயமும் வெங்காயமும் சேர்த்து செஞ்ச அந்த பொரியல் இருக்குல்ல, ஜலதோஷம், அப்புறம் சில பேருக்கு ஜன்னின்னு சொல்லுவாங்க குளிர்காய்ச்சல், இதெல்லாம் நீங்கும்பா. அரைக்கீரை விதைய நல்லெண்ணெயில விட்டு காய்ச்சி நல்லா வடிகட்டி வச்சுக்கிட்டு தலைக்கு தடை வந்தோம்னா தலைமுடி கருமையாகவும் செழிப்பாகவும் வளருமா.
1: உயிர்சத்தான
0: வைட்டமின்னும் இருக்குது, தாது உப்புகளும் இருக்குது. அரைக்கீரை விதைய நம்ம நல்லெண்ணெயில விட்டு காய்ச்சி வடிகட்டி அதை தலைக்கு தடவிட்டு வந்தோம்னா முடி கருமையாகவும் செழிப்பாகவுமா இருக்கும்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அது.
1: ஆமா,
0: அதனால இவ்வளவு விஷயம் இருக்குது. அரைக்கீரைய நம்ம அப்பப்ப சாப்பிடணும்பா. சாகுபடி செய்யறதுக்கு ஏத்த கீரையில முக்கியமான கீரைப்பா இந்த அரைக்கீரை.
1: காத்துமுத, இந்த அரைக்கீரை பயிரதுல எனக்கு லாபம் வர்றது முக்கியம் இல்லாம அரைக்கீரை மக்களுக்கு ஒரு நோய் தீர்க்கும் அருமருந்தாவும் இருக்குதுப்பா.
0: ஆமாப்பா. சரி சரி, வேலை முடிஞ்சுதான் நம்ம ஊருக்கு கிளம்புவோமா?
1: சரி,
0: நீ எப்படி வண்டியில வந்தியா பஸ்ல வந்தியா?
1: பஸ்ல வந்தோம் காத்துமுத.
0: சரி சரிப்பா, போப்பா என் வண்டியிலேயே நம்ம ரெண்டு பேரும் ஊருக்கு போடுவோம்.
1: ரொம்ப சந்தோஷம்.
0: சரி சரி, பைக்ல உட்காரு.
1: பெட்ரோல் கூட நான் போடுறேன்ப்பா.
0: ஏப்பா அதெல்லாம் போட்டு ரெடியா வச்சிருக்கப்பா, நீ பின்னாடி உட்காருப்பா.
1: சரி சரி சரி.
0: போறதான் போறோம், அப்படியே ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கேன், அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டே நான் கேட்டுட்டு இருக்கேன்.
1: சரி சரி சரி.

0: தன்னே நானே நாடு முன்னேற பாடுபடு.
1: இன்றைய உழவர்களுக்கான நிகழ்ச்சியில் இதுவரை அரைக்கரை சாகுபடி குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்து கொண்டுள்ள அவர், விவசாயிகளுக்கான மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அவர்களது வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வேளாண் துறையின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்து மத்திய அமைச்சரின் கட்டுரையில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூய்மை இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் சுகாதாரம், ஆழ்கடல் இயக்கம், ககன்யான் போன்ற திட்டங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து வருவதை சுட்டிக்காட்டினார். உலக அரங்கில் விண்

வெளி அணு மின்சக்தி போன்ற நவீன தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அவர் கூறினார். அரசின் முன்முயற்சிகள் மூலம் உள்நாட்டு தொழில்நுட்ப திறன் மேம்பட்டுள்ளதாகவும் தொழில்நுட்ப துறையில் இந்தியா மீது உலக நாடுகள் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் மின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை தமுக்கம் மைதானத்தில் அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு 72 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறையில் அரசிற்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் இந்த வெள்ளை அறிக்கையில் இடம்பெறும் என்று கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்பான திட்டங்களில் முறைகேடுகள் காரணமாக காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் தமிழகம் பின்தங்கியுள்ளதாக அவர் குறை கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், அரசு பொருட்காட்சியில் மாநில அரசின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளில் அரசின் திட்டங்கள் குறித்து மக்கள் அறிந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான

0: திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை தமுக்கம் மைதானத்தில் அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு 72 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறையில் அரசிற்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் இந்த வெள்ளை அறிக்கையில் இடம்பெறும் என்று கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்பான திட்டங்களில் முறைகேடுகள் காரணமாக காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் தமிழகம் பின்தங்கியுள்ளதாக அவர் குறை கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், அரசு பொருட்காட்சியில் மாநில அரசின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளில் அரசின் திட்டங்கள் குறித்து மக்கள் அறிந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மரக்காணத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட பின் பேசிய அமைச்சர் இதனை தெரிவித்தார். இப்பகுதி மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பான கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று திரு வன்னியரசு கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் மீன்பிடி தடை காலம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் நாகை துறைமுகத்தில் இருந்து 1000-க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க புறப்பட்டுச் சென்றனர். இந்திய கடற்பகுதியில் பாதுகாப்பாக மீன்பிடிக்க ஏதுவாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாகை மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒவ்வொரு ஆண்டும் மீன்களின் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு விதிக்கப்பட்ட 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்ததை அடுத்து நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து 1000-க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் இன்று காலை உற்சாகமாக கடலுக்கு புறப்பட்டு சென்றனர். நாகை துறைமுகம் முழுவதும் மீனவ குடும்பத்தினர் ஏராளமானோர் கூடி கடலுக்கு செல்லும் மீனவர்களை கையசைத்து வழி அனுப்பி வைத்தனர். கடலுக்கு செல்லும் மீனவர்கள் இலங்கை கடற்படையின் அச்சுறுத்தல் இல்லாமல் இந்திய கடல் எல்லையில் பாதுகாப்பாக மீன்பிடிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனவர்கள் 5 முதல் 10 நாட்கள் கடலில் தங்கி மீன்பிடித்துவிட்டு கரை திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: 61 நாட்கள் தடை காலத்திற்கு பிறகு தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் உற்சாகத்துடன் கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: இன்று அதிகாலை தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து விசைப்படகுகளில் 100-க்கணக்கான மீனவர்கள் மீன்பிடிக்க புறப்பட்டு சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தருவைக்குளம், பேம்பார் உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்தும் மீனவர்கள் இன்று மீன்பிடிக்க புறப்பட்டு சென்றனர். இன்று 2:10 இந்த மீனவர்கள் கரை திரும்புவார்கள். 60 நாட்களுக்கு பிறகு மீன்பிடிக்க செல்வதால் அதிக அளவில் மீன்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மகிழ்ச்சியோடு இந்த மீனவர்கள் இறைவனை பிரார்த்தனை செய்து புறப்பட்டு சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: நாமக்கல் மாவட்டத்தில் நாள்தோறும் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதுடன் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பல்வேறு காரணங்களால் முட்டை விலை கடந்த 2 வாரங்களாக அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நாமக்கல் மண்டலத்தில் உள்ள 1000-க்கும் மேற்பட்ட கோழிப்பனைகளில் 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு நாள்தோறும் சுமார் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக நாள்தோறும் லாரிகள் மூலம் நாமக்கல்லிலிருந்து முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. நாளொன்றுக்கு சுமார் 1 கோடி முட்டைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தன. தற்போது அது 25 லட்சமாக சரிந்துள்ளது. கடந்த 2 வாரங்களாகவே முட்டை நுகர்வு அதிகரித்து காணப்பட்டது. அதுமட்டுமின்றி டீசல் விலை உயர்வால் லாரி வாடகை உயர்வு, சுங்க கட்டணம், உதிரி பாகங்கள் உயர்வு காரணம் முட்டை விலை தொடர்ந்து ஏற்றமாக காணப்படுகிறது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 7 ரூபாய் அளவிற்கு வரலாற்று சாதனையை எட்டும் என்றும் கோழிப்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ். கண்ணன்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல், சேலம், திருச்சி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது.

0: கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 4 நாட்களுக்கு இப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் எண்ணெய் கிடங்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு வலாடிமிர் ஜெலென்ஸ்கி தெரிவித்துள்ளார். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் ஆயுதக்குழு கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆங்கில கால்வாயில் ரஷ்யாவின் கடற்பகுதிக்கு சொந்தமான தடை செய்யப்பட்ட ஸ்மிர்டோஸ் என்ற எண்ணெய் கப்பலை நேற்று பிரிட்டிஷ் ஆயுதப்படை தடுத்து நிறுத்தியது. எந்திர கோளாறு காரணமாக ஓமன் கடற்பகுதியில் சிக்கி தவித்து வந்த கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுநுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. எய்ம்ஸ் மருத்துவமனையுடன் தொலைத்தொடர்புத்துறை இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இரத்த தான முகாம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே எட்டுக்குடியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் விமான பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மத்திய அரசின் ஃபிட் இண்டியா அமைப்பின் மூலம் நடத்தப்பட்ட சிலம்பம், கராத்தே உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு நேற்று பாராட்டு விழா நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 170 ரன் எடுத்தது. இதனையடுத்து 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பாகிஸ்தான் 17 ஓவரில் 106 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55 12:00.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: சுற்றுச்சூழல் ஆர்வலர் ராஜேந்திர சிங், வழங்குபவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள்.
4: ராஜேந்திர சிங் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பாக்பத் மாவட்டத்தில் மீரட் அருகே உள்ள தௌலா கிராமத்தில் பிறந்தார். அவர் 7 உடன்பிறப்புகளில் மூத்தவர். அவரது தந்தை ஒரு விவசாயி. அவர் கிராமத்தில் உள்ள 60 ஏக்கர் நிலத்தை கவனித்து வந்தார். அங்கு ராஜேந்திரா தனது ஆரம்ப பள்ளி படிப்பை மேற்கொண்டார். அவரது வாழ்க்கையின் ஒரு முக்கியமான நிகழ்வு 1974 நடந்தது. அவர் உயர்நிலைப் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது காந்தி அமைதி அறக்கட்டளையின் உறுப்பினரான ரமேஷ் சர்மா மீரட்டில் உள்ள அவர்களது குடும்ப வீட்டிற்கு வருகை தந்தார். அவரது வருகை இளம் ராஜேந்திராவின் மனதை கிராம மேம்பாட்டு பிரச்சனைகள் பால் சிந்திக்க வைத்தது. சர்மா கிராமத்தை சுத்தம் செய்தல், ஒரு வச்சனாலயா அதாவது நூலகத்தை திறத்தல் மற்றும் உள்ளூர் மோதல்களை தீர்ப்பதில் ஈடுபட்டார். விரைவில் அவர் ராஜேந்திராவை மது பழக்க ஒழிப்பு திட்டத்தில் ஈடுபடுத்தினார். தனது படிப்பை முடித்த பிறகு 1980 அரசு பணியில் சேர்ந்தார். இதற்கிடையில் ஜெய்ப்பூர் பல்கலைக்கழக வளாகத்தில் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டது. அந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ அதிகாரிகள் மற்றும் மாணவர்களால் தருண் பாரத் சங்கம் அதாவது இளம் இந்திய சங்கம் அல்லது TBS என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்பில் ராஜேந்திர சிங் சேர்ந்தார். அச்சம்பவம் தொடர்ந்து சமூக பணிகளில் ஈடுபட ராஜேந்திர சிங்கை ஊக்கப்படுத்தியது. கோபாலபுரா கிராமத்தில் ஒரு சிறிய ஆயுர்வேத மருத்துவ பயிற்சியை தொடங்கினார். அதே நேரத்தில் அவரது சக ஊழியர்

0: ஊழியர்கள் கிராமங்களில் கல்வியை மேம்படுத்த வெளியே சென்றனர். ஒரு காலத்தில் தானிய சந்தையை கொண்டிருந்த அல்வார் மாவட்டம் பல ஆண்டுகளாக நடந்த காடழிப்பு மற்றும் சுரங்கத் தொழில் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்தது. குறைந்த மழை பொழிவை தொடர்ந்து வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டதால் அக்காலத்தில் நதிகள் பெரும்பாலும் வறண்டு நிலங்கள் தரிசாக காணப்பட்டன. தடுப்பணைகள் கட்டுவது அல்லது ஜோஹாத் போன்ற பாரம்பரிய நீர் பாதுகாப்பு நுட்பங்கள் கைவிடப்பட்டதும் மற்றொரு முக்கிய காரணமாகும். அதற்கு பதிலாக கிராமவாசிகள் நிலத்தடி நீரை உறிஞ்சிய நவீன ஆழ்துளை கிணறுகளை நம்பத் தொடங்கினர். அதனால் தொடர்ச்சியான பயன்பாடு ஏற்பட்டது. இந்த ஆழ்துளை கிணறுகள் சில ஆண்டுகளில் மேலும் மேலும் ஆழமாக தோண்டப்பட வேண்டியிருந்தது. மழைநீரை சேமித்து நிலத்தடி நீரை நிரப்ப பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்டு வந்த மண் தடுப்பணைகளான ஜோஹத் என்று அழைக்கப்பட்ட தடுப்பணைகளில் வேலை செய்ய அவரை ஊக்குவித்தனர். இந்த நுட்பம் கடந்த 10 ஆண்டுகளில் கைவிடப்பட்டிருந்தது. இதன் விளைவாக அப்பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக நிலத்தடி நீர் இல்லாமல் இருந்ததுடன் அதிகாரபூர்வமாக இருண்ட மண்டலம் என்றும் அறிவிக்கப்பட்டது. ராஜேந்திரா உள்ளூர் விவசாயிகளிடமிருந்து நீர் சேமிப்பு குறித்த பாரம்பரிய நுட்பங்களை கற்றுக்கொள்ள விரும்பினாலும் அவரது மற்ற நகர நண்பர்கள் உடல் உழைப்பு சார்ந்த வேலைகளையே செய்ய தயங்கி அவரிடமிருந்து பிரிந்து சென்றனர். இறுதியில் சில உள்ளூர் இளைஞர்களின் உதவியுடன் பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாமல் புறக்கணிக்கப்பட்டு கிடந்த கோபாலபுரா ஜோகத்தில் உள்ள வண்டலை அவர் அகற்றத் தொடங்கினார். அந்த ஆண்டு பருவமழை வந்தபோது ஜோகத் நிரம்பியது. மேலும் பல ஆண்டுகளாக வறண்டு கிடந்த கிணறுகளில் விரைவில் நீர் வந்தது. கிராமவாசிகள் ஒன்றிணைந்து உதவ அடுத்த 3 ஆண்டுகளில் நிலத்தடி நீர்மட்டம் 15 அடி வரை ஆழம் சென்றது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் ராஜேந்திர சிங் வழங்கியவர் கே.ஆர். ரவிச்சந்திரன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:10. இனி தொடர்வது புதுவை புதுமை. புதுவை புதுமை நிகழ்ச்சியின் தொடக்கமாக மலர்வது சிந்தனை மலர். ஆழமான கருத்துக்களுடன் நம் சிந்தனையை மலரச் செய்ய இதோ இன்றைய சிந்தனை மலர். நம்பிக்கை என்பது சிறு புயல் காற்றில் துவளும் மென்மரம் அல்ல, அடிப்பெயரா இமயம் போன்றது என்பது அறிஞர் அண்ணா அவர்களின் சிந்தனை. உண்மைதாங்க, நம்பிக்கை என்பது சிறிய சோதனைகள், தடைகள், தோல்விகள் வந்தவுடன் சாய்ந்துவிடும் பலவீனமான ஒன்று அல்ல. அது இமயமலை போல அசைக்க முடியாத உறுதியும் நிலைத்தன்மையும் கொண்டதாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எத்தகைய புயல்கள் வந்தாலும் நம்பிக்கையை இழக்காமல் முன்னேற வேண்டும் என்பதையே வலியுறுத்துகிறார். இன்றைய சிந்தனை மலரில் மலர்ந்தது அறிஞர் அண்ணா அவர்களின் சிந்தனை. நாமும் சிந்திப்போம், நம்பிக்கையுடன் செயல்படுவோம், வாழ்வில் வளம் பெறுவோம்.

0: நேரம் 7:02.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது அறிவோம் அறிவியல். இன்றைய நிகழ்ச்சியில் காலநிலை மாற்றத்தில் எல் நினோ லானினா

0: பங்கு குறித்து புதுச்சேரி பில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் புவியியல் விரிவுரையாளர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடனான நேர்முகத்தின் இரண்டாம் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: இன்றைய நிகழ்ச்சியில எல்நினோ மற்றும் லானினா இது சம்பந்தமா பல்வேறு செய்திகள் நம்ம நேயர்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஒரு காலத்தில் வந்து பருவமழை அப்படிங்கிறது ஒரு பீரியாடிக்கலாக மாதத்துக்கு ஒரு 4 தடவை 5 தடவை இப்படி பெஞ்சிட்டு இருந்தது. அப்போ நம்ம சராசரி பார்த்தோம்னா ஓரளவு நம்ம வருஷத்துக்கு எவ்வளோ ஒரு இடத்துல வந்து ஒரு 1000 மில்லிமீட்டர்னா 1000 மில்லிமீட்டர் தொடுதுன்னா சரி நார்மல் அப்படின்னுறாங்க. இன்றைய காலகட்டத்தில் ஒரே நாளில் ஒரு 4-5 மாதத்துக்குள்ள மழையே பெஞ்சிருது. அந்த ஒரே நாளில் பெய்யறதுனால வெள்ளம் உண்டாயிடுது, அந்த இடத்துல வந்து சேதம் அதிகமாகிடுது, அந்த மழை நீரும் பூமிக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே போக முடியாமல் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் கடல்
2: செய்யும்.
1: அப்போ நமக்கு நிலத்தடி நீர் ஓட்டமும் வந்து குறைஞ்சி போயிடுது. இதனால் பாதிப்பு தானே உண்டாகுது
2: இது எல்லாத்துக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் உதாரணம் பார்த்தோம்னா இந்த கிழக்கு காட்டுகள் பார்த்தீங்கன்னா இதை தான் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். கிழக்கு காட்டுகள் வந்து எப்போ வந்து வேகமாக வருது, எப்போ வந்து அதனுடைய அளவு குறையுது, எப்போ அடிக்காமல் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை ப்ரிடிக்ட் பண்ணும். இது பூமியோட சுழற்சி காரணமாக ஏற்படுகிறது. இதுக்கு இயற்கை சீற்றத்திற்கும் மழை பொழிதலுக்கும் மிக முக்கியமான காரணியாக இருப்பது இந்த கிழக்கு காட்டுகள்.
1: கால அளவுன்னு பார்த்தோம்னா இந்த எல்நினோ அது எவ்வளவு காலம் எடுத்துக்குது? ஏன்னா வந்து லானினாவுக்கும் வருட கணக்கில் சொல்றாங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்க.
2: இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எல்நினோ பார்த்தீங்கன்னா குறிப்பாக இது ஒரு அசாதாரண நிகழ்வு தான். இது வந்து ஒன்று ஏற்பட்டால் ஒரு சில வாரங்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் கூட நீடிக்குன்னு சொல்கிறாங்க. முதல்ல 1982 வரை ஒரு நிகழ்வு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் 1997 முதல் 1998 வரையும் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துகிறது. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா 1980-90களில் பார்த்தீங்கன்னா கடுமையாக இருந்துன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 6 டிகிரி செல்சியஸ் வரையும் கடல் நீருடைய வெப்பம் வந்து உயர்ந்திருக்கிறதாக நோட்டீஸ் பண்ணிடுறாங்க.
1: அதாவது இப்போ எல்நினோங்கிறது அதிகபட்சம் நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் 12 மாதம் வரைக்கும்,
2: 2 வருஷம் கூட
1: ஒரு 3 வருஷம் அதிகமாக
2: இருக்கு.
1: உலகத்தில் வந்து கார்பன் வந்து அதிகமாக பயன்படுத்துறதுனால தான் வந்து வெப்பநிலை உயர்றதுக்கு, ஏன்னா புவி வெப்பமயமாதல் தான் முக்கியமான காரணம் சொல்றாங்க.
2: கார்பன் டை ஆக்சைடு
1: துருவ பகுதியில் இருக்கக்கூடிய ஐஸ் எல்லாம் வந்து உருகிறதுக்கு புவி வெப்பமயமாதல் தான் காரணங்கிறாங்க. அதனால கடல் நீர் மட்டம் அதிகமாயிடுது. அதனால மாதிரி எல்நினோ காலங்களில் வெப்பநிலை உயரும் போது அங்கே வசிக்கக்கூடிய தாவரங்களாக இருக்கட்டும், மீன்களாக இருக்கட்டும், கடலில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு ஆபத்துங்கிறாங்களே, அந்த மாதிரி உயிரினங்களுக்கு ஆபத்தும் ஏற்படுதா?
2: ஆமாங்க. இப்போ இந்த பசுமை குடில் வாயு இது பார்த்தீங்களா, இப்போ கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க.
1: கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்,
2: பசுமை குடில் வாயு விலை, இதில் மேஜராக பார்த்தோம்னா நீங்கள் கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு இதெல்லாம்
1: பார்த்தீங்கன்னா
2: இவைகள்லாம் நம்ம அதிகமாக பயன்படுத்துவதால். இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபியூயல்ஸ் கம்பியூஷன் அதை எரிபொருள் எரிக்கப்படும் போது வெளிவரக்கூடிய எக்ஸாஸ்ட் சொல்லக்கூடிய இந்த வாயுக்கள்லாம் வந்து அதிகமாக வளிமண்டலத்தில் போய் தேங்குவதால் இந்த விளைவு ஏற்படுவதால் நமக்கு அதிகப்படியான வெப்பம் நம்ம புவியை தாக்கிறது. இதுதான் நம்ம கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்கிறோம். இவைகளால் நமக்கு புவி வெப்பமடைதல் ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக கருதப்படுகிறது.
1: அதாவது கிரீன் ஹவுஸ் கேசஸ்ங்கிறது வந்து பூமி வந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக இயற்கையிலே வச்சிருக்குது. அது ஒரு அளவோடு இருக்கணும். ஏன்னா வந்து சூரியன்ட்டு வரக்கூடிய வெப்பம் வந்து பூமியை வந்தடைந்து திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகும் போது ஒரு கொடை மாதிரியான இந்த பசுமை குடில் வாயுக்கள் வந்து இந்த வெப்பத்தை வந்து உலகம் முழுக்க பரவறதுக்காக வச்சிருக்குது. அதனாலதான் வந்து குளிர் பிரதேசங்கள்ல கூட ஓரளவு வெப்பம் வேணும் அப்படிங்கறது இயற்கையிலேயே பூமி செட்டப். பட் நாம வந்து செயற்கையா ஏரோப்ளைன்ல, ஜெட் விமானங்கள்ல, வீட்டுல பயன்படுத்தக்கூடிய ஃப்ரிட்ஜ்,
2: ஃப்ளோரோகார்பன், இப்போ ஏரோசால்ஸ் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற ஹேர் ஸ்ப்ரே,
1: பர்ஃப்யூம்ஸ் கேஸஸ் அதிகமாகிடுது. அப்போ வந்து வெப்பம் வெளியில் போக முடியாமல் திரும்ப பூமிக்குள்ளாரே ரிஃப்ளெக்ட் ஆகும், கடல் வந்து சீக்கிரம் ஹீட் ஆகும்.
2: ஆமாம், வெப்பநிலை வந்து வேறுபாடு அதிகமாக,
1: பெரிய ஆபத்தை இதெல்லாம் குறைக்கணும்.
2: இது குறைக்கத்தான் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கணும்
1: அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவில் மழைப்பொழிவுக்கு லானினா முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எனக்கு இன்னொன்று என்னென்னா புயல்கள் இதெல்லாம் உருவாகிறத பற்றி, அப்புறம் அதுக்கும் இந்த எல்நினோ லானினாவுக்கும் உள்ள தொடர்பு, இந்த புயல்களுடைய சில புயல்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு பேராபத்து எல்லாம் உண்டு பண்ணதெல்லாம் இருக்குது, அது சம்மந்தமான செய்தி எல்லாம் சொல்லுங்கள்.
2: சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புயல்களுக்கு ஒவ்வொரு கடல் பரப்புக்கு தகுந்தாப்பல் பேர் வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம இந்திய பெருங்கடலில் வந்து புயல்கள் உருவானா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சைக்ளோன் சொல்கிறாங்க. இதே புயல்கள் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கல் ஏற்பட்டால் அது ஹரிக்கேன்னு சொல்கிறாங்க. இதே புயல்கள் வந்து பசிபிக் பெருங்கல் ஏற்பட்டால் அது வந்து டைஃபன் சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு சீசன்லையும் குறைந்தபட்சம்

0: பார்த்தீங்கன்னா 3 முதல் 10 காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகுதுன்றோம். அதில் சிலது வீரியமானதாகவும் சிலது வீரியமற்றதாக செயல்படுது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானாக மட்டும்தான் தான் நமக்கு மழைப்பொழிவு அதிகமாக காணப்படும். இதில் பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல பகுதியில் பார்த்தா காற்றழுத்த வேறுபாடுகளால் வந்து இந்த புயல்கள்லாம் உருவாகிறது. மிகப்பெரிய புயல்கள் தாக்கங்கள்லாம் நம்ம இந்தியா நிலப்பரப்பு சந்தித்திருக்கு. அப்போ நமக்கு வந்து நல்ல மழைப்பொழிவு வேணும்னா நமக்கு வந்து ஒரு பாதிப்பில்லாத ஒரு புயல் சின்னம் உருவானால் தான் நமக்கு மழைப்பொழிவு இருக்கும். இப்போ இந்த நீரோட்டங்களால் வந்து புயல்கள் உருவாகிறதுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா கடல்கள் இல்லையில் நமக்கு மழை இல்லை. கடல் பரப்பிலிருந்து தான் நமக்கு வந்து கடல்லேருந்து தான் நீரானது வெப்ப நீராக மாறி ஆவியாகி மேகமாகி மழை பொழுது. அப்போ காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகிறதுக்கு காரணம் கண்டிப்பாக நம்ம கடல் பகுதி தான். அப்போ இது போல் புயல்களை உருவாகுவதற்கு காரணமும் இந்த கடல் பரப்பு தாங்க ஐயா.
1: இப்போ இந்த புயல்களில் முக்கியமான புயல்கள்லாம் கொஞ்சம் பேர் சொல்லுங்களா.
0: நம்ம இந்திய பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புயல்களில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1998 ஒரு 6 வகையான சைக்ளோன்ஸ் வந்து நம்ம பகுதியில் காணப்படுதுங்க. அதில் அக்டோபர் மாதத்தில் மிச் என்ற ஒரு புயல் சின்னம் பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகளில் மிகவும் வலிமையான ஒரு புயல் சின்னமாக சொல்கிறாங்க.
1: 8ஆம் நூற்றாண்டிலேயே ஆண்டாள் திருப்பாவையில் வந்து இந்த கடல் நீர்லேருந்து எப்படி வந்து மேகம் உருவாகி அந்த மேகத்திலேருந்து எப்படி மழை பொழியுது அப்படிங்கிறத பாடியிருக்காங்க. அறிவியல் செய்தி அவங்க எப்படி வந்து உணர்ந்து பாடினாங்கிறது நமக்கு இப்போ ஆச்சரியமாக இருக்குது. ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்ந்தேறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியன் தோளுடைய பற்பநாதன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்று அதிர்ந்து இப்படி அந்த பாட்டு போகுது. இப்ப கடல் நீரை முகந்து தமிழ்ல சொல்லுவோம் மோண்டு எடுக்கிறாங்க, அது மாதிரி கடல் நீரை மோண்டு எடுத்து அதுல இருந்து மேகம் உருவாக்கி அந்த மேகம் கருமையா திரண்டு அதுல இருந்து மழை பொழிய வைக்கிறியே அப்படின்னு அவங்க வந்து கண்ணனை நினைச்சு பாடுற மாதிரி இந்த பாட்டு
0: அறிவியல் சிந்தனையோட
1: எப்படி அவங்க அதெல்லாம் யோசிச்சாங்க அப்படின்னு தெரியல. நம்ம இன்னைக்கு அறிவியல் ரீதியா சொல்றோம் இதெல்லாம், ஆனா அப்போ அவங்க அப்பயே பாடிட்டு போயிருக்காங்க. இப்போ எனக்கு இன்னொன்று சார், இப்போ நம்ம வந்து இந்த பசிபிக் பெருங்கடல் அது இருக்கிறதுலையே பெருங்கடலில் பெருசு அதுதான்
0: ஆழமான,
1: அதுதான் வந்து நம்ம வந்து ஆழமான கடலும் அதுதான் மிகப்பெரிய கடலும் அதுதான். அதனால தான் நம்ம வந்து குறிப்பாக இந்த நிலநடுக்கோட்டு பகுதிகளில் அந்த கடலில் தான் இந்த பெரும் பாதிப்புகளை உண்டு பண்ணுது. அதுதான் வந்து எல்நினோ லானினோக்கு முக்கிய காரணம்.
0: உலகில் வெப்பநிலை மாறுபாடுகள் காரணமே அந்த பசிபிக்.
1: அதே மாதிரி இப்போ அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல் இங்கேயும் வந்து இந்த கடல் வெப்ப நீரோட்டத்தினால பாதிப்புகள்லாம் இருக்குது. பொதுவாக சொல்லுவாங்க கடலில் வந்து ஒரு சொட்டு தண்ணியை நம்ம போட்டோம்னா 1000 வருஷம் கழிச்சு அதே இடத்துக்கு அந்த சொட்டு தண்ணி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீர் சுழற்சி உலகம் முழுக்க கடல் நீர்ல சுழற்சி இருக்குன்னு. இப்போ இதில் இந்த வலுவான ஒரு நீரோட்டம் அப்படின்னா கல்ஃப் நீரோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது சம்மந்தமாக செய்திகள் நேரம் சொல்லுங்களேன்.
0: இப்போ நீரோட்டங்கள் பார்த்தோம்னா நம்ம எல்லாரும் தெரியுது. இப்போ பூமியானது மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி சுற்றுகிறது, சாய்வு கோணம் சுற்றுகிறது. சுத்தம் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஒரு ஃபோர்ஸ் செயல்படுதுங்க. அது ஃபோர்ஸ் பேர் கோரியாலிசிஸ் ஃபோர்ஸ், கோரியாலிசி விசைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஃபோர்ஸை கண்டிருந்தோடைய சயின்டிஸ்ட் பேர் கோரியாலிஸ். இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுதுன்னா நம்ம பூமியிலுடைய மையப்பகுதியில் இந்த ஃபோர்ஸுடைய அளவு வந்து 0 ஆகும். அது நிலநடுக்கோட்டு பகுதியில் 0 சொல்கிறாங்க. இது மேலே வந்து வட துருவத்தில் அதிகமாகவும் தென் துருவத்தில் அதிகமாக காணப்படும். இப்போ நீரோட்டங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிலநடுக்கோட்டில் நீரோட்டங்கள் உருவாகும் பொழுது நீரோட்டங்கள் மேல் நோக்கி செல்கிறது அல்லது கீழ் நோக்கி செல்கிறது. இந்த கோரியாலிசிஸ் ஃபோர்ஸுடைய விளைவால் தான் இவை மேல் நோக்கி அல்லது கீழ் நோக்கி செல்லுது. இந்த மேல் நோக்கி போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுவாகவே நம்ம பூமியோட இயக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேற்கிலிருந்து கிழக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி கிளாக்வைஸ் சொல்கிறாங்க. இந்த ஃபோர்ஸ் வந்து நீர் மற்றும் காற்றின் இயக்கத்தை வந்து வடதுருவத்தில் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா இடதுலிருந்து வலதாகும். ஓகேங்களா, கீழே தெற்கு கோலத்தில் பார்த்தீங்கன்னா வலதிலிருந்து இடதாகவும் மாறி மாறி செயல்படுகிறது. அப்படி செயல்படும் போது நீரோட்டங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழிருந்து மேலாக செல்லும் போது பொதுவாக நீங்கள் நீரோட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சில சுழல்கள் உருவாகிறது நீரோட்டங்களில். இப்போ நம்ம மத்திய பூமத்திரகை பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் அதனுடைய விசையுடைய அளவு வந்து 0 சொல்கிறோம்.
1: இப்போ இவ்வளோ நேரம் எல்நினோ லானினோ பல்வேறு செய்திகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்டேருந்து விடைபெறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி, வணக்கம் ஐயா.
2: புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவோம் அறிவியல்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் காலநிலை மாற்றத்தில் எல் நினோ லானினாவின் பங்கு குறித்து, புதுச்சேரி பில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் புவியியல் விரிவுரையாளர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடனான நேர்முகத்தின் இரண்டாம் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். இத்துடன் இன்றைய அறிவும் அறிவியல் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே, வணக்கம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே, நண்பனே, நண்பனே.
2: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவேனியா அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். நாட்டின் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவு பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் தண்டல்வாடி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆர்மேனியா பொது தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு நிகோல் பாஷின்யான் தலைமையிலான கட்சி வெற்றி பெற்றுள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். G7 உச்சி மாநாடு பிரான்சில் இன்று தொடங்குகிறது. 3 நாள் நடைபெறும் இம்மாநாட்டில் பிரான்ஸ், அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மேலும் இம்மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியா, பிரேசில், எகிப்த், கென்யா, தென்கொரியா, கத்தார், சவுதி அரேபியா, சிரியா, யுக்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஐரோப்பிய யூனியனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாளை நடைபெறும் அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். உலக அளவில் நிகழும் புவிசார் அரசியல் சூழலில் இந்தியாவின் பங்கேற்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நவீன தொழில்நுட்பம், பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பு மற்றும் வளரும் நாடுகளின் நலன்கள் குறித்து இந்தியா தனது கருத்துக்களை எடுத்துரைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமர் பேச்சு நடத்தினார். இதையடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஸ்லோவேனியா செல்கிறார். அங்கு அவருக்கு பாரம்பரிய முறைப்படி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது அந்நாட்டு அதிபர் பெல்லேகிரி மற்றும் பிரதமர் திரு ராபர்ட் ஃபீகோ ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்துகிறார். பின்னர் அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். இந்திய பிரதமர் ஸ்லோவேனியா நாட்டிற்கு செல்வது இதுவே முதல் முறையாகும். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி, வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், செயற்கை நுண்ணு

0: அறிவு, புத்தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சி திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற கருத்தரங்கின் நிறைவு விழாவில் பேசிய அவர், யுபிஐ, டிஜி யாத்திரை, ஆகாஷ் ஏவுகணை போன்ற உலகத்தரத்திலான தயாரிப்புகள் உலக நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முக்கியத்துவம் வாய்ந்த தொழில்நுட்பங்களில் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கார்கில் போரின் போது ஜிபிஎஸ் தரவுகளை இந்தியாவுக்கு அளிக்க அமெரிக்கா மறுத்ததை சுட்டிக்காட்டிய அவர், நாவிக் செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் பாதுகாப்பு படையினருக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உள்நாட்டு கண்டுபிடிப்புகள் செலவுகளை பெருமளவில் குறைப்பதுடன் அந்நிய செலாவணியை சேமிக்கவும் உதவிடும் என்று அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் உற்பத்தி துறையில் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டியதன் அவசியத்தை திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தினார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளின் பேரில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் நடைபெற்ற மரம் நடும் விழாவில் பேசிய அவர், காற்று மாசுபாட்டிற்கு எதிராக காடு வளர்ப்பு திட்டத்தை பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். தூய்மையான பசுமையான இந்தியாவை கட்டமைப்பதற்காக அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் பிரச்சாரத்தின் கீழ் மக்களிடையே மரக்கன்று நடும் இயக்கம் ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களும் மரக்கன்று நடும் இயக்கத்தில் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று திரு சர்பானந்த சோனோவால் கேட்டுக்கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம புத்தா நகரில் உள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து வர்த்தக ரீதியிலான விமான போக்குவரத்து இன்று தொடங்குகிறது. லக்னோவிற்கு இன்று காலை புறப்படும் முதல் விமானத்தில் 172 விவசாயிகள் மற்றும் 20 பெண்கள் பயணிக்கின்றனர். யமுனா விரைவு சாலை தொழில்துறை மேம்பாட்டு ஆணையத்துடன் இணைந்து வடிவமைக்கப்பட்ட இந்த விமான நிலையத்தை கடந்த மார்ச் 28 பிரதமர் திறந்து வைத்தது குறிப்பிடத்தக்கது. இந்த விமான நிலையத்தை அமைப்பதற்காக 300 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது இந்த விமான நிலையம் 1.2 கோடி பயணிகளை கையாளும் திறன் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அர்மேனியா பொதுத் தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு நிகோல் பாஷின்யான் தலைமையிலான கட்சி வெற்றி பெற்றுள்ளது. ஜூன் 7 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஆளும் கட்சி 49.7% வாக்குகளை பெற்றுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த பொதுத் தேர்தலில் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதன் காரணமாக தேர்தல் முடிவுகளை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் தண்டல்வாடி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 8 உயிரிழந்தனர். பந்தர்பூரில் உள்ள ரஞ்சனி கிராமத்தைச் சேர்ந்த பக்தர்கள் சித்தானந்த் கோயிலில் வழிபட்ட பின்னர் சொந்த கிராமத்திற்கு திரும்பும்போது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலை அருகில் இருந்த கிணற்றில் விழுந்து இந்த விபத்து நேரிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் காயமடைந்த 5 அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்றுள்ள காவல்துறையினர், வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளூர் மக்களுடன் இணைந்து மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்னவிஸ் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார். இதனிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய்

ரூபாயும் காயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் பல்நாடு மாவட்டத்தில் கிருஷ்ணா நதியில் படகு நீரில் மூழ்கி ஏற்பட்ட விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். 6 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிருஷ்ணா நதியில் இருந்த மணல் திட்டு மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகளை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இம்மாதம் 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் கையெழுத்தாகும் என்று சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இதையடுத்து ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்டுள்ள தடை விரைவில் முடிவுக்கு வரும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் ஹார்மோஸ் நீரிணை பகுதியின் வர்த்தக கப்பல் போக்குவரத்திற்காக மீண்டும் திறந்துவிடப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் நடவடிக்கைகளை கைவிடுவது குறித்த அம்சங்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே லெபனான் உட்பட அனைத்து விதமான ராணுவ நடவடிக்கைகளும் இன்று இரவு முதல் முடிவுக்கு வரும் என்று ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகள் மற்றும் மேற்கு வங்கத்தில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திரப்பிரதேசம், ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார், சத்தீஸ்கர் மாநிலங்களில் சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. ராஜஸ்தான், கிழக்கு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், அந்தமான் நிக்கோபர் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 170 ரன் எடுத்தது. இதையடுத்து 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பாகிஸ்தான் 17 ஓவரில் 106 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஸ்லோவேனியா அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் தண்டல்வாடி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நாட்டின் வடகிழக்கு பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:25.
1: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் தீக்காயங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள்.
3: வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பர்ன்ஸ், தீக்காயங்கள். தீக்காயங்கள் எதனால ஏற்படுது, தீக்காயங்கள் ஏற்பட்டா நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பேச போறோம். தீக்காயங்கள் இந்தியால கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 7 மில்லியன் அளவுக்கு ஏற்படுது. இது எங்க காமனா ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த மாதிரி டொமஸ்டிக் கிச்சன்ல தான் அதிகமான தீக்காயங்கள் ஏற்படுது. இதை தாண்டி ஒர்க் பிளேஸ் இன்ஜுரிஸும் இருக்கு. தீக்காயங்கள் நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, அது நெருப்புனால ஏற்படுற தீக்காயங்கள், அதை தாண்டி கெமிக்கல் பர்ன்ஸ் சொல்ற கெமிக்கல்ஸ்னால ஏற்படுற காயங்கள், இன்னொன்று எலக்ட்ரோக்யூஷன் ஷாக் அடிக்கும் போது ஏற்படுற காயங்கள். இது எல்லாமே நம்ம பர்ன்ஸ்ங்கிற கேட்டகரிக்குள்ள தான் வச்சிருக்கோம். இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இதுல எவ்வளவு சதவீதம் நம்மளுடைய பாடி சர்ஃபேஸ் ஏரியால இந்த பாதிப்பு ஏற்படுறது அப்படிங்கறத பொறுத்து நம்மளுடைய உடம்புக்கான பாதிப்பும் அதிகமாகும். இது 10% மேல அதிகமாக போகும்போது அவருக்கு பல பிரச்சனைகள் வரலாம். நம்ம ஸ்கின் தான் நம்ம பாடியோட ப்ரொடக்டிவ் சர்ஃபேஸ். இப்ப அது லாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு என்னென்ன பிரச்சனை வரலாம் அப்படின்னா, பாடியில இருக்க நீர் சத்துக்கள் குறையலாம், எலக்ட்ரோலைட் அப்டோமினல்

0: அப்னார்மாலிட்டிஸ் வரலாம், இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் அதிகமாகலாம், மல்டி ஆர்கன் டிஸ்பங்க்ஷன் வரலாம், உயிரிழப்பு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஹோம்ஸையும் ஒர்க் பிளேசஸையும் ஃபயர் ப்ரூஃபா வச்சுக்கிறது நல்லது. குழந்தைங்களை கிச்சனுக்குள்ள என்டர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. முடிஞ்சா வீட்லயே ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்கிஷரும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சின்ன சின்ன தீக்காயங்கள் ஏற்பட்டா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? முதல்ல ஒரு சின்ன சைலன்சர் பேர்ன் ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த ஸ்டாப் கூல் அண்ட் கவர்னு சொல்லுவோம், அந்த தீக்காயத்துக்கான சோர்ஸை ஸ்டாப் பண்ணும். கைங்களை பட்டிருக்கணும், உடனடியே கை எடுத்துட்டு அதை ஆஃப் பண்ணிடணும். உடனடியே கூட்டு போய் நம்ம டேப் ஓபன் பண்ணிட்டு ஒரு 20 minutes அந்த வாட்டர்ல அந்த கையை வச்சோம் அப்படின்னா அந்த ஹீட் ரிலேட்டட் இன்ஜுரிஸ் கம்மியாகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கவர் அது ஒரு சுத்தமான பேண்டேஜாலேயோ இல்லை கிளீன் காத்தாலேயோ இல்லை கிளீன் ஃபிலிமாலேயோ கவர் பண்ணிட்டு உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இதுதான் பேசிக் ஃபர்ஸ்ட் எய்டு. இதே வந்து அதிகமான அளவில் பாடி சர்ஃபேஸ் ஏரியா உடம்புல பாதிக்க மேலே இல்லை 20% மேலே வந்து தீக்காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கும்போது இந்த மாதிரியான சிகிச்சை வந்து சில நேரம் வந்து பேஷண்ட்டுக்கு ஹார்ம்ஃபுல்லாக கூட இருக்கலாம். ஸோ இதை வந்து வீட்டில் அவரை படுக்க வச்சு தண்ணி ஊற்றுறது அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. உடனடியாக அவரை கிளீன் கிளாத்தால் கவர் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 108 கால் பண்ணுங்க, இமீடியட்டாக அவசர சிகிச்சைக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. சில சமயம் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம கையில் வந்து பேர்ன்ஸ் ஏற்பட்டிருக்கும், கை ஃபுல்லாக வந்து பேர்ன் ஆயிருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே கையில் நம்ம போட்டிருக்க பிரேஸ்லெட் இல்லை வாட்ச் இல்லை ரிங் இதெல்லாம் இமீடியட்டாக ரிமூவ் பண்ணுறது நல்லது. இதை பண்ணல என்ன ஆகும்னா கொஞ்ச நேரம் கழிச்சு கை வீங்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதை ரிமூவ் பண்ண முடியலன்னா அந்த பகுதிக்கான ரத்த ஓட்டம் கட்டாயி பெரிய பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். அந்த ஏரியாவில் இருக்க ஜுவல்லரி இல்லை ஹார்ட் ஆப்ஜெக்ட்ஸ் மெட்டாலிக் ஆப்ஜெக்ட்ஸ் எதாவது இருக்குது அப்படின்னா அந்த காண்டாக்டை ஃபுல்லாக நம்ம ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். காமனாக என்ன அப்ளை பண்ணுவாங்கன்னா டூத் பேஸ்ட் அப்ளை பண்ணுவாங்க, இங்க் அப்ளை பண்ணுவாங்க, டர்மரிக் அப்ளை பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் நிறைய பண்ணுவாங்க. இது எதுவுமே பண்ணக்கூடாது, இதனால் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் தான் ஆகுது. சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா கொப்பளங்கள் டெவலப் ஆகும், அந்த கொப்பளங்களை வந்து ஊசி வச்சு உடைக்கிறது இந்த மாதிரி எந்த விஷயமுமே யாரும் பண்ணக்கூடாது. சில நேரங்களில் பேர்ன் ஏரியாக்கு மேலே அந்த ஸ்கின்ல நம்மளோட ஷர்ட்டோ இல்லை ட்ரெஸ்ஸோ அழுத்தமாக ஒட்டிட்டு இருக்குன்னா அதை டேர் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். ஈஸியாக முடிஞ்சால் மட்டும் எடுத்தா போதும், இல்லைனா ஹாஸ்பிட்டல் கூட்டு போனால் போதும். நீங்களா அதை வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுக்கக்கூடாது, ஏன்னா பாதிப்பு அதிகமாகும். இன்னொன்று ஐஸ் கோல்டு வாட்டர் ஊற்றக்கூடாது, அதுவும் இன்னும் ஃபர்தர் இன்ஜுரிஸை காஸ் பண்ணும். நார்மல் டேப் வாட்டர் யூஸ் பண்ணாலே போதும். ஹாஸ்பிட்டல் கூட்டு போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க எமர்ஜென்சியில் உங்களை ரிசீவ் பண்ணிட்டு எவ்வளோ தூரம் எக்ஸ்டென்ட் இந்த பேர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. இது என்ன டைப் ஆஃப் பேர்ன், இது வந்து தெர்மல் பேர்னா இல்லை கெமிக்கல் பேர்னா இல்லை எலக்ட்ரிகேஷன் பேர்னா, அதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதுக்கான எவாலுவேஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேர்ன்ஸ் டீப்பராக போக போக பிளாஸ்டிக் சர்ஜரி கன்சல்டேஷன் அண்ட் பேர்ன் கேர் தேவைப்படும். அதிகமான சர்ஃபேஸ் ஏரியாவில் இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னா அவர் பேர்ன்ஸ் ஐசியூவில் ஸ்பெஷல் தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் பண்ணிட்டு அதுக்கான கேர் கொடுக்கப்படும். இதில் யார் யாரெல்லாம் கண்டிப்பாக பேர்ன்ஸ் கேர் யூனிட் இல்லை பிளாஸ்டிக் சர்ஜன் போய் பார்க்கணும், சிம்பிள் பேர்ன்ஸை தவிர, ஃபேஸில் பேர்ன்ஸ் இருந்தாலோ இல்லை கைகளில் பேர்ன்ஸ் இருந்தாலோ இல்லை பிற பொறுப்புகளில் ஜெனிட்டல் ஏரியாவில் காத பாதங்களில் இருந்தாலோ டெஃபினட்டாக நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனையோ இல்லை பேர்ன்ஸ் யூனிட் பார்க்கணும். இது எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொன்னால் ஒரு கை ஃபுல்லாக பேர்ன் இருக்குது ப்ளஸ் ஒரு ஃபேஸ் இருக்குது அப்படின்னாலே அது கிட்டத்தட்ட 10% மேலே வந்துடும். இல்லை ஒரு பக்கம் நெஞ்சு பகுதி ஃபுல்லாக அப்டமன் ஃபுல்லாக இருக்குது, ரெண்டு கால்கள் இன்வால் இருக்குது அப்படின்னாலே இது ரொம்ப சிக்னிஃபிகண்ட் அளவு பேர்ன்ஸ் நமக்கு தெரியும். கண்டிப்பாக பிளாஸ்டிக் சர்ஜன் இல்லை பேர்ன்ஸ் கேர் யூனிட் இருக்க ஒரு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் கூட்டு போகணும். இதையும் தாண்டி கெமிக்கல் பேர்ன்ஸ் இருக்குது இல்லை எலக்ட்ரிகியூஷன் பேர்ன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஷாக் அடிச்சதுனால இருக்க பேர்ன் இன்ஜுரி வெளியில் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும், பட் உள்ள பலமான காயங்கள் இருக்கலாம். அதனால ஹார்ட்லேயும் சில பிரச்சனைகள் வரலாம், ரத்தத்தில் கிட்னியில் சில பிரச்சனைகள் வரலாம். ஸோ இதை வந்து ஈஸியாக எழுதாக எடுத்துக்கிட்டு நம்ம சரியாயிட்டோம் உடனே எதுவும் போக வேண்டாம் சின்ன காயம் தான் இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடாது, டெஃபினட்டாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது உடனடியாக தீக்காயம் ஏற்பட்டால் அந்த சோர்ஸ்லேருந்து நம்ம வெளியில் வரணும். சின்ன காயங்களாக இருந்ததுன்னா வந்து நார்மல் வாட்டரில் அதை கழுவலாம், ஏதாவது கொப்பளங்கள் இருந்தால் அதை நீங்களே உடைக்க வேண்டாம். டூத் பேஸ்ட் மஞ்சள் பட்டர் இந்த மாதிரி எதுவும் அப்ளை பண்ண வேண்டாம், உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது நல்லது. நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் தீக்காயங்கள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுங்களேன், உடனே நாம் அவரை பார்த்து என்ன உதவின்னு கேட்போம். இதுதான் சராசரி மனிதர்களின் இயல்பு. ஆனால் ஒருத்தர் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கூட கேட்காம சரி செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறது இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் அபூர்வம். அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் எப்படி தெரியுமா, உதவி கேட்குறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு கூட பார்க்கல, தனக்கு நன்மையா தீமையா அப்படின்னு கூட பார்க்கல, உதவி செய்கிறேன்னு புறப்பட்டுட்டார். அவர் யார் தெரியுமா, அவர் தான் நல சக்கரவர்த்தி. அவர் மாதிரி நாமும் உதவி கேட்குறவங்களுக்கு உடனே உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஒரு ஆன்மீக பேச்சாளர். நல சரித்திரத்தை அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்திரன், அக்னி, வருணன், யமன் இவங்க 4 பேரும் நலனை பார்த்து எங்களுக்கு நீ உதவி செய்யணும், எங்களுக்காக நீ தூது போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கிட்ட தூது போகணும், என்ன காரியத்துக்காக போகணும்.

0: அப்படின்னு கேட்கணும்ல. நலன் அப்படி கேட்கவே இல்லை, உடனே சரின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க விவரம் சொல்கிறாங்க, என்ன உதவி யாருக்கிட்ட தூது போகணும் அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறாங்க. நலனுக்கும் அப்புறம்தான் புரியுது, எந்த தமயந்தியை இவன் காதலிச்சானோ, எந்த தமயந்தியின் சுயம்பரத்துக்காக இவன் போய்கிட்டிருக்கிறானோ, அந்த தமயந்தியை பார்த்து தங்களுக்காக அவகிட்ட வாதாடணும், பேசணும், தங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கும்படியாக கேட்கணும் அப்படின்னு அவங்க நாலு பேரும் நலங்கிட்ட கேட்குறாங்க. இதை கேட்டதும் நலன் கொஞ்சம் கூட முகம் சுளிக்கலை, பதட்டப்படலை, நேராக தமயந்தி கிட்டே போகிறான். இந்திரன், அக்னி, வருணன், யமன் இவங்களோட சிறப்புகளை எடுத்து சொல்கிறான், இவங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். ஆனால் இதுக்கு தமயந்தி சம்மதிக்கலை, சுயம்பரம் நடக்குது, அவள் வந்து நலனை வந்து தேர்ந்தெடுக்கிறான். அந்த நாலு பேரும் நலனுக்கு வந்து நிறைய வரங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்படி போகுது கதை. இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, உதவின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கேட்காம சரி செய்கிறேன்னு சொன்னால் பாருங்கள், அதை கொஞ்சம் சிந்திக்கணும். செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அது என்ன உதவின்னு தெரிஞ்சும் முகம் சுளிக்காமல் அதை செஞ்சால் பாருங்கள், அதையும் கொஞ்சம் சிந்திக்கணும். நம்மளும் ஒருத்தன் ஒரு நண்பனை தேடி போனால், எனக்கு ஒரு உதவின்னா சரி சொல்லுன்னா, இப்போ உங்ககிட்ட ரெண்டு கார் இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, உடனே அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன்னாவே, உங்ககிட்ட ரெண்டு பங்களா இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன்னா, உங்கள்கிட்ட ரெண்டு பேனாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, அதில் ஒரு பேனாவே உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னாவே. ஏன்டா அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போ நிஜமாவே என்கிட்ட ரெண்டு பேனா இருக்கு, அதனால அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நானா அவன்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: தேன்மழை
3: தேன்
2: போன்ற இனிய பாடல்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7:35. 10:00. உலகம் உலாவும் வானொலி கேட்கும் இனிய நேயர்களே, இன்று நாமும் காற்றாலையில் உலா போகலாம் ஒரு அழகிய தீவிற்கு. இது நகருலா. இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் இப்போ நம்ம போக போகிற இடம் இந்தியாவின் பொருளாதார தலைநகரமான மும்பையின் வளர்ச்சியுடன் நெருங்கிய தொடர்புடைய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சால்சேட் தீவு. இந்த அழகிய தீவு பற்றிய பல தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சால்சேட் தீவு இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தின் மேற்கு பகுதியான அரபிக்கடலில் அமைந்துள்ளது. மராத்தி மொழியில் சால்சேட் தீவை சாண்டி தீவு என அழைக்கிறார்கள். சால்சேட் தீவில் மும்பை மாவட்டம், மும்பை புறநகர் மாவட்டம், தானே மாவட்டத்தின் சில பகுதிகள் மற்றும் மீரா பாயந்தர் ஆகிய பகுதிகள் அமைந்துள்ளன. அறுநூற்று 19 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட சால்சேட் தீவு 1.5 கோடி மக்கள் தொகை கொண்டது. உலகில் மக்கள் தொகை அடர்த்தி மிக்க தீவுகளில் சால்சேட் தீவு முதலிடத்தில் உள்ளது. சால்சேட் தீவு முன்னர் போர்த்துகீசியர்களின் காலனியாக இருந்தது. இந்த அழகிய தீவு பற்றிய மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. கேட்கலாம் தனி ஒருவன் திரைப்படத்திலிருந்து கரிஷ்மா ரவிச்சந்திரன் பாடிய பாடல்.

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் நம்ம இந்தியாவின் மகாராஷ்டிர மாநிலத்தின் இயற்கை பொக்கிஷமான சால்சேட் தீவு பற்றிய தகவல்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இயற்கை வளத்திலும் சால்சேட் தீவு சிறந்து விளங்குகிறது. தீவின் ஒரு முக்கிய பகுதியை ஆக்கிரமித்துள்ள சஞ்சய் காந்தி நேஷனல் பார்க், அதாவது சஞ்சய் காந்தி தேசிய பூங்கா, நகரத்தின் மத்தியில் அமைந்துள்ள மிகப்பெரிய தேசிய பூங்காக்களில் ஒன்றாகும். அடர்ந்த காடுகள், பல்வேறு விலங்கினங்கள், பறவைகள் மற்றும் இயற்கை சூழல் ஆகியவை இப்பகுதியின் தனிச்சிறப்பாகும். இப்பூங்கா பகுதியானது கிமு 4ஆம் நூற்றாண்டு வரையிலான வரலாற்றை கொண்டுள்ளது. இது தொடக்கத்தில் கடலோர துறைமுகங்களுக்கான ஒரு தரைவழி பாதையாக செயல்பட்டதாம். முன்னர் கிருஷ்ணகிரி தேசிய பூங்கா மற்றும் போரிவலி தேசிய பூங்கா என அறியப்பட்ட இது 1981 தற்போதைய பெயருக்கு மறுபெயரிடப்பட்டது. மும்பை புறநகர் மற்றும் தானே மாவட்டங்களில் பரவி வடக்கு மும்பையின் பெரும் பகுதியை உள்ளடக்கியுள்ளது. ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தாவர இனங்களை கொண்டுள்ளது. இதில் ஏறத்தாழ 40 பாலூட்டி இனங்கள், 251 பறவை இனங்கள், 38

இனங்கள் மற்றும் 150 வண்ணத்து பூச்சி இனங்கள் உள்ளனவாம். நகர்வுல தொடரலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் கிறிஸ்டோபர் ஸ்டான்லி மற்றும் சுதர்ஷன் இணைந்து பாடியது இமைக்கா நொடிகள் திரைப்படத்திற்காக.

மாவட்டத்தில் காலியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு. மெக்கானிக்கல், சிவில், ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரிக்கல், ஃபைனான்ஸ், அக்கவுண்ட்ஸ், ஹெச்ஆர் உள்ளிட்ட பிரிவுகளில் ட்ரேட் 124, டிப்ளமோ 18, கிராஜுவேட் 16 என மொத்தம் 158 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி ஐடிஐ அல்லது டிப்ளமோ அல்லது டிகிரி. வயது 30/6/2026 18 முதல் 28 வரை. தேர்ச்சி முறை மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு உள்ளது. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க இம்மாதம் 30ஆம் தேதி கடைசி நாள். விவரங்களுக்கு npcil.nic.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடலாம்.

மற்றொரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ஆபரேட்டர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு. கூடங்குளத்தில் உள்ள இந்திய அணுமின்சார நிலையத்தில் NPCIL காலியிடங்களுக்கான

மற்றுமொரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ஆப்ரேட்டர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு. கூடங்குளத்தில் உள்ள இந்திய அணுமின்சார நிலையத்தில் NPCIL காலியிடங்களுக்கான ஸ்டைஃபன்ரி ட்ரெயினி பிரிவில் பிளான்ட் ஆப்ரேட்டர் 136, எலக்ட்ரிஷியன் 47, ஃபிட்டர் 30, எலக்ட்ரானிக் 15, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவில் 15, டர்னர் 5 என மொத்தம் 266 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி +2 அல்லது ITI. வயது வரம்பு 29/6/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 24 வயது வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹100. SCST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 29ஆம் தேதி. விவரங்களுக்கு NPCIL CAREERS.CO.IN என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம். இன்றைய நகர்வுலா நிகழ்ச்சியில் நம்ம காற்றலையில் உலா வந்து கொண்டிருப்பது இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள சால்செட் தீவு. சால்செட் தீவு என்பது வெறும் புவியியல் அமைப்பு மட்டுமல்ல, அது பல கலாச்சாரங்கள் ஒன்றிணைந்து வாழும் ஒரு சமூகத்தின் அடையாளமாகவும் திகழ்கிறது. மராத்தி, குஜராத்தி, கொங்கணி, தமிழ் உள்ளிட்ட பல மொழிகளை பேசும் மக்கள் இங்கு இணக்கமாக வாழ்ந்து வருகின்றனர். இந்த சால்செட் தீவுக்கு எப்படி போகணும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சால்செட் தீவை அடைய மிகவும் எளிதான வழி மும்பை நகரத்தை அடைவதுதான். மும்பை மெட்ரோ சேவைகள் சால்செட் தீவின் பல பகுதிகளை இணைக்கின்றன. குறிப்பாக மும்பை மெட்ரோ வழியாக நகரின் முக்கிய இடங்களை எளிதாக சுற்றி பார்க்கலாம். நகரின் எந்த பகுதியிலிருந்தும் பேருந்து மூலம் தீவின் பல இடங்களை அடைய முடியும். மேலும் நகருள்ள தொடரலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. கேட்கலாம் பீஸ்ட் திரைப்படத்திலிருந்து விஜய் பாடிய பாடல்.

பழமைக்கும் புதுமைக்கும் பாலமாக விளங்கும் சால்சேட் தீவு இந்திய நகர்ப்புற வளர்ச்சியின் ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு. வரலாறு, இயற்கை, கலாச்சாரம், நவீன வாழ்க்கை இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் காண விரும்பினால் சால்சேட் தீவு நிச்சயமாக உங்கள் பயணப்பட்டியலில் இடம்பெற வேண்டிய இடமாகும். இந்த தீவின் மிகப்பெரிய பெருமைகளுள் ஒன்று உலக புகழ்பெற்ற கன்ஹேரி குகைகள். சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான இந்த புத்த மத குடவரை குகைகள் பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட அற்புதமான கலைப்படைப்புகளாக விளங்குகின்றன. இந்த கன்ஹேரி குகைகளை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில். நேர்களே, இன்றைய நகர்வுலா உங்கள் கற்பனை கண்களை இந்த அழகிய தீவின் கரைகளுக்கு அழைத்து சென்றிருக்கும் என நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு நகர்வுலா நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே. நகர்வுலா நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கேட்கலாம். டிராகன் திரைப்படத்திலிருந்து சித்து ஸ்ரீராம் மற்றும் சஞ்சனா கல்மாஞ்சி இணைந்து பாடிய பாடல்.

0: 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஸ்லோவாக்கியாவின் தலைநகர் பிராட்டிஸ்லாவாவில் அந்நாட்டு பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். மேலும் அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெல்லக்ரினியையும் சந்திக்கிறார். இந்தியா ஸ்லோவாக்கியா உறவுகளை ஆழப்படுத்தவும் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பின் புதிய வழிகளை ஆராயவும் இப்பயணம் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் பிரெஞ்சு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் அவரது கலந்துரையாடல்களின் முடிவுகள் குறித்து வெளியுறவு அமைச்சகம் நைஸ் நகரில் ஒரு சிறப்பு விளக்கு கூட்டத்தை நடத்தியது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், செயற்கை நுண்ணறிவு, புத்தொழில் நிறுவனங்கள், ஆராய்ச்சி மற்றும் கல்வி பரிமாற்றங்கள் ஆகியவற்றின் ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்தியா பிரான்ஸ் புத்தாக்க செயல்திட்டம் 2030 இப்பயணத்தின் முக்கிய விளைவு என்று வெளியுறவு செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி விவரித்தார். மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்ததை ஒட்டி புதுச்சேரி தேங்காய்த்திட்டு துறைமுகத்திலிருந்து மீன்பிடி விசைப்படகுகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி கொடியசைத்து கடலுக்கு அனுப்பி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 17ஆம் தேதி புதுச்சேரி அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெறும் என்றும், அன்றைய தினம் அமைச்சர்கள் பதவியேற்றவுடன் புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டம் எப்போது நடைபெறும் என்பது குறித்து தெரிவிக்கப்படும் என்றும், கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசித்து நியமன எம்எல்ஏக்கள் பதவி குறித்து முடிவு செய்யப்படும் என்று கூறினார். தமிழகத்தில் இருந்து ஓராண்டில் 23 புதிய ரயில்கள் கேரளம், கர்நாடகம், ஆந்திரா மற்றும் புதுச்சேரிக்கு இயக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடலில் இருந்து தென் தமிழகம் வரை தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 8:02.

தினமும் பல புதுமையான தகவல்கள், தினமும் உங்கள் அறிவு களஞ்சியத்தில் ஒரு புதிய சேர்க்கை. வரலாற்று சம்பவங்களிலிருந்து இயற்கையின் அதிசயங்கள் வரை எல்லாவற்றையும் எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் உங்களிடம் கொண்டு வரும் நிகழ்ச்சிதான் தகவல் தளம். வணக்கம் நேயர்களே, இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம இந்தியாவின் தொன்மையான புத்த மத பாரம்பரியத்தை பறைசாற்றும் ஓர் அற்புதமான வரலாற்று சின்னமான கண்கேரி

குகைகள் பற்றிய தகவல்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மகாராஷ்டிர மாநிலத்தின் மும்பை நகரில் அமைந்துள்ள சஞ்சய் காந்தி நேஷனல் பார்க் வனப்பகுதிக்குள் பசுமை சூழ்ந்த மலைப்பகுதியில் அமைந்துள்ளன கன்ஹேரி குகைகள். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட இக்குகைகள் இந்தியாவின் மிகப்பெரிய புத்த மத குடைவர குகை தொகுதிகளில் ஒன்றாக கருதப்படுகின்றன. இக்குகைகள் கிமு முதல் நூற்றாண்டு முதல் கிபி 10 நூற்றாண்டு முடிய உள்ள காலத்திய பௌத்த சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள், ஓவியங்கள் மற்றும் கல்வெட்டுகள் கொண்டது. கன்ஹேரி என்ற பெயர் சமஸ்கிருத சொல்லான கிருஷ்ணகிரி என்பதிலிருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதன் பொருள் கருப்பு மலை என்பதாகும். கருங்கல் பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்டதால் இப்பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது.

மேலும் பல தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒரு பாடலுக்கு பிறகு ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். சியோன் ரால்டான் மற்றும் கல்யாணி நாயர் இணைந்து பாடிய பாடல் குட் நைட் திரைப்படத்திலிருந்து.

0: கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: UPI பின்ன என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
2: RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

ஒலித்தது ரெட்ரோ திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் பாடிய பாடல். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம கண்கேரி குகைகள் பற்றிய தகவல்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த குகை தொகுதியில் மொத்தம் 109 குகைகள் உள்ளன. இவைகள் சுண்ணாம்புக்கல் மலை குகைகள் ஆகும். இவை கிபி 1st நூற்றாண்டிலிருந்து 10th நூற்றாண்டு வரை பல கட்டங்களாக உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆரம்பகால குகைகள் எளிமையானவை. பின்னர் புத்த மதத்தின் வளர்ச்சியுடன் சிற்பங்கள், தூண்கள், கல்வெட்டுகள் மற்றும் புத்தரின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. சிறு மலைகளில் உள்ள குகைகளுக்கு செல்வதற்கு பாறை படிக்கட்டுகள் உள்ளது. கண்கேரி குகைகள் வெறும் வழிபாட்டு தலமாக மட்டுமல்லாமல் துறவிகள் தங்கி கல்வி மற்றும் தியானம் செய்தும் முக்கிய மையமாக விளங்கியுள்ளது. அக்காலத்தில் கொங்கன் கடற்கரை பகுதியிலிருந்து வனப்பாதைகளுடன் இத்தலம் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் புத்த மத கல்வி மற்றும் கலாச்சாரம் பரவுவதில் இக்குகைகள் முக்கிய பங்காற்றியுள்ளன. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் தனுஷ் குரலில் திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். ஆங்கில செய்தியினை தொடர்ந்து 8:30 மணிக்கு மீண்டும் தகவல் தளம் தொடரும்.

0: access to frontier technology cannot be taken for granted. Countries that wish to shape their digital future will increasingly need the capability to build, adapt, and sustain critical technologies at home. And finally, cross-control-dribble goal, fans tweak work schedules, body clock to watch World Cup football magic. In its opening weekend, the FIFA World Cup has begun capturing the imagination of Indian fans and viewers, juggling work, family commitments, obligations for the games, beginning after midnight and ending at dawn, sometimes even well into mornings, prompting Indian fans to step into a portal, choosing to live by another continent's clock, reads a story in the Times of India. And with that, it's back to you, Shagun.
1: Thank you, Sarabjit. And now, before we end the bulletin, the headlines once again. US and Iran reach agreement to end military operations, open Strait of Hormuz, and lift US naval blockade of Iranian ports. Prime Minister Narendra Modi to hold talks with his Slovak counterpart Robert Fico in Bratislava today. 52nd G7 summit to begin today at Avignon in France. Prime Minister Modi to participate in outreach sessions tomorrow. Noida International Airport in Jewar begins commercial flight operations. National Testing Agency releases admit cards for NEET UG 2026 re-exam to be held on 21st of this month. And in cricket, India beat Pakistan by 64 runs in their ICC Women's T20 World Cup opener at Edgbaston in Birmingham. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 8:30 தகவல் தளம் தொடர்கிறது. இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம கண்ஹேரி குகைகள் பற்றிய தகவல்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்குள்ள பெரிய பிரார்த்தனை மண்டபங்கள், உயரமான கல் தூண்கள், ஸ்தூபிகள் மற்றும் பாறைகளில் செதுக்கப்பட்ட புத்தர் சிலைகள் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்துகின்றன. குறிப்பாக மழை நீரை சேமிக்கும் நீர்த்தேக்க அமைப்புகள் அக்கால மக்களின் பொறியியல் அறிவை எடுத்துக்காட்டுகின்றன. போதிச்சத்துவர் அவலோகிதரின் சிற்பங்கள் இக்குகைகளில் இடம்பெற்றுள்ளது. மேலும் இக்குகைகள் வணிகமயமாகவும் செயல்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கல்யாண், நாசிக், உஜ்ஜைன், பைத்தான் ஆகிய நகரங்களுக்கு இடையே செல்லும் வணிகர்கள் இக்குகைகளை ஓய்வு அறைகளாக பயன்படுத்தி கொண்டனராம். மௌரிய பேரரசு மற்றும் குசான் பேரரசு காலத்தில் கான்கேரி குகைகள் பௌத்த சமய பல்கலைக்கழகமாக திகழ்ந்தது. தொள்ளாயிரத்தி 1980 முதல் 1954 வாழ்ந்த பௌத்த பிச்சு அதிசர் என்பவர் கான்கேரி குகைகளில் பௌத்த குரு ராககுல குப்தர் கீழ் தியானம் பழகியவராம். கான்கேரி குகைகளின் கல்வெட்டுகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. அனிருத் மற்றும் ஜோனிதா காந்தி குரல்களில் பாடல் கேட்டு ரசிக்கலாம். வாரிசு திரைப்படத்திலிருந்து.

0: இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம கன்ஹேரி குகைகள் பற்றிய தகவல்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இனி கன்ஹேரி குகைகளின் கல்வெட்டுகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். கன்ஹேரி குகைகளில் பிராமி மற்றும் தேவநகரி எழுத்துக்களுடன் கூடிய 51 கல்வெட்டுகளும் சுவர் எழுத்துக்களும் மற்றும் 3 பகலவி எழுத்துக்களுடன் கூடிய குறிப்புகளும் கல்வெட்டுகளும் எழுத்துக்களும் 90 குகையில் காணப்படுகின்றன. ஒரு கல்வெட்டில் சாதவாகன ஆட்சியாளர் வசிஷ்டபுத்திர சதகர்மிக்கும் மேற்கு சத்ரபதி மன்னர் ருத்ரதாமனின் மகளுக்கும் நடைபெற்ற திருமணத்தை குறித்துள்ளது. மேலும் ஒரு கல்வெட்டு குறிப்பில் கிபி 494-495 திரைக்குடக வம்சத்தை பற்றிய குறிப்புகளும் காணப்படுகின்றன. இனி கன்ஹேரி குகைகள் சிற்பங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். கன்ஹேரி குகைகளின் மிகப்பெரிய சிறப்பு அதன் குகை அமைப்பு மட்டுமல்ல, அங்குள்ள புத்த மத சிற்பக்கலை மற்றும் அரிய ஓவியங்களும் ஆகும். இந்திய பாறை குடைவரை கலை வளர்ச்சியின் முக்கிய கட்டத்தை இவை பிரதிபலிக்கின்றன. கன்ஹேரி குகைகளில் பல்வேறு வடிவங்களில் புத்தரின் சிற்பங்கள் காணப்படுகின்றன. நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் தியான நிலையிலும் புத்தர் செதுக்கப்பட்டுள்ளார். சில பெரிய சிற்பங்கள் சுமார் 7 மீட்டர் உயரம் வரை காணப்படுகின்றன. அவற்றின் முகத்தில் காணப்படும் அமைதி, கருணை மற்றும் ஆன்மீக தெளிவு பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்துகின்றன. ஒரு பாடலுக்கு பிறகு தொடரலாம் தகவல் தளம். சித்தி ஸ்ரீராம் பாடிய பாடல் கேட்கலாம், ஓமை கடவுளே திரைப்படத்திலிருந்து.
1: போலாமா?
2: சீரியஸ்லி? சீரியஸ்லி?
1: யா.
2: ஓகே, லெட்ஸ் கோ.

0: என்ன?
1: ஒன்றும் இல்லை.
0: தூங்குடா, காலைல சீக்கிரம் எழுந்துக்கணும்.

0: பலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம கண்கேரி குகைகள் பற்றிய தகவல்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். குகையின் மூன்றில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான சைத்திய பிரார்த்தனை மண்டபம் கண்கேரியின் கலை பொக்கிஷமாக கருதப்படுகிறது. உயரமான கல்தூண்கள், ஸ்தூபி மற்றும் அதனை சுற்றியுள்ள சிற்ப அலங்காரங்கள் அக்கால புத்த வழிபாட்டு மரபுகளின் பெருமையை எடுத்து காட்டுகின்றன. குறிப்பாக குகை எண் 34 புத்தரின் முழுமையடையாத ஓவியங்கள் கூரையில் காணப்படுகின்றன. இவை காலப்போக்கில் பெருமளவு மங்கிவிட்டாலும் கண்கேரியில் ஓவியக்கலையும் வளர்ந்திருப்பதை நிரூபிக்கின்றன. பல சிற்பங்கள் புத்தரின் வாழ்க்கை நிகழ்வுகள், அவரின் போதனைகள் மற்றும் ஜாதக கதைகளை சித்தரிக்கின்றன. இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் இதுவரை கண்கேரி குகைகள் பற்றிய தகவல்கள் கேட்டீர்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. வாழ்வியல் ரகசியம் யோகா. யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள்.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சிவபிரகாஷ். இயற்கை மற்றும் யோகா மருத்துவராக இருக்கேன். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா. முதுமைங்கிறது எப்படி பார்த்தோம் அப்படின்னா, 40 வயசுக்கு மேலேயே எனக்கு வந்து சுகர் வந்துருச்சு, 30 வயசுக்கு மேலே எனக்கு ப்ரெஷர் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்தில் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து ரெகுலராக நம்ம வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, கன்சிஸ்டன்சி இல்லாமல் திடீர்னு ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு நினைப்போம், திடீர்னு ஏதோ ஒரு சில காரணங்களால அந்த வேலைகள் வந்து செயல்பட முடியாமல் போயிடும். அப்போ அந்த மாதிரி போறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை வந்து செயல்படுத்துறதுக்குரிய வாய்ப்புகள் அமைஞ்சாலும் நம்ம வந்து அதை வந்து ஒழுங்காக பயன்படுத்திக்க முடியாதனால பல ப்ராப்ளங்கள் நம்ம உடம்புக்குள்ளே ஏற்படுது. இப்போ நான் இதை முக்கியமா இன்னைக்கு சொல்ல போறது என்னன்னா, நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு அந்த காலத்துல முனிவர்கள் வந்து பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. இதை மெயினா இந்த டயத்துல நம்ம இந்த யோகா பத்தி நம்ம நினைவு கூறதுக்கு நம்ம முதல் தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும் அப்படின்னா, லார்ட் சிவா. அவங்க தான் வந்து யோகாவை வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ஃபார்ம்ல, அதாவது மக்களுக்கு வந்து இயற்கையா சீக்கிரமா அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பா ஒரு ப்ராப்பர் சேனல் சொல்லும் பாத்தீங்களா, அதை வந்து கொண்டு கொடுறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் வந்து லார்ட் சிவா. ஆக்சுவலா இந்த லார்ட் சிவா மூலமா தான், பதஞ்சலி யோக முனிவர் மூலமா தான் இது வந்து நம்ம உலகத்திற்கு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த பதஞ்சலி யோக முனிவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ஃபார்ம்ல, அதை ஒரு ரிட்டன் ஃபார்ம்ல வந்து கொண்டு வந்து மக்கள் எல்லாத்தையும் அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால அவங்க வந்து பதஞ்சலி யோக முனிவர் வந்து இதை வந்து நமக்கு எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. மெயினா இதுல அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, யம் நியம் ஆசன் பிரணயம் பிரத்யேகார் தாரன் தியான் சமாதி, அதாவது இதை வந்து 8-fold பாத்வே அப்படிம்பாங்க. எதனாலன்னா, இப்ப நார்மலா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கத்துக்கணும். அதனாலதான் அந்த காலத்துல நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரா எப்படி எல்லாம் நம்ம கத்துக்கணுங்கிறத ஈஸியான வழியில நமக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. இப்ப எம் அண்ட் நியம் அப்படிங்கறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எம்ங்க வந்து சமூக ஒழுக்கம். ஆக்சுவலா அந்த சமூக ஒழுக்கத்துல என்னென்னலாம் வரும்னா, அகிம்சை சத்திய அஸ்தே பிரம்மச்சாரி அபரிக்கிரக யம அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யார்கிட்டையும் சண்டை போடாம இருக்கிறது, உண்மையா இருக்கணும், திருடாம இருக்கணும், புலனடக்கம் இருக்கணும், பேராசை இது இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இது எல்லாமே எப்படின்னா சமூக ஒழுக்கத்தை குறிக்கும். நியம் நியம்ங்கிறது எப்படின்னா தனிப்பட்ட ஒழுக்கம். இப்ப தனிப்பட்ட ஒழுக்கங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, சௌச்ச சந்தோஷ் தபஸ்வத்தியாய ஈஸ்வர் பிரணிதானானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது எப்படின்னா, நம்ம வந்து தூய்மையா இருக்கிறது, மன நிறைவா இருக்கிறது, ஒழுக்கமான முயற்சி இருக்கிறது, சுய ஆய்வு பண்ணிக்கணும், இறை அர்ப்பணிப்பு இருக்கணும், அதாவது சரண்டர் டு காட் பிரிங் பர்ஃபெக்ஷன் சமாதி அப்படிம்பாங்க. அதாவது நம்ம வந்து எந்த ஒரு செயல் செய்யறப்பையும் ஒரு மன நிறைவோட செய்யணும். இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு யோகா சொல்லிக் கொடுக்க போற மாதிரி இருந்தாலும் சரி, யோகா பத்தி கத்துக்கிறவங்க இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஒழுக்க முறைகள் இருக்கணும். ஃபர்ஸ்ட் சமூக ஒழுக்கம்

இருக்கணும், அடுத்து தனிப்பட்ட ஒழுக்கம் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒரு யோகா கத்துக்கிறதுக்கே அவங்க உடம்பு வந்து தயாராக நிலையில் இருக்கும். இப்ப ஆசனாஸ்ங்கிறது என்ன பண்ணா உடல்நிலை மற்றும் பயிற்சிகள் சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடலை வலுவாக வைக்கிறதுக்கும் பிளெக்சிபிலிட்டியா இருக்கிறதும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வராமல் இருக்கிறதுக்கும் ஆசனங்கள் வந்து ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்து பிரணயாமா அப்படிங்கிறது என்னன்னா மூச்சு பயிற்சின்னு சொல்லுவோம். இது வந்து நிறைய பயிற்சிகள் இருக்கு. நம்ம உடம்பு திடீர்னு வெப்பமாயிடுச்சுன்னா அது எப்படி கூல் பண்றதுக்கு, திடீர்னு நம்ம உடம்பு வந்து கூலிங் ஆயிடுச்சுன்னா எப்படி வெப்பப்படுத்துறதுக்கு, அந்த மாதிரி நம்ம உடம்புல எப்படி எப்படி எனர்ஜி லெவல் வந்து அதிகப்படுத்தணும், அப்ப என்ன மாதிரி பயிற்சிகள்லாம் பண்ணா நம்ம உடம்பு வந்து பல வியாதிகளை சரி பண்ணும் அப்படிங்கறது இந்த பிரணயாம பயிற்சியில வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்து பிரத்யாகாரம் அப்படின்னா நம்ம என்னன்னா நம்மளோட ஐம்புலன்கள் சொல்லலாம், அது உள்நோக்கி திருப்புதல். அதாவது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்ம புலன்களை வந்து உள்நோக்கி திருப்புறது, அதனால வித்ட்ராவல் ஆஃப் சென்சஸ் அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து தியான். தியான்ங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு தொடர்ச்சியான மனக்குவிப்பு அப்படிம்பாங்க. அதுக்கு முன்னாடி தாரணான்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, அது என்னன்னா மன ஒருநிலைப்படுத்தல். நம்ம சொல்லுவோம்ல மனசு டைவர்ட் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு இடத்துல நீ கவனம் செலுத்து அப்படிம்போம் பாத்தீங்களா, அப்ப அந்த மாதிரி மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும். அதுக்கப்புறம் தியானம். தியானங்கிறது அந்த ஒருநிலைப்படுத்தல வந்து தொடர்ச்சியா ஒரு மன குவிப்புல கொண்டு போய் நிக்கிறது. அதுக்கப்புறம் தான் சமாதி. சமாதிங்கிறது எப்படின்னா உயர்ந்த ஆன்மீக நிலை, அதாவது பேரானந்தம் அனுபவிக்கிறது. இது வந்து

கூலிங் ஆச்சுன்னா எப்படி வெப்பப்படுத்துறதுக்கு, அந்த மாதிரி நம்ம உடம்புல எப்படி எப்படி எனர்ஜி லெவல் வந்து அதிகப்படுத்தணும், அப்ப என்ன மாதிரி பயிற்சிகள்லாம் பண்ணா நம்ம உடம்பு வந்து பல வியாதிகளை சரி பண்ணும் அப்படிங்கறது இந்த பிரணயாம பயிற்சியில வந்து சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து பிரத்யாகாரம் அப்படின்னா நம்ம என்னன்னா நம்மளோட ஐம்புலன்கள் சொல்லலாம், அது உள்நோக்கி திருப்புதல், அதாவது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்ம புலன்களை வந்து உள்நோக்கி திருப்புறது, அதனால வித்ட்ராவல் ஆஃப் சென்சஸ் அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து தியான், தியான்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு தொடர்ச்சியான மனக்குவிப்பு அப்படிம்பாங்க. அதுக்கு முன்னாடி தாரணான்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு, அது என்னன்னா மன ஒருநிலைப்படுத்தல். நம்ம சொல்லுவோம்ல மனசு டைவர்ட் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு இடத்துல நீ கவனம் செலுத்த அப்படிம்போம் பாத்தீங்களா, அப்ப அந்த மாதிரி மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும். அதுக்கப்புறம் தியானம், தியானங்கிறது அந்த ஒருநிலைப்படுத்துற வந்து தொடர்ச்சியா ஒரு மனக்குவிப்புல கொண்டு போய் நிக்கிறது. அதுக்கப்புறம் தான் சமாதி. சமாதிங்கிறது எப்படின்னா உயர்ந்த ஆன்மீக நிலை, அதாவது பேரானந்தம் அனுபவிக்கிறது. இது வந்து எளிய விளக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம் நியம் ரெண்டுமே எதை குறிக்கிறா நல்ல வாழ்க்கை ஒழுக்கத்தை குறிக்கும். ஆசனாஸ் பிரணயமாங்கிறது உடல் மற்றும் மூச்சு ஆரோக்கியத்தை குறிக்கும். பிரத்யாகாரா தாரண தியானா இது எல்லாமே எதுனா மன வளர்ச்சியை குறிக்கும். அடுத்து சமாதிங்கிறது ஆன்மீக நிறைவை குறிக்கும். இப்போ இது எதுக்கு இன்னைக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த எம் நியம் ஆசன் பிரணயாமம் பிரத்யாகார் தாரண் தியான் சமாதி இந்த எயிட் போல்டு பாத்வே தான் இந்த யோகாவோட ஒரு முழு சாராம்சம் சொல்லுவோம்ல. அது இதை மெயினா நமக்கு கொடுத்தது வந்து யார் மூலமா நமக்கு கிடைச்சுனா லார்ட் சிவா மூலமா கிடைச்சது. அதுக்கப்புறம் இதை வந்து ரிட்டர்ன் ஃபார்ம்ல நமக்கு யாரு கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா பதஞ்சலி முனிவர். பதஞ்சலி முனிவர் எப்படி இருப்பாங்க பாத்தீங்கன்னா பாம்பாவும் பாலி மனுஷனாவும் இருப்பாங்க. அது நிறைய கோயில்கள்லாம் நீங்க பாக்கலாம் பதஞ்சலி முனிவர்னு சொல்லிட்டு அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இந்த யோகாவை பொறுத்தளவு நம்ம வந்து இந்த பதஞ்சலி யோக முனிவர் தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் இதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பதஞ்சலி யோக சூத்ரான்னு சொல்லிட்டு இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த யோகாவை பத்தியும் நம்ம உடலை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது பத்தியும் நிறைய விஷயங்கள் இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து சட்கிரியாஸ். சட்கிரியாஸ் அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து உடலை வந்து மனசையும் எப்படி சுத்தமா வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆறு முக்கியமான யோகாவில ஒரு சுத்திகரிப்பு முறைகள் இருக்கு. சட்கிரியாஸ் அப்படிம்பாங்க. இதுல வந்து நேத்தி அப்படிம்பாங்க. நேத்திங்கிறது என்ன பண்ணா மூக்க கிளீன் பண்றது. இதுக்கு வந்து ஜல நேத்தி பாட்டுன்னு தனியா ஒண்ணு இருக்கும். அது என்னன்னா மூக்க வந்து சுத்தப்படுத்துறதுக்காண்டி பயன்படுத்துவாங்க. அதுக்கடுத்து சூத்திர நீத்தின்னு ஒண்ணு இருக்கு. சூத்திர நீத்தினா நம்ம ரப்பர் கேத்தட்டர்னு இருக்கும், அது வந்து மூக்க வழியா விட்டு உள்நாக்கு வழியா அந்த நாக்கு வழியா வெளியில வரும். அது வந்து எதுக்குன்னா அந்த மூக்குல ஏதாவது சளி ஏதாவது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து அதை கிளீன் பண்றதுக்காண்டி பயன்படுத்துறது. அதுக்கடுத்து தோத்திங்கிறது என்னன்னா உணவு குடலையும் வயிற்றையும் சுத்தப்படுத்துறது. இது என்னன்னா நம்ம சொல்லுவாங்கல்ல எல்லா வியாதிக்கும் மெயின் காரணம் வந்து வயிறு. வயிறு சுத்தமா இருந்தாவே போதும் உடம்புல இருக்க பல வியாதிகள் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப தோத்திங்கிறது உணவு குடலை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படும். அதுக்கடுத்து நாளிங்கிறது என்னன்னா வயிற்று இருக்கிற சதைகள், அந்த சதைகளை வந்து சுத்திகரிப்பு செய்யவும் ஒரு மசாஜ் பண்ற மாதிரி ஒரு சில மூவ்மெண்ட் வந்து அதுல வந்து சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து பஸ்திங்கிறது என்னன்னா பெருங்குடலை சுத்தம் செய்யறது. பெருங்குடலை சுத்தம் செய்யறதுன்னா இனிமாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுல வந்து அந்த பஸ்திங்கிறது வந்து இதுல சொல்லுவாங்க. அடுத்து கபாலா பாதி என்னன்னா மூளை ஒளிர செய்யும் சுவாச சுத்திகரிப்பு முறை. இது வந்து என்னன்னா இந்த பயிற்சியில வந்து கொஞ்சம் வேகமா பண்ணுவாங்க. அது எப்படின்னா கபாலா பாதிங்கிறது ஆக்டிவ் எக்ஸலேஷன் சொல்லுவாங்க. இப்ப உடனே லைட்டா நான் செஞ்சு காமிக்கிறேன். அந்த மாதிரி செய்வாங்க. இது எப்படின்னா ஆக்டிவ் எக்ஸலேஷன் மட்டும் பண்ணணும், அதாவது போர்ஸ்ஃபுல்லா மூச்சு காத்து வெளியே மட்டும் தான் உள்ளணும். உள்ள இழுக்கிறதுக்கு நமக்கு டைம் கொடுக்க கூடாது. இது எதுக்குன்னா மெயினா வந்து நுரையீரலோட திறனை வந்து அதிகரிக்கும், மன தெளிவு கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா திராதகம். திராதகங்கிறது நம்ம ஏற்கனவே இந்த தீபத்தை பாக்குறது ஏதாவது ஒரு புள்ளிய போக்கஸ் பண்ணி பாக்குறது. திராதகம் வந்து அந்தரங்க திராதகம் அப்படிம்பாங்க. அதே ஒளிய கண்ணை முடிக்கிட்டு நம்ம புருவ மத்தியில பாக்குறது இல்லாட்டி நம்ம ஏதாவது உடம்புல ஏதாவது ஒரு சில வழிகள் இருந்துச்சுன்னா அந்த இடத்து மூலமா நம்ம வந்து பல வியாதிகளை வந்து சரி பண்ண முடியும். அதாவது நம்மளோட கவனங்களை வந்து வெளியில ஃபர்ஸ்ட் ஒரு நிலைப்படுத்துறதுக்கும் அதே இது கொஞ்ச நேரம் சென்று உள்பக்கமா நம்மளோட கவனத்தை செலுத்துறதுக்கு இது வந்து உதவியா இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா சட்கிரியாஸ் எப்படிமாங்க. சட்கிரியாஸ் எப்படின்னா யோகாவை பொறுத்தளவு நம்ம எந்த ஒரு பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடியும் ஒவ்வொருத்தவங்களும் இந்த சட்கிரியாஸ் வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும், அதை கடைபிடிக்கணும், ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம உடம்பு வந்து ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஆசனாசோ பிரணயமாவோ பிரத்யாகாரோ தாரண தியான சமாதிவு ஸ்டேஜ் அடையிறதுக்கு இது ஒரு முதல் நிலைன்னு சொல்லுவோம். இப்போ யோகாவை பொறுத்தளவு செவன் டாக்டர்ஸ் சொல்லி மெயினா நம்ம வந்து அவங்களை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அந்த செவன் டாக்டர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சன்லைட் மெயினான முதல் டாக்டர், சூரிய ஒளி, அடுத்து வாட்டர் அதாவது தண்ணி, மூணாவது வந்து உணவு. உணவு வந்து சாத்விக் ஃபுட்னு சொல்லுவாங்க, சுத்தமான இயற்கை உணவு. அதுக்கப்புறமேட்டுக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட், அதாவது டாக்டர் வந்து அந்த மனநிலை சொல்லுவாங்களா அது பாசிட்டிவ் எண்ணங்களோட இருக்கணும் மனசு அப்படின்னு சொல்லுவாங்க, நேர்மறை எண்ணங்களோட இருக்கணும். அது மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து ரெஸ்ட் ரொம்ப முக்கியம், அப்புறம் ரிலாக்ஸேஷன் முக்கியம், அதோட சேர்த்து உடற்பயிற்சி முக்கியமான. இந்த ஏழு டாக்டர் மூலமாவே நம்மளோட பல வியாதிகளை வந்து சரி பண்ண முடியும். இப்ப சூரிய ஒளி மூலமா நம்ம எப்படி வியாதிகளை சரி பண்ணலாம்னா சூரிய ஒளி மூலமா நமக்கு என்ன கிடைக்கணும், வைட்டமின் டி சத்து கிடைக்குது. நம்மளோட உடம்புல இருக்க தேவையில்லாத டஸ்ட்கள் கிருமிகள் எல்லாம் அழிக்கிறதுக்கு உதவியா இருக்கு. அதனால பிறந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையில கொஞ்ச நேரம் ஒரு ஆறு மணி ஏழு மணி போல சூரிய ஒளியில கொஞ்ச நேரம் காமிக்க சொல்லுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா எதிர்ப்பு சக்தி உருவாக்குறதுக்கும் தோல் சம்பந்தமான வியாதிகளை சரி பண்றதுக்கும், அதுவும் இல்லாம அவங்களுக்கு வைட்டமின் டி சத்து கிடைக்கிறதுக்கும். ஏன்னா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அனிமிக்கா இருப்பாங்க, அப்ப அது மூலமாகவும் அவங்களுக்கு வந்து நோய்கள் பல வர வாய்ப்பு இருக்கு. அப்ப சூரிய ஒளி வந்து பல வியாதிகளை சரி பண்றதுக்கு உதவியா இருக்கு. அடுத்து

ஃப்ரெஷ் ஏர், ஃப்ரெஷ் ஏர்னா காற்று. பிறந்த உடனே முதல் நம்ம உயிரா இருக்கோங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கிடைச்சது எது, அந்த மூச்சு காத்து தான். அப்ப அந்த மூச்சு காத்து வந்து நல்ல சுத்தமான காத்தா இருக்கணும். ஏன்னா நம்ம முக்கியமான சுவாசம் இழுக்கிற காத்து வந்து சுத்தமான காத்தா இருந்தாதான் நம்ம உடம்புல இருக்க பல வியாதிகளை சரி பண்றதுக்கு இதுல வந்து உதவியா இருக்கும். ஏன்னா நம்ம ஆக்சிஜனை இழுக்கிறோம், அது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மூச்சு காத்த இழுக்கிறப்ப ஒழுங்கா இழுக்கிறது கிடையாது. நார்மலா அந்த மூச்சு காத்த எப்படி இழுக்கணும்னா, மூச்சை இழுக்கிறப்போ நம்மளோட வயிறு வந்து வெளியில வரணும், மூச்சை வெளியில வர்றப்ப நம்மளோட வயிறு உள்ள போகணும். இது நல்லா டீப்பா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணா மட்டும்தான் நம்ம உடம்பு வந்து தேவையான ஆக்சிஜன் வந்து ரத்தத்துக்கு கிடைக்கும். நம்ம என்ன பண்றோம், நிறைய பேர் மூச்சு காத்த இழுக்கிறங்க பேர்ல வயிறையும் உள்ள இழுத்துட்டு மூச்சையும் உள்ள இழுப்போம், ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணாது, காத்து வந்து உள்ள போகவே போகாது. ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் நம்ம ஆக்டிவ் ஆகணும்னா நல்லா ஃப்ரெஷ் ஏரை சுவாசிச்சாவே போதும், நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமே ஆகும். அதே மாதிரி தண்ணி, தண்ணி பொறுத்தளவு என்னன்னா நம்ம குறைஞ்ச ஒரு நாளைக்கு 2 லிருந்து 1-5 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். அது வெயில் டைமா இருந்தா நம்ம உடம்போட வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம கொஞ்சம் அதிகமாகவும் குடிக்கணும். இது என்னன்னா ஒரு சில பேருக்கு லோ பிரஷர் ஆகும், லோ பிபி ஆகும், தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க, இல்லாட்டி அவங்க உடம்பு ஹீட் ஆகும். அப்ப இதை நீங்க சரிபடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணியில லைட்டா கொஞ்சம் சர்க்கரையும் உப்பும் கலந்து உங்களுக்கு தேவையான பழங்கள், ஏதாவது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சொல்லுவோம்ல, அது நெல்லிக்காவோ இல்லாட்டி நீங்க சாத்துக்குடியோ லெமனோ புளிஞ்சு விட்டு அதை ஒரு டம்ளர் குடிக்கலாம். இல்ல பிள்ளைங்க எல்லாம் இப்ப நிறைய பேர் பார்த்தோம்னா ஒரு 12 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்க பிள்ளைங்களுக்கு யாருக்கு போய் செக் பண்ணாலும் பிரஷர் வந்து ரொம்ப லோவாவே இருக்கும். அது என்ன காரணம் என்ன, அவங்களோட நீர் சத்து குறையும், உடம்பு ஹீட் ஆகும், பிள்ளைங்க ஒழுங்காவே தண்ணி குடிக்க மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்க டைத்துல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அவங்க ஸ்கூலுக்கு போறப்ப காலேஜ் போறப்ப 1 லிட்டர் பாட்டில் வந்து 1:4 இல்லாட்டி 1:5, அதாவது 1 பங்கு உப்புனா 5 பங்கு சர்க்கரையை கலந்து நீங்க என்ன பண்ணனா ஒரு தண்ணி கொடுத்துட்டு அதுல தேவையான அவங்களுக்கு பிடிச்ச லெமனோ ஆரஞ்சோ ஏதோ ஒரு பழத்தை புரிஞ்சுட்டு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்க, நீ மதியானத்துக்குள்ள இந்த தண்ணியை குடிச்சு காலி பண்ணேன்னு சொன்னா போதும். ஏன்னா இது வந்து ஒரு வகையான எலக்ட்ரோலைட் அவங்க உடம்புல வந்து வேலை செய்யும், ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிளாஸ்ல உட்காந்துருக்கப்போ அவங்களுக்கு ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆகும் இருக்கு. அடுத்து உணவு பொறுத்தளவு அவங்களுக்கு எப்படின்னா ஸ்கூலுக்கு போறப்ப எப்பயுமே அவங்களுக்கு வந்து ஏதாவது முளைக்கட்டிய பயிரோ ஒரு சிறுதானியங்களோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட்டை வந்து அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து நியூட்ரிஷன் டெபிஷியன்சி ஆகுறாங்க. புரோட்டீன் டயட் எதுல கிடைக்குதுன்னா நம்ம பால் முட்டையில கிடைக்கும், அதையும் தாண்டி எதுனா முளைக்கட்டிய பயிர்கள் தானியங்கள் இதுல வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இப்போ அந்த டாக்டர்ல வந்து எக்ஸசைஸ் ஒன்று சொன்னேன், அதாவது குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் குறைஞ்ச ஒரு மணி நேரமாவது எனது உடற்பயிற்சி செய்யணும். அந்த உடற்பயிற்சி வந்து நம்ம சும்மா பேருக்கு வாக்கிங் போனா மட்டும் பத்தாது, கொஞ்சம் ஹெவியா கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யணும். அது மெயினா எனக்கு உடற்பயிற்சி எதுவுமே தெரியாது சார் அப்படினால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கைக்குரிய எக்ஸசைஸ், காலுக்குரிய எக்ஸசைஸ், இடுப்புக்குரிய எக்ஸசைஸ், அதே மாதிரி தளர்த்துறல் பயிற்சி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் நீங்க செஞ்சு ஒரு 10 நிமிஷம் அதான் சொன்னேன், யோகாவை பொறுத்தளவு அந்த உடற்பயிற்சியை பொறுத்தளவு என்ன பண்ணா உங்களோட உடலும் மனசும் சேர்ந்து ஒருநிலைப்படுத்தி ஒரு பயிற்சியை பண்ணாதான் உங்களுக்கு வந்து தேவையான எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்கடுத்து பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும். இதுக்கு வந்து மெயினா வந்து யோகா மூலமா நிறைய மெடிடேஷன்ஸ் இருக்கு, அந்த யோக நித்ரான் பயிற்சி எல்லாம் இருக்கு, அதே மாதிரி நம்ம வந்து என்ன பீச் மந்திராஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க அவங்களுக்கு நல்ல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இப்ப இது எதுக்காண்டி மெயினா சொல்ல வரும் அப்படின்னா, நம்ம உடம்பு வந்து வயசானதுக்கு அப்புறமும் நம்ம உடம்பு இளமையா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சொன்ன ஒரு சில முறைகள் எல்லாம் நம்ம கடைபிடிச்சோம்னாவே போதும். மெயினா அவங்க என்ன பண்ணணும், உடம்புக்குரிய பயிற்சி பண்ணணும், ஆசனாஸ் மாதிரி தாடாசனா, திரியங்க தாடாசனா, புஜங்காசனா, அர்த்தக்கட்டி சக்கராசனா, இதெல்லாம் ஆசனாஸ் எல்லாம் பேர் ஏதோ வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நின்னுகிட்டு செய்யற மாதிரி ஒரு 2 ஆசனாஸ், படுத்துக்கிட்டு செய்யற மாதிரி, உட்காந்துட்டு செய்யற மாதிரி, இந்த மாதிரி 2-3 பயிற்சிகளை மட்டும் கத்துக்கிட்டா போதும். பிரணயமால பொறுத்தளவு நீங்க என்ன பண்ணலாம்னா டீப் பிரீத்திங் பண்ணிக்கணும். இதுல வந்து நாடி சுத்தி பிரணயமா இருக்கு, பஸ்திரிக்கா இருக்கு, கபால பாரதி இருக்கு, பிராமரி பிரணயமா இருக்கு. இது மெயினா யாருக்கும் ஏதாவது மூச்சு பயிற்சி எனக்கு எதுவுமே தெரியல சார் அப்படின்னாலும் ஒண்ணும் இல்ல, நார்மலா டீப் இன்ஹலேஷன் டீப் எக்ஸலேஷன் மட்டும் பண்ணி ஒரு 20 நிமிஷம் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட உடம்புல இருக்க பல வியாதிகள் வந்து சரியாகும். இப்போ ஒரு சில பேர் வருவாங்க, சார் என் உடம்பு எப்பயுமே ஹீட்டா இருக்கு சார், அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப உடனே என்ன பண்ணலாம்னா, நம்ம உடம்பு வந்து நீங்க 2 பிரிச்சுக்கோங்க. வலது சைடு எப்பயுமே வந்து உடம்பு வந்து ஹீட் ஆகும், இடது சைடு எப்பயுமே உடம்பு வந்து கூலிங் ஆகும், அதாவது சிவன் பார்வதி அந்த மாதிரி உடம்ப நினைச்சுக்கோங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம உடம்பு எப்பப்பெல்லாம் வெப்பம் ஆகுதோ அப்போதைக்கு நம்ம உடம்பு அதை கூல் பண்றதுக்கு இடது சைடு வழியா மூச்சு காத்து இழுத்து மூச்சு காத்து விடணும். அதே மாதிரி நம்ம உடம்பு எப்பப்பெல்லாம் குளிர்ச்சி ஆகுதோ அப்ப நம்ம உடம்புக்கு என்ன தேவை, வெப்பம் தேவை. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், வலது சைடு வழியா மூச்சு காத்து இழுத்து வலது சைடா மூச்சு காத்த விடணும். இதையே வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு நம்ம நாடி சுத்தி பிரணயமா இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் நீங்க கத்துக்கணும்னா பக்கத்துல யாராவது யோகா டாக்டர் இருப்பாங்க, அவங்க மூலமா நீங்க வந்து ப்ராப்பரா கத்துக்கிட்டீங்கன்னாவே போதும். ஏன்னா எந்த ஒரு பயிற்சியும் பண்றதுக்கு ஒரு குரு ரொம்ப முக்கியம், அதனால அவங்க மூலமா நீங்க கத்துக்கணும். ஏன்னா ஒரு சில ஆசனங்கள்லாம் நம்ம செய்யறப்ப என்ன பண்ணா திடீர்னு எங்கேயாவது பிடிச்சிக்கும், திடீர்னு ஸ்லிப் ஆயிரும். அதனால ஏதாவது நீங்க பயிற்சி பண்றீங்க யோகா சம்பந்தமா கத்துக்கிறீங்கன்னா ப்ராப்பரா ஒரு குருவோட கைடோட நீங்க இதை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப யோகாவை பொறுத்தளவு பஞ்சகோசா தேரி இருக்கும், அதாவது ஒவ்வொரு விஷயமே ஏதாவது ஒரு தேரி கீழே தான் வேலை செய்யும். இந்த யோகா வந்து பஞ்சகோசா தேரி கீழே வேலை செய்யுது. இது எப்படின்னா பஞ்சகோசாங்கிறது மனிதனின் இருப்பை 5 அடுக்குகளாக விளக்கும் யோகா மற்றும் வேதாந்த தத்துவமாகும். இதை மெயினா என்ன பார்ப்போம்னா அன்னமய கோசா, பிராணமய கோசா, மனோமய கோசா, விஞ்ஞானமய கோசா, ஆனந்தமய கோசான்னு சொல்லி 5 கோசங்களா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் அன்னமய கோசா எதை குறிக்கும் அப்படின்னா உணவால் உருவாகின உடல், பிசிக்கல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதனால உருவாயிருக்குன்னா நம்ம உடல்ல

0: உணவு நீர் உடற்பயிற்சி ஆகியவற்றை பராமரிக்கப்படுகிறது. இதுல மெயினா என்னன்னா எலும்புகள் தசைகள் உறுப்புகள் அனைத்தும் இதில் அடங்கும். இப்ப அன்னமய கோஷம் சம்பந்தமா ஏதாவது உடல் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெயினா இது அன்னமய கோஷா தான் பிரச்சனையா இருக்கு. அப்ப அந்த அன்னமய கோஷாவை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பரா உணவு கொடுக்கணும், ப்ராப்பரா நீர் கொடுக்கணும், ப்ராப்பரா உடற்பயிற்சி செஞ்சு அவங்க உடம்ப சரி பண்ண முடியும். அனைவருக்கும் நன்றி.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வியல் ரகசியம் யோகா. யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கிய தகவல்கள். நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். சென்னை அஞ்சல்.

நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். டாக்டர் VLV சுதர்ஷன் அவர்கள் வயலின், ராம்நாத் வி ராகவன் அவர்கள் மிருதங்கம். முதலில் விரிபோணி என தொடங்கும் பச்சமிரியம் ஆதியப்பையர் இயற்றிய வைரவிராக வர்ணம் கண்டஜாதி அடத்தாளம்.

நேரம் 9:30 10 நொடி. அரங்க இசையில் சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டாக்டர் VLV சுதர்ஷன் அவர்கள் வயலின், ராம்நாத் வி ராகவன் அவர்கள் மிருதங்கம். இனி மறி வேறே கதி என தொடங்கும் ஷாமா சாஸ்திரி கீர்த்தனை ஆனந்த பைரவி ராகம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசையில் சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். டாக்டர் வி எல் வி சுதர்ஷன் அவர்கள் வயலின், ராம்நாத் வி ராகவன் அவர்கள் மிருதங்கம்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் செங்கினி பழனி. இந்தியாவின் விண்வெளி பொருளாதாரம் தற்போதுள்ள 8 முதல் 9 பில்லியன் டாலர் அளவிலிருந்து அடுத்த 10 ஆண்டுகளில் சுமார் 40 முதல் 45 பில்லியன் டாலர் வரை வளர்ச்சி அடையும் நிலையில் உள்ளதாக மத்திய இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் பிரெஞ்சு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் அவரது கலந்துரையாடல்களின் முடிவுகள் குறித்து வெளியுறவு அமைச்சகம் நைஸ் நகரில் ஒரு சிறப்பு விளக்கக் கூட்டத்தை நடத்தியது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், செயற்கை நுண்ணறிவு, புத்தொழில் நிறுவனங்கள், ஆராய்ச்சி மற்றும் கல்வி பரிமாற்றங்கள் ஆகியவற்றின் ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்தியா பிரான்ஸ் புத்தாக்க செயல்திட்டம் 2030 இப்பயணத்தின் முக்கிய விளைவு என்று வெளியுறவு செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி விவரித்தார். ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் இவ்வொப்பந்தம் கையெழுத்தாகும் என்று சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இதற்கிடையே லெபனான் உட்பட அனைத்து விதமான இராணுவ நடவடிக்கைகளும் இன்று இரவு முதல் முடிவுக்கு வரும் என்று ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இருந்து ஓராண்டில் 23 புதிய ரயில்கள் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் புதுச்சேரிக்கு இயக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான நுழைவு சீட்டுகளை neet.nta.nic.in என்ற இணையதள முகவரியிலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடலில் இருந்து தென் தமிழகம் வரை தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 10:02. நேயர்களின் கேட்டு ரசிக்கலாம் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். பொதுவா நமக்கு பிடிச்ச பாடலை நம்ம மட்டும் கேட்டு ரசிக்கிறது இல்லாம உலகமே கேட்டு ரசிக்கிறப்ப நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சியே அலாதி தாங்க. இன்னைக்கும் நிறைய நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடல்களை ஃபேஸ்புக்கில் பதிவு செஞ்சு கேட்கறதுக்கு ஆவலாக இருக்காங்க. அந்த வகையில் முகநூல் வழியே தமது விருப்ப பாடலை பதிவு செய்திருக்கும் முதல் நேயர் நிகழ்ச்சி சிறப்பிக்க வாழ்த்துக்கள்னு கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியன் தர்மம் தலைக்காக்கும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. இவர் விருப்ப பாடல் இதோ.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க. செங்கல்பட்டிலிருந்து ரமணி வில்வம் அவர்கள். இவரின் விருப்ப பாடல் இதயத்தில் நீ திரைப்படத்திலிருந்து. இதோ

கேட்டாலை நீக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஐ லவ் இந்தியா திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ராஜபாளையத்திலிருந்து பிரபு வீரா, இவரின் விருப்ப பாடல் இதோ.

0: வலைகளும். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருது. பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன் மற்றும் சுகன்யா பரத் இவர்கள் விருப்ப பாடல் இதோ.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு முதியோர் நலன். நெறிப்படுத்துகிறார் அனிதா. உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2275240 அல்லது 2275250 என்ற எண்ணுடன் 0413 என்ற எண்ணை முன்னிணைத்து உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம். மீண்டும் நினைவிட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு முதியோர் நலன். நெறிப்படுத்துகிறார் அனிதா.

கேட்டாலே நிற்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மணிமாறன், மணலிமாறன், தமிழ்மாறன், வெற்றிமாறன், கூடுவாஞ்சேரி சி கனகராஜ் ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கும் பாடலின் படம் தங்க மனசுக்காரன். இவர்கள் விருப்ப பாடல் இதோ.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு முதியோர் நலன். நெறிப்படுத்துகிறார் அனிதா. உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2275240 அல்லது 2275250 என்ற எண்ணுடன் 0413 என்ற எண்ணை முன்னிணைத்து உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு முதியோர் நலன்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் புதுக்கவிதை திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளவர்கள் சரஸ்வதி பத்மநாபன், மாதவரம் பால்பனையிலிருந்து.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வருது ரெமோ திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் அவர்கள்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியன் அவர்கள். இவரின் விருப்ப பாடல் தசரதன் திரைப்படத்திலிருந்து இதோ.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு முதியோர் நலன். நெறிப்படுத்துகிறார் அனிதா. உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2275240 அல்லது 2275250 என்ற என்னுடன் 0413 என்ற எண்ணை முன்னிணைத்து உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம். கேட்டாலே நிற்கும் முகநூல் வழி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க. கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து தாராபுரம் எம் துரைராஜ், பேபி அம்பிகா துரைராஜ், இளவரசி சித்ரா, சுகந்தி ஆகியோர் இவர்களின் விருப்ப பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து இதோ.

நேர்களே, கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் ஒழித்து கொண்டிருப்பது நிறைவு பாடல். இன்னும் நிறைய நேர்கள் இந்த அவங்கவுங்க விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. நேரமின்மை காரணமாக அவங்களோட பாடல்கள், விருப்ப பாடல்கள்லாம் பதிவிட முடியல. யார் யார் கேட்டிருக்காங்கன்னா, கடலூர் மாவட்டம் திருமுட்டம் நாச்சியார்பேட்டையிலிருந்து கோ அன்பழகன், எடப்பாடியிலிருந்து தங்கவேல், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், கடலூர் துறைமுகத்திலிருந்து சுரேஷ், காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி, மதுரை சண்முகசுந்தரம், இன்னும் நிறைய பேர் பாடல் கேட்டிருக்காங்க. இவங்களோட விருப்ப பாடல்களை பதிவிட முடியல. பிரகாஷ் டிபிஎஸ்ன்றவங்களும் கேட்டிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜ் அவர்களும் கேட்டிருக்காங்க. வேட்டவலம் குமார் அவர்களும் பாடல் கேட்டிருக்காங்க. பெங்களூர்லேருந்து குப்பநத்தம் டி ராமு அவர்களும் கேட்டிருக்காங்க. அவங்களோடு சேர்ந்து தாராபுரம் நாடார் திரு துரைராஜ், வளவனூர் பரத் பாண்டியன், கன்னியாகுமரி சகாதேவன் விஜயகுமார், காஞ்சிபுரத்துலேருந்து ரங்கசாமி குளம் ஏகேடி தெரு ஆர் கோகிலா பிரசன்னா, பெங்களூர் ராஜராஜேஸ்வரி நகர் ஹேமபிரியா, துருவா ரவிக்குமார், அவங்க மட்டும் இல்லாமல் கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் அவங்களும் இன்னும் நிறைய பேர் பாடல் கேட்டிருக்காங்க. நாகர்கோவிலேருந்து மந்திரமூர்த்தி கேட்டிருக்காங்க. சென்னை இவ்வளோ பேரோட விருப்ப பாடல் பதிவிட முடியல. இவங்களுக்காக இந்த இறுதி பாடல் ஒளிபரப்புறோம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம்.
1: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் எழுதிய கட்டுரையை பகிர்ந்துள்ள அவர், விவசாயிகளுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அவர்களது வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளின் பேரில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் நடைபெற்ற மரம் நடு விழாவில் பேசிய அவர், காற்று மாசுபாட்டிற்கு எதிராக காடு வளர்ப்பு திட்டத்தை பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மகாராஷ்டிராவின் சோலாப்பூரில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இவ்விபத்தில் உயிரிழந்தவர்கள் குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். சமூக ஊடக பதிவு ஒன்றில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள அவர்கள், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். எந்திர கோளாறு காரணமாக ஓமன் கடற்பகுதியில் சிக்கி தவித்து வந்த கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான 221 PhD சேர்க்கை இடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆன்லைன் மூலம் வரும் 27 வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த
0: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த நேயர் நேரத்தில் இணைந்திருக்கிறோம். நேயர் நேரத்தில் இன்றைக்கி தலைப்பு என்னன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி இருந்த அறிவிப்பாளர் நிறைய முறை உங்களுக்கு வந்து அறிவிச்சிட்டே இருந்தாங்க. அதாவது முதியோர் நலன். இன்றைக்கி அந்த தலைப்பு தான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் June 15 உலக முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினம் உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுது. முதியோர்களுக்கு எதிரான உடல் ரீதியான, மன ரீதியான, பொருளாதார மற்றும் உணர்வு பூர்வமான கொடுமைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதே இந்த நாளின் முக்கிய நோக்கமாகும். இந்தியாவில் 60 வயதை கடந்த மூத்த குடிமக்களின் எண்ணிக்கை 2011 நிலவரப்படி 10 கோடியாக இருந்த நிலையில் 2036, அதாவது இன்னும் 20 வருஷத்தில் 2 மடங்கு அதிகரித்து 23 கோடியை தொடும் அப்படின்னு மக்கள் தொகை கணிப்பு அறிக்கையில் கூறப்பட்டிருக்கு. ஸோ இந்த அசாதாரண உயர்வு முதியோருக்கான சமூக பாதுகாப்பு, வாழ்வாதார உரிமைகள், மருத்துவ சேவை, நலத்திட்டங்கள், இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு உணர்த்துது. ஸோ இது குறித்து தான் நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி நீங்கள் டயல் பண்ண வேண்டிய எண்கள் பார்த்தீங்கன்னா 2275-240, 2275-250 ஆகிய இரு எண்களில். ஒருவேளை நீங்கள் வெளியூர்லேருந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற முன் குறியீட்டு எண்ணை முன் நினைத்து பேசலாம். முதல்ல நமக்கு ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
3: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சந்திரசேகர் சார்.
3: மகிழ்ச்சி. இன்னைக்கான தலைப்பு சொல்லுங்க மேம்.
0: முதியோர் நலன், அதை பத்தி தான் பேச போறோம்.
3: அருமை, சிறப்பான ஒரு தலைப்பு, நாளுக்குரிய ஒரு பொருத்தமான தலைப்பு. முதியோர்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது அவங்களுக்குரிய மனச்சிக்கல் அப்படிங்கறது இருக்கும் மேம். அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறதும் இருக்கும், டிப்ரெஷன் அப்படிங்கறதும் இருக்கும். சில சமயம் பெரியவர்கள் வந்து வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க, அவங்க முகமே கொஞ்சம் சோர்வா சோர்ந்து இருக்கும். அப்போ ஏதோ ஒண்ணு அப்படின்ட்டு இளையோர்கள் விடாம அவங்களுக்கு என்ன அப்படிங்கறத யோசிச்சு அவங்க கிட்ட நம்ம கேள்விகள் அப்படிங்கறத கேட்கணும் மேம். நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்கீங்களே, என்ன காரணம், ஏதாவது உங்களுக்கு வேணுமா சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்களுடைய நலன்ல இளையோர்கள் நிச்சயமாக அக்கறை அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்டணும். அதே மாதிரி அவங்களுக்கு வயது இயலாமையினால பல்வேறு உடல் பாதிப்புகள் இருக்கும். உதாரணத்துக்கு இரத்த கொதிப்பு இருக்கும், சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இருக்கும், மூட்டு வலி அப்படிங்கிறது இருக்கும். அவங்க வயதிற்குரிய வயது மூப்பின் காரணமாக வரக்கூடிய துணை நோய்கள் இருக்கும். அப்போ அவங்கள சரியாக டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டீங்களான்னு கேட்கணும். அவங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுக்கணும். டாக்டர் கிட்ட வேண்டாம்ப்பா

0: அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க எதுக்கு வீண் செலவுன்னு. ஆனா கண்டிப்பா நீங்க செக் பண்ணிக்கணும் அதுதான் நல்லது அப்படின்ட்டு நம்ம காசு பணம் அப்படிங்கறதெல்லாம் பார்க்காம அவங்கள மருத்துவர்கள் கிட்ட சரியான நேரத்துல கூட்டிட்டு போகணும். உட்கொள்ள வேண்டிய மருந்துகள் அதை சிறப்பா தரணும். மேம் யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல நம்ம மேல எவ்வளவு அக்கறை காட்டியிருப்பாங்க முதியோர்கள், நம்மளுடைய பெற்றோர்கள். அப்போ நம்ம எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் போன்ல இருந்து கால், ஐ மீன் ஆபீஸ்லயோ இல்லைன்னா எங்க ஒர்க் பண்றோமோ அங்கிருந்து ஒரு கால் அடிச்சு டைம் ஆச்சு சாப்பிட்டீங்களா டேப்லெட் போட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு கால் பண்ணி நம்ம அக்கறையா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க கிட்ட காமிச்சோம்னாவே அவங்க உளவியல் ரீதியாக நம்ம பசங்க நம்ம கிட்டதான் இருக்கிறாங்க, அவங்க நமக்கு நல்ல பிரியமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தெம்பே அவர்களுக்குரிய ஆரோக்கியத்தை தரும். அதே மாதிரி அவர்களுடைய இளைய வயது கனவுகளை நம்ம மெய்ப்பி கடமைப்பட்டிருக்கோம். உதாரணத்துக்கு சிலருக்கு வந்து ட்ரெயின்ல போகணும்னு ஆசையா இருக்கும், பிளைட்ல போகணும்னு ஆசையா இருக்கும், கோவில சுத்தி பாக்கணும்னு ஆசையா இருக்கும், இளைய கால நண்பர்கள் வீட்டிற்கு போகணும்னு ஆசையா இருக்கும், சுப விசேஷங்களுக்கெல்லாம் கலந்துக்கணுங்கிற ஆசையா இருக்கும். சோ அவங்களுடைய ஆசை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதற்கு ஏற்றா போல் அனுகூலமாக சில காரியங்கள் அப்படிங்கறத நம்ம தான் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்ப முதியோர்கள் நலன் அப்படிங்கறது அவங்களுடைய அந்த ஆரோக்கியம் சார்ந்த உளவியல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கறத உணர்வு பூர்வமாக இளையோர்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி முக்கியமான சில இடங்கள்ல அவங்களுடைய அந்த பங்களிப்பு அப்படிங்கறது அள்ளப்பரியது, அவங்களுக்குரிய அங்கீகாரம் அப்படிங்கறத கொடுக்கணும். மேம் நீங்க சொன்னீங்க இந்த காரியத்தை நான் செஞ்சேன், உங்களுக்கு மிக்க நன்றி, நீங்க கொடுத்த இன்புட்ஸ் நல்லா இருக்கு அப்படின்ட்டுன்னு சிறிய வயதுல அவங்க எப்படி நம்மள பாராட்டி நாங்களும் நமக்கு ஒரு தெம்பு கிடைச்சதோ, புதியவர்களுக்கு எதுக்கு பாராட்டு அப்படிங்கிற கோணத்துல பார்க்காம அவர்கள் வந்து சொல்லுவாங்க நான் ஏன் இன்னும் இருக்கேன், எனக்கு பாரமா இருக்கு அப்படின்ட்டு சில வார்த்தைகள் அவங்க சொல்லுவாங்க இயலாமையினால ஆற்றமையினால. அப்போ நீங்க போயிட்டீங்கன்னா நாங்க எப்படி சந்தோஷமா இருப்போம், நீங்க நல்லா இருக்கணும், இன்னும் எங்களை நீங்க நிறைய விஷயங்கள்ல வழி நடத்தணும், அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டுன்னு நீங்க செஞ்சுரி அடிப்பீங்க பாருங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே சிரிச்சுட்டு அவங்களே சிரிச்சுட்டு சந்தோஷமாயிடுவாங்கன்னா. அடிக்கடி என்னுடைய பாட்டி கிட்ட அப்படிதான் சொல்லுவேன், அவங்க இயலாமையில ஆற்றாமையில இந்த வார்த்தை சொல்லும் போது இதெல்லாம் போற பாடியா செஞ்சுரி அடிக்கிற பாடி இப்படி பேசுறிய பாட்டின்னு உடனே சிரிச்சிருவாங்க, அவங்க மூடு மாறி. இளையோர்கள் சின்ன சின்ன நகைச்சுவை கலந்த உரையாடல்கள் பெரியவங்க கிட்ட வச்சுக்கணும், அதை அவங்க விரும்புவாங்க, அதை அவமதிக்கிற மாதிரின்னு நினைக்க மாட்டாங்க. எந்த வரை அறைக்கு உட்பட்டு நம்ம அவங்களை கிண்டல் கேலி பண்ணமோ கிண்டல் கேலி பண்ணலாம், அது தவறே கிடையாது. அதே மாதிரி அவங்களை இளமையாக சில விஷயங்கள் செய்ய வரலாம், தாத்தா அழகா இருக்க தாத்தா நீ இந்த டிஷர்ட் போட்டுக்கோ, இந்த அவனுக்கு கிஃப்டா வாங்கியிருக்கேன். சோ உடல் ரீதியாக வயசு அப்படிங்கறது ஜஸ்ட் அ நம்பர்னு அவங்க உணர்ந்துக்கணும். அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க எனக்கு இவ்வளவு வயசு ஆயிடுச்சு இவ்வளவு வயசு ஆயிடுச்சுன்னு, புதிய புதிய டெக்னாலஜி அவங்களை கத்துக்க வைக்கலாம், நீ தப்பு செய் பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்களுக்கு ஊக்குவிக்கலாம், ஏதோ ஒரு புதிய விஷயத்த அவங்களுக்கு செய்யலாம், அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சமைக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா சமைக்கலாம், அவங்க வெளியில போகணும்னு ஆசைப்படுறாங்கன்னா வெளியில கூட்டிட்டு போகலாம். சோ இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்க்டு. சோ மொத்தத்துல நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அவர்களுக்குரிய அந்த அங்கீகாரமும் அவர்கள் மேல நம்ம அக்கறை செலுத்துறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எல்லாத்தோட அவங்களுடைய அந்த அளப்பரிய சேவை நம்மளுடைய லைஃப்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது இன்னும் எங்களுக்கு வேணும் அப்படிங்கறத நம்ம வலியுறுத்திட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய செயல்கள் மூலியமாகவும் சொற்கள் மூலியமாகவும் அவங்க நிச்சயமா இருப்பாங்க. ஏன்னா முதியோருடைய நலன் நம்மளுடைய மிகப்பெரிய அளப்பரிய பொறுப்பு. சொல்லுவாங்க இல்லையா மேம், நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கணும். இன்று இளையோர் நம்ம நம்ம முதியவர்களை அப்படி இல்ட்ரேட் பண்ணோம்னா நமக்கும் ஒரு பிற்காலம் இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் கிடைக்கும். நல்லது பெரியவர்களுக்கு விதைக்கும் பொழுது இதை விட நல்ல அனுகூலமான சூழ்நிலை நம்ம முதியவர் காலத்துல கிடைக்குங்கிற ஒரு பாசிட்டிவான தாட்ல நம்ம அணுகினோம்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் மேம்.
1: சோ ஆல் டுகெதரா எல்லாத்தையுமே நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்க. சோ தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப நன்றி. இன்னைக்கு நேய நேரத்துல நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்னா முதியோர் நலம் எவ்வாறெல்லாம் மேம்படுத்தலாம் அப்படின்றத பத்தி தான். நிறைய கருத்துக்கள் உங்களுடைய சைட்ல இருந்து நிறைய வந்து நான் எதிர்பார்க்கிறேன். சோ நீங்கள் டயல் பண்ண வேண்டிய எண்கள் பாத்தீங்கன்னா 2275240, 2275250. அதாவது கடவுளுக்கு நிகரா முதியோரை கருதிய காலம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, இன்னைக்கு வந்து காலம் நிறைய மாறி போச்சு. நம்ம நேயர் சொன்ன மாதிரி முதியோரை மதிக்கிற பண்பாடு அப்படிங்கிறது ஒரு ரொம்ப குறைஞ்சி போச்சு. கடவுளாக கருதப்பட்ட முதியவர்கள் வந்து இன்னைக்கு சுமையாவோ இல்லை தண்டனையாவோ கருதப்படுறாங்க. இந்த பிரச்சனையை நம்ம ஆழ்ந்து நோக்கணும் அப்படின்னா முதியோரோட நிலைமை அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப பரிதாபத்துக்குரியதாக இருக்கு. சமீப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் மாறணும்னா நிறைய இந்த மாதிரி தலைப்புகள் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி தினங்கள்லாம் நம்ம அனுசரிச்சுட்டு இருக்கோம். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா குளோபல் பேரண்டிங் டே, அதாவது உலக பெற்றோர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிச்சாங்க. இது வந்து முதியோருக்கு எதிரான வன்கொடுமை, அதாவது அந்த விஷயங்கள் இருந்து நீக்கப்படணும்ன்றதுக்கான ஒரு விழிப்புணர்வு தினம் இது. ஸோ இந்த மாதிரி தினத்தில் நிச்சயமாக நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் என்னென்னலாம் வந்து செய்ய

0: போது அவங்களுடைய நலன் வந்து மேம்படும் அப்படின்னு நம்ம பேச போறோம். பேசலாம். இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து சார்?
1: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி.
0: சொல்லுங்க அபுசாலி சார்.
1: இந்த வயசு தருணத்தில் மேடம், அவங்க வந்து குழந்தை மாதிரி மேடம். அவங்க நம்ம என்னென்ன பணியோட செய்யணுமோ அந்த பணியோடலாம் அவங்களை செஞ்சு நம்ம பாதுகாக்கணும் மேடம். ஒரு சில குடும்பத்தில் அவங்க சொத்து பத்தெல்லாம் புடிஞ்சுன்னு ஆதரவற்ற நிலையில அனுப்பி விட்டுறாங்க. அது ஒரு பரிதாப நிலையா இருக்கு மேடம். பத்திரிகை செய்தியெல்லாம் படிக்கிறோம் மேடம். வீட்டுல அன்னை இல்லைன்னு போட்டுக்கிறாங்க, ஆனா முதிர் இல்லத்துல இருக்கிறாங்க மேடம். அது கண்ணீர் மல்க நான் சொல்றேன் மேடம். இந்த நிலைமைலாம் மாறணுங்க மேடம்.
0: இப்ப நம்ம நேயர் சொன்ன மாதிரி அவங்களை வந்து நிறைய வந்து அவங்களை வந்து ஊக்குவிக்கிற விதமா நிறைய நம்ம பேசணும். அதே மாதிரி வீட்டு விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணணும். நிறைய வந்து நீங்க தான் வந்து முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கலந்துக்க வைக்கிறது, அந்த மாதிரி அவங்களை எல்லா விஷயத்திலையும் ஈடுபடுத்துறது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறது, பிடித்த இடங்களுக்கு வந்து அவங்களை கூட்டிட்டு போறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ உங்க வீட்டுல நீங்க வந்து என்ன மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கிறீங்க, இல்ல உங்க அருகாமையில இருக்கிற முதியவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, இல்ல அவங்களா சரியா நடத்தப்படுறாங்களா?
1: எங்க தாய் தந்தை இறுதி கட்ட வரைக்கும் அவங்க நல்ல பணியோட செஞ்சு மரண தருணத்துல இருந்து கூட அவங்க வந்து நாங்க அந்த மலம் இதெல்லாம் கழிக்கலாம் இருந்து எங்க நாங்க சகிப்பு தன்மையோட செஞ்சு நல்ல நிலைமை அவங்க வந்து எடுத்து அடக்கம் செஞ்சேன் மேடம். அது எங்களுக்கு நாங்க பெருமையா சொல்ல, மற்றவர்கள் இது மாதிரி நல்ல நிலையில அவங்களை பாதுகாக்கணும் மேடம். நம்மள 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து ஒரு நல்ல கல்வி நல்ல ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு வந்தது அவங்க தான் மேடம். அந்த கடவுளுக்கு நம்ம என்றைக்கே நம்ம போட்டணும் மேடம். நம்ம பாரத பிரதமர் ஐயா கூட தாயின் பேரில் மரக்கன்று வைக்கணும்ன்ற சொல்றாங்க. அதையும் நம்ம கடைபிடிச்சு வர மேடம். என்னுடைய தருணத்தில் மேடம்.
0: நன்றிங்க இணைப்புல வந்து உங்களோட கருத்தை பதிவு பண்ணதுக்கு.
1: மிக்க நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து இணைப்புல இருக்கீங்க?
2: தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
0: வணக்கம். சொல்வது யார்?
2: நல்லா போலையா?
0: சொல்லுங்க கலையரசு சார்.
2: மூத்த குடிமக்களுக்கான பாதுகாப்பு இப்போது கொடுக்கப்படுகிறதா? மூத்த குடிமக்களுக்கான மன உணர்வுகளுக்கு நன்மதிப்பு கொடுக்கப்படுகிறதா? மூத்த குடிமக்களுக்கான தேவைகள் நிறைவு செய்யப்படுகிறதா? மூத்த குடிமக்களுக்கான அரவணைப்பு இருக்கப்படுகிறதா? எப்படி சொல்லி நிறைய கேள்விகள் இருக்கு. பெரும்பாலான குடும்பங்கள்ல மூத்த குடிமக்களை நிராகரிக்கிற சூழல் இப்ப எங்க கிராமங்கள்ல பெரும்பாலான நடந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி அவலங்கள் நடக்கிறது ஏனோ இப்ப இருக்கிற தம்பதிகள் உணர மறுக்கிறாங்க, மறக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களை அலட்சியப்படுத்துற நேரங்கள்ல பின்னாடி நமக்கும் நம்ம குழந்தைகள் நம்மள அலட்சியப்படுத்துவாங்க, வெறுத்து ஒதுக்கிடுவாங்கிறது உணர மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி உணராம போறதுனாலதான் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வருது. சில நேரங்கள்ல சில நாளிதழ்களை படிக்கிற போது இது மாதிரி செய்திகள்லாம் வருது. மகனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கலன்னு சொல்லி அப்பாவை தாக்கி இருக்கிறாரு ஒரு இளைஞர். சொத்து பிரிச்சு கொடுக்கலன்னு சொல்லி தாய ரொம்ப மோசமான அளவுல தாக்கி இருக்கிறாரு ஒரு ஒரு இளைஞர். இந்த மாதிரி செய்திகள்லாம் படிக்கிற போது மனசுக்கு சங்கடமா இருக்கு. அடிக்கிறதுனாலேயோ ஒதுக்கிறதுனாலயோ காயப்படுத்துறதுனாலயோ இதுக்கு தீர்வு கிடைக்க போறது இல்லைங்கிறது ஏன் உணர மாட்டேங்கிறாங்க. வாழும் காலத்துல பெற்றோர்களுக்கு நாம செய்ய வேண்டிய கடமைகளை மனநிறைவை செய்து கொடுக்கிற நேரங்கள்ல சமுதாயத்துல நமக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கும். அவங்களை அலட்சியப்படுத்துற நேரங்கள்ல ஒரு மோசமான குடும்பம், ஒரு மோசமான தம்பதிங்கிற ஒரு அவப்பெயர் திரை மறைவை சந்திக்க வேண்டிய சூழல்கள் இருக்கும். இவங்க வந்து மன உணர்வுகளுக்கு நன்மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மனசு விட்டு பேச மாட்டேங்கிறாங்கன்னா இவங்க எங்க இருந்து நமக்கான விஷயங்களை இன்னமும் கூடுதலா செய்து கொடுக்க போறாங்கிறதே கேள்விக்குறியா இருக்கு.
0: அந்த மாதிரி விஷயங்கள் மாறணும்னு தான் இந்த மாதிரி தலைப்புகள், இந்த மாதிரி தினங்கள் அனுசரிக்கப்படுது.
2: பெற்றோர்கள் வந்து சுற்றுலா தலங்களுக்கு அழைத்து போறது, பெற்றோர்களோட அந்த தாயம் பல்லாங்குழி விளையாடுறது, பெற்றோர்களோட வந்து நம்ம வானொலி கேட்கறது, இது மாதிரி விஷயங்களை எவ்வளவு குடும்பங்கள் செய்து கொடுக்கறாங்க இல்லைங்கிற மாதிரி சூழல் தான் இருக்குது. வாழும் போது நம்ம செய்ய வேண்டிய கடமைகளுக்கு பெற்றோர்கள் செய்து கொடுத்துட்டோம்னு சொன்னா மறைவுக்கு பிறகு செய்ய வேண்டிய கடமைகளை குறைச்சிக்கலாம். இப்ப இருக்கிற ஒரு சில இளைஞர்கள் வந்து பெருசு அப்படின்னு சொல்லி ஒரு கேலியா பேசுறாங்க. அகவைங்கிறது வந்து இந்த இளைஞர்கள் நாளைக்கு முதியோர்களாக போறோங்கிறத ஏனோ உணர மாட்டேங்கிறாங்க, மறந்துடுறாங்க. சில குடும்பங்கள்

0: ஏதோ இப்படி போயிட்டு இருக்கு. என்னுடைய மகனுக்கு என்னுடைய கடமைகளை செய்து
1: கொடுத்துட்டேன்.
0: இப்ப என்னுடைய மகனிடமிருந்து நான் சில உதவிகளை எதிர்பார்க்கிறேன். ஆனா இது கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு ஒரு ஐயப்பா இருக்கிற சூழ்நிலையில நான் கடந்து போயிட்டு இருக்கு. ஆனா எனக்கான தொழில் இருக்கு, எனக்கான வருமானங்கள் இருக்கு, எனக்கான தேடல்கள் இருக்கு. இதுல இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் நிறைவு செய்து கொள்வேன் என்றால் கூட ஒரு ஒரு விருதா இருந்து ஒரு வேறா இருந்து அந்த அந்த மகனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொடுத்துட்டு இப்ப எதிர்பார்ப்புகளோட காத்துட்டு
1: இருக்கிறேன்.
0: இது மாதிரி இருக்கிற பெற்றோர்கள் எத்தனை பேர் இங்க இருக்கிறாங்க அப்படிங்கறது பாக்குற போது காலம்தான் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வை கொடுக்குமான்னு நம்ம காத்திருக்கோம்.
1: நிச்சயமா சார், இந்த நிலைமை
0: சந்தோஷங்களை இவங்க செய்து கொடுத்தாலே போதும். அதை விட்டு தள்ளிட்டு அதுக்கு பிறகு என்னென்னமோ பண்றாங்க. ஆடம்பரங்கிற பெயரால எங்க உறவினர் பங்காளி உகிற உறவினர் குடும்பம் ஒன்று இருக்கு, அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். வழி வழியா பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்க மன உணர்வுகளுக்கு நன்மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதை தொடர்ந்து 3 தலைமுறையா நடந்து போயிட்டு இருக்கு. இதனால அவப்பேர திரைமறை சந்திக்கிறோம் அப்படிங்கறது கூட ஒரு சிலர் உணர மாட்டேங்கிறாங்க. என்னுடைய பங்காளி ஒருத்தர் வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா பேர் போட்டிருக்காரு. அப்பா காலமாயிட்டு அம்மா தனி உள்ள வச்சு ஆட்சி சாப்பிட்டுருக்காங்க. ஓய்வூதிய பணம் மாசம் 1,700 ரூபாய் மூத்தவருக்கு ஓய்வூதியம் அந்த காசை வச்சு சாப்பிட்டுருக்காங்க. சொத்துகள் இருக்கு, வீடு இருக்கு, மகன் இருக்காங்க, மருமகன் இருக்காங்க, யாரு வந்து என்ன பலன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. எங்க அம்மாவுக்கு வந்து நான் வந்து எனக்கு இன்னை வந்து எங்க கூட கூட்டு குடும்பமா நாங்க அரவணைச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துட்டு இருக்கிறோம். என்னுடைய பெரிய தந்தை வாழ்ங்காலத்தில் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மனநிறைவை செய்து கொடுத்துட்டேன். அவர் 1998 மனநிறைவோட காலமானார்.
1: நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நன்றிங்க.
0: வச்சுட்டுனாலே கண்டிப்பா மூத்த குடும்பங்களுக்கான வாழ்க்கையில நிரந்தரமான ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் கிடைக்கும்.
1: உங்களை மாதிரியே எல்லாரும் அணுகினா ரொம்ப நல்லா நிச்சயமா இந்த மாற்றங்கள் நிகழும். நன்றிங்க. இணைப்புல
0: விஷயங்கள் வெளிப்படையாங்க நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம்.
1: நன்றிங்க ஐயா.
0: இது ஒரு படிப்பில இல்லையா மத்தவங்களுக்கு?
1: நிச்சயமா நிச்சயமா. நன்றி
0: நன்றி
1: நன்றி. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்கம்மா, எங்க இருந்து?
2: மூத்தோர் நல்லாசிக்கு அவர்களை அரவணைக்க யோசி, அவர்களை அரவணைக்க நீ யோசி. உடலால் அவர்கள் தளர்வடைந்தாலும் மனதால் என்றும் தளர்வதுமில்லை. அனுபவம் நிறைய பெற்றவர் தெரியோ சாமிக்கு சமம்.

0: பாதுகாப்பு நிச்சயமாகும். தீயவர் யாரும் தீட்டிலுள்ளே நுழைந்து விடாமல் தடுப்பவரே. வேண்டோ நல்லாசி அவர்களை அரவணைக்க நீயோசி, அவர்களை அரவணைக்க நீயோசி அப்படின்னு எழுதியிருக்கேன் பாடலு.
1: நன்றிமா, நன்றிமா. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா பாட்டோட சேர்ந்து?
0: ஆமாங்கம்மா. அதாவது பெரியவங்க வந்து ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் நம்மளுக்கு. அவங்களெல்லாம் பெரியவங்களெல்லாம் ரொம்ப புக்கிசமா பாதுகாப்பாங்களாம். ஏன்னா அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது நம்ம கம்ப்யூட்டர்லயும் லேப்டாப்லயும் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க சமுதாயம். ஆனா அதை விட மிக ரொம்ப அதிகமா பெரியவங்ககிட்ட இருக்குங்கிறத மறந்து போயிருக்காங்க இல்லையா? ஏன்னா அனுபவத்தின் வர்ற அறிவு வந்து மிகப்பெரிய
1: இன்னைக்கு நேர் நேரத்துல முதியோர் நலன் குறித்து பேசிட்டு இருக்கோம். நிலையத்தில் நேரம் 11:19:25. முதியோர் நலன் பத்தி நம்ம நேயர்கள் நிறைய சொல்லும் போது பாத்தீங்கன்னா, இன்றைய இளைய சமுதாயம் மெயினா வந்து குறிப்பா சொல்லும் போது இளைய சமுதாயம், அதுலயும் வந்து இந்த மது பழக்கத்துக்கு நிறைய பேர் ஆளாகிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து முதியோரை எப்படி பாவிக்கிறாங்க, எப்படி பாக்குறாங்க, எப்படி வந்து நடத்துறாங்க அப்படிங்கிற விஷயங்களும் நம்ம பேச வேண்டியது இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த போதை பழக்கத்துல அந்த

0: மது பழக்கத்தில் வந்து முதியோரை வந்து தரக்குறைவாக நடத்துறது, அவங்கள வந்து உடல் ரீதியாக துன்புறுத்துறது, மன ரீதியாக துன்புறுத்துறது, அப்புறம் அவங்களோட உதவி தொகைகளை வந்து கேட்டு வந்து வலுக்கட்டாயமாக வாங்கி பெறுறது, அபகரிச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துட்டுருக்கு. ஸோ கிராமப்புறங்களையுமே ஒரு சாரார் வந்து நல்லா பார்த்தா கூட இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அரசுமே வந்து முனைப்பாக நிறைய விஷயங்கள் செஞ்சாலும் இன்னும் வந்து அரசு நிறைய நடவடிக்கைகள் எடுத்து இவங்களுக்கு வந்து முதியோர்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுடைய உதவித்தொகைலாம் சரியான நேரத்தில் குறித்த நேரத்தில் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வழிவகை செய்கிறதும், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் இன்சூரன்ஸ்லாம் போடுறாங்களே, ஆயுள் காப்பீடுலாம் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் உள்ளவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறையெல்லாம் இருக்குது. ஸோ முதியோர்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து அது வந்து மறுக்கப்படுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறணும், அவங்களுக்கான விஷயங்களும் கிடைக்கணும். அதே மாதிரி மருத்துவ காப்பீடாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு குறித்த நேரத்தில் நடக்கணும். அதே மாதிரி சொத்துரிமை பற்றி ஒருத்தவங்க சொன்னாங்க, சொத்தெல்லாம் வந்து அபகரிக்கிற நிலைமையில் இப்போ வந்து வலுக்கட்டாயமாக வந்து எழுதி வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் செய்யும்போது அந்த உரிய அலுவலருக்கு அந்த மேலாளருக்கு அது போகும்போது தன்னுடைய கவனத்துக்கு வரும்போது அதை சரியாக வந்து சரிபார்த்து சரியாக தான் இவங்க விருப்பத்தின் பேரில் தான் கொடுக்குறாங்களா, இல்லை வந்து வலுக்கட்டாயமாக அந்த சொத்து வந்து அந்த அந்த பெரியவர்கிட்டருந்தையோ இல்லை அந்த அந்த வீட்டில் இருக்கிற மூதாட்டிக்கிட்டேருந்தோ வாங்கப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிய கண்காணிப்பாளரோ இல்லை உரிய அரசு அதிகாரியோ தான் அதெல்லாம் வந்து கவனிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேச வேண்டியது இருக்குது. நிச்சயமாக இணைப்புலேயே நேயர்கள் காத்துட்ருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
0: பாபு சார் சொல்லுங்க.
1: மேடம், முதியோர்களை வந்து அரவணைக்க வேண்டியது, பாதுகாத்து நம்ம வளர்க்க வேண்டியது நம்ம ஒவ்வொரு பெற்றோர்களோட கடமை, மேடம், நம்மளுடைய குழந்தைகளோட கடமை. அதாவது என்னென்ன குடும்பம் வரைக்கும் அவங்களோட சாப்பிட்டையில ஒரு ஆறுதல் ரெண்டு வார்த்தை பேசினா போதும், காசு பணமும் தேவையில்லை. காசு பணம் இருந்தாலும் அந்த அந்த அதை யாரும் இப்போதைக்கு எதிர்பார்க்கறது இல்லை.
0: இங்க நம்ம தாய் தந்தை மட்டுமே பேசலங்க ஐயா, அதாவது எல்லாருமே, முதியோர்னா குறிப்பா எல்லாருமே நம்ம பேசுறோம் நம்ம.
1: மனசுல உள்ள பாரம் எல்லாம் குறைஞ்சிடும், மனசு அவங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும். அப்படி இருந்தாலே அது போதும். அவ நிறைய பேர் பேச மாட்டேங்க, அதனாலதான் வந்து முதியோர்கள் சேர்க்கறாங்க.
0: உங்க ஏரியாக்கள்ல எப்படிங்க ஐயா முதியோர்கள் வந்து மத்த பசங்க எல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா வந்து ட்ரீட் பண்றாங்களா,
1: நல்லா
0: நடத்துறாங்க? இணைப்புல வந்து உங்க கருத்து சொன்னதுக்கு நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் சிஸ்டர்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து?
2: ரெட்டிக்குப்பம் மார் முத்துக்கிருஷ்ணன்.
0: ஆ முத்துக்கிருஷ்ணன் சார் சொல்லுங்க.
2: ஆ சிஸ்டர், என்னன்னு கேட்டீங்கன்னா எடுத்த உடனே தனக்கு ஒரு சேமிப்பு பாக்கணும் சிஸ்டர். சேமிப்பு
0: கண்டிப்பா இது ஒரு முக்கியமான
2: பாயிண்ட்.
0: நமக்கு சேவிங்ஸ்
2: வேணும், கண்டிப்பா சேமிப்பு பாக்கணும். இப்ப நானே முடிவு ஆயிட்டேன், மொத்த குடும்பம் ஆயிட்டேன். ஆமா, அதனால நான் எனக்கே ஒரு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா இருந்தா நம்ம ஹெல்ப் பண்ணுறேன். வீட்டுல பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களை கவனிக்கணுங்க. இன்னொன்னு கேட்டு நம்ம சாப்பிடும் போது அவங்க கூட உட்கார வச்சு கும்பலா சாப்பிடுங்க, பொண்ணுங்க. ரெண்டாவது, அவங்க சாப்பாடு வைக்கிறேன்னா அவங்களுக்கு சாப்பாடு வந்து வச்சிடணும் சமயத்துல, அவங்க என்ன தேவை போட்டு சாப்பிடணும், சாப்பிடுங்க. சாப்பிட்ட அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க வச்சு எனக்கு சாப்பாடே கொடுக்கலன்னு வாங்க,
0: குழந்தை மாதிரி
2: கூடாது. கொண்டாவது நம்ம வச்சிருந்தோம் மறுபடியும் சாப்பிடணும், அவங்க என்ன செய்வாங்க, ரெண்டு குண்டு சாப்பிடுவாங்க. ஐயோ சாப்பிட முடியல, ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சரி பரவ முடியுங்க. நான் மனசு நான் கேட்கல, நீங்க கேட்கலையே, அந்த இடத்துக்கு போக கூடாது. அழகா பேசுறாங்க, உண்மையிலேயே மனசு சுட்டு சொல்லுங்க. என்ன பொறுத்து இருக்கோம் முதியோர்கள் கண்டிப்பா அரவணைப்போம், கண்டிப்பா எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அரவணைக்கணும். நம்ம நாளைக்கு நமக்கு எந்த நிலைமை தெரியாது,
0: தெரியாது,
2: தெரியாது. இப்ப அம்மாவுக்கு 92 அவங்க அவங்க பாத்துக்கிறாங்க.
0: வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்காங்க இல்லையா, இளையோர்கள் இருக்காங்களா, அதை சமீபத்துல கூட நம்ம சொன்ன மது பழக்கம் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சரி, வேலை இல்லாதவங்களும் சரி, அவங்களோட ஈஸி டார்கெட்டா பாத்தீங்கன்னா இவங்க சீனியர் சிட்டிசன் தான் முதல்ல, அவங்க முதியோரை தான் முதல்ல ஈஸி டார்கெட்டா ஆயிடுறாங்க. அவங்க கிட்ட தன்னுடைய எல்லா விரக்தி, தன்னுடைய வந்து அழுத்தம், மன அழுத்தம் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட போய் கொட்டுறது, இல்ல அவங்கள அவதூறா நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. சோ இதுக்கு என்ன மாதிரியான தீர்வு இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க சார், என்ன தீர்வு?
2: கீரோ.

0: என்னுடைய பேர பசங்க வந்து எங்க மிஸ்ஸஸ் கதை சொல்லுவாங்க, நான் கதை சொல்லுவேன். இப்ப என் பசங்களுக்கு எங்க அம்மா கதை சொல்லுவாங்க, டெய்லி படிக்கும் போது கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹாபிட் உருவாக்கணும் சார்,
1: உருவாக்கணும்.
0: அந்த மாதிரி உருவாக்க நல்லா இருக்கும் அது. வந்து அது கண்டிப்பா சேங்க சார்.
1: பொருளாதார சூழல் நெருக்கடியில கூட நிறைய பேர் வந்து இந்த மாதிரி முதியோர வீட்டுல வந்து ரொம்ப இழிவா நடத்தக்கூடிய இல்ல அவங்களுடைய ஆற்றாமை எல்லாம் கொட்டக்கூடிய ஒரு நிலையில வந்து நிறைய பேர் இருக்காங்க. மனித வாழ்வில் வந்து முதுமை அப்படிங்கிறது குழந்தைமை இளமை போன்ற பருவங்களை போல தவிர்க்க முடியாத ஒரு பருவம். மற்ற பருவங்களைப் போல் முதுமையும் பெருமையோடு ஆராதித்து அனுபவிக்க வேண்டிய ஒரு பருவம் தான். நம்முடைய பண்டைய இலக்கியங்களில் கூட முதியவர், மூதாட்டி, முதுமகன், முதுமகள், முதிர்வினன், முதியால் அப்படின்ற போற சொற்கோவைகளால முதுமை பருவம் அப்படிங்கிறது கௌரவப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து முதியோரை நம்ம அந்த அளவுக்கு வந்து நடத்துறோமா அப்படின்னா, நம்ம நேர்களே சொன்னாங்க இன்னைக்கு வந்து இளையோரா இருக்கணும்னா நாளைக்கு நிச்சயமா முதுமை அப்படிங்கிறது நமக்கும் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய வந்து எப்படி வந்து அவங்களை அணுகணும், எப்படி நடத்தணும், இன்னும் அவங்களுக்கான விஷயங்கள் என்னென்னலாம் மேம்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் நேயர் நேரம். நேயர் நேரத்தில் இன்றைய தலைப்பு முதியோர் நலன். பாடலுக்கு அப்புறமா பேசலாம்.

0: நேரம் 11:31 20 நேய நேரத்தில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து சார்?
1: விழுப்புரம் மாவட்டம் இளமங்கலம். ராமாமுருகன் இளமங்கலம்.
0: சொல்லுங்க முருகன் சார்.
1: முதியோர் அவர்களே, நம்ம மதிக்க கத்துக்கணும் மேடம். முதல்ல அப்ப நம்ம என்னைக்கு இருந்தாலும் முதியோர் வருவோம்.
0: ஆமா,
1: நம்ம குழந்தைங்களே நம்மள மதிக்க அப்பதான். அப்புறம் எந்த முதியோராக இருந்தாலும் வழியை கடக்க சாலையை கடக்க முயற்சிக்கும் போது அவர்களுக்கு நம்ம உதவி பண்ணணும். அப்ப உதவி பண்ணாத நம்மளுக்கு நம்ம வேற யாராவது உதவி பண்ணுவாங்க. நம்ம முதியோரான பிற்பாடு வேற யாராவது உதவி பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பணம் வர குறித்து இருந்ததா மேடம், பணம் வர குறத்து குறித்து வந்து தொங்குதுங்க இல்லையா, ஏற்கனவே குறித்தா வந்து தொங்குதுங்க இல்லையா, காஞ்ச ஓல ஒண்ணு, அதை பார்த்து சிரிச்சுடுங்களாம். அந்த ஓலை கேக்குதுங்களா, அந்த குறித்து ஓலையை பார்த்து நீ தொங்கிங்க, ஏன் சிரிக்கிற என்ன பார்த்து அப்படின்னு கேக்குதுங்களா? அது சொல்லுதா, நீ ஒண்ணு நீ காஞ்சி போய் தொங்கிக்கின்னு கிடக்குற, அதனால நான் சிரிக்கிறேன் அப்படின்னுங்களா? அந்த குறித்து வேலை, அந்த குருத்து ஓலை வந்து அந்த அதுக்கு காஞ்ச ஓலை சொல்லுதுங்களா? குருத்து ஓலைய பார்த்து நீ என்ன போல ஒரு நாளைக்கு தொங்குவ அப்படின்னு அந்த காஞ்ச ஓலை சொல்லுதுங்களா?
0: ஆமா, என்ன போல நீ காய்ந்து சருகாவ
1: அப்படின்ட்டு சொல்லுதுங்களாம். அது போல வந்து ஒரு பிறந்த நாள் வந்தா கூட நம்மளுக்கு முதல்ல வந்து வயசான காலில தான் விழணும். விழுந்து வணங்கி அவங்களோட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அவங்க கோயிலுக்கு போக சொல்லுவாங்க, இருந்தாலும் நீங்க தான் முதல் தெய்வம், உங்க காலில் உங்களை சுத்தி வந்தாலுமே எங்களுக்கு கோயிலுக்கு போன மாதிரி ஆகிடுன்ட்டு நம்ம கணவன் இருவருமே, அதான் கல்யாணம் ஆகி இருந்தா இருவரும், தனியா பிறந்த நாள் வந்து இருந்தா அவங்க மட்டும், முதல்ல நீங்க தான் தெய்வம் எங்களுக்கு, முதியோர் தான் தெய்வம், அப்புறம் உங்களை வணங்கிட்டு அப்புறம் நாங்க கோயிலுக்கு போறோம், கோயிலுக்கோ சினிமாவுக்கோ பீச்சுக்கோ எங்க வேணாலும் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு அவங்கள ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுத்தணும் மேடம். அது வீட்டு வாசல்ல வந்து ஒரு முதியோர் இருக்கணும் மேடம், அல்லது பணமாவது இருக்கணும், அப்பதான் வரவங்க கூட அந்த முதியோரை கேட்டுக்குன்னு தான் உள்ள வருவாங்க நம்ம வீட்டுக்கு.
0: வீட்டு வாசல்ல உட்காந்துருக்கணுமா?
1: ஆமாங்க மேம், வீட்டு வாசல்ல உங்க ஒரு முதியோர் இருக்கு. நம்ம இல்லாட்டா கூட வேற யாராவது நம்ம வீட்டுக்கு நாடி வராங்கன்னா அந்த முதியோர் கேட்பாங்க, இது போல இருக்காங்களா, உங்க வீட்டுல யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு கேட்பாங்க. அந்த முதியோர் என்ன சொல்றாங்களோ
0: இருக்காங்கன்னா.
1: ஆமாங்க மேம்,
0: நன்றி முருகன் சார் இணைப்புல வந்து பேசுறதுக்கு.
1: மேம் ஆமாம், இன்னும் இவ்வளவு கருத்து இருக்கு மேம்,
0: நிறைய இருக்கு. சொல்ல விருப்பப்படுறீங்களா? முதியோர் நலன் குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அதாவது வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, முதியோருக்கு எதிரான வன்கொடுமை ஒழிப்பு அந்த விழிப்புணர்வு நாள் இன்னைக்கு. ஸோ அதனாலதான் இன்னைக்கு இந்த தலைப்புல நம்ம பேசிட்டு இருக்கோம். நேயர்களும் இணைப்புல வந்து ஆர்வமா தங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. பெரும்பாலான முதியவர்களை வலிமை இழக்க செய்யும் விஷயங்களில் முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்படுதுன்னு சொல்லலாம். அந்த வயசில் வந்து அவங்களுக்கு அழைப்பு இல்லாமலேயே உடலில் குடிபுகும் சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம், மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனை, இந்த மாதிரி நோய்கள், ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கான செலவுகளும் வந்து நிறையா இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சில பேர்

வந்து பென்ஷனராக இருப்பாங்க, சில பேர் வந்து இந்த மாதிரி ஓல்டேஜ் பென்ஷன் வாங்குவாங்க, சில பேர் வந்து வேலையில் இருந்துட்டு அரசு ஓய்வூதியம் அந்த மாதிரி வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு குறித்த நேரத்தில் கிடைக்கணும். அது கிடைச்சாலுமே அதை வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வந்து வேலை இல்லாமல் சில பட்டதாரிகள் இருப்பாங்களே அவங்க வந்து அந்த விஷயங்களை வந்து அபகரிச்சுக்கிறது, இந்த மாதிரி வந்து நிலைகள் வந்து மாறணும். 2016 இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தால் மருத்துவ காப்பீடு திட்டங்கள் வரையறை செய்யப்பட்ட போது மருத்துவ காப்பீட்டிற்கான வயது உச்சவரம்பு 65 அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சமீபத்தில் இந்த வயது வரம்பு நீக்கப்பட்டதோட முந்தைய உபாதைகளோட கூடிய காப்பீடுகளுக்கான காத்திருப்பு காலம், அதாவது அது மெச்சூரிட்டி பீரியட்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் வந்து நிறைய மாத்திருக்காங்க. ஸோ இந்த இதெல்லாம் கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ணி பெரியவங்களுக்கான விஷயங்கள் கொஞ்சம் இன்சூரன்ஸ்லாம் வந்து பண்ணும்போது அதை வந்து இன்னும் கொஞ்சம் அரசு வந்து கொஞ்சம் முனைப்போட கொஞ்சம் மாற்றி செய்யணும். முதுமை பருவத்தில் வந்து உபாதைகள் வந்து நம்ம 4 காத்துருங்கன்னு சொன்னால் அதே மாதிரி அது வரதில்லையே, ஸோ அது காத்திருக்காது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மாறணும். 2007 ஏற்றப்பட்ட மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்வு சட்டத்தின்படி நாட்டின் அனைத்து மாவட்டங்களையுமே மூத்த குடிமக்களுடைய குறை தீர்க்க ஆணையங்கள் கமிஷன்ஸ் வந்து அமைக்கப்படணும். ஸோ இந்த மாதிரி கமிஷன் வந்து கேரளாவில் கூட அமைச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து அதில் பார்த்தீங்கன்னா வந்து உணவு உடை இது எல்லாமே வந்து அவங்களுக்கு கரெக்டாக கிடைக்குதா, பிள்ளைங்கக்கிட்டேருந்து மருத்துவ சிகிச்சை வந்து கரெக்டாக கிடைக்குதா, ஸோ வேறு ஏதாவது வந்து அவங்களுக்கு பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிஷனில் வந்து அவங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கமிஷன்ஸ் வந்து அங்கங்கே அமைச்சிருக்காங்க. ஆனால் எல்லா இடங்களையுமே நிச்சயமாக நிறைய வந்து வரணும். அதே மாதிரி சட்டங்கள் ஒரு புறம் இருக்க அதை வந்து சரிவர நடைமுறைப்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிறதையும் கண்காணிக்கிறது ரொம்ப அவசியம். பெற்றோரை வந்து வஞ்சித்து அவர்களை வந்து திட்டி அவர்களை உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ காயப்படுத்தி சொத்துக்களை வந்து வாரிசுகள் வந்து அபகரிக்கும் சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த சொத்துக்கள் வந்து அந்த பத்திரப்பதிவுலாம் செய்யும்போது அந்த விண்ணப்பங்கள்லாம் பெறும்போது பத்திரப்பதிவு அதிகாரிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக கூடுதலாக கவனம் செலுத்தி அந்த சொத்து பரிமாற்றத்தோடைய பின்னணி என்ன, அது வந்து அவங்க வந்து விருப்பத்தின் பேரில் தான் செஞ்சுருக்காங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் நிச்சயமாக வந்து அதெல்லாம் வந்து அவங்க செஞ்சு அதெல்லாம் ஏற்பாடு செய்யணும். தொடர்ந்து பேசலாம். நேரம் 11:36 ஒரு பாடலுக்கு அப்புறமா.

0: நேயர் நேரத்தில் இணைந்திருக்கிறோம். 11:42:38 இப்பொழுது நம்மோடு ஒரு நேயர் பேச காத்திருக்கிறார் அழைப்பில். வணக்கம். வணக்கம் ஐயா. யார் இங்கிருந்து?
1: திருச்சி மாவட்டம் லால்குடியில இருந்து வெங்கடேசன் பேசுறேன்.
0: வெங்கடேசன் சார் சொல்லுங்க.
1: சிறப்பா சொன்னீங்க. அதாவது அரசு சார்ந்து அவங்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, என்னென்ன அவங்களுக்கான அந்த நலத்திட்டங்கள், அவங்களை எப்படி பேணி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு செயல்திட்டத்துல சிறப்பா எடுத்து
0: சொன்னீங்கண்ணா. நன்றிங்க ஐயா.
1: மாதிரி பெரியாருங்கிறது வாழ்க்கையில நம்ம அது வந்து இயற்கை அமைப்பு, இயற்கை அந்த நிலை
0: தான் சைக்கிளே அப்படிதான்.
1: நானும் வாழ்க்கை சக்கரமே அப்படிதான், சுழற்சியின் சக்கரமே அப்படிதான். நாமளும் அதே நிலைக்கு தான் வரப்போறோம் அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து பெருங்கொண்ட நிலையில நம்மளுக்கு அந்த அனுபவம் வராத சூழ்நிலையில இல்லாம இருக்கு. அப்புறம் அனுபவம் வர ஆரம்பிக்கும் போது அந்த சூழ்நிலை தக்குவாறு நம்மளை மாத்துறதுக்கு முயற்சி பண்றது. இந்த சூழ்நிலை தான் காலம் நகர்ந்துட்டு இருக்கு. பக்குவப்படாத சூழ்நிலை தான் இன்னும் பலரும் இருக்கும்.
0: இருக்கும்
1: பக்குவம் வரும்போதுதான் ஆஹா முதிர்வு நம்மளுக்கு வரப்போகுது. அப்ப நாம முதிர்வா முதிர்ந்தவங்களை வந்து நம்ம பாதுகாக்கணுமே அப்படிங்கிற நிலையெல்லாம் நம்ம என்ன தோணும். இந்த விஷயத்த வந்து எப்படி வான்புகள் வள்ளுவன் வந்து 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிந்திச்சாருன்னு தெரியலமா? அப்ப சிந்திச்சிருக்காரு பாருங்க. பெரியாரை பிழையாமன்னு சொல்லி ஒரு அதிகாரத்தை போடுறாரு. பெரியாரை துணைக்கோடல்னு ஒரு அதிகாரம்,
0: துணைக்கோடல்
1: 45-90. அது எந்த சூழ்நிலைக்கு துணைக்கோடல் போது பெரியாரோட பெரியவங்களோட துணை இல்லாம சராசரி வாழ்க்கையை நகர்த்த முடியாதுங்கிறத ஒரு ஆணித்தரமா ஆய்ந்து சொல்லியிருக்காரு போது நம்ம அதை படிச்சுட்டோம் வச்சுங்க. நாமளே 10 வயசுல இருக்கும் போதே பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காரு. அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம பெரியவங்களை வந்து நம்ம சரியானபடி நடத்தலைன்னா நம்மளுக்கு துன்பம் வருங்கிறதை அழுத்தி சொல்றாரு. பெரியாரை பேணாதொழுகின் பெரியாரார் பேரா இடும்பை தரும்.
0: இடும்பை தரும்
1: துன்பம். அது இடும்பது நமக்கு தெரிஞ்சு வந்த வழி இல்ல, அது நினைக்க முடியாத துன்பத்தை கொடுக்கும். இடும்பு நினைக்காத அவ்வளவு சாதாரணமானது. யாராவது வயது முதிர்ந்தவங்கள நீ வந்து இழிவா பேசினாலோ அவங்களை நிராகரிச்சாலோ
0: ஆமா
1: தாய் தந்தையா இருந்தாலும் சரி, இல்ல சமூகத்துல இருக்கிறவங்க முதியவர்களா இருந்தாலும் சரி, நமக்கு மேல வயது முதியவர்களை வந்து நீ இழிவா நடத்தணும்னு மனசால நினைச்சாலும் உனக்கு பேரா இடும்பை வந்து துன்பம் வந்து சேரும்னு அடிச்சு சொல்ற. இத புரிஞ்சுக்கிட்டாத நம்ம இனிமே வர பேருந்துல போகும்போது பெருசு ஒதுங்கி போ எங்க வர அப்படின்னா ஒரு சொல்ல பேச மாட்டோம்ல.
0: கண்டிப்பா
1: இந்த வள்ளுவத்தோட நிலைய வந்து சராசரி மக்கள் புரிஞ்சுக்காத சூழ்நிலையிலதான் இதை நம்ம அறிஞ்சிக்க முடியாம இருக்கு. பெரியவங்களை பத்தி அறிஞ்சிக்க முடியாம
0: இருக்கு.
1: அப்படி சொல்லுங்க என்ன சொல்லிட்டாரு பாருங்க. நீங்க அதெல்லாம் வாசம் தான் பெரியவர்னு சொல்லிட்டீங்க இல்லங்கள, அவங்க எல்லாம் சந்தோஷமா வரல, நீங்க நம்மள அவங்களை எல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா யார் பெரியவங்க சிந்திச்சு பாத்தீங்களான்னு
0: கேக்குறேன்.
1: அதுலயும் ஒரு சூட்சமம் கொண்டாந்து நிப்பாட்டுறாரு. யாரு பெரியவங்க? வயசுல மூத்தவங்க சொல்லிட்டியப்பா, எல்லாரும் மூத்தவங்களா? அப்படி கிடையாது. பெரியா இது பெரியார பேணாத ஒழுகர்னு எப்படி நீங்க அவரு இடும்பை தரும் சொன்னாரோ அதே மாதிரி என்ன சொல்றாரு, அறநறிந்த மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து
0: தன்னுடைய செயல்களால
1: இது முதிருங்கிறனால நீ அவருக்கு வந்து எல்லாத்துக்குமே வயது முதிர் நினைச்சிடாத. அது முதல் குரலாவே சொல்லத்துக்கு முடியாது. வயது முதிர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றதுதான் வேத வாக்கு நினைச்சிடாத. நீ வாழ்க்கையில அற ஒழுக்கம் பேணணும்னு சொன்னாக்க அந்த வயது முதிர்ந்தவங்க வழிபடிதான் நீ நடக்கணும். அது இன்னொரு குரல் போடுவார் ஒரு இடத்துல, உலகோட ஒட்ட ஒழுகல் பழக்கத்தும் கல்லாதார் அறிவில்லாதார். அப்ப அந்த உலகோட ஒட்ட

0: சுதந்திர வார்த்தை என்ன சொல்றாரு, பெரியவங்க உங்க முன்னோர்காரங்க எல்லாம் என்னென்ன வழி தோன்றல போறாங்களோ அதன்படி நீ செல்லுன்னு தான் அர்த்தம். ஆனா அங்க என்ன சொல்றாருன்னா, அவங்க எல்லாம் அற வழியோட ஒழுக்க வழியோட மேன்மை வழியோட வாழ்ந்தவங்க போற வழியில நீ போ, அவங்க எல்லாம் பெரியவங்க போறாங்கன்னு சொல்லிட்டு நீ
1: போயிடாத.
0: அற நெறிந்த மூத்தங்கிறாரு, அவங்க அந்த பெரியவங்க யாருன்னு பாரு, ஆராய்ஞ்சு பாரு, அவங்க நல்லவங்களா, அவங்க எப்படி வாழ்றாங்க, எப்படி வாழ்ந்தவங்க, அவங்களோட துணையை நீ கேட்டுக்கணுங்கிறாரு. எதிர்வரும் காலங்கள் எங்களுக்கும் இந்த தலைப்பு வந்து ஒரு புரிதல் கிடைக்குது. இந்த நிகழ்ச்சியை கேட்டதுக்கு அப்புறமா சகோதரி இந்த நிகழ்ச்சி நடத்தினாங்க, பாண்டிச்சேரி முதன்மை வானொலியில் நடத்தினாங்க. நாம இனிமே போகும்போது சாலையில யாரா பார்க்கும் போது அவங்கள அகூர்தூரா நினைக்காம சரிங்க ஐயா நீங்க உட்காருங்க வாங்க அப்படிங்கிற ஒரு மரியாதையான வாசகத்தை நாங்க பேசுறதுக்கு வழிவகுத்து கொடுத்த ஒரு அறமான தலைப்பா கூட நான் அதை ஏற்று விடைபெறுகிறேன்.
1: நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் எங்கிருந்து?
2: அன்பு அறிவிப்பாளர் அனிதா அவர்களுக்கு அன்பான நல்வாழ்த்துக்களுடன் சையத் விருப்பத்திலிருந்து பேசுறோம்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. சையத் சார்,
2: அதாவதுமா அனிதா, ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணுமா, இப்ப முதியோர் நலன் அப்படின்னு போது அந்த முதியோர் நலனை பத்தி இப்ப என்ன அக்கறைன்னா, அரசு இப்ப இன்னொரு 10 வருஷத்துல 2 மடங்கு ஆகுன்றீங்க. சரி, அது வந்து அரசாங்கத்துடைய கணிப்பு. அது இப்ப வந்து ஒரு அவசரமான காலம் இதுமா, கடவுள் மனைவி பிள்ளைகள் வந்து சம்பாதிக்க போயிடுறாங்க. இப்ப சின்ன குழந்தைங்க தான் வீட்டுல இருக்கு, அவங்க என்ன பண்றாங்க, இந்த அந்த எல்கேஜி அந்த ஆயா கட்டு விட்டுட்டு
1: போயிடுறாங்க.
2: இப்படிப்பட்ட நிலைகள் இப்ப காணப்படுகிறது. இதே வந்து 20 வருஷம் அவ்வளவாக கிடையாது. என்னுடைய 35 வருஷம் அனுபவ மின்வாரியத்தில் அந்த பணி செஞ்ச போது கடந்த அந்த 3/4 பகுதி கிராம பகுதி தான், 10 வருஷம்தான் வந்து நகர்ப்பது. இது எதுக்காக நகர்ப்புறம் கிராமப்புறம் நான் பிரிச்சு சொல்றேன்னா, அப்ப அந்த கிராமத்தில் உள்ள முதியவர்கள் நான் பார்த்திருக்கேன், அங்க வந்து அந்த கூரை வீட்டுல உட்கார்ந்து இருப்பாங்க, அழகா உட்கார்ந்து காவல் காப்பாங்க. எல்லாம் சில முதியவர்கள் வந்து வயல் வேலைக்கு போவாங்க, ஆரோக்கியமா இருந்தாங்க, கூழ் சாப்பிடுவாங்க. அந்த உணவு பராமரிப்பு வந்து நகர்ப்புறத்திலே அந்த மாதிரி இருந்தது, ஒரு காலத்துல இருந்தது. அதாவது எப்படி என்ன ஓட்டு ஓடு இப்படிதான் இருந்தது. எல்லாமே நாகரிக வலையில விழுந்ததால கிராம பகுதியே மூழ்கி போச்சுமா அந்த நாகரிக வலையில. காரணம் பொருளாதாரம், ஒருவருக்கு ஒரு முந்தி கொண்டு இப்ப வந்து பேச வேண்டிய கட்டாயம் முதியோர் நலம். இப்ப இந்த முதியோர் வந்து உட்கார்ந்து இருக்காங்க, கணவன் மனைவி வயசானவங்க 60 வயசு 55 வயசு, இப்பதான் மாணவர் பருவம் 40 வயசு முடிப்படுத்தும் போது அவனுக்கே கால் வலி இருக்க. இப்ப எனக்கு வயசு கிட்டத்தட்ட 70 மேல ஆகுதுமா. இப்ப வந்து நான் மின்வாரியத்தை பணி புரிஞ்சேன்னா அப்பெல்லாம் சைக்கிள் தான், இப்பவும் சைக்கிள் தான், கார் இருக்கு, அது இருக்கு, அது வேற விஷயமா. இப்ப நம்மளுடைய என்னுடைய பராமரிப்பை நான் தான் பாத்துக்கிறேன், மருமகள் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஆனா நான் அவங்களை எதிர்பார்த்து கிடையாது, எதுவுமே என்னுடைய வேலையை நான் தனியா செய்வேன். இது எதுக்கு குறிப்பிடறேன்னா, தன்னம்பிக்கை வேணும். எத்தனை வயசான 90 வயசு கேளு, அந்த காலத்துல நான் பள்ளியே விழாது, சுத்தமா இருக்கும், முடிய நிறைக்காது. அப்ப அந்த ஆரோக்கியம் அப்ப எப்படி ஏற்பட்டது? இப்ப ஏன் இந்த மாதிரி நபனாக இருக்கிறது சக்கர வியாதி, அது எது கேட்டாலும் ஸ்கேன், எது கேட்டாலும் எம்ஆர்ஐ ஸ்கேன், எது வேணாலும் ஏற்படுது. நம்ம கிட்ட தன்னம்பிக்கை இழந்து போட்டாலும்மா,
1: அந்த தன்னம்பிக்கை ஏன் இழக்கிறோம்? வீட்டுல நடத்துற அந்த நடத்தையும் இருக்கு இல்லைங்களா?
2: ஒரு மகன் வந்து வேலைக்கு போறாரு, வேலைக்கு போகும்போது அப்பா எப்படி வாங்க சாப்பிடுங்கப்பா, ஒரு நாட்டியை கூப்பிட்டேமா அப்பாவுக்கு வந்து சரி, அவங்களும் வேலைக்கு போறாங்க வச்சுக்கோ, அவங்களும் வந்து ஏதோ ஒரு

0: நான் பதில் சொல்ல வேண்டிய இருக்கு. ஒண்ணு இல்லை, ஒரு மகன் வந்து வேலைக்கு போறாரு. வேலைக்கு போகும்போது அப்பா எப்படி வா சாப்பிடுங்கப்பா, பொண்டாட்டி கூப்பிட்டியம்மா அப்பாவுக்கு வந்து சரி அவங்களும் வேலைக்கு போறதா வச்சுக்கோ, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சாப்பாடு அவங்க கட்டி போற கட்டி கொண்டு போகிற சாப்பாடு தான் கணவனும் கொடுக்குறாங்க. மாமியார் அதுக்கு மாதிரி நல்லா சாப்பிடுங்கப்பா, நம்ம உங்களுக்கு என்ன தேவை சார்ந்த வரும்போது வாங்கிட்டு வரோம். இந்த ஒரே ஒரு வார்த்தை சொல் தான்மா, அந்த நச்சல் தான் வந்து அந்த முதியவர்களுக்கு பலன் கொடுக்கு. அந்த நச்சல் இல்லைன்னு வச்சுக்க, மகன் கட்டியும் மருமகள் கட்டியும்
1: கிராம
0: வாழ்க்கை நல்லா இருந்தது, சிறப்பா இருந்தது. நகர்ப்புற வாழ்க்கை நல்லா இருந்தது, ஆரோக்கியமா தான் இருந்தாங்க, நடந்தாங்க போனாங்க. சாதாரண சர்வசாதாரணமா நாங்கெல்லாம் இருக்கும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போவோம். ஏதோ இந்த வலிக்கும் ஒரு பச்சை செவப்பு கலர், ஒரு வெள்ளை கலர். அதான் இது எதுக்காக சொல்லணும், அந்த மாதிரி ஆரோக்கியம் போயிட்டு இப்ப டாக்டர்கிட்ட கையை நீட்டினாலே வந்து 500 ரூபாய். இதெல்லாம் ஆரோக்கியம் நம்ம தான். சில விஷயங்கள தன்னிச்சையா நம்ம வந்து சில நாமளே வந்து யோசனை பண்ணா டாக்டர் மருத்துவர்கிட்ட போது சந்திக்கலாம்.
1: நன்றி, நன்றி. இணைப்புல வந்து உங்களோட கருத்தை சொன்னதுக்கு நன்றி.
0: நன்றி,
1: நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: மீண்டும் வரதுக்கு மன்னிக்கணும், மீண்டும் வரதுக்கு மன்னிக்கணும்.
1: பரவாயில்ல, சொல்லுங்க சார்.
2: ரெண்டு கருத்து சார். ஒரு கருத்து கேட்டீங்கன்னா மனசாட்சி உடனே சார், மனசாட்சி படி நடந்தா கண்டிப்பா வந்து இப்ப பெற்றோரை காப்பாத்துவாங்க ஒண்ணு. அதுக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப சட்டம் புதுசா கொண்டு வந்திருக்காங்க, அதாவது புறாயிர சுத்தா இருந்தா கூட பிள்ளைங்க சரியா கவனிக்கலாம் சொத்தை
1: யாருக்கும்.
2: அருமையான சட்டம் உண்மையிலே
1: வரவேற்கிறாங்க,
2: அந்த மாதிரி செஞ்சாதான் திருத்த முடியுங்க. அதாவது இந்த சட்டத்தின்படியா திருத்தணும்னா அவ்வளவு செய்யலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மனசாட்சி தான் மீனுங்க. சட்டம் ரெண்டாவது பட்சம் தான் இரண்டே கருத்து சார்.
1: நன்றிங்க சார், நன்றி சார். மறுபடியும் வந்து சொன்னதுக்கு நன்றி. இப்போ மருத்துவ பரிசோதனைகள் அந்த நோய் நோய்வாய்ப்படும் போது அப்படின்னு சொல்லிட்டு நேயர் கூட பேசினார். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இலவச மருத்துவ பரிசோதனைலாம் இப்போது கண் கண்ணாடி வழங்குறது, இல்லை ரத்த பரிசோதனையாக இருக்கட்டும், இல்லை சர்க்கரை அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் அரசு நிறையா முனைப்பாக பண்ணிட்டுருக்கு. ஆனாலுமே இந்த புற்றுநோய் மாதிரியான ஒரு பெரிய கொடிய நோய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து சலுகைகள்லாம் இருக்குது அப்படின்லாம் தெரியல. ஸோ அந்த மாதிரி சலுகைகளும் வந்து அரசு வந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேருந்து ரயில் பயணங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா கட்டண சலுகைலாம் வந்து அவங்களுக்கு வழங்கணும், இருக்கை சலுகையும் அவங்களுக்கு வழங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாட்டுத்திறனாளிகள் இருக்காங்களே, ஊனமுற்றோர் இருக்கைன்னு இருக்கும். ஸோ அதையே வந்து நம்ம நார்மலாக இருக்கக்கூடியவங்க வந்து அபகரிச்சுக்கிறாங்க, அந்த சீட்டையுமே பிடிச்சிக்கிறாங்க. அப்போ முதியோர்களுக்கான அந்த மாதிரி அந்த இருக்கைகள்லாம் வந்து நிச்சயமாக வந்து வழங்கப்படணும். அதே மாதிரி அவங்களை அணுகிற விதமும் சரி, அவங்கள வந்து பெருசு அந்த மாதிரிலாம் ஒரு இழிவான வார்த்தைகள் போட்டு பேசுறது அப்படின்றதெல்லாம் இப்போ முதல்ல வந்து நேர்கூட சொன்னார். ஒரு வரையறை இருந்தால் பரவாயில்ல, நம்ம எந்த அளவுக்கு அவங்களை கேலி பண்ணுறோன்றது அதில் வந்து அவங்கள கஷ்டப்படுத்தாத அவங்கள ஊக்குவிக்கிற விதமாக இருந்தால் பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரி தரக்குறைவான வார்த்தைகள் பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாமே மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக மாறணும். அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கூடங்கள்லையுமே இந்த மாதிரி நாட்களை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து ஒரு பெல் அடித்து பசங்களுக்கு வந்து இந்த நாளை நம்ம இதனால் வந்து அனுசரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இந்த மாதிரி ஒரு முக்கியமான தினங்கள் வந்து அனுசரிக்கும் போது நம்ம செஞ்சோம் அப்படின்னா பசங்களுக்கு வந்து படிக்கும் போதே அது வந்து பதியும். இப்போ சாருங்க நிறைய பேர் சொன்னாங்க இல்லையா, இணைப்பில் வந்து சொன்னாங்க. அப்போது அந்த மாதிரி பதியும் போது குழந்தைகள் வந்து அப்போ சின்னதுலேருந்தே அவங்க பார்ப்பாங்க. அப்போது ஓ முதியோரை வந்து இப்படி நடத்தணுன்றது அவங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே அவங்க தெரிஞ்சுப்பாங்க. நாளைக்கு நம்மளே தவறாக நடத்தும் போது கூட அவங்க கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய தனியார் நிர்வாகத்தால் நடத்தப்படும் பல முதியோர் காப்பகங்கள் பார்த்தீங்கன்னா லாப நோக்கில் அதிக எண்ணிக்கையில் செயல்பட்டு வருது. அங்கே சுகாதாரமற்ற சூழ்நிலை, முதியோர் பராமரிப்பு முறைகள், அங்கே பணிபுரிகிற ஊழியர்களுடைய அணுகுமுறை டுவர்ட்ஸ் அந்த முதியோர்கள்கிட்ட எப்படி வந்து அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க, அந்த உணவோட தரம், இதை எல்லாத்தையுமே வந்து கவலைக்குரிய விஷயமா இருக்கு. சில இடங்கள்ல நல்லா இருக்கு, சில இடங்கள்ல வந்து இந்த மாதிரி காப்பகங்கள்ல சரியான விஷயங்களா இல்ல. சோ இதெல்லாம் வந்து இது எல்லாத்தையுமே வந்து அந்த முதியோர் நலனை வந்து மனதில் கொண்டு அரசு வந்து இந்த மாதிரி செயல்பாடுகளை கொஞ்சம் முறைப்படுத்தி இது எல்லாத்தையுமே கொஞ்சம் சரி பண்ணணும். பாடலுக்கு அப்புறமா பேசலாம்.

நேயநேயத்தின் நிறைவு பகுதியில் நாம் இருக்கோம். உற்சாகமான இளம் பருவத்தையும் உழைப்பு மிகுந்த நடு வயது பருவத்தையும் கடந்து உடல் ஓய்வு கேட்கும் முதுமை பருவத்தை அடைந்தவர்களுடைய மனநிலை மிக நுட்பமான உணர்வுகள் கொண்டது. அதனை குழப்பங்கள் மன உளைச்சல்கள் இல்லாது கடந்து செல்வது அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஒரு சவாலான, அதுவும் வளர்ந்து வரும் இந்தியா போன்ற நாடுகளில் உள்ள முதியோர்களுக்கு சவால் ரொம்பவே அதிகம்தான். மாறி வரும் சமுதாய மதிப்பீடுகள் இவர்களுடைய பிரச்சனைகளை மேலும் சிக்கல் மிகுந்ததாக ஆக்குது. ஒரு சமூகத்தின் தரம் அப்படிங்கிறது அந்த சமூகத்தினர் முதியோருக்கு வழங்கும் மரியாதையின் தரம் சார்ந்தது அப்படிங்கறத அனைவருமே உணர்ந்து செயல்படுறது அப்படிங்கிறது நிச்சயமா அவசியமாகிறது. இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்த அனைத்து நேயர்களுக்கும், இணைப்பை வந்து முயற்சி செய்ய ட்ரை பண்ண எல்லா நேயர்களுக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறோம்.

0: நேரம் 12 மணி.
1: நீங்கள் கேட்கவிருப்பது டிக் குரு. இன்றைய நிகழ்ச்சியில் அறிவியல் முத்துக்கள், தொடர்ந்து விண்மீன்கள் குறித்த அதிசய செய்திகளின் நேர்முகத்தின் நிறைவு பகுதி ஆகியன இடம்பெறுகின்றன.

0: முதலில் இன்றைய அறிவியல் முத்துக்களில் பூமி எப்படி தானாகவே சுற்றி கொண்டிருக்கிறது மற்றும் பறவைகள் வீ வடிவில் பறப்பது ஏன் என்பது குறித்தும் சில செய்திகள் இடம்பெறுகின்றன. வாசிப்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
1: பத்திரிகையில் வந்த செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். நாம் சைக்கிள் ஓட்டும்போது பெடலை அழுத்தி ஆற்றல் தருவதை நிறுத்தினாலும் சிறிது தூரம் அது உருண்டோடும், பின்னர் அதன் வேகம் மெல்ல குறைந்து நின்றுவிடும். சைக்கிள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் பெடலை அழுத்தி ஆற்றலை அளித்து கொண்டே இருக்க வேண்டும். அதேபோல ஒரு ஊஞ்சலை இடையிடையே தள்ளித்தான் ஆட வைக்க வேண்டும். அப்போதுதான் அது ஆடிக்கொண்டே இருக்கும். அப்படியென்றால் பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ளும்போது அதனை தூண்டுவது யார்? எப்படி பூமி சுற்றி கொண்டே இருக்கிறது? இதற்கான விடையை கலீலியோதான் கண்டறிந்தார். பொருட்கள் கீழே விழும்போது அதன் இயக்கம் எப்படி இருக்கும் என்பதை கலீலியோ ஆய்வு செய்து வந்தார். வழுவழுப்பான இரண்டு பலகைகள், ஒரு பந்து, இரண்டு பலகைகளையும் வீ போல பொருத்தினார். முதல் பலகையில் பந்தை வைத்து கீழே தள்ளினார். பந்து உருண்டு ஓடி தரையை தொட்டு அங்கேயே நின்றுவிடாமல் இரண்டாவது பலகையில் மேல் நோக்கி ஏறியது. ஏறக்குறைய எந்த உயரத்திலிருந்து முதல் பலகையில் கீழே நழுவ விடப்பட்டதோ அதே உயரத்திற்கு இரண்டாம் பலகையில் உயர்ந்தது. இரண்டாம் பலகையில் உயர்ந்த பந்து மறுபடி கீழே நோக்கி சென்று முதலாம் பலகையில் மேலே ஏறியது. இவ்வாறு மீண்டும் மீண்டும் ஊசலாடிக்கொண்டே இருந்தது. அது நன்கு வழுவழுப்பாக இருந்த பலகையும் பந்தும் என்றாலும் சிறிதேனும் உராய்வு இருக்கும். எனவே ஒவ்வொரு முறை ஊசலாடும் போதும் அதன் உயரம் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே போனது. பல முறை இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்குமாக உருண்டு சென்று செல்லும் உயரம் குறைந்து கடைசியில் இரண்டு பலகைகளின் நடுவே நின்றது பந்து. உராய்வு விசை மட்டும் பந்தின் இயக்கத்தை தடுக்கவில்லை என்றால் பந்து மேலும் கீழுமாக இரண்டு பலகைகளிலும் ஊசலாடிக்கொண்டே இருந்திருக்கும் என்பது தெளிவானது. இதை கண்டு வியந்த கலீலியோ வீ வடிவ பலகைகளின் இடையே உள்ள கோணத்தை மாற்றிச் சோதனை செய்தார். வீ வடிவத்தை விரித்து கோணத்தை அதிகப்படுத்தினாலும் சரி, குவித்து கோணத்தை குறைத்தாலும் சரி, இதே நிகழ்வுதான் நடந்தது. எந்த உயரத்திலிருந்து பந்து கீழே நழுவ விடப்படுகிறதோ கிட்டத்தட்ட அதே உயரத்திற்கு இரண்டாம் பலகையில் பந்து உயர்ந்து சென்றது. அப்போது அவருக்கு இன்னொரு யோசனை தோன்றியது. ஒரு பலகையை தரையிலிருந்து குறிப்பிட்ட கோணத்தில் சாய்த்து வைப்பது இரண்டாவது பலகையின் கோணத்தை கூட்டி குறைத்து சோதனை செய்வது என்று முடிவு செய்தார். முதல் பலகை சற்று கூடுதல் சாய்வாக இருந்தது. இரண்டாம் பலகையில் சாய்வு குறைவாக இருந்தது. இப்போது என்ன நிகழும்? முதல் பலகையில் சென்ற அதே தொலைவு இரண்டாம் பலகையில் செல்லுமா, அல்லது முதல் பலகையில் எவ்வளவு உயரத்திலிருந்து கீழே நழுவி உருண்டதோ அதே உயரத்துக்கு இரண்டாம் பலகையிலும் உயருமா? பரிசோதனையின் முடிவு தெளிவாக இருந்தது. கூடுதல் தொலைவு செல்ல வேண்டியிருந்தாலும் இரண்டாம் பலகையிலும் அதே உயரம் எட்டும் வரை உருண்டு சென்றது. இரண்டாம் பலகையின் சரிவை மேலும் கூடுதலாக குறைத்த போதும் அதே உயரம் செல்லும் வரை உருண்டு சென்றது. இந்த பரிசோதனையின் முடிவு கலீலியோவை ஆச்சரியப்படுத்தியது. இரண்டாம் பலகையை எவ்வளவு சாய்வாக வைத்தாலும் முதல் பலகையில் எந்த உயரத்திலிருந்து பந்து நழுவ விடப்படுகிறதோ அதே உயரத்தை எட்டும் வரை பந்து இரண்டாம் பலகையில் உருண்டு ஓடியது. இரண்டாம் பலகையில் சாய்வு குறைய குறைய அதே உயரத்தை பந்து எட்டி பிடிக்க கூடுதல் தொலைவு செல்ல வேண்டி வந்தது. எனினும் அவ்வளவு தொலைவு சென்றுதான் திரும்பியது பந்து. இப்போது கலீலியோவின் சிந்தனையில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டது. இரண்டாம் பலகையை சாய்க்காமல் கிடைமட்டமாக வைத்தால்

என்ன ஆகும்? முதல் பலகை சாய்வாக இருக்கிறது, அதில் ஒரு குறிப்பிட்ட உயரத்திலிருந்து பந்தை நழுவவிட்டால் பலகையில் உருண்டு இரண்டாம் பலகையை எட்டும். இரண்டாம் பலகையில் அதே உயரம் செல்லும் வரை உருண்டோட வேண்டும். ஆனால் இரண்டாம் பலகைதான் கிடைநிலையில் உள்ளதே, அதே உயரத்தை எட்ட முடியுமா? இந்த சிந்தனையிலிருந்து கலீலியோ ஒரு திகைப்பூட்டும் முடிவை எட்டினார். உராய்வு விசை மட்டும் இல்லை என்றால் அந்த பந்து காலம் காலமாக உருண்டு ஓடிக்கொண்டே இருக்கும் என்பதுதான். இதைத்தான் நாம் இன்று இனர்ஷியா, சடத்துவம் என அறிகிறோம். நியூட்டனின் முதல் விதி கூறுவதும் இதுதான். ஒரு பொருளின் மீது ஒரு புற விசை செயல்படாத வரை எந்த ஒரு பொருளும் தனது ஓய்வு நிலையையோ அல்லது நேர்கோட்டில் அமைந்த சீரான இயக்க நிலையையோ மாற்றிக்கொள்ளாது. இந்த கருத்தை முதன் முதலில் உருவாக்கியவர் கலீலியோதான். கலீலியோ கண்டறிந்து பின்னர் நியூட்டன் உருவாக்கிய இந்த முதல் விதியின் அடிப்படையில்தான் நமக்கு விளக்கம் கிடைக்கிறது. விண்வெளியில் உராய்வு விசை இல்லை, எனவே சுற்றி கொண்டிருக்கும் பூமி சுற்றி கொண்டேதான் இருக்கும். பூமியின் வேகம் கூடவோ குறையவோ வேண்டுமென்றால் வேறு ஏதாவது விசை பூமியின் மீது செயல்பட வேண்டும். அதுவரை அதே சீரான வேகத்தில் பூமி சுற்றி கொண்டேதான் இருக்கும். இதே அடிப்படையில் விண்கலத்தை விண்வெளிக்கு எடுத்துச் சென்று பூமியை சுற்றும்படி உந்து விசை தந்தால் போதும். அதன் பின்னர் எந்த ஆற்றலும் இல்லாமல் விண்கலம் தானே பூமியை சுற்றி வந்தபடி இருக்கும். தொலைதூரங்களுக்கு வலசை மேற்கொள்ளும் பறவைகள் பொதுவாக கூட்டமாகத்தான் செல்கின்றன. வலசையின் போது மொத்த கூட்டத்தையும் ஓர் இடத்திலிருந்து மற்றோர் இடத்துக்கு மாற்றுகிறது தலைமை பறவை. செல்லும் வேகத்துக்கு ஏற்ப காற்றிலிருந்து ஏற்படும் உராய்வு விசையும் அதிகரிக்கிறது. இந்த உராய்வு விசையை குறைப்பதற்கு காற்றை கிழித்து கொண்டு செல்லும் கூர்மையான பகுதி தேவைப்படுகிறது. வல்லூறு மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்திலும் புறா மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்திலும் பறக்கும்போது தங்களது இறக்கையை சாதாரண நீளத்தில் வைத்திருப்பதை விட சிறிது நீளம் குறைந்த மாதிரி இருக்குமாறு வைத்து கொண்டு பறக்கின்றன. கூட்டமாக பறவைகள் பறக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் பறப்பதை காணலாம். அதில் மிகவும் பிரசித்தி பெற்றது வி போன்ற வடிவமைப்பு. பல பறவைகள் இது போன்ற வடிவமைப்பில் பறக்கின்றன. ஒவ்வொரு பறவையும் தனியாக பறக்கும்போது பறப்பதற்கு தேவையான ஆற்றல் செலவு காற்றை தள்ளி கொண்டு செல்வதற்கான ஆற்றல் செலவு என நிறைய ஆற்றலை செலவிடுகிறது. இந்த ஆற்றல் செலவை குறைப்பதற்காக அவை கண்டறிந்த நுட்பமே வி வடிவத்தில் பறத்தல். நடுவில் ஒரு பறவை பறக்கும், அதன் இரண்டு பக்கங்களிலும் மீதி பறவைகள் பறக்கும். இவ்வாறு முதலில் பறக்கும் பறவை காற்றில் இருந்து உராய்வு விசையை எதிர்கொள்கிறது. அதனால் அந்த பறவை அதிக ஆற்றலை உபயோகித்து பறக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். எப்படி கல்லை தண்ணீரில் போடும்போது ஒரு சுழல் உருவாகிறதோ அதுபோல பறவை காற்றை கிழித்து கொண்டு செல்லும் போதும் ஒரு காற்று சுழல் உருவாகிறது. இந்த காற்று சுழல் இறக்கையின் கீழ்ப்பகுதியில் ஆரம்பிக்கும். அதன் பிறகு வரும் இரண்டாவது பறவை முதல் பறவையை விட சற்று உயரத்தில் தன் பாதையை அமைக்கும். அப்படி செய்யும்போது காற்றை கிழித்து கொண்டு செல்லும் பறவையில் இருந்து உருவாகும் சுழல் அதன் பின்னால் வரும் பறவைக்கு ஒரு மேல்நோக்கு விசையை கொடுக்கிறது. இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி ஆற்றல் செலவை குறைக்கிறது. இதுபோலவே அடுத்து அடுத்து செல்லும் பறவைகளும் ஆற்றல் செலவை குறைக்கின்றன. இவ்வாறு கூட்டமாக வி வடிவத்தில் பறப்பதால் பறவைகளின் மொத்த ஆற்றல் செலவு 10 முதல் 20% வரை குறைகிறது. தன் கூட்டத்துக்கு தலைமை வகிக்கும் முதல் பறவை அதிக ஆற்றலை செலவழித்து கூட்டத்தை வழிநடத்தும். அதனால் போதுமான வேகத்தில்

0: இல் செல்ல முடியவில்லை என்று தெரிந்தவுடன் தனது முதல் நிலையிலிருந்து கடைசி நிலைக்கு சென்றுவிடும். அப்போது இரண்டாம் நிலையில் இருக்கும் பறவை முதல் நிலைக்கு வந்து கூட்டத்தை வழிநடத்தும். இப்படியாக பின்னால் இருக்கும் ஒவ்வொரு பறவையும் முதல் இடத்திற்கு வந்து கூட்டத்தை வழிநடத்தும். அதிவேகமாக பறக்கும் இராணுவ விமானங்கள் இந்த பறவை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வி வடிவத்தில் பறப்பதை நாம் பார்க்கலாம். விமானம் காற்றை கிழித்து கொண்டு பயணப்படும் போதும் இந்த காற்று சுழல் உருவாகிறது. ஆனால் பயணியர் விமானங்கள் கூட்டாக பறக்காமல் தனியே தான் பறக்கின்றன. இவ்வாறு காற்று சுழலினால் உருவாகும் காற்று விமான இறக்கையின் நுனியில் மேல் நோக்கி சென்று ஆற்றல் இழப்பு ஏற்படுத்துவதை தவிர்ப்பதற்காக விமானத்தில் சிறப்பு நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. வேகமாக செல்லும் விமானங்களுக்கு காற்று சுழலால் ஏற்படும் ஆற்றல் இழப்பு குறைவான வேகத்தில் செல்லும் விமானத்தை விட குறைவாக இருக்கும். சில நேரம் வி வடிவத்தில் பறப்பதற்கு பதிலாக ஜே வடிவத்திலும் பறவைகள் பறக்கின்றன. வி வடிவத்தில் பறப்பதற்கு அதிகமான எண்ணிக்கையில் பறவைகள் தேவைப்படுகின்றன. எண்ணிக்கை குறைவாக இருக்கும்போது ஜே வடிவ முறையையும் அவை பயன்படுத்துகின்றன. காற்று வீசும் திசையில் பறப்பதால் ஆற்றல் செலவை குறைக்க முடியும் எனும்போது ஜே வடிவத்தை பயன்படுத்துகின்றன. குறிப்பிட்ட வடிவத்தில் கூட்டமாக பறவைகள் பறந்து செல்வதால் குறைந்த ஆற்றல் செலவில் பல நூறு கிலோமீட்டர் தூரத்தை அவை கடந்து செல்கின்றன.
1: இன்றைய அறிவியல் முத்துக்களில் இதுவரை பூமி எப்படி தானாகவே சுற்றி கொண்டிருக்கிறது மற்றும் பறவைகள் வி வடிவில் பறப்பது ஏன் என்பது குறித்தும் சில செய்திகள் இடம்பெற்றன. வாசித்தவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். இனி விண்மீன்கள் குறித்த அதிசய செய்திகள் குறித்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நெய்வேலி எஸ் பாலகுருநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: இன்றைக்கு விண்மீன்கள் குறித்த அதிசய செய்திகள், இது சம்பந்தமா பல்வேறு செய்திகள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இந்த சப்த ரிஷி மண்டலத்துடைய சிறப்பு அப்படின்னு
3: சார்? அதாவது நம்மளுடைய மரபு சார்ந்த சில இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க சிறப்புலாம். இந்த மண்டலத்தில் ஏழு நட்சத்திரங்களுக்கும் இந்த சப்த ரிஷிகளோட பேர் வச்சிருக்காங்க. புலகர், கிரது, அத்திரி, புலஸ்தியர், ஆங்கரசர், வசிஷ்டர், மரிசி என்ற ரிஷிகளின் பெயர்களே வச்சிருக்காங்க. அதில் வளைந்த பிடியில் மூணாவது உள்ள நட்சத்திரம் தான் வசிஷ்டர். அதை அடுத்தாற்போல் மிக அருகே சற்று கீழாக இந்த கூட்டத்தில் இல்லாம ஒரு சிறிய நட்சத்திரம் இருக்கு, அதுதான் அருந்ததி, அல்கார் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க.
2: அருந்ததி நட்சத்திரம்,
3: அருந்ததி நட்சத்திரம்
2: கல்யாணத்துல கூட
3: வசிஷ்டருக்கு கற்பில் சிறந்த மனைவியாக வாய்த்தவள் தான் அருந்ததி. இந்து திருமண சடங்கில் மணமகன் அருந்ததியை மணமகளுக்கு காட்டுவான். அவளைப் போலவே நீயும் கற்பில் சிறந்து விளங்குவாயாக அப்படின்னு காட்டுவதற்காக ஒரு ஐதீகம் அப்படி வச்சிருக்காங்க. அரேபிய நாட்டினருக்கும் இந்த நட்சத்திரத்தினுடைய பேர் வந்து அல்காருங்க. அங்க பொருள் வேற. அந்த பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா சோதனைனு பேரு. என்ன சோதனைனா நல்ல கண் பார்வை உள்ளவர்கள் தான் இதனை பார்க்க முடியும். எனவே கண் பார்வையை சோதித்தறிய இதனை அவங்க பயன்படுத்திட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு பாரம்பரியம் வச்சிருக்காங்க.
2: நிச்சயமா நம்ம நாட்டில் கூட வந்து ஒரு காலத்துல சதியில வந்து பெண்கள் விழுறது இருந்தது. அப்புறம் வந்து
3: முற்றிலும்
2: இப்ப ஒழிச்சாச்சு. அதாவது கணவன் இறந்த உடனே அந்த சிதையில வந்து பெண்ணும் இறங்குற ஒரு வழக்கம் இருந்திருக்கு. அவங்க எல்லாம் வந்து சதி மாதாக்களா நட்சத்திரங்களா போயிடுவாங்க அப்படிங்கறது வந்து நம்ம வீர சிவாஜியோடைய வாழ்க்கையில கூட அவங்க அம்மா அந்த கதையை சொன்னதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்ப நம்ம பகுதியில பாத்தீங்கன்னா தீப்பாஞ்ச அம்மன், இந்த சதி மாதாவை தான் வந்து தீப்பாஞ்ச அம்மன் சொல்லிட்டு நம்ம பகுதியில வச்சிருப்பாங்க. இவங்க எல்லாம் வானத்துல போய் நட்சத்திரமா போயிடுவாங்க அப்படிங்கறது ஒரு
3: ஐதீகம்.
2: ஐதீகம் அதாவது அந்த காலத்துல வந்து ஏன் இந்த நம்பிக்கையை ஊட்டினாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு கட்டுக்கதைகளும் அடங்கி அந்த ஏன்னா வானத்தை பத்தின பல்வேறு விஷயங்கள் வந்து மனிதர்கள் அவங்க என்னென்னலாம் நினைக்கிறாங்களோ கதையெல்லாம் கட்டுவாங்க. இப்படி பல கட்டுக்கதைகள் நிரம்பிய இந்த இரவு வானத்துல மேலும் சுவாரஸ்யமான ஏதாவது செய்திகள் இருந்தா சொல்லுங்களேன்.
3: இப்ப அருந்ததி நட்சத்திரத்தை பத்தி பாத்தங்க. கற்புங்கிறது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது. உங்களுக்கு ஒரு நீதி எனக்கு ஒரு நீதி கிடையாது. அதற்கும் சப்த ரிஷி மண்டலமே சாட்சியாகிறது. இந்த மண்டலத்தில் சற்று கீழே சில நட்சத்திரங்களுக்கு இடையே பிரகாசமான நட்சத்திரம் ஒன்று பளிச்சு

0: என்று தெரியும். அதுக்கு பேரு தான் துருவ நட்சத்திரம், துருவன் போல் ஸ்டார்மாங்க. இதுதான் புவியினுடைய வடதிசை காட்டக்கூடிய ஒரு நட்சத்திரம்.
1: அது எப்போதும் வடக்கதான் இருக்கும்,
0: வடக்கதான் இருக்கும். மாலுமியிலும் திசை காட்டியவரை அதை பயன்படுத்திட்டு கப்பல் பயணத்தை
1: இரவுல வந்து நிலவு வெளிச்சம் இல்ல அப்படின்னா இந்த துருவ நட்சத்திரத்தை வச்சுதான் வந்து திசையை
0: அறிந்து கொள்வாங்க. சப்த ரிஷி மண்டலமும் துருவ நட்சத்திரமும் தோன்றும் இடத்தை குறித்து கொண்டு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு கவனிச்சா மற்ற நட்சத்திரங்கள் இடம் மாறிடுங்க, துருவ நட்சத்திரம் மாத்திரம் இடம்பெயராமல் அப்படியே இருக்கும். அதனாலதான் வந்து திசை காட்டியா பயன்படுத்திட்டாங்க. இந்து திருமண சடங்கின் போது மணமகள் வந்து மணமகனுக்கு இதை காட்டி துருவனை போல் நீயும் என்றென்றும் மாறாத நிலையுடையவனாக இருப்பாயாக அப்படின்னு
1: சொல்ற மாதிரி
0: மணமகனுக்கும் சொல்ற
1: மாதிரி
0: சடங்கு இருக்கு. சென்னையில வந்து தொடுவானத்திலிருந்து மேலே ஒரு 13 டிகிரி உயரத்தில் அது தெரியுங்க.
1: சரி சார், இப்ப இந்த மண்டலம் சொன்னீங்க இல்லையா, இந்த மண்டலம் வந்து விண்வெளியில எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு சார்?
0: அதாவது இந்த பேரண்டத்துல பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பில்லியன் விண்மீன்கள் நட்சத்திர மண்டலங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அவற்றில் ஒன்று நம் சூரியன். இது வந்து பால்வழி மண்டலத்தில் உள்ளது. அதனை சுற்றி இந்த நட்சத்திர மண்டலங்கள் அமைந்துள்ளன.
1: இப்ப பொதுவா நம்ம சூரியன் பத்தி சொல்றம் போது இந்த சூரியன் தன்னுடைய 8 கோள்களையும் இழுத்துக்கிட்டு பால்வழி மண்டலத்துல ஒரு நடு வீதியில வந்து அது பயணிச்சுட்டு இருக்கு. எப்படி நிலவு வந்து பூமியை சுத்துற
0: மாதிரி,
1: பூமி வந்து சூரியனை சுத்துற மாதிரி, இந்த சூரியனும் நம்ம எல்லா கோள்களையும் இழுத்துக்கிட்டு இந்த பால்வழி மண்டலத்துல வேறு ஒண்ண மையமா வச்சு சுத்திக்கிட்டு இருக்கு. அது ஒரு கருந்துளையா இருக்கலாம் அப்படிங்கறது அறிவியலாளர்களுடைய கருத்து. ஆனா இந்த பால்வெளி மண்டலம் மில்கி வேவ் கேலக்சில வந்து ரொம்ப பாதுகாப்பான பகுதிகளில் அது நடுவா எந்த வித மற்ற நட்சத்திரங்களுடைய தொந்தரவு இல்லாம வேற கோள்கள் வந்து இடிச்சிடாம ரொம்ப பாதுகாப்பா நம்ம சூரிய மண்டலம் சுத்திட்டு இருக்கு அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இந்த பால்வெளி மண்டலம் குறித்து மேலும் செய்திகளை சொல்லுங்களேன்.
0: இந்த பால்வெளி மண்டலம் வந்து ஒரு சுழல் மண்டலம். இதுல நடுப்புற வந்து உப்பிய மையம் இருக்குங்க. அதை சுற்றி சுழல்கரங்கள் பல இருக்கு. இதன் மையத்திலிருந்து 25,000 ஒளி ஆண்டுகள் தொலைவில் தான் ஒரு சுழல் கரத்தில் நமது சூரியன் இருக்கு. பால்வீதி என்று பெயர் வர காரணம் இதுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா கிரேக்க புராணத்தில் வானத்தில் பால் தெளித்த தெய்வம் ஹீரா, அதனால் பால்வீதியன்னு அதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. சீனாவில் இதுக்கு பேரு வெள்ளி நதி அப்படின்னு பேருங்க. தென்னாப்பிரிக்க கலஹாரி பாலைவனத்தில் இதனை வந்து இரவின் முதுகெலும்பு அப்படின்னு அழைக்கிறாங்க. அதனால இரவுல ஒரு தெளிந்த வானத்தில் வந்து இதை பார்க்கலாம். நீங்க சொன்ன அந்த மில்கி வே வந்து நம்ம பார்க்கலாம்.
1: சரிங்க சார். இப்ப இது போக சார், சில நேரத்துல வானத்துல நம்ம பாக்குறோம் ஒரு நட்சத்திரம் நீண்ட வாளோட அப்படியே போயிட்டே இருக்குது. முன்னாடியே பத்திரிகைலாம் இப்ப தொலைக்காட்சியிலாம் செய்தியில் வரப்போது பாருங்க பாருங்க அப்படின்னு. இப்ப இந்த மாதிரி வால் நட்சத்திரம் அப்படின்னா என்ன சார், அது உண்மையிலேயே ஏதாவது நட்சத்திரமா இல்ல திடீர் திடீர்னு வந்துட்டு போகுது அப்படின்னா என்ன?
0: இவங்கெல்லாம் வந்து நட்சத்திரங்கள் அல்லங்க. இருந்தாலும் நட்சத்திரத்தை போல பூமியை நோக்கி வரும்போது ஒளியை உமிழ்கிறது. வாயுக்களும் பனிக்கட்டிகளும் உறைந்து கிடக்கும் பாறைகளாக இது இருக்கு. இவைகள் ஒழுங்கற்ற வடிவம் உடையவை. இதனுடைய மையப்பகுதியில் இரும்பு, கால்சியம், மெக்னீசியம், நிக்கல் போன்ற பொருட்கள் கலவைகள் இருக்கலாம். இப்படிப்பட்ட கோடிக்கணக்கான பாறைகள் வந்து அண்டவெளியில் மிதந்து கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் சூரியனை மையமாக கொண்டு சுற்றி வருகின்றன. நன்றாக பிரகாசிக்கக்கூடிய வால் பகுதியை கொண்டு இருக்கும் இவைகள். சுற்றுப்பாதை பெரிய கிரகங்களுக்கு அருகாமையில் அமையுமானால் அந்த கிரகத்தின் ஈர்ப்பு விசையால் திசை மாறுவதும் அக்கிரகத்தின் மீது முட்டி மோதி உடைவதும் உண்டு. இப்படித்தான் 1994 ஷூமேக்கர் லெவி 9 வியாழன் கிரகத்தில் வந்து மோதி 21 துண்டுகளாக உடைந்ததுங்க. இதனின் வால் வந்து நீண்டு சூரியனுக்கு எதிர் திசையில் அமையும். சில வந்து 80 கிலோமீட்டர் நீளம் வரை நீண்டு காணப்படுங்க. 1986 ஹாலி வால் நட்சத்திரம் தெரிந்தது. இது வந்து அடிக்கடி தோன்றாதுங்க. 76 வருடம் கழித்து தான் இது மீண்டும் தோன்றும்.
1: பயமுறுத்தினாங்க, ஹாலி வால் நட்சத்திரம் பூமியில எங்க விழுந்துற போதோ ஜாக்கிரதையா இருங்க பாதுகாப்பா இருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாம் பண்ணாங்க. ஆனா கடைசியில வந்து நமக்கு எந்த பெரிய பாதிப்பு இல்லை சார். அடுத்தது இந்த வால் நட்சத்திரம் மாதிரியே பாத்தீங்கன்னா வானத்திலிருந்து நட்சத்திரம் திடீர்னு பார்த்தா ஏதோ எரிஞ்சு விழுகிற மாதிரி கொஞ்சம் விழுந்துகிட்டே வரும், திடீர்னு பார்த்தா அப்புறம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா வானத்திலிருந்து நிறைய நட்சத்திரங்கள் வந்து அப்படியே கொத்து கொத்தா அப்படியே புட்டுக்கிட்டு விழுற மாதிரி நட்சத்திரங்கள் விழுது. இதுக்கு வந்து எரி நட்சத்திரம்னு கூட சொல்றாங்க. நடக்குதுங்க,
0: இதுவும் நட்சத்திரம் கிடையாதுங்க. இது வந்து அப்படியே கொத்து கொத்தா எரிஞ்சிட்டே அவர்கள் ஒரு வானவடிக்கை நிகழ்த்தி காட்டணும். பாறை பொருட்களும் உலோகங்களும் கலந்த வெண்கற்கள் தான் இது. இவையிலெல்லாம் சூரியனை சுற்றி வருபோய் அவையில் அந்த சுற்றுப்பாதையை விட்டு விலகி வரும்பொழுது புவியினுடைய ஈர்ப்பு விசை பகுதிக்குள் நுழையுது. அப்பொழுதுதான் பூமி வந்து அதை கவர்ந்து இழுக்குது. இதனால எரிக்கற்கள் வந்து பூமியின் காற்று மண்டலத்துல வேகமா வருது. ஒரு நொடிக்கு 20 கிலோமீட்டர்ல இருந்து 70 கிலோமீட்டர் வேகத்துல நுழையுதுங்க. வாயுமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜன் நைட்ரஜன் மோதி எரிந்து ஆவியாகிறது. இவ்வாறு பிரகாசமாக எரிந்து விழுபோய்தான் நாம் வந்து எரிநட்சத்திரம்.

0: அது வந்து பூமி அடையதற்குள் இருந்து ஆவியாகிவிடும். அதனால வந்து நம்ம அது குறித்து பயப்பட தேவையில்லை. அப்படிதான் பெரும்பாலும் நடந்திருக்கு.
1: அதாவது பூமியுடைய காற்று மண்டலத்துல உள்ள நுழைஞ்ச உடனேயே அந்த உராய்வுல வந்து அது டக்குன்னு
0: தீ பிடிச்சிருந்தது.
1: அது எவ்வளவு நேரம் எரியுதோ அவ்வளவு நேரம் எரிஞ்சு அது அப்படியே ஒண்ணும் இல்லாம போயிடும். அதே மாதிரி சிலது வந்து சில ஆப்பிரிக்க கண்டத்திலாம் வந்து எரி கற்கள் தரையில
0: கிடந்தது
1: அந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி எரி கற்கள் வேற எரிஞ்சு முழுமையா எரிய முடியாம கீழே வந்து உழுவுறதும் உண்டா சார்?
0: ஆமா, சின்ன சின்ன கற்கள்லாம் இருக்கு. சில சமயத்துல வந்து ஆதி காலத்துல வந்து பெரிய கல் விழுந்ததுதான் வரலாறுலாம் இருக்கு. வரலாறு வந்து பூமியில வந்து ஒரு பெரிய பள்ளம் எல்லாம் ஏற்பட்டிருக்கு.
1: வளைகுடால ஒரு மெக்சிகோ பள்ளம்
0: இருந்து
1: அதாவது தையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோள் இடையில இருந்ததாகவும் பூமி செவ்வாய் அது வந்து பூமியில மோதி அதுல இருந்து
0: ஒரு பெரிய
1: பள்ளம்தான் நிலவா போய் நிக்கிது அப்படின்லாம் கூட ஆராய்ச்சியாளர்கள் இந்த மாதிரி கருத்துக்களையும் சொல்றாங்க. சரிங்க சார், இப்ப ஒரு நட்சத்திரம் அப்படின்னா நம்ம வந்து சூரியனுக்கு வயசு சொல்றோம், நட்சத்திரம் தான். இப்ப ஒரு பாதி வயசை கடந்துருச்சு, 500 கோடி வருஷம் ஆயிடுச்சு, 500 கோடி வருஷம் பாக்கி எல்லாம் சொல்றாங்க. இந்த நட்சத்திரத்துக்கு வயசு உண்டா, எவ்வளவு காலம் இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: விண்மீன்கள் வந்து பல விதமான நிறைகளை கொண்டாங்க. இந்த நிறையத்தான் வந்து நட்சத்திரங்களை பிரகாசித்திருக்கும். அது எவ்வாறு மறையுங்கறத தீர்மானிக்கக்கூடிய காரணியா இருக்கு.
1: எவ்வளவு காலம் நிலைச்சிருக்குங்கறத அப்படிதான் நம்ம கணிக்கிறோம்.
0: அதை நிறைய வச்சுதான், அது நிறை கொண்டு சில மில்லியன் முதல் ட்ரில்லியன் ஆண்டுகளுக்கு ஆயுள நீட்டிக்கும். அதிக நிறை கொண்டவை வந்து குறைந்த வாழ்நாளோட தான் இருக்கும். ஏன்னா அணுக்கருப்பிணைப்பு மிக அதிக அளவில் நிகழும். ஒரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை முடிவுற 7 முக்கிய நிலைகள் இருக்குங்க. அதன் நிறைக்கேற்ப வெள்ளை குள்ளன், சூப்பர் நோவாக்கள், நியூட்ரான் விண்மீன்கள், கருந்துளை அப்படின்னு பல படிகளை கடந்து வாழ்க்கையை முடிக்கின்றன அல்லது மாறுகின்றன. நட்சத்திரங்கள் நிறை சூரியனின் நிறையை விட 1.4 மடங்கு வரை இருக்குமானால் அந்த நட்சத்திரங்கள் இறுதியில் வெள்ளைக்குள்ளனாக மாறும். இந்த வரம்பிற்கு மேல் இருப்பவை நியூட்ரான் நட்சத்திரங்களாகவோ அல்லது கருந்துளைகளாகவோ மாறலாம் என இந்திய விஞ்ஞானி, அதாவது இந்தியாவில் பிறந்து அமெரிக்காவில் குடியேறி நோபல் பரிசு பெற்ற இந்திய விஞ்ஞானி சந்திரசேகர் கண்டறிந்தார். இதற்கு சந்திரசேகர் வரம்பு என்று பெயரிட்டு அவரை புகழ் பரப்பிக் கொண்டிருக்கிறது.
1: இன்னும் நம்ம நியூட்ரான் நட்சத்திரங்கள் நீங்க சொன்னீங்க, ஒரு அணு அப்படின்னா அதுல எலக்ட்ரான் புரோட்டான் நடுப்புற வந்து நியூக்ளியஸ்ல வந்து நியூட்ரானும் புரோட்டானும் சேர்ந்துரும். இது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் தான். நியூட்ரானும் புரோட்டானும் சேர்ந்து நியூக்ளியஸ், அதை சுத்தி எலக்ட்ரான்கள் சுத்திட்டு இருக்கு. இது போக இன்னும் சில துகள்கள் எல்லாம் இருக்கு. இதுதான் அமைப்பு. அப்ப இந்த நியூக்ளியஸுக்கும் இந்த எலக்ட்ரானுக்கும் நடுப்புற நிறைய கேப் இருக்கும். அப்ப ஒரு அணு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை நொறுக்கி வெறும் நியூக்ளியஸ் உள்ள வந்து அது மட்டுமே நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து பரப்பணும்னா ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்ட்ல ஒரு நடுப்புற ஒரு விளையாடக்கூடிய ஒரு ஃபுட்பால் இருக்கு அப்படின்னா அதுதான் நியூக்ளியஸ்னா. அந்த 400 மீட்டர் இருக்கக்கூடிய அந்த கிரவுண்டை சுத்தி எலக்ட்ரான் ஓடுதுன்னா எவ்வளவு கேப் இருக்குது. இந்த வெற்றி இடத்துல குறைச்சோம்னா அந்த நிறை வந்து
0: அதிகமாயிடும்.
1: அப்ப நியூட்ரான் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமா இருந்து அதுல இருந்து ஒரு ஸ்பூன் மண்ணு ஒரு கற்பனைக்கு சொல்றேன் எடுத்து ஒரு தராசுல வச்சுட்டு இந்த பக்கத்துல வந்து ஒரு 10 பூமிய வச்சா கூட இந்த நியூட்ரான் வந்து அந்த மண் இருக்குல்ல அதனுடைய எடைக்கு இது சமமாவாது, அந்த அளவுக்கு அது நிறை அதிகமா இருக்குங்கிறாங்க. அப்ப எதுக்காக நேயர்களுக்கு சொல்றேன்னா நியூட்ரான் நட்சத்திரங்கள் எவ்வளவு வலிமையோடு இருக்கும் அப்படின்னு. அதை விட இன்னும் கருந்துளை அப்படின்னா கருந்துளை பாகங்கள்ல வந்து உள்ள வந்து சூரியனே உள்ள போனாலும் வெளியில வர முடியாது, அவ்வளவு ஈர்ப்பு செய்யுடையது, எதையுமே வந்து வெளியில விடாது. இந்த கருந்துளைகள் வந்து வானத்துல நிறைய இருக்கு. இது போக வந்து பிளாக் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 4% தான் வந்து நிறைவுடைய ஒரு பொருட்களா நட்சத்திரங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் பேரண்டத்தில் நிரம்பி இருக்கு. பாக்கி எல்லாம் வந்து பிளாக் எனர்ஜி வந்து ஃபுல்லாவே பரவி இருக்குலாம் சொல்றாங்க. இந்த பேரண்டம் குறித்த செய்தியை கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்கள், இந்த பேரண்டத்தை கொஞ்சம் விளக்கி.
0: இதுவரைக்கும் நம்ம நட்சத்திர மண்டலங்கள் பார்த்தாங்க. நாம் பார்த்த சூரியன் அடங்கிய பால்வெளி மண்டலம் போல் பாத்தீங்கன்னா 100 இருந்து 200 பில்லியன் மண்டலங்கள் தூசி துகள்கள், தூசி மேகங்கள், டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி இவைகளை உள்ளடக்கியதாங்க இந்த பேரண்டம். அதுதான் பிரபஞ்சம் அப்படிங்கிறோம். இவைகள் அருகருகே இல்ல கிடையாதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நமது பால்வெளி மண்டலத்துக்கு அடுத்த அண்டம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் சுழலும் ஆண்ட்ரோமெடா இன்னொரு அண்டம். இது நமது பூமியிலிருந்து 250,000 ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருக்கு.
1: ஒளியாண்டுன்னா ஒரு நொடிக்கு அந்த ஒளிங்கிற வெளிச்சம் வந்து கிட்டத்தட்ட 300,000 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. அதை வச்சு நம்ம ஒரு ஒளி ஆண்டுக்கு ஒளி எவ்வளவு தூரம் பயணப்படும் அப்படிங்கறத நேயர்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்க வேண்டியது.
0: இது போல பால்வெளி மண்டலத்தை விட இந்த ஆண்ட்ரோமீடா மண்டலம் இருக்கு பாருங்க, பெரியது. நமது மண்டலத்தை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 4.5 பில்லியன் வருடங்களில் நமது பால்வழி மண்டலத்தோடு மோதி மிகப்பெரிய அண்டமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பேரண்டத்தில் வெறும் கண்ணால் நம்ம வந்து கிட்டத்தட்ட 6,000 நட்சத்திரங்களை

0: பார்க்க முடியும். பேரண்டத்தில் மொத்தமாக 2 டிரில்லியன் மண்டலங்கள் இருக்கின்றன. அவைகள் மொத்தமாக 200 பில்லியன் டிரில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கலாங்கிறது கணக்கு தோராயமா வச்சிருக்காங்க. நமது பால்வழி மண்டலத்தில் மாத்திரம் 100 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்ம கணக்குல கூட வச்சுக்க முடியாது. அந்த அளவு ரொம்ப சின்னதா இருக்கும். இந்த பிரபஞ்சம் ஒளியின் வேகத்தை விட அதிக வேகத்தில் விரிவடைந்து வருகிறது அப்படிங்கிறாங்க. இப்படி கற்பனைக்கு எட்டாத அற்புதமா நமது பேரண்டா இருக்குங்க.
1: ரொம்ப அருமையா பேரண்டம் எப்படி செயல்படுது அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க. இப்ப நம்ம சூரியன் வந்து 2ம் நிலை நட்சத்திரம், அது ஒரு சின்ன நட்சத்திரம் தான். அதனுடைய பாதிப்பே நம்ம பூமியை பொறுத்தளவுக்கு கிட்ட இருக்கிறதுனால, ஏன்னா வெறும் 15 கோடி கிலோமீட்டர் தூரத்துலதான் வந்து நம்ம சூரியன் இருக்கு. அதனால நமக்கு பாதிப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா சூரியனுடைய அந்த வெப்ப கதிர்கள் நம்மள ரொம்ப பாதிக்குது. ஆனா இதை விட பல மடங்கு, கிட்டத்தட்ட 60 கோடி டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கு அண்டத்துல அப்படிங்கறது தான் அறிவியலாளர்களுடைய கணிப்பு. இப்ப எனக்கு என்னென்ன சார், இந்த விண்மீன்கள் ஆரம்பத்துல இருந்து நம்ம பேசிட்டே வந்தோம், அது தோன்றதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும்ல சார். இப்ப நெபுலாங்கிறாங்க, அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த தோன்ற வரலாறு சொல்லுங்க. அதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
0: நட்சத்திரம் எப்படி தோன்றுச்சுன்னு கூட நம்ம பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு வியப்பை தரக்கூடிய விண்மீன்கள் நட்சத்திரங்கள் எப்படி தோன்றிருக்கலாங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல. நட்சத்திரங்கள் வந்து பிறப்பு வந்து நெபுலா எனப்படும் தூசித்துகள் மேகங்கள் இருந்தா ஆரம்பிக்குதுங்க. இந்த மேகத்தில் உள்ள ஈர்ப்பு விசையால் இதில் உள்ள பொருட்கள் வந்து என்ன ஆகுதுன்னா மேலும் இறுக்கமடைந்து நெருங்கி வருகிறது. நிறைய அதிகரிக்கிறது, ஈர்ப்பு விசையும் அதிகரிக்குதுங்க. இந்த செயல்பாட்டால் வெப்பம் அதிகரித்து நட்சத்திரமா உருவாகுது. இவ்வாறு உருவாக நட்சத்திரங்களுடைய மையம் வந்து அதிக அளவில் வெப்பமாகும் போது ஹைட்ரஜன் அணுக்கள் உட்கருக்கள் இணைந்து ஆற்றல் பெருகி இளம் நட்சத்திரங்களா மாறுது. இப்படி நட்சத்திரங்கள் எங்கேயோ பல கோடான கோடி கிலோமீட்டருக்கு அப்பால உருவாகி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து தற்கால விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: அது நியூக்ளியர் ஃபியூஷன், அதாவது அணு வந்து ஒன்னா சேர்றது.
0: ஒன்னா சேர்றது
1: ஒன்னு இருக்குது, அது ஃபிஷன். அதுதான் நம்ம வந்து அணுகுண்டு பயன்படுத்துறோம். ஆனா நீங்க சொல்றது வந்து சூரியன்ல வந்து அணுகள் சேர்றது, ஹைட்ரஜன் அணுக்கள் 2 அணுக்கள் சேர்ந்து ஹீலியம் ஆகுது.
0: அணுக்கரு பிணைப்பு
1: பிணைப்பு
0: அதனாலதான் அதுக்கு ஆற்றல் கிடைக்குது, ஒளி கிடைக்குது, ஒளி உமிழுது. ஆனா வந்து இந்த நெபுலா மண்டலத்தில் உள்ள தூசித்துகள் ஒருங்கிணைந்து இறுக்கமடைந்து ஒரு நல்ல ஒரு பொருளா மாறி நட்சத்திரமா மாறுது அப்படிங்கறதான் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இன்னும் வந்து நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கு. சில ஆராய்ச்சிகள் வந்து முடிவில்லாம தொடர்ந்துகிட்டே இருக்கு. பல பல வியப்பான செய்திகள் வந்து வருங்காலத்தில் வர காத்திருக்கிறது.
1: இன்னும் ஆராய்ச்சிகள் போயிட்டு தான் இருக்கு.
0: அதனால
1: வந்து நம்ம மனிதர்கள் உட்பட எல்லா உயிரினங்கள், உயிரற்ற பொருட்கள் எல்லாமே நட்சத்திர தூசிகள் அப்படிங்கற ஒரு கருத்து இருக்குது.
0: நம்மளே
1: ஒரு நட்சத்திரம், அது எரிஞ்சு முடிஞ்சு அதனுடைய எச்சங்கள் தான் வந்து பூமி உருவாறதுக்கெல்லாம்
0: காரணமா இருக்கு.
1: அது வந்து சூரியனுடைய ஈர்ப்பு விசையில மாட்டிக்கிட்டு சூரியனை சுத்திக்கிட்டு இருக்குது பூமி. இப்ப பூமியில இருக்கக்கூடிய உயிரற்ற உயிருள்ள எல்லா பொருட்களும் நட்சத்திர தூசிகள், ஸ்டார் டஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இது சம்பந்தமா கூட நேயர்கள் வந்து இணையத்துல எல்லாம் போய் படிக்கலாம், நிறைய செய்திகள் எல்லாம் இருக்குது. நாம எல்லாம் வேற யாருமே இல்ல, நட்சத்திர தூசிகள் அப்படிங்கிற கருத்தையும் நம்ம சொல்லலாம். பல்வேறு விஷயங்கள் சார், அதாவது விண்மீன்கள் குறித்த அதிசய செய்திகள் நிறைய சொல்லியிருக்கீங்க. நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
0: பிரபஞ்சம் எப்படி தோன்றிருக்கலாம் அப்படிங்கறது இன்னும் ஆராய்ச்சி தொடர்ந்துட்டே இருக்கு. அதுக்கு பல கேள்விகள் இருக்கு, இன்னும் நம்ம நிறைய பார்க்க வேண்டியிருக்கு பிரபஞ்சத்தை பத்தி. வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம் சார்.
2: விண்மீன்கள் குறித்த அதிசய செய்திகள் குறித்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நெய்வேலி எஸ் பாலகுருநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது டெக் குரு.

இன்றைய பனிசை மாலையில் எம் சுந்தரர் ஓதுவார் அவர்கள் பாடியவற்றை இடம்பெற கேட்டோம். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியா அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சின் ஈவியன் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. எல்நினோ வெப்பத்தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர்

0: அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் நடுத்தர மக்களின் பொருளாதாரம் உயர்ந்திருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். 2 நாள் பயணமாக ஸ்லோவாக்கியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு தலைநகர் பிராட்டிஸ்லாவாவில் அந்நாட்டு பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோவுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். ஸ்லோவாக்கியா பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பாக தமது பயணம் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஸ்லோவாக்கியா அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தும் பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 1993 ஸ்லோவாக்கியா சுதந்திரம் பெற்ற பிறகு அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ளும் முதல் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. வர்த்தகம், முதலீடு, தானியங்கி வாகன உற்பத்தி மற்றும் ரயில்வே துறைக்கான உற்பத்தி ஆகியவற்றில் பல்வேறு கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ளவும் பிரதமரின் ஸ்லோவாக்கியா பயணம் வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சின் ஈவியான் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி, ஜப்பான், பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய 7 உறுப்பு நாடுகள் இதில் பங்கேற்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை நடைபெறும் விழாவில் உரையாற்ற உள்ளார். இந்தியா, பிரேசில், எகிப்து, கென்யா, தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதிய அளவு உணவு தானியங்கள் கையிருப்பில் இருப்பதாக கூறினார். எல்னினோ தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கரீஃப் பருவத்திற்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதாகவும் அவர் கூறினார். நவம்பர் மாதம் தொடங்கும் ரபி பருவத்திற்கு தேவையான உரங்களும் கையிருப்பில் இருப்பதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். விமான போக்குவரத்து கட்டமைப்பை விரிவுபடுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 10 ஆண்டுகளில் 140,000 கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவரில் உள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பயணியர் விமான சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். லக்னோவிற்கு இன்று புறப்பட்ட முதல் விமானத்தில் விமான நிலைய பயணிகளுக்காக நிலம் வழங்கிய 172 விவசாயிகள் மற்றும் 20 பெண்கள் பயணம் செய்தனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் இந்த விமான நிலையம் உலகத்தரத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 165 அதிகரித்துள்ளதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். இந்த விமான நிலையத்தை கடந்த மார்ச் 28 பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். தற்போது 1,20,00,000 பயணிகளை கையாளும் திறன் கொண்ட இந்த விமான நிலையம் எதிர்காலத்தில் 2,50,00,000 பயணிகளை கையாளும் திறன் கொண்ட சர்வதேச விமான நிலையமாக மாற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விமான நிலையத்திலிருந்து விரைவில் பெங்களூரு, ஹைதராபாத், ஜெய்ப்பூர் உள்ளிட்ட 16 நகரங்களுக்கு விமான சேவை தொடங்க உள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக இரு தலைவர்களும் தனித்தனியாக விடுத்துள்ள செய்தியில் காயமடைந்தவர்கள் விரைவில் நலம் பெற பிரார்த்தனை செய்வதாகவும் கூறியுள்ளனர்.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நடுத்தர மக்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவர்களின் பொருளாதாரத்தை உயர்த்தியிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நடுத்தர மக்களுக்கான பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் மேம்படுத்தி தரப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வருமான வரி சீர்திருத்த

0: அரசால் நடுத்தர மக்களின் வரிச்சுமை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வெளிப்படைத் தன்மையுடன் பின்பற்றப்படுவதாகவும் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைந்திருப்பதாகவும் திரு நிதின் நபின் தெரிவித்தார். பிரதமரின் உஜ்வலா இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம், ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம், தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்ட திட்டங்களால் மக்கள் பெரிதும் பயன்பெற்றிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஆயுஷ்மான் பாரத், மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் போன்றவற்றால் மக்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றும் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தை மத்திய அரசு உயர்த்தியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் அவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகளின் வசதிகள் மேம்பாட்டு தினம் இன்று கொண்டாடப்பட்டது. விமான நிலைய இயக்குநர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்திய சுற்றுலாத்துறையின் சார்பில் மாணவர்களுக்கு விமான நிலைய சேவை குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. பயணிகளின் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சென்னை விமான நிலையத்தில் யாத்ரி சீதா நிவாஸ் பயணிகளின் வசதி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை விமான நிலையம் நவீன பயணிகளின் சேவை அமைப்புகள், விரிவாக்கப்பட்ட செக்இன் மற்றும் பாதுகாப்பு வசதிகள், மேம்படுத்தப்பட்ட உடைமைகள் கையாளுதல் அமைப்புகள் மற்றும் சிறந்த அணுகல் வசதிகளுடன் திகழ்கிறது. இந்த மேம்பாடுகள் பாதுகாப்பு மற்றும் பயணிகளின் வசதி ஆகியவற்றில் உயர் தரத்தை பயணிகளுக்கு மிகவும் திறன்பட சேவை செய்து விமானத்தின் நேர தவறாமை செயல்பாட்டை மேம்படுத்தவும் சுமூகமாக மற்றும் நம்பகமான பயணத்தை அனுபவிப்பதற்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையம் டிஜி யாத்ரா செயல்படுத்துவதன் மூலம் டிஜிட்டல் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பயணிகளின் தடையற்ற பயணத்தை அனுபவிக்க உதவுகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் வரும் 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் கையெழுத்திடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஏற்படுத்தப்பட்டுள்ள தடை வரும் வெள்ளிக்கிழமை நீக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் நடவடிக்கைகளை கைவிடுவது குறித்த அம்சங்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே அனைத்து விதமான ராணுவ நடவடிக்கைகளும் இன்று இரவு முதல் முடிவுக்கு வரும் என்று ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வரவேற்பதாக ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதன் மூலம் அப்பகுதியில் அமைதி ஏற்படும் என்றும் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால், அந்தமான் நிக்கோபார், பீகார், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திரா, மேற்கு வங்கம், ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் தெற்கு சத்தீஸ்கரில் தென்மேற்கு பருவமழை அடுத்த 5 நாட்களில் தொடங்குவதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தின் ஒருசில பகுதிகள், சிக்கிம், அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா உள்ளிட்ட பகுதிகளில் வரும் 7 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக கடும் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டிருந்த தலைநகர் தில்லியில் இன்று காலை லேசான மழை பெய்துள்ளது. தில்லியில் பகல் நேர வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியிருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இன்று நடைபெற்ற தொடக்க ஆட்டத்தில் இந்திய வீராங்கனை தீபிகா 2 கோலும் நவ்னீத் கவுர் 1 கோலும் அடித்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்வீடன் 5-1 என்ற கோல் கணக்கில் டுனீஷியாவை வென்றது. துருக்கி அன்டாலியாவில் நடைபெற்ற உலக வில்வித்தை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவராவிற்கு ஆந்திர ஆளுநர் திரு அப்துல் நசீர் பாராட்டு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கிய அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சின் ஈவியான் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் நடுத்தர மக்களின் பொருளாதாரம் உயர்ந்திருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
1: அக்கா எங்கே போகிறார்? தெரியாதே. உன்னிடம் சொல்லவில்லையா? இல்லை, நான் இப்பதான் தூங்கி எழுந்தேன். என்னமோ சொல்லிட்டு போனா போல இருந்தது. கேட்டேன், ரொம்ப இழைச்சு போயிட்டேன் ஒரு மாசத்தில். உடம்ப பார்த்துக்கொள். நீ ஏன் நிற்பதாக இருந்தாலும் சரி, போனால் போகிறதென்று சொல்லலாம். நீ ஏன் நிற்க மாட்டேன்னுட்டே? உன்னைத்தானே நிற்க வைக்கிறதா சொன்னாப்ல இருக்கு. எனக்கு வயசு பத்தாது, அது அவங்களுக்கு தெரியாது. ஒரே தலைவலி. நான் போய் ஒரு மாத்திரையை சாப்பிட்டு விட்டு திரும்ப படுத்துக்கொள்ளப் போகிறேன். பிறகுதான் சாப்பிடுவதற்கென்ற நினைவு வருகிறது. உள்ளே வந்தவள் கோப்பையில் உள்ள காப்பியையும் மாத்திரையையும் பார்த்து கொண்டே பிரமை பிடித்தாற் போல உட்கார்ந்திருக்கிறாள். மணி 6, 7, 8 அடித்த பின்னரே

எனக்கு வயசு பத்தாது, அது அவங்களுக்கு தெரியாது. ஒரே தலைவலி. நான் போய் ஒரு மாத்திரையை சாப்பிட்டு விட்டு திரும்ப படுத்துக்கொள்ளப் போகிறேன். பிறகுதான் சாப்பிடுவதற்கென்ற நினைவு வருகிறது. உள்ளே வந்தவள் கோப்பையில் உள்ள காப்பியையும் மாத்திரையையும் பார்த்து கொண்டே பிரமை பிடித்தாற் போல உட்கார்ந்திருக்கிறாள். மணி 6, 7, 8 அடித்த பின்னரே ஞானம் வீடு திரும்புகிறாள். காலனிக்கு வெளியே கடைவீதிக்கு சில நாட்களில் அவள் செல்வதுண்டு. வரும்போது பையில் ஏதேனும் பழங்களோ சாமானோ வாங்கி வருவாள். இன்று வீட்டை விட்டு போக வேண்டும், அவளுடன் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்றே அவள் வெளியே சென்றிருப்பதாக தோன்றுகிறது. கோயிலுக்கு போயிருந்தீங்களாக்கா? ஞானம் கோவிலுக்கு என்றும் செல்வதில்லை என்பதை மைத்திரியே அறிவாள். தினமும் இப்படித்தான் மைதானத்தை தாண்டி கொஞ்சம் நடந்துட்டு வரேன். பேச்சை துவக்கும் போதே மேலே பேச வேண்டாம் என்று முற்றுப்புள்ளி வைத்தார் போல் இருக்கிறது. மைத்திரேயிக்கு அன்றிரவு உணவு இறங்கவில்லை. மறுநாள் காலையில் அவள் எழுந்து வழக்கம் போல் காஃபி போட்டு சமையல் செய்கிறாள். ஞானம் தேவைக்கு மேல் பேசவில்லை. தனிமையில் சிறு குழந்தையைப் போல மைத்திரேயிக்கு அழுகையாக வருகிறது. 2 நாட்களுக்கு மேல் இருவருக்கும் இடையே தொங்கும் திரையை அவள் அறுத்தறியாமல் இருக்க முடியவில்லை. அன்றிரவு ஞானம் படுக்கையில் படித்து கொண்டு விளக்கை அணைக்கவில்லை. மைத்ரேயி காலடியில் நிற்கிறாள். என்ன சமாச்சாரம்? கனிவும் கசிவும் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கின்றன? நீங்கள் என்னை இப்படி நடத்தாதீர்கள் அக்கா. சொல் முடியும் முன்பு பிரளயமாக அழுகை வருகிறது. எதுக்கு இப்ப நீ அழற? அந்த அதட்டல் சாதாரணமாக இல்லை. மைத்ரேயி சட்டென்று கண்களை துடைத்துக் கொள்கிறாள். நான் நீங்க சொன்ன பேச்சுக்களை எல்லாம் லட்சியம் பண்ணாதது தப்பு. என்னை மன்னிச்சிடுங்க அக்கா. முந்தானா கூட்டத்தில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு எப்படி தெரிவிப்பேன்னு புரியல. கீழுதொட்டையை கடித்து கொள்கிறாள். எனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கு. எவனோ காரில் கடத்திண்டு போயிருக்கிறான். இதெல்லாம் சகஜம். தெரிஞ்சுண்டு செய்த பின்பு அழுகை என்ன அழுகை? குப் என்று செவிகளை அடைத்தார் போல் இருக்கிறது. அதற்குள் எப்படி தெரிந்தது? சிவப்பிரகாசம் ஒரு பேச்சு கூட பேசவில்லையே. சிவப்பிரகாசம் சொன்னாரா அக்கா? சிவப்பிரகாசம் இல்லை, ஸ்ரீனிவாசன் ஃபோனில் கூப்பிட்டு கேட்டான். அதுவும் ஆஃபீஸ் போனில். எங்கும் போகலை, யாரும் கடத்தலை, நீ இங்கே தான் வந்திருக்கேன்னு மூடி மறைச்சேன். நீங்கள் அப்போதே என்னை அப்படியெல்லாம் போக வேண்டாம் என்று கடுமையாக தடுத்து நிறுத்தி இருக்கக்கூடாதாக்கா. நான் எதற்காக நிறுத்த வேண்டும்? நீ என்ன பச்சை குழந்தையா? ஜாடையாக என் விருப்பத்தை வெளியிட்டேன். நீ கேட்கவில்லை, உன் இஷ்டப்படி போனாய். என்னை மன்னிச்சிடுங்கக்கா. எனக்கு என் பெற்ற அம்மாவே தெரியாது. நீங்கள்தான் அப்படி ஒரு பரிவையும் பாசத்தையும் காட்டியிருக்கிறீர்கள். என்னை அடித்து கடுமையாக பேச உங்களுக்கு உரிமை இருக்கிறது. இந்த 2 நாளாக என்னை முகம் பார்க்காமல் தண்டனை கொடுப்பதை என்னால் ஏற்க முடியவில்லை அக்கா. இதை பார் மைத்ரேயி, இந்த நடிப்பெல்லாம் இங்கே தேவையில்லை. சாக்கடையில் முழுகி குளிக்கும் அரசியல் என்று நீ தெரியாமல் ஒன்றும் போகலை. இத்தனை நாளில் ஒரு நாள் இரவு தங்க நீ வரவில்லை. அக்கா அத்திமேர் ரத்த பாசம் பெரிய சென்று ஓடினாய். இப்போது எதிர்கட்சிக்காரன் வீட்டில் ஓரிரவு அடைப்பட்டு கிடந்த பிறகு இங்கே ஏன் வரணும்? நீ இப்போது கண்முழிக்க தெரியாத நாய்க்குட்டி இல்லை. நான் தெளிவாக சொல்கிறேன், இங்கே கண்ட கட்சி ஆட்களும் வருவது, ஆஃபீஸுக்கு டெலிஃபோன் செய்வதும் எனக்கு நல்லதல்ல. இனி நீ உன் அக்கா அத்திம்பேருடனேயே இருந்து கொள்ளலாம். நான் என்ன சொல்வேனோ என்று தயங்கவும் வேண்டாம். உன் மேல் உரிமை கொண்டாட எனக்கு ஏது உரிமை? அக்கா நீங்க எப்படி தள்ளி விடுவேள்னு நான் நினைக்கல அக்கா. நெஞ்சம் வெடிக்க துயரம் பீரிடுகிறது. அழுத்திக் கொள்கிறாள். நான் தள்ளவில்லை. உனக்கு நான் ஒட்டாமல் இருப்பது சங்கடமாக இருக்கும். மேலும் இரத்த பாசம் பெருசு என்பதை நீ ஏன் நிரூபிச்சிட்ட? நீ அங்கேதான் இருக்க வேணும்னு நான் அன்னைக்கே முடிவு பண்ணியாச்சு. என் மனசை நீங்கள் புண் பண்ண வேண்டும் என்று நினைச்சா நான் வேறு என்ன செய்யலாம்? நீங்கள் என் மீது உரிமை இல்லை என்று நினைச்சாலும் நான் இருப்பதாகத்தான் இன்னமும் நம்புகிறேன். வெறும் இரத்தம் உரிமை கொண்டாடுவதை நீங்கள் பெரிதாக மதிக்கலாம். ஆனால் அது உண்மையான கஷ்டம் வந்தபோது கைவிட்டு விட்டது. நீங்கள் எனக்கு வாழ்வு கொடுத்தீர்கள். இன்று இப்படி பேச உங்களை அன்று பெரிதாக கருதாமல் ஸ்ரீனிவாசனுடன் போக எனக்கு வந்த துணிவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் நீங்கள் கொடுத்தவை. நான் சாகும் வரையிலும் நெஞ்சில் இந்த ஆதாரத்தை நினைத்து கொண்டே இருப்பேன். உங்களுடைய மனசுக்கு கஷ்டம் இருக்கலாம், நான் அதையும் ஏற்று பொறுப்பேன். ஆனால் உங்களுக்கு என்னால் ஒரு சங்கடம் வருவதை நான் கொஞ்சமும் அனுமதிக்க மாட்டேன். நான் நாளையே இந்த இடத்தை விட்டு போய்விடுவேன். அந்த அறையில் கடைசியாக வந்து படுப்பதாக தோன்றுகிறது. கல்லூரி வாழ்வை நினைப்பூட்டும் புத்தகங்கள் தூசி படிந்திருக்கின்றன. பரீட்சை எழுதுவதையும் பட்டம் பெறுவதையும் ஒரு காலத்தில் பெரிய லட்சியமாக கருதியிருந்தாள். அந்த லட்சியம் நெருங்கி வரும் முன்பு அதை பொருட்படுத்தாமல் வேறொரு கவர்ச்சிக்கு அடிமையானாள். இரவு முழுவதும்

0: அவளுக்கு உறக்கம் வரவில்லை. அலையடித்து கரையில் ஒதுங்கினாற்போல் ஒரு முடிவுக்கு வருகிறாள். அந்த வீட்டில் அவளுடைய உடைமைகள் என்று அவள் வரும்போது ஒன்றுமே கொண்டு வரவில்லை. இப்போது அவளுடையதாக அவளுடைய பட்டப்படிப்பின் அத்தாட்சி இருக்கிறது. முக்கியமான காகிதங்களை தவிர அவள் உடுத்த சேலைகள் இரண்டை மட்டிலும் அவள் சிறு பெட்டிக்குள் வைத்துக் கொள்கிறாள். கைப்பையில் அவள் தானே பேசி சம்பாதித்த பொருள் சில நூறுகள் இருக்கின்றன. அதை பத்திரமாக எண்ணி பார்த்து கொள்கிறாள். விடியற் காலையில் வழக்கம் போல பால் வாங்கி காப்பி போடுகிறாள். ஞானம் படுக்கையிலிருந்து எழுந்து வரவில்லை. மைத்ரேயி கதவருகில் வந்து, நான் போயிட்டு வரேன் என்று அவள் முன் விழுந்து பணிகிறாள். ஞானம் திடுக்குற்றார் போல் திரும்பி பார்க்கும் முன்பு மைத்ரேயி அந்த நிழலை விட்டு வெளியேறுகிறாள். வெளியில் இறங்கி மைதானம் கடக்கும் வரையிலும் அன்று தேர்தல் நாளென்று அவளுக்கு நினைவில்லை. பெரிய சாலையில் கட்சி சின்னங்களை தாங்கிக் கொண்டு வண்டி ஒன்று போகிறது. சாலையில் செல்லும் மனிதர்களிடையே, ஊர்திகளிடையே அந்த காலை நேரத்தில் வழக்கத்தில் இல்லாததொரு பரபரப்பு. பஸ் வருகிறது. அவள் தேனாம்பேட்டை மூலையில் வந்து இறங்கும்போது வெறும் கையுடன் போகக்கூடாது என்று தோன்றுகிறது. ஆனால் கடைகள் ஒன்றும் திறந்திருக்கவில்லை. மக்கள் வாக்குகளை பதிவு செய்ய சாரி சாரியாக போய்கொண்டிருக்கிறார்கள். பாண்டி பஜார் மார்க்கெட் வரை வந்த அவள் திறந்திருந்த ஒரு பழக்கடையில் கொள்ளை விலை கொடுத்து 10 ஆரஞ்சு பழங்களை வாங்கி பையிலும் பெட்டியிலும் வைத்துக் கொள்கிறாள். இனி மதுரம் கூறிய முகவரிக்கு அவள் போக வேண்டும். அந்த பக்கம் செல்லக்கூடிய பஸ் இருக்கிறதா என்று தெரியவில்லை. 200 ரிக்ஷாக்காரர்களை அணுகி பழைய மாம்பலத்தில் சுப்பராயன் திரு எங்கிருக்கிறது தெரியுமா என்று கேட்கிறாள். அவர்கள் சவாரி அழைத்து கொண்டு செல்லவும் மறுக்கின்றனர். கையில் பெட்டியுடன் அவளே கேட்டு கேட்டு அலைந்த பின்பு சுமார் 9:30 மணிக்கு அந்த சந்தை அடைகிறாள். ஒரு தாவாரத்திலே குடியிருக்கேன். எதிர்க்க தகரக்கடைக்காரன், மதுரம் மாமின்னு கேட்டா சொல்லுவா. அந்த தெருவில் கால் வைக்க முடியவில்லை. அந்த சந்து வீடுகளுக்கு தெருவை தவிர வேறு கழிவிடம் கிடையாது என்று புரிகிறது. ஒரு டப்பா காரும் 2 ரிக்ஷாக்களும் அங்கு மக்களை திரட்டிச் செல்ல வந்திருக்கின்றன. குஞ்சு குழந்தைகள் தங்களுக்கு வண்டி சவாரி இல்லையே என்று ஏக்கத்துடன் வேடிக்கை பார்க்கின்றனர். 4-5 தேர்தல் ஏஜென்ட்கள் ஒவ்வொரு வீட்டிலும் புகுந்து அழைக்க வந்திருக்கின்றனர். அவளுக்கு தகரக்கடை எது என்று புலப்படவில்லை. கையில் பெட்டியுடன் அங்கே நின்றால் யாரேனும் தன்னை அடையாளம் கண்டு கொள்ளுவரோ என்று அஞ்சி வண்டிகள் ஏஜென்ட்கள் தன்னை கடந்து செல்லும் வரையிலும் அவள் ஓர் புறம் ஒதுங்கி நிற்கிறாள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
3: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
2: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 1:00. அன்பான நெஞ்சங்களுக்கும் அறுசுவை பிரியர்களுக்கும் வணக்கம். பிற்பகல் வணக்கம் உங்கள் எல்லாருக்குமே. பாரம்பரியமான பாட்டி வைத்திய கைமணத்திலிருந்து நாவூரும் காரசாரமான கிராமத்து சமையல், அது மட்டுமா, குழந்தைகள் விரும்பி சாப்பிட்ற மாடர்ன் உலகத்து ஃபாஸ்ட் ஃபுட்னு நிறைய ரெசிபிஸ் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரே இடத்துல மிக எளிமையா. ஆமாங்க, இது உங்கள் அபிமான மகளிர் நேரம் குக்கரி ஷோ நிகழ்ச்சி. ஸோ மகளிர் நேரம் குக்கரி ஷோவில் முதலாவதாக நம்ம தெரிஞ்சுக்க போகிற ரெசிபி என்னன்னு ரொம்ப ஆர்வமாக எல்லாரும் காத்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, குறிப்பெடுத்துக்கலாம். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா பலாக்காய் வறுவல். பலாக்காய் வச்சு புதுசாக ஒரு ரெசிபி தெரிஞ்சுக்கலாம். பலாக்காய் நிறையா நம்ம ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். சரி, இந்த ரெசிபி தெரிஞ்சுட்டு நிச்சயமாக ட்ரை பண்ணலாம். பலாக்காய் வறுவல் செய்ய என்ன தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம். பிஞ்சு பலாக்காய் 1, சின்ன வெங்காயம் 10 நல்லா பொடியாக நறுக்கிறது, நறுக்கிய தக்காளி 1, காய்ந்த மிளகாய் 5 நல்லா ரெண்டாக கீறிக்கணும், பூண்டு 1 5 பருக்கள் நல்லா நசுக்கிக்கணும் அதை, சரிங்களா. அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சமா,

மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு, மல்லித்தூள் ஒரு டீஸ்பூனு, சீரகத்தூள் ஒரு டீஸ்பூனு, சோம்புத்தூள் அரை டீஸ்பூனு, மஞ்சள் தூள் அரை டீஸ்பூனு, எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூனு, அதுக்கப்புறமா பட்டை இலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெயும் தேவையான அளவு. பலாக்காயை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வேக வச்சு எடுத்துக்கணும். சில பேர் வேக வைக்காமல் செய்வாங்க, வேக வச்சு செஞ்சால் நல்லாயிருக்கும். வானலில் எண்ணெய் விட்டு சூடாக்கி சோம்பு பட்டை இது எல்லாத்தையும் நல்லா தாளிச்சுட்டு இதோட வெங்காயம் கருவேப்பிலை காய்ந்த மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நசுக்கிய பூண்டு அதுக்கப்புறம் நறுக்கிய தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். சில பேர் வீட்டில் வேறு ஏதாவது மசாலா தூள் ஸ்பைஸியாக வச்சுருந்தீங்க, உங்களோட வெர்ஷனில் ட்ரை பண்ணணுன்னாலும் எந்த தூள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேசாக வந்து இந்த தூளெல்லாம் ஒரு கிளறு கிளறிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்து ஒரு கால் கிளாஸ் தண்ணி தெளித்து நல்லா ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பு வந்து குறைவான தீயில் வச்சு எண்ணெய் வந்து நல்லா மிதந்து வர வரைக்கும் இந்த நல்ல கதை அந்த கலவை இருக்கு இல்லையா, அந்த நம்ம மசாலா போட்ட கலவை நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறமா அதில் வேக வச்ச பலாக்காயை நல்லா சேர்த்து கிளறி வானலை நல்லா மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மரில் வச்சு இறக்குனிங்கன்னா பலாக்காய் வறுவல் தயாராகிடும். சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். பலாக்காயில் கிளைசீமிக் இண்டெக்ஸ் வந்து நிறையா குறைவு, அதாவது இதை சாப்பிடும்போது ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு சட்டுன்னு உயராது. இதில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து பார்த்திங்கன்னா இன்சுலின் சுரப்பை வந்து சீராக்க உதவுது. பழுத்த பலாப்பழத்தை விட பிஞ்சு பலாக்காய் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது. யூஸ்வலாக பலாப்பழம் சாப்பிட வேணாம்னு சொல்லுவாங்க, பலாப்பழம் சாப்பிட்டா சர்க்கரை அதிகமாகும், பலாக்காய் சாப்பிட்டா சர்க்கரை வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் பார்த்திங்கன்னா குடல் ஆரோக்கியம் அதுக்கப்புறம் செரிமானம் இந்த நல்லா வந்து மேம்படும். குடல் ஆரோக்கியம் நல்லா மேம்படும் பலாக்காய் சாப்பிட்டா. குடலில் உள்ள கழிவுகளை எளிதாக வெளியேற்றி மலச்சிக்கல் பிரச்சனையை இந்த பலாக்காய் தீக்குதான். ஸோ குடலில் உள்ள நல்ல பாக்டீரியா ப்ரோபயாட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நல்ல பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை ஊக்குவிக்கிட்டு செரிமான மண்டலத்தை பலப்படுத்துமா இந்த பலாக்காய். நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சரி, ஒரு பாடலுக்கு அப்புறமா தொடர்ந்து என்ன ரெசிபீஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாம்.

நேரம் 1:10 மகளிர் நேரம் குக்கரி ஷோ நிகழ்ச்சியில் நம்ம எல்லாருமே இணைஞ்சிருக்கிறோம். ஸோ அந்த வகையில் அடுத்ததாக என்ன ரெசிபி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா மரவள்ளிக்கிழங்கு பாயாசம். மரவள்ளிக்கிழங்குல நிறைய புட்டுலாம் செஞ்சு சாப்பிட்ருப்போம், பாயாசம் நம்ம ட்ரை பண்ணியிருப்போமான்னு தெரியல, நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கேட்டுட்டு. இந்த மரவள்ளிக்கிழங்கு பாயாசம் செய்கிறதுக்கு முதல்ல நல்லா ஃப்ரெஷ்ஷான மரவள்ளிக்கிழங்கை எடுத்து தோலை சீவிட்டு நல்லா துருவி வச்சுக்கோங்க. சிலர் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வேக வச்சும் செய்வாங்க. ஸோ துருவுனா இன்னும் வந்து நல்லாயிருக்கும், துருவி அந்த வாசனை இருக்கும்போது அது நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து டிப்ஸ் தான் கொடுக்குறோம், உங்களோட வேர்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சு நீங்கள் நல்லா அசத்திக்கலாம். சரி, இப்போ வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி சூடானதும் நம்ம துருவி வச்சுருக்கிற மரவள்ளிக்கிழங்கு அதில் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிதமான தீயில நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதங்கின அந்த கிழங்கு கூடவே 2 கப் தண்ணி ஊற்றி கிழங்கு நல்லா இன்னும் வந்து கண்ணாடி மாதிரி வெந்து வரதுக்கு கொஞ்சம் வேக விட்டு கிழங்கு வந்து சீக்கிரமாக வெந்துடும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறமா கிழங்கு வெந்ததும் இனிப்புக்கு தேவையான அளவு பொடிச்ச வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வெல்லம் கரைஞ்சி கிழங்கோடு சேர்ந்து நல்லா கொதிச்சு வரும்போது நல்லா காய்ச்சி ஆற வச்ச நல்லா வந்து கெட்டியான பால், ரொம்ப திக்கான பால் 2 கப் எடுத்து இதில் ஊற்றி கிளறணும். கிளறி ஊற்றிட்டு கொதிக்க விடக்கூடாது, சிம்மில் வச்சு 1 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு கடைசியாக ஒரு குட்டி தாளிப்பு அந்த நெய்யில் போட்டு முந்திரி உலத்திராட்சைலாம் போடுவோம் இல்லையா, ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா புன்னிறமாக வறுத்து இந்த பாயாசத்தில் கொட்டினீங்கன்னா கம கம்மன்னு நான் ஊர்ற மரவள்ளிக்கிழங்கு பாயாசம் தயார். சில பேர் வந்து இதில் பார்த்தீங்கன்னா கோகோனட் மில்க், அதாவது தேங்காய் பால் வந்து அதை சர்வ் பண்ணும்போது தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சமாக சர்வ் பண்ணி கொடுப்பாங்க. அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக தொடர்ந்து நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க போகிறோம், இணைந்திருப்போம். இது

0: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன்மழை.
1: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
0: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை.
2: மகளிர் நேரம் குக்கரி ஷோல இணைஞ்சிருக்கிறோம். நேரம் 1:17:04. அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, புழுங்கல் அரிசி ஆவி உருண்டை. அதாவது இதை வந்து சில ஊர்களில் உப்பு கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, நீர் உருண்டைன்னு சொல்லுவாங்க, உப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க. நிறைய ஊர்களில் அதுக்கு நிறைய பேர் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ நிறைய மறந்தே போயிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இதை செய்யறதுக்கு தவறோம். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ரெடியாக கடையில் வந்து விற்கிற தின்பண்டங்களையோ இல்லை கடையில் விற்கிற ஸ்நாக்ஸ் ஐட்டம் இல்லை பொரிச்ச ஐட்டம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி நம்ம மறந்தே போன பாரம்பரிய விஷயங்களை நிச்சயமாக திரும்ப திரும்ப செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸோ நல்ல விஷயங்களை சாப்பிட்டா என்ன சத்துக்கள் கிடைக்குன்ற விஷயங்களும் அவங்களுக்கு தெரிய வரும். சரி, இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாமா எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி, இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, புழுங்கல் அரிசி 1 கப்பு, தேங்காய் துருவல் 1/2 கப்பு, நல்லெண்ணெய் உப்பு தேவையான அளவு. தாளிக்க பார்த்தீங்கன்னா, கடுகு 1/2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 4, உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தலா 1 டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு சின்ன ஒரு கைப்பிடி அளவு. சரிங்களா? அடுத்தது பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன். இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புழுங்கல் அரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு உப்பு சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். வானலில் நல்லெண்ணெய் விட்டு காய்ந்ததும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காய்ந்த மிளகாய், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இதெல்லாமே தாளித்து அதோட அரைச்சி வச்சுருக்க அந்த மாவை சேர்த்து நல்லா கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் கை வலிக்கும் தான், ஆனால் நல்லா கிளறணும். மாவு வந்து வானலில் ஒட்டாமல் நல்லா வந்து பந்து போல் நல்லா வரும், சுருண்டு வரும். ஸோ அந்த சமயத்தில் தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் சேர்த்து கிளறிட்டு இறக்கிடணும். இறக்கிட்ட பிறகு மாவு நல்லா ஆறினதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஆவியில் வேக வைக்கலாம். ஸ்டீமர் வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் வேக வைக்கலாம், அப்படி இல்லையா உள்ளங்கையில் வச்சு நல்லா வடை மாதிரி தட்டி இட்லி தட்டில் வச்சும் வேக வச்சு எடுக்கலாம். இது சாப்பிட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம், வழங்குவது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை.

0: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
1: நேரம் 1:23 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, அதிலும் மகளிர் நேரம் குக்கரி ஷோ நிகழ்ச்சியில். சரி, அடுத்ததா என்ன ரெசிபி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழைத்தண்டு பச்சை வேர்க்கடலை கூட்டு. நார்ச்சத்து நிறைந்த வாழைத்தண்டும் புரதச்சத்து நிறைந்த பச்சை வேர்க்கடலையும் சேரும்போது சுவை மட்டுமல்ல ஆரோக்கியமும் ரெட்டிப்பாகுது இல்லையா. சரி, இதை எப்படி ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு குக்கரில் செய்கிறதுன்னு ஒரு குறிப்பு எடுத்துக்கலாம். எடுத்துக்கோங்க, தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, பொடியாக நறுக்கிய வாழைத்தண்டு 1 கப்பு, தோல் உரித்த பச்சை வேர்க்கடலை 1/2 கப்பு, பாசிப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூனு, தேங்காய் துருவல் 3 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, மஞ்சள் தூள் மற்றும் தேவையான அளவு உப்பு. சரி, இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா, முதல்ல குக்கரில் நாம் நறுக்கி வச்சுருக்க வாழைத்தண்டு, பச்சை வேர்க்கடலை, பாசிப்பருப்பு 3 ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் 1 கப் தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா 3 விசில் வர வரைக்கும், இல்லை அவங்கவுங்க குக்கரை பொறுத்து எத்தனை விசில் வந்தால் உங்களுக்கு சரியாக இருக்குமோ அத்தனை விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த குக்கர் விசில் வந்துட்டு அது வந்து ஆறு அந்த கேப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேங்காய் துருவல், சீரகம், பச்சை மிளகாய் இந்த 3 மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சமாக லேசாக தண்ணி தெளித்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கணும். இப்போ ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா அதை திறந்து அந்த வெந்த கலவை இருக்கு இல்லையா, அதாவது வாழைத்தண்டு, பச்சை வேர்க்கடலை, பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அந்த கலவையோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்து மிதமான தீயில் 1-3 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க. கடைசியாக ஒரு தாளிப்பு, இந்த தாளிப்பு தான் வந்து இன்னும் டேஸ்ட் கூடும் சரிங்களா. அந்த தாளிப்பில் கொஞ்சம் எண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை தாளித்து இந்த கூட்டில் கொட்டி இறக்குனிங்கன்னா கம கமனு வாசனையோட சுவையான வாழைத்தண்டு பச்சை வேர்க்கடலை கூட்டு தயாராகிடும். ஸோ வாழைத்தண்டு கூட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்ருப்போம், அது என்ன பச்சை வேர்க்கடலை சேர்த்து. ஸோ நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து நாங்கள் கொடுக்குறது எல்லாமே குறிப்புகள் எல்லாமே வந்து ஒரு சஜஷனாகவும் ஒரு ஐடியாஸ் தான் தரோம். ஸோ நீங்கள் வந்து அதில் வேரியேஷன்ஸ் காமிக்கிறதும் ஆல்ட்ரேஷன்ஸ் காமிக்கிறதும் முழுக்க முழுக்க உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது. ஸோ நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, தொடர்ந்து ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு அப்புறமா.

0: கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
2: தினந்தோறும் பகல் 12:30 மணிக்கு.

நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 க்கு.

1:32 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை மகளிர் நேரம் குக்கரி ஷோ. சரி, அடுத்ததாக நம்ம என்ன ரெசிபி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா பாலக்கீரை பக்கோடா. சரி, மாலை நேரத்தில் நல்லா சுட சுட ஒரு கப் டீ இல்லைனா காஃபியோட மொறு மொறுன்னு ஒரு ஸ்நாக் சாப்பிட்டா எவ்வளோ அருமையாக இருக்கும். அதுவும் உடலுக்கு ரொம்பவே நல்ல செய்யக்கூடிய கீரையை வச்சு செஞ்சால் கேட்கவே வேணாம். இன்றைக்கி நம்ம பகுதியில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய மொறு மொறுப்பான பாலக்கீரை பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா, வழக்கமாக கீரை சாப்பிட்ற அடம்பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இப்படி பகோடா செஞ்சு கொடுத்தீங்கன்னா தட்டே நிச்சயமாக காலியாக ஆயிடும். சரி, குறிப்பெடுத்துக்கலாமா? தேவையான பொருட்கள்: பொடியாக நறுக்கிய பாலக்கீரை 2 கப்பு, கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு. இது வந்து அரிசி மாவு எதுக்கு போடுறோன்னு தெரியும் எல்லாருக்குமே, பக்கோடா வந்து மொறுமொறுப்பாக வர்றதுக்காக. நீலமாக்கில் நறுக்கிற வெங்காயம் வந்து 1/2 கப்பு, இன்னும் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, சோம்பு 1/2 டீஸ்பூன், உப்பு, அதுக்கப்புறம் எண்ணெய் தேவையான அளவு. எப்படி செய்யலாம் அப்படின்னா, ஒரு அகலமான நல்ல பெருசாக நல்ல வாய் பெருசாக இருக்கிற பாத்திரத்தில் நல்லா கழுவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பாலக்கீரையை நல்லா சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கிக்கணும் பாலக்கீரையை. அதோடு நாம் நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா சோம்பு, மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு விட்டு கீரையிலையும் வெங்காயத்துலையும் இருக்கிற தண்ணியே போதும். அதனால் நீங்கள் மேற்கொண்டு தண்ணி எதுவும் பெருசாக ஊற்ற தேவையில்லை. இந்த கலவை தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி லேசாக தெளிச்சிக்கலாம். சரி, இந்த கலவையோட கடலை மாவு, அதுக்கப்புறமா அரிசி மாவு, அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் வந்து சூடான எண்ணெய், இதை நல்லா கலந்து விட்டு எண்ணெய் சேர்க்கும் போது பக்கோடா நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். சில பேர் வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த கலவையில் எண்ணெய் சேர்க்குறோன்னு சொல்லுவாங்க. ஸோ அது அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்தது. சரியா, அடுத்தது மாவோட பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நிச்சயமாக உதுத்து விடுற மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். ஒருவேளை ரொம்ப வறட்சியாக இருந்துச்சுன்னா லேசாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாயை வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக்கிட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாம் பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை எண்ணெயில் வந்து உதுத்து விடணும். கிள்ளி போடணும். பக்கோடாவாக நல்லா வெந்து 2 பக்கமும் பொன்னிறமாக மொறு மொறுன்னு வந்ததும் எண்ணெயை வடிச்சிட்டு தட்டில் மாற்றிட்டு முடிச்சுட்டா பாலக் பக்கோடா ரெடி ஆகிடும். ஸோ வாசனை ஆலையே இழுக்கும். அது மட்டும் இல்லை, அதை விட முக்கியமான விஷயம் இது ஹெல்த்தியான வெர்ஷனும் கூட. ஆரோக்கியமான பாலக்கீரை பக்கோடா சட்டுன்னு ரெடி ஆகிடும். நிச்சயமாக ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ கொடுத்து அசத்துங்க. வழக்கமாக உங்களோட ஸ்டைலில் கொடுத்து அசத்துங்க. பாடலுக்கு அப்புறமா தொடர்ந்து ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கலாம்.

0: காற்றலையில் மிதந்து வரும் பாடல்கள்.
1: தண்ணில் தேனிடைக்க தாழை மரம் நீர் தெளிக்க கன்னி மகள் நடைபயின்று
0: காதோடு காதல் பேசும் கானங்கள்.

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: மகளிர் நேரம் குக்கரி ஷோவில் இணைந்திருக்கிறோம். நேரம் 1:40. அடுத்ததா கிராமத்து மனத்தோடும் பாரம்பரிய சுவையோடும் இருக்கிற ஒரு அருமையான பலகார வகை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் கேழ்வரகு சிம்லி உருண்டை. இதை சிம்லி அப்படின்னும் சொல்லுவாங்க, ராகி எள்ளுருண்டை அப்படின்னும் சொல்லுவாங்க. நிறைய பேர் இதை மறந்தே போயிருக்கலாம், திரும்ப உங்களுக்கு மறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன ரிமைண்டராக இதை எடுத்துக்கோங்க. சரி, இரும்புச்சத்தும் கால்சியமும் அள்ளித்தரக்கூடிய

கூடிய இந்த சிம்லி வளரும் குழந்தைங்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. மிட்டாய் சாக்லேட்டு அப்படின்னு கடைகளில் வாங்கி தரதை விட வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி சத்தான சிம்லியை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சுவையாக சாப்பிடுவாங்க, உடம்பும் நல்லா இரும்பு மாதிரி பலமாயிடும். ரொம்ப குறைவான பொருட்களில் சட்டனை செய்யக்கூடிய இந்த சிம்லி உருண்டைக்கான குறிப்புகளை எடுத்துக்கலாமா? சரி, கேழ்வரகு மாவு அதாவது ராகி மாவு 1 கப்பு, வறுத்த வேர்க்கடலை தோல் இல்லாமல் 3/4 கப்பு, கருப்பு எள்ளு அல்லது வெள்ளை எள்ளு 1/4 கப்பு, புடித்த வெல்லம் 3/4 கப்பு, இல்லைனா அதுலேருந்து உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி 1 கப் வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், நல்லெண்ணெய் இல்லைனா நெய் 1 டீஸ்பூன், உப்பு 1 சிட்டிகை. இதை எப்படி எளிமையாக செய்யலாம் அப்படின்னா முதல்ல ராகி அடையை செஞ்சிடணும். ராகி அடை எப்படி செய்யலாம்? முதல்ல ஒரு பாத்திரத்தில் ராகி மாவை எடுத்துக்கிட்டு அதோட 1 சிட்டிகை உப்பு சேர்த்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சமே தளர்வாக அந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். இப்போ தோசைக்கல்லை நல்லா சூடாக்கி பிசைஞ்ச மாவை சின்ன சின்ன அடைகளாக நல்லா தட்டிட்டு சுற்றிலும் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி ரெண்டு பக்கமும் நல்லா வேகிற மாதிரி சுட்டு எடுத்து வச்சுக்கணும். இந்த அடை வந்து முதல்ல நல்லா ஆறணும், சரிங்களா? இந்த அடை ஆறுற அந்த கேப்பில் எள்ளை வந்து நல்லா வறுத்துக்கணும், சரிங்களா? ஒரு கடாயில் வெறும் எள்ளை நல்லா வறுத்துக்கிட்டு எள்ளு நல்லா பொறிஞ்சி வாசனை வரும்போது அடுப்பு அணைச்சிட்டு அதையும் தனியாக எடுத்து தட்டில் மாற்றி ஆற வச்சுட்டு மிக்சியில் இப்போ அரைக்க போகிறோம். என்னென்னலாம் அரைக்க போகிறோம்? முதல்ல நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தோல் நீக்கி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா வேர்க்கடலை, அந்த வேர்க்கடலை வறுத்த எள்ளு ஏலக்காய் தூள் இது மூணுசையும் சேர்த்து ஒரு பல்ஸ் மோடில் நல்லா ஒன்று ஒன்றா அதாவது ஓரளவுக்கு கோர்ஸாக குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆறி போயிருக்கு இல்லையா அடை, இந்த அடையை சேர்த்து இதையும் வந்து ஒரு நல்லா துண்டுகளாக பிச்சு போட்டு அப்படியே மிக்சியில் போட்டுறாதீங்க, மிக்சியோட பிளேடு வீணாக போயிடும். ஸோ அந்த சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அந்த ஜார் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி நல்லா ஒரு பல்ஸ் மூடு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பொடிச்ச வெள்ளத்தையும் அதில் நல்லா போட்டு நல்லா ஒன்றா கலந்து வர மாதிரி நல்லா மிக்சியில் ஒட்டுக்காய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா வேர்க்கடலில் இருக்கிற எண்ணெயும் வெள்ளத்தோட ஈரப்பதமும் சேர்ந்து நல்லா வந்து ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு திரண்டு வரும் இந்த கலவை, நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற கலவை. அரைச்ச இந்த கலவையை ஒரு பாத்திரத்தில் மாற்றி கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே உங்களுக்கு வேண்டிய அளவில் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சிங்கன்னா கம கமன வாசனையோட சத்துக்கள் நிறைந்த கேழ்வரகு சிம்லி உருண்டை தயாராகிடும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. பாடலுக்கு அப்புறமா பேசுவோமா?

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவே.

நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்துட்டோம். நேரம் 1:55 மகளிர் நேரம். குக்கரி ஷோவில் நிறைவாக உங்களுக்காக ஒரு ரெசிபி சொல்லி நம்ம நிகழ்ச்சியை முடிச்சிக்கலாம். சரி, சாயங்காலம் அப்புறம் இந்த மழை சீசன் அந்த மாதிரி நேரங்களில் மொறுமொறுன்னு பஜ்ஜி சாப்பிட்ல இருக்கிற அந்த சுகமே தனியாக தான் இருக்கும் இல்லையா. சரி, வழக்கமாக உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கத்திரிக்காய், வெங்காயம் இதெல்லாம் நம்ம பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விட்டமின் ஏ அதிகம் இருக்கிற கேரட்டை வச்சு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு மொறுமொறுப்பான கேரட் பஜ்ஜி எப்படி செய்யலாம்னு தெரிஞ்சுக்கலாம். கேரட் சாப்பிட்ற அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா நிச்சயமாக வந்து சாப்பிட்ருவாங்க, காலி பண்ணிடுவாங்க தட்டையே. சரி, குறிப்பிடுக்க ரெடியாக இருக்கீங்களா? தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நீல வாக்கில் மெலிசா நறுக்கின கேரட் துண்டு, ஏன்னா ரவுண்ட் ரவுண்டாக சின்னதாக கட் பண்ணால் பஜ்ஜி குட்டியாக போயிடும், அதனால் நீல வாக்கில் நறுக்கிக்கோங்க. வாழைக்காய் எப்படி நறுக்குமோ அந்த மாதிரி மெலிசா நறுக்கிக்கோங்க. கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, சமையல் சோடா விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான், சமையல் சோடா போட்டுக்கோங்க கொஞ்சமாக 1 சிட்டிகை, உப்பு, அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய். இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா, முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், சமையல் சோடா அதுவுமே ஆப்ஷனல் சொல்லியிருக்கோம், ஸோ தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தோசை மாவு பதத்தில் இருக்கணும். அடுத்ததாக அடுப்பில் கடாயை வச்சு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக்கிட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு, இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க கேரட் அதை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து பஜ்ஜி மாவில் 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக எண்ணெயில் போட்டு பஜ்ஜி 2 பக்கமும் நல்லா வெந்து பொன்னிறமாக உப்பி வரும்போது எண்ணெயை வடிச்சிட்டு தட்டில் மாற்றிட்டு முடிச்சுட்டா ரெடி, கேரட் பஜ்ஜி ரெடியாகிடும். சுட சுட மொறுமொறுப்பான சத்துக்கள் நிறைந்த கேரட் பஜ்ஜி சட்டுன்னு தயாராகிடும். இதோட தொட்டுக்க தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நிச்சயமாக இன்றைக்கி நம்ம கொடுத்த குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட வெர்ஷனில் ட்ரை பண்ணிவிட்டு முடிஞ்சால் எங்களுக்கு ஃபேஸ்புக்கு எழுதி அனுப்புங்க. நிறைவாக ஒரு பாட்டோட இந்த

பிற்பகல் வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இணைந்திருக்கிறீர்கள். வார்த்தைகளால் தேற்ற முடியாத மனக்காயங்களுக்கு மெல்லிய இசையோடு வந்து மருந்தளிக்கும் காலத்தால் அழியாத காவிய கானங்களை கொண்டு வரும் இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. என்றும் இனியவை நிகழ்ச்சியின் முதற் பாடலாக ஒலிக்க வருகிறது பாகப்பிரிவினை திரைப்படத்திலிருந்து. ஒலிக்கும் குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், பி லீலா.

ஆசைகளுக்கும் பேராசைகளுக்கும் நடுவே தத்தளிக்கும் மனித மனங்களுக்கு அமைதி என்னும் எல்லையை காட்டும் ஒரு அற்புதமான வாழ்வியல் பாடங்களே பழைய பாடல்கள். அத்தகைய பழைய பாடல்களை என்றும் இனியவையில் நம் அனைவருக்காகவும் ஒலிக்க செய்கிறது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. அடுத்த பாடலாக ஒலிக்க இருக்கிறது செல்வமகள் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா குரல்களில்.

நிலையத்தில் நேரம் 2:26:37. தேடல்களும் ஓட்டங்களும் நிறைந்த இந்த வாழ்க்கையில் மனதிற்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்து உண்மையான அமைதியை தேடிப்போகும் ஒரு இனிய பயணம் இது. என்றும் இனியவை, என்றும் இனியவையில் அடுத்ததாக தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக குரல் கொடுத்திருப்போர் TM சௌந்தரராஜன், P சுஷீலா, இசை MS விஸ்வநாதன்.

இணைந்திருக்கிறோம். இது என்றும் இனியவை. நேரம் 2:30. ஆசைகளை குறைத்து அன்பை பெருக்கி வாழ்வின் உன்னதத்தை உணர வைக்கும் இசையின் மொழி என்றுமே புதுமை மாறாத பழைய பாடல்கள். அடுத்ததாக கலங்கரை விளக்கம் படத்திற்காக TM சௌந்தரராஜன், P சுஷீலா குரல்களில் ஒலிக்கிறது இந்த பாடல்.

இன்பமோ துன்பமோ, ஏமாற்றமோ எதிர்பார்ப்போ, மனது தடுமாறும் போதெல்லாம் நமக்கு நல்வழி காட்டும் வழிகாட்டியாக திகழ்பவை இந்த பொன்னான பழைய பாடல்கள். என்றும் இனியவையில் நிறைவாக ஒலிக்க வருகிறது படகோட்டி படப்பாடல். பாடலின் குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடலாசிரியர் கவிஞர் வாளி.

0: அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:40. ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கற்பிப்பவர் லக்ஷ்மி சம்பத் அவர்கள். பங்கு பெறுபவர் சௌமியா ரமாகாந்த் வர்மா.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே சௌமியா. இன்று நாம் பித்தி ந பித்திகா ஷோர்பா என்ற புத்தகத்திலிருந்து கப்பு கி ஹவாயி யாத்ரா என்ற கதையின் தொடர்ச்சியை பார்க்கலாம். முதலில் கதை சுருக்கம். கப்பு மிகவும் குறும்புக்கார பையன். பல இடங்களை சுற்றி பார்ப்பதும் புது புது இடங்களை தேடி திரிவதும் அவனது பொழுதுபோக்கு. பள்ளிக்கூட பாடங்களை படிப்பதை விட புது புது இடங்களை அறிந்து கொள்வதும் புதுவிதமான குறும்புத்தனம் செய்வதும் அவனுக்கு பிடித்திருந்தது. ஒரு நாள் கப்புவின் அரையாண்டு தேர்வு மதிப்பெண் சான்றிதழ் வந்திருந்தது. அதில் ஓரிரு பாடங்களில் குறைவான மதிப்பெண்கள் வாங்கியிருந்தான். அதனால் அவனது தந்தை கோபமாக திட்டிக் கொண்டிருந்தார். எவ்வளவு சொன்னாலும், எத்தனை உதாரணங்கள் எடுத்து சொன்னாலும் படிப்பின் அவசியம் கப்புவிற்கு புரிவதே இல்லை. குறும்புத்தனம் செய்து கொண்டும் ஊர் சுற்றி கொண்டிருக்கிறார் என்று திட்டிக் கொண்டிருந்தார். ஆனால் கப்புவோ, ஏன் இந்த அப்பா இவ்வளவு கோபப்படுகிறார்? வாஸ்கோடகாமா பல இடங்களை சுற்றித் திரிந்து பல புது புது இடங்களை கண்டுபிடித்தார் என்று பாட புத்தகத்தில் படித்திருக்கிறேன். அதே போல் நானும் இப்படி சுற்றி திரிந்து அலைந்து புதிய இடங்களை கண்டுபிடித்து புகழ் பெறலாம். இதை ஏன் யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று யோசித்துக் கொண்டே அப்பாவின் திட்டுக்களை தலை கவிழ்ந்து வாங்கிக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் அம்மா வந்து அழைத்தவுடன் கப்புவிற்கு உயிர் போய் வந்தது போல் இருந்தது. அப்பாவின் நீதிமன்றத்திலிருந்து விடுதலையாகி தன்னுடைய அறைக்குள் சென்று புகுந்து கொண்டான். அம்மா வந்து கப்புவை சாப்பிட அழைத்தார். ஆனால் கப்புவிற்கோ அப்பாவின் திட்டுக்களை வாங்கிய வயிறு நிறைந்து விட்டிருந்தது. தானும் வாஸ்கோடகாமா போல் ஒரு நாள் புது புது இடங்களை கண்டுபிடித்து புகழ் பெறலாம். இதை ஏன் யாரும் புரிந்து கொள்ளாமல் தன்னை படிப்பில் நாட்டமில்லாதவன், ஊர் சுற்றி திரிந்து கொண்டு குறும்புத்தனம் செய்பவனாகவே நினைக்கிறார்களே? யார் எப்படி நினைத்தால் என்ன? நான் என்னுடைய இந்த ஊர் சுற்றி திரிந்து புது புது இடங்களை அறிந்து கொள்ளும் பழக்கத்தை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை என்று முடிவெடுத்து உறங்கிவிட்டான். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த போது கப்பு மட்டும் விடியற் காலையில் எழுந்து காட்டு பக்கமாக உலவ சென்று விட்டான். காட்டில் மரங்களில் வண்ண வண்ண பறவைகளின் ஒலி கப்புவை வரவேற்பது போல் இருந்தது. மான் மற்றும் முயல்கள் காணப்பட்டன. முதல் முறையாக இந்த புதிய பாதையில் வந்திருக்கிறான். உற்சாகமான மற்றும் மகிழ்ச்சியான இந்த காட்சிகளால் அவனுக்கு கால்களில் இறக்கை கட்டியது போல்

0: இருந்தது. மான்கள் துள்ளி குதித்து ஓடுவதையும் பறவைகள் இங்கும் அங்கும் பறப்பதையும் குரங்குகள் தாவி குதித்து ஓடி விளையாடுவதையும் பார்த்து சிரித்து சிரித்து ஆனந்தமடைந்திருந்தான். இப்படியாக நடுக்காட்டில் கப்பு வந்து சேர்ந்த போது, குழந்தாய், இங்கு என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது. அவன் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தபோது நீள் முடியுடனும் அடர்ந்த தாடியுடனும் காவியுடை அணிந்து நெற்றியில் திலகமணிந்து ஒரு துறவி அவனை அன்புடன் பார்த்து கொண்டிருந்தார். என்ன செய்கிறாய் என்று அவரை வினவிய போது, கப்பு, தனக்கு புதிய இடங்களில் உலவுவது மிகவும் பிடிக்கும், எனவே இந்த காட்டில் உலவிக் கொண்டிருக்கிறேன் என்றான். நீங்கள் இந்த காட்டில் என்ன செய்கிறீர்கள் என்று அவரை பார்த்து கேட்டான். அவரும், என்னை போல் துறவிகளுக்கு தனிமை மிகவும் பிடிக்கும், இங்கு தியானம் செய்ய வந்திருக்கிறேன். ஆனால் நீ இந்த அடர்ந்த காட்டில் பயமின்றி உலவுகிறாயே என்றார். கப்பு, எனக்கு ஊர் சுற்றி பார்ப்பது மிகவும் பிடிக்கும். காட்டில் மட்டுமல்ல, பெரிய பெரிய நகரங்களில் கூட சுற்றித் திரிந்து பார்ப்பது எனக்கு பிடிக்கும். ஆனால் என் பெற்றோர், நீ மிகவும் சிறியவன், இப்பொழுது படிப்பதில் மட்டும் கவனம் செலுத்து என்று வெளியில் சென்று வர அனுமதிப்பதில்லை என்றான். கப்புவின் இந்த வெகுளியான பேச்சில் மகிழ்ந்து துறவி தன்னுடைய பையிலிருந்து ஒரு மென்மையான வெள்ளை நிற கல்லை எடுத்து கப்புவிடம் கொடுத்தார். இது ஒரு மந்திரக்கல், இது நீ எதை கேட்டாலும் தரக்கூடியது என்றார். கல்லை உனது வல்லது உள்ளங்கையில் வைத்து மூடி கண்களை மூடி நீ மனதில் எந்த காரியம் நினைத்தாலும் நிறைவேறும், ஆனால் பிறருக்கு கெடுதல் தரக்கூடிய எந்த செயலும் செய்யக்கூடாது என்றும் எச்சரித்தார். துறவியிடமிருந்து மந்திரக்கல்லை பெற்றுக்கொண்ட கப்பு மகிழ்ச்சியாக வீடு திரும்பினான். வீட்டில் அனைவரும் காலை உணவு உண்பதற்காக கப்புவின் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தனர். அப்பாவிற்கு, கப்பு ஞாயிற்றுக்கிழமை பள்ளி விடுமுறை தினத்திலும் அதிகாலையில் எழுந்து உலவி விட்டு வருவதில் மகிழ்ச்சி. கப்புவிற்கோ மந்திரக்கல் கிடைத்ததில் மகிழ்ச்சி. இனி அவனுடைய அனைத்து எண்ணமும் ஈடேறிவிடும். காலை உணவு அருந்திய பிறகு தன்னுடைய அறைக்கு சென்று கப்பு அந்த மந்திரக்கல்லை தன் உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு கண்களை மூடி பள்ளியில் தனக்கு கொடுத்த அனைத்து வீட்டு பாடங்கள் எல்லாம் எழுதி முடிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டான். அனைத்து பாடப்பிரிவுகளின் வீட்டு பாடங்களும் எழுதி முடிக்கப்பட்டிருந்தது. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. இனி வீட்டு பாடம் எழுதும் தொல்லை இருக்காது. அலாவது நீ அற்புத விளக்கு போன்ற இந்த மந்திரக்கல்லை வைத்து வீட்டு பாடங்களை முடித்து விடலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது கப்புவின் அப்பா அவனை அழைத்தார். கப்பு உடனே அந்த மந்திரக்கல்லை தனது மேஜரையில் வைத்து பத்திரமாக பூட்டிவிட்டு வெளியில் வந்தான். அப்பா எங்கோ வெளியில் புறப்படுவதற்கு தயாராக நின்று கொண்டிருந்தார். மேலும் அவனிடம் சொன்னார், நான் 2 நாட்கள் வேலையாக வெளியில் செல்கிறேன். நீ அம்மாவிற்கு தொந்தரவு தராமல் இருக்க வேண்டும். சரியான நேரத்திற்கு பள்ளிக்கு சென்று நேராக வீடு திரும்ப வேண்டும். நான் திரும்பி வந்த பிறகு உன் மீது எந்த புகாரும் இருக்கக்கூடாது என்றார். சௌமியா, இனி கதையை படி.
1: ஜி பிதாஜி.
0: சரி அப்பா.
1: கப்பு நே பிதாஜி கோ ஆஷ்வஸ்த் கியா
0: என்று கப்பு அப்பாவிற்கு நம்பிக்கை அளித்தான். ஆஷ்வாஸ், நம்பிக்கை.
1: பிதாஜி நே ஜேப் சே ஏக் பத்ர நிகால் கர் கப்பு கோ தேதே ஹுயே கஹா.
0: தந்தை சட்டை பையிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்து கப்புவிடம் கொடுத்து கொண்டே சொன்னார். பத்ர, கடிதம்.
1: यह तुम्हारे चाचाजी का पत्र है.
0: இது உன்னுடைய சித்தப்பாவின் கடிதம். சாச்சாஜி, சித்தப்பா, பெண்பால், சாச்சி.
1: इसमें उन्होंने तुम्हें स्नेह से लिखा है.
0: இதில் அவர் உனக்கு அன்புடன் எழுதியிருக்கிறார். स्नेह, அன்புடன்.
1: और परीक्षा में प्रथम आने पर साइकिल लेकर देने का वादा भी किया है.
0: தேர்வில் முதல் தரம் வந்தால் மிதிவண்டி வாங்கி கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறார். பிரதம், முதல், சைக்கிள், மிதிவண்டி, வாதா, வாக்கு.
1: तुम चाचाजी को इसका जवाब दे देना.
0: நீ சித்தப்பாவிற்கு இதற்கு பதில் எழுது. ஜவாப், பதில், எதிர்ப்பதம், பிரஷ்ன.
1: வே பஹத் குஷ் ஹோங்கே.
0: அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்.
1: யஹ கஹ கர் பிதாஜி சலே கயே.
0: இவ்வாறு சொல்லிவிட்டு தந்தை சென்று விட்டார்.
1: கப்பு நே சாச்சாஜி கா பத்ர கை பார் படா.
0: கப்பு சித்தப்பாவின் கடிதத்தை பலமுறை படித்தான். கை பார், பலமுறை.
1: சாச்சாஜி உஸ்ஸே பஹத் பியார் கர்தே ஹே.
0: சித்தப்பாவனிடம் மிகவும் பாசமாக இருப்பார்.
1: இஸ்லியே உன்கா பத்ர படகர் उसे उनसे तुरंत मिलने की इच्छा जागी.
0: இதனால் அவருடைய கடிதத்தை படித்தவுடன் அவரை உடனடியாக சந்திக்கும் ஆவல் எழுந்தது. துரந்த், உடனடியாக.
1: लेकिन चाचा जी तो दूर शहर में रहते हैं.
0: ஆனால் சித்தப்பா தொலைவில் உள்ள நகரில் வசிக்கிறார்.
1: भला वह उनके पास अभी कैसे पहुंच सकता है.
0: நல்லது, அவன் இப்பொழுது எப்படி அவரிடம் செல்ல முடியும். भला, நல்லது, பஹுஞ்சனா, அடைதல்.
1: तभी उसे अपनी जादुई पत्थर की याद आई.
0: அப்பொழுது அவனுக்கு தன்னுடைய மந்திரக்கல் நினைவிற்கு வந்தது. யாத் ஆனா, நினைவிற்கு வருதல். எதிர்ப்பதம், பூல் ஜானா.
1: வஹ தௌட்கர் கம்ரே மே கயா.
0: அவன் அறைக்கு ஓடி சென்றான். தௌட்னா, ஓடுதல்.
1: ஔர் மேஸ் கி தராஸ் சே பத்தர் கோ நிகால் கர் அப்னே தாயே ஹாத் கி முட்டி மே பந்த் கர் பத்புதானே லகா.
0: மேஜை இழுப்பறையிலிருந்து கல்லை எடுத்து வலது உள்ளங்கையில் வைத்து மூடிக்கொண்டு முணுமுணுக்க ஆரம்பித்தான். புத்புதானா, முணுமுணுத்தல்.
1: முஜே இசி சமய அப்னே சாச்சா கே பாஸ் பஹுஞ்சா தோ.
0: என்னை இப்பொழுதே என்னுடைய சித்தப்பாவிடம் சேர்த்து விடு.
1: மகர் மே ட்ரெயின் யா மோட்டர் சே நஹி.
0: ஆனால் ரயில் வண்டி அல்லது மோட்டார் வண்டியில் அல்ல.
1: ஆஸ்மான் கே ரஸ்தே சே ஜானா சாஹ்தா ஹூம்.
0: ஆகாய வழியில் செல்ல விரும்புகிறேன். ஆஸ்மான், ஆகாயம், ராஸ்தா, வழி.
1: சாத் ஹி முஜே கோய் தேக் நா சகே.
0: மேலும் என்னை யாரும் பார்க்க கூடாது.
1: கப்பு கே இத்னா கஹதே ஹி ஜிஸே பரியோ கி கஹானி சச் ஹோனே லகி.
0: கப்பு இவ்வாறு சொன்னவுடன் தேவதைகளின் கதையை போன்று உண்மையாகிவிட்டது. பரி, தேவதை.

0: का आकार राई के दाने जितना छोटा हो गया।
1: கப்புவின் உருவம் கடுகு போன்று சிறியதாகி விட்டது. ஆகார் உருவம் ராயி கடுகு.
0: வா ஏக் டூட்டே ஹுயே பத்தர் பர் சவார் ஹோ கயா.
1: அவன் ஒரு உதிர்ந்த இலையின் மேல் சவாரி செய்யலானான். பத்தா இலை, சவார் சவாரி.
0: பத்தா ஹவா மே உட்னே லகா ஆர் கப்பு கே சாச்சா கே ஷஹர் கி ஓர் படனே லகா.
1: இலை காற்றில் பறந்து கப்புவின் சித்தப்பாவின் நகர்ப்புறமாக செல்ல ஆரம்பித்தது. ஹவா காற்று, உடனா பறத்தல்.
0: गप्पू की खुशी का ठिकाना नहीं था।
1: गप्पू विन मगरचिक के इल्ले इल्ले।
0: वह आसमान की डगर से अपनी हवाई यात्रा पर चला जा रहा था।
1: अवन आगाय वड़ील तनोड़े वान वली पायनतिल सेंटर कोंडे रंदान। आसमान की डगर आगाय वड़ील हवाई यात्रा वान वली पायनम।
0: बादलों की ऊंचाइयों पर उठता हुआ
1: मेघंगलिन मेल परक्कुम बोधु बादल मेघम ऊंचाइयों मेरपुरमाग
0: नीचे धरती पर चींटियों की तरह रेंगती மோட்டர் காடியோ ஆர் இன்சானோ கோ தேக் ரஹா தா.
1: கீழே பூமியில் எறும்புகளை போன்று ஊறும் மோட்டார் வண்டிகளையும் மனிதர்களையும் பார்த்து கொண்டிருந்தான். தர்த்தி பூமி, சீண்டி எறும்பு.
0: குச்சி ஷனோ மே வஹ சாச்சா ஜி கே கர் ஜா பஹுஞ்சா.
1: சில நொடிகளில் அவன் சித்தப்பாவின் வீட்டை சென்றடைந்தான்.
0: உஸ்னே தேகா கி வஹ ஜிஸ் பத்தே பர் சவார் ஹோகர் மீலோ தூர் ஆயா ஹை.
1: அவன் எந்த இலையின் மீது சவாரி செய்து தொலைதூரம் வந்தானோ
0: वह अचानक गायब हो गया।
1: அது திடீரென்று மறைந்து விட்டது. அச்சானக் திடீரென்று गायब होना மறைந்து விடுதல்.
0: और अब उसका कद वापस पहले जैसा हो गया।
1: மேலும் அவனுடைய உருவம் முன்பிருந்தது போல ஆகி விட்டது.
0: चाचा जी के घर के दरवाजे के पास जैसे ही गप्पू पहुंचा उसे यह देखकर दुख हुआ।
1: சித்தப்பாவின் வீட்டு கதவருகில் கப்பு சென்றவுடன் அவனுக்கு இதை பார்த்து வருத்தமாகி விட்டது.
0: कि वहां दरवाजे पर ताला लगा हुआ है।
1: அங்க கதவில் பூட்டு பூட்டப்பட்டிருந்தது. தாலா பூட்டு.
0: சாச்சா ஜி பரிவார் சஹித் பலா கா கயே ஹோங்கே.
1: சித்தப்பா குடும்பத்துடன் எங்க போயிருப்பார்? பரிவார் குடும்பம்.
0: ஃபிர் உஸ்னே சாம்னே பன்வாரி கி துகான் பர் ஜாகர் பதா லகாயா.
1: பிறகு அவன் எதிரில் பன்வாரி கடைக்கு சென்று விசாரித்தான். ஷாம்னா எதிரில் பதா லகானா விசாரித்தல்.
0: தோ மாலூம் ஹுவா கி சாச்சா ஜி அப்னே பரிவார் கோ லேகர் அப்னே கிசி மித்ர கி பேட்டி கி ஷாதி மே தூஸ்ரே ஷஹர் கயே ஹே.
1: சித்தப்பா குடும்பத்துடன் தன்னுடைய நண்பரின் மகள் திருமணத்திற்காக வேறு நகரத்திற்கு சென்று இருக்கிறார். மித்ர நண்பன், பேட்டி மகள், ஆண்பால் பேட்டா.
0: ஆர் தீன் சார் தின் பாத் ஹீ லோட்டேங்கே.
1: மேலும் மூன்று நாட்கள் கழித்து தான் திரும்புவார். லவுட்னா திரும்புதல்.
0: இஸ்லே உஸ்னே சோச்சா கியூ ந துரந்த் ஜாதுயி பத்தர் கி மதத் சே வாபஸ் அப்னே கர் பஹுஞ்ச் ஜா ஜாயே.
1: இப்பொழுது அவன் யோசித்தான், இந்த மந்திர கல்லின் உதவியுடன் உடனடியாக வீட்டிற்கு ஏன் போகக்கூடாது? மதத் உதவி துரந்த் உடனடியாக.
0: சாச்சா ஜி லோட் ஆயங்கே தோ ஃபிர் கிசி தின் இசி தர ஹவாய் யாத்ரா கர்க்கே உன்சே மில்லுங்கா.
1: சித்தப்பா திரும்பி வந்த பிறகு ஒரு நாள் இதே போல் வான்வெளி பயணம் செய்து அவரை சந்திப்பேன்.
0: யா விசார் ஆதே ஹி கப்பு நே ஜாதுயி பத்தர் கே லியே ஜேப் மே ஹாத் டாலா தோ உஸ்கே ஹோஷ் உட் கயே தே.
1: இந்த எண்ணம் வந்தவுடன் கப்பு மந்திர கல்லிற்காக சட்டை பையில் கைவிட்டான். அவனுடைய ஐம்புலன்களும் அதிர்ந்தது. ஹோஷ் புலன்கள்.
0: பத்தர் ஜேப் மே நஹி தா.
1: சட்டை பையில் கல் இல்லை.
0: உஸ்னே ஜமீன் பர் ஹர் தரஃப் நஸர் தொடாய்.
1: அவன் தரையில் எல்லா பக்கமும் பார்வையை ஓட்டினான். ஜமீன் தரை, நஸர் பார்வை.
0: பத்தர் கஹி நஹி தா.
1: கல் எங்கும் இல்லை.
0: ஷாயத் ஹவாய் யாத்ரா மே ராஸ்தே மே கஹி கிர் கயா ஹோ.
1: ஒருவேளை வான்வெளி பயணத்தில் வழியில் எங்காவது விழுந்திருக்குமோ. ஷாயத் ஒருவேளை கிர்னா விழுதல்.
0: யஹ சோச்தே ஹி கப்பு கோ ரோனா ஆ கயா.
1: இதை யோசித்தவுடன் கப்புவிற்கு அழுகை வந்து விட்டது. ரோனா அழுதல்.
0: अब वह अपने घर कैसे पहुंचेगा?
1: இப்பொழுது அவன் எப்படி வீடு போய் சேருவான்?
0: उसे कुछ सूझ नहीं रहा था.
1: அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை.
0: इसी उधेड़ बुन में वह सड़क पर निकल आया.
1: இதே கவலையுடன் அவன் சாலையில் நடந்தான்.
0: गाड़ियों के हॉर्न और लोगों के शोरगुल के बीच वह घबराया सा चल रहा था.
1: வண்டிகளின் ஒலிப்பான்கள் மற்றும் மக்களின் இறைச்சல்களுக்கு இடையில் அவன் பயந்தபடியே சென்று கொண்டிருந்தான். गाड़ी வண்டி பண்மை गाड़ियां लोग மக்கள் शोरगुल இறைச்சல் கப்ரானா பயம்.
0: தபி கிசினே பீச்சே சே உஸ்கே கந்தே கோ ஜோர் சே ஜிஞ்சோடா.
1: அப்பொழுது பின்னாலிருந்து அவனுடைய தோள்களை யாரோ பலமாக உலுக்கினார்கள். ஜிஞ்சோடுனா உலுக்குதல்.
0: வா ஆர் அதே கப்ரா கயா.
1: அவன் மேலும் அதிகமாக பயந்து விட்டான்.
0: ஹோ நா ஹோ கோய் பத்மாஷ் ஹோகா ஜோ உஸே பக்கட்கர் அப்னே சாத் லே ஜானா சாதா ஹே.
1: ஐயோ, யாரோ முரடன் அவனை பிடித்து தன்னுடன் அழைத்து செல்ல போகிறான். பக்கட்னா பிடித்தல்.
0: ऐसा सोचकर गप्पू ने पूरे जोर से अपना कंधा झटका और भागने का प्रयास करने लगा.
1: वर योसित गप्पू मुरु बलतुडन

0: தன்னுடைய தோள்களை உதறிவிட்டு ஓடுவதற்கு முயற்சி செய்தான். பூரே முழு பிரயாஸ் கர்னா, முயற்சி செய்தல்.
1: லேக்கின் இஸ் பிரயாஸ் மே உஸ்கே கிசி சீஸ் கோ டோக்கர் லகி ஔர் வஹ அந்தே மூ ஜமீன் பர் கிர் படா.
0: ஆனால் இந்த முயற்சியில் அவன் எதன் மீதோ முட்டி கொண்டு தலை குப்புற தரையில் விழுந்தான். சீஸ் பொருள், கிர்னா விழுதல்.
1: கப்பு கப்பு கோய் ஜானி பெஹச்சானி ஆவாஸ் உஸே புலா ரஹி தி.
0: கப்பு கப்பு, ஏதோ தெரிந்த அறிந்த குரல் அவனை அழைத்துக் கொண்டிருந்தது.
1: உஸ்னே முட்கர் தேகா,
0: அவன் விழித்து பார்த்தான்.
1: ஓ, ஏதோ தீரஜ் தா.

0: पलक झपकते ही समझ आ गया कि कल रात परी कथा पढ़ते पढ़ते उसे नींद आ गई थी।
1: கப்புவிற்கு கஞ்சி மிட்டும் நேரத்தில் நினைவிற்கு வந்தது. நேற்று இரவு தேவதையின் கதையை படித்துக் கொண்டிருக்கும் போதே உறக்கம் வந்து விட்டது. பலக் ஜபக்னா கஞ்சி மிட்டுதல் கதா கதை.
0: கியூ தோஸ்த் ஆஜ் ஹோம்வொர்க் நீ கர்னா ஹை?
1: என்ன நண்பா, இன்று வீட்டு பாடம் செய்ய வேண்டாமா?
0: தீரஜ் நே பூச்சா தோ கப்பு நே முஸ்குராதே ஹுயே கஹா.
1: என்று தீரஜ் கேட்டதற்கு கப்பு புன்முறுவலுடன் சொன்னான். முஸ்குரானா புன்முறுவல்.
0: ஹாம், ஹோம்வொர்க் தோ கர்னா ஹீ படதா ஹை.
1: ஆம், வீட்டு பாடம் செய்யத்தான் வேண்டும்.
0: இஸ்மே கோயி ஜாது மதத் நஹி கர் சக்தா சிவாய் புத்தி கே.
1: இதில் எந்த மந்திரமும் உதவாது புத்தியை தவிர.
0: கியா கஹ ரஹே ஹோ கப்பு?
1: என்ன சொல்கிறாய் கப்பு?
0: தீரஜ் நே பூச்சா தோ கப்பு நே பஸ் இத்னா ஹீ கஹா.
1: என்று கப்பு கேட்டதற்கு இவ்வளவுதான் சொன்னான்.
0: குச் நஹி தோஸ்த்.
1: ஒன்றுமில்லை நண்பா.
0: தும்னே சஹி சமய பர் ஜகா தியா.
1: நீ நல்ல நேரத்தில் எழுப்பி விட்டாய்.
0: வர்னா படாய் கா ஹர்ஜா ஹோ ஜாதா.
1: இல்லை என்றால் படிப்பு வீணாகி இருக்கும். இத்துடன் இந்த பாடம் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
0: தன்யவாத் ஜி.
2: மொழி பயிற்சி கேட்டோம். கற்பித்தவர் லக்ஷ்மி சம்பத் அவர்கள். பங்கு பெற்றவர் சௌமியா ரமாகாந்த் வர்மா. ஹிந்தி பாடம் கற்றுக்கொண்டோம். ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
3: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
2: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
3: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கடலூர் மாவட்டம் கொத்தவாச்சேரியில் 7 சென்டிமீட்டர், வேப்பூர், சேத்தியாத்தோப்பு, குறிஞ்சிப்பாடி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், காட்டுமயிலூர், குப்பநத்தம், கீழ்ப்பாடி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், விருதாச்சலம், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, மீமாத்தூர், சூலங்குறிச்சி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், நெய்வேலி, ரிஷிவந்தியம், கொள்ளிடம், கலையநல்லூர், மணல்மேடு, அரியலூர், சிதம்பரம், நாலுமுக்கு, அரியலூர் கேம்ப், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, அண்ணாமலை நகர், ஸ்ரீமுஷ்ணம், லால்பேட், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், ஹோசூர், ஊத்து, பரூர், பாண்டிச்சேரி, பாகூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், காட்டுமன்னார் கோயில், தியாகதுர்கம், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, தன்றாம்பேட்டை, மணம்பூண்டி, தளி, மயிலாடுதுறை, திருக்கோவிலூர், செங்கம், எறையூர், தர்மபுரி, குமாரபாளையம், மணலூர்பேட்டை, மடம்பூண்டி, ஐயம்பேட்டை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர், ஈரோடு மாவட்டம் பவானிசாகர், கடலூர் மாவட்டம் கீழச்செருவாய், புவனகிரி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூரார்பாளையம், காக்காச்சி, கெளவரப்பள்ளி அணை, வீரகவூர், திருப்பாலப்பந்தல், தர்மபுரி, ஏற்காடு, முண்டியம்பாக்கம், டேனிஷ்பெட், பிள்ளையார் குப்பம், சென்கொனா, நம்பியூர், பரங்கிப்பேட்டை, சங்கராபுரம், தஞ்சை பாபநாசம், ஜம்புக்குட்டப்பட்டி, குடித்தாங்கி, சித்தாறு, மணிமுத்தாறு அணை, வேங்கூர், சேந்துரை, திருமனூர், அறந்தாங்கி, அஞ்செட்டி, உப்பாசி, சீர்காழி, கடலூர், காரியாக்கோவில் அணை, நேமூர், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தலைஞாயிறு, குண்டேரிப்பள்ளம், கொடிவேரி, கஞ்சனூர், சோலையாறு, கீழ்பெண்ணாத்தூர், வானமாதேவி, கடலூர் ஆட்சியர் அலுவலகம், செஞ்சி, அவிநாசி, தம்மம்பட்டி, புதுச்சேரி, திருக்கனூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக

இந்த நிகழ்ச்சி பன்மொழி பாடல்கள் வழங்குவது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. பன்மொழி பாடல்களில் முதலாவதாக மலையாள மொழி திரைப்படத்திலிருந்து நரசிம்மம் எனும் படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் குரலில் பாடல் வருகிறது.

இணைந்துள்ளோம். இது பன்மொழி பாடல்கள். நேரம் 3:15:42. பன்மொழி பாடல்களில் அடுத்ததாக தெலுங்கு மொழி படமான ஜூனியர்ஸ் படத்திற்காக பாடியிருக்கிறார் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள்.

நிலையத்தில் நேரம் 3:20:36 பன்மொழி பாடல்களில் இணைந்துள்ளோம். அடுத்ததாக ஹிந்தி மொழி திரைப்படமான தேசாப் படத்திற்காக பாடியிருக்கிறார்கள் அமித்குமார், அல்கா, யாக்னிக்.

பன்மொழி பாடல்களில் மீண்டும் நிறைவு செய்ய வருவது மலையாள மொழி திரைப்படமான அனந்தபுரம் டைரிஸ் எனும் திரைப்படத்திலிருந்து பாடலின் குரல் சூரை சந்தோஷ்.

பன்மொழி பாடல்களை நிறைவு செய்ய வந்த பாடல் அது. நேரம் 3:30 இது சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரலில் சங்கரன் நம்பூதிரி அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது.

முதலாவதாக பாவையே கோபாலம் என தொடங்கும் சுவாதி திருநாள் கிருத்தி, புஷ்பலதிகா ராகம், ரூபக தாளம்.

சங்கீத சாரலில் அடுத்து கலையாமி நந்தகமனீய எனத் தொடங்கும் சுவாதி திருநாள் கிருத்தி கானடா ராகம் ரூபகதாளம்.

நேரம் 3:39. சங்கீத சாரலில் இணைந்துள்ளோம். சங்கீத சாரலில் அடுத்ததாக கலையாமி ரகுராமம் என தொடங்கும் சுவாதி திருநாள் கிருதி, பேகடா ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

இன்றைய சங்கீத சாரலில் சங்கரன் நம்பூதிரி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்ததாக சரசிஜ நாப என தொடங்கும் சுவாதி திருநாள் கிருத்தி, சௌராஷ்டிரம் ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

சங்கீத சாரலை நிறைவாக அலங்கரிக்க வருகிறது ராமச்சந்திர பிரபு என தொடங்கும் சுவாதி திருநாள் பஜன். சிந்து பைரவி ராகம் ஆதி தாளம்.

0: நேர்களே, இன்றைய சங்கீத சாரலில் சங்கரன் நம்பூதிரி அவர்கள் பாடியவற்றை கேட்டோம்.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: நேர்களை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் சில உங்கள் நினைவிற்கு. இன்று மாலை 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 6:00 திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம், 7:00 திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். நேரம் 4:00.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது

ரோஜா கம்பைன்ஸ் வழங்கும் பொற்காலம் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் முரளி, மீனா, மணிவண்ணன், வடிவேலு, இளவரசு மற்றும் பலர். இசை தேவா, இயக்கம் சேரன்.

0: வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. நீங்க பிள்ளைகள கூப்பிட்டு இல்லையா?
1: அவங்க எல்லாம் சாயந்தரம் வருவாங்க. இப்போ அஞ்சு வந்தாங்க
0: உள்ள சோழிச்சிட்டு இருக்காங்க. போங்க, நீங்க உள்ள போங்க. டேய், அட்டி கூட்டிட்டு
2: போறா உள்ள போ. இங்க வாங்க.
0: கண்கலங்காம இருக்கு. அது போதும், உள்ள போய் உட்காருங்க மாமா.
1: பஞ்ச வந்ததுக்கு வெக்கத்து பாறேன். இந்த பட்டு படவை நல்லா இருக்குல்ல. அவங்க அண்ணன் 40 ஊர் அலைஞ்சு இந்த படவை எடுத்துட்டான். பஞ்சு பண்ணும் இன்னைக்கு ராத்திரியே மாப்பிள்ளைய மடிக்க போடுறேன்.
0: ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிவியப்பா. மாப்பிள்ள, என் தங்கச்சியை கூட்டிட்டு போகல, என் உசுர கூட்டிட்டு போறீங்க. என்ன பற்றி? என் தங்கச்சி, என் தங்கச்சி, என் தங்கச்சி, என் தங்கச்சி.
3: இவன் தானா? கனவு மாத்து
1: பாக்குறாக்கு மண்ணை பார்த்து சேர்த்து வச்சு மிதி தண்ணி கீழே போதில்ல. ஏழை எடுத்தவன் வந்துட்டோங்கிறதுக்காக அப்ப வீட்டையே ஒட்டு இல்ல உறவில்லன்னு அடிபட்டாங்க. பாவி இறப்பானுங்க. அடியே, உங்க அப்பா இருக்கானே?
4: ஐயோ, 15 வருஷம் அந்த புராணத்தை விட்டு பாடல. கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு.
1: பேசுவேத்தா பேசுவேன். இத பாரு, சும்மா வாய் பேசாம மண்ணை மேய்ச்சிட்டு சட்டிப்பானை எல்லாம் இருக்கிட்டு வீடு வந்து சேரு. எனக்கு ரொம்ப கிறக்கமா இருக்கு.
4: சின்ன போ, சின்ன போ.
1: என்னடி?
4: இல்ல.

0: மயக்கவரத்துக்கு முன்னாடி வீடு போய் சேரலதா? காக்கா மேல ரொம்ப அக்கறதா. ஒழுங்கா வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா வந்து தோல சிரிச்சுட்டே நின்னு அவன் கிட்டயா சிக்கிக்காத. மாமா குதிரை இல்லமா?
1: ஏண்டி உங்க ஆத்தாதான் இவ்வளவு குழம்பிட்டு போச்சுல, புத்தியில உனக்கு
0: இல்ல? எப்ப குதிரை இல்ல?
2: குதிரை ஏறி விளையாடுறது நம்ம என்ன சின்ன பிள்ளைங்களா?
1: நாங்கதான் உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு அறுத்து கழுவிட்டு உட்காந்துருக்கோம்ல.
0: என்ன எப்ப கல்யாணம் பண்ணி போற? ஏயா என்ன பார்த்தா உனக்கு எதுவுமே தோணலையா? யோ ஆண்டவ எல்லா பொண்ணுங்களுக்கு வச்ச மாதிரி எனக்கும் எல்லாமே அழகா தான் வச்சிருக்கான். ரெண்டு கண்ணு, ரெண்டு காது, ஒரு மூக்கு, ஒரு வாய், ரெண்டு
3: குதிரை. ஆத்தங்கிற பக்கம் வேற ரூட்ல ஓடிங்குது.
1: மண் குதிரை எப்படி ஓடும்?
3: ஓடுதே நம்ம எல்லாம் ஆள விட ஓனா எலி பாத்துக்க.
1: யாரா எடுத்து போறது?
3: சாச்சா நான் எத்தப்ப பண்றியா? காட்டி கொடுக்க மாட்டேன். ஆனா உன் குதிரை ஒண்ணு ஓடுது.
1: யாருன்னு கேட்ட சொல்ல மாட்டியா? வந்து வச்சு நினைச்ச இந்த கலவாணி வேணாலும் உன்னை தவிர யார் பண்ணுவானு? குடியான சொந்த வீட்டுல குதிரை திருடுறிய வெக்கமல்ல உனக்கு?
3: எதுனா திருட்டு? இது உரிமைடா.
1: சொந்த வீட்டுல திருடுறது உரிமை, ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு இருக்கிறது உரிமை, சீட்டை அடிக்கிட்டு வெட்டித்தரமா ஊரை சுத்திட்டு இருக்கே அது உரிமையா? முஞ்ச பாரு, உனக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு எருமைக்கு பிறந்திருக்கலாம், பாலாது கொடுத்துருக்கோம்.
4: அதுதான் வாதா கொடுத்தால அது பத்தாதா? சரிங்கண்ணே ஒரு 10 ரூபாயா அது கூட, அப்படியே அதை ரெம்மி ஆடி 100 ரூபாய் ஆகிடுறேன். ரவிக்கு வந்து செட்டில் பண்ணிடுறேன்.
1: வெக்கம் சூடு சொன்ன எதுவுமே இல்ல.
4: எதுக்கு அதெல்லாம்? ஏனுமானே நம்ம வீட்டுல அலமாரி அஞ்சரை போட்டு முழகா பானை நெல்லு குதிரை எத்தனை ஐட்டங்கள் இருக்கு, அதுல எல்லாம் எங்காவது கொண்டு போய் வைக்காம இது என்ன அசிங்கமா அன்றவால வச்சிருக்கீங்க?
1: அப்ப மேல அம்பிட்டு நம்பிக்கை. இந்த அப்படி
4: வைடா வையே. டேய் கோமணத்தையே ஒரு வீட்டான ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களே, அது உண்மையிலேயே வாழ்க்கை நடக்க போகுது.
1: கையில காசு வந்தவுடனே சவுண்ட் ஜாஸ்தி ஆகுதா? உன்னை எல்லாம் புடிச்சு உள்ள வைக்கணும், அப்பதான் புத்தி வரும்.

0: என்ன தம்பி பாத்து வர்றது இல்ல?
1: ஏங்க நான் பாத்து தாங்க வந்தேன், மேல இருக்கவங்கள பாத்து ஊத்த சொல்லுங்க.
2: நானும் பாத்துதான்ப்பா ஊத்துனேன்.
3: தாய ஊத்துறது தெரியாம வேளாண்மையை
2: ஊத்த போடி ஒரு வரலப்பா, இப்ப திடீர்னு வந்துட்டாரு.
0: தம்பி நடந்து நடந்து போச்சு, இதாங்க துடைச்சுக்கங்க.
1: சரிக்கார, என் குதிரைக்கெல்லாம் வர்ண பூசணும், எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்க வச்சிடறேன். பேசாம உங்க பொண்ணு கிட்ட சொல்லி எல்லா சாயத்தையும் குதிரை மேல ஊத்த சொல்லுங்க, எனக்கு வேலையாவது மிச்சமாகும்.
2: அப்பா குதிரையோட அவரையும் தினமும் வந்து உட்கார சொல்லுங்க, கொஞ்ச நாள்ல அவரும் செவப்பாயிடுவாரு.
3: ஏடி வாய் வச்சு சுமர்க்க மாட்டேன், பொழுப்படுத்துவேன்.
2: நீங்க போங்க தம்பி.
1: உங்க பொண்ணுக்கு வாய் ஜாஸ்தி தாங்க,
0: அம்மா மாதிரி நீங்க போங்க.
4: ஏற்கனவே
1: 50 குதிரைக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டேன், இப்ப உங்களுக்கு சொல்லிட்டு நான் குடுக்கல நீங்க வருத்தப்படுங்களா இல்லையா?
4: அதெல்லாம் சரி தம்பி, இவர் பொண்ணுக்கு கல்யாணம், உன் கைராசிய பாக்குறாரு.
1: நீங்க சொல்றீங்க, என் கைராசி எல்லாருக்கும் உதவுது, ஆனா என் வீட்டுல வாய் பேசாத ஒரு தங்கச்சி, கட்டிக்க ஒரு பயலும் வர மாட்டேங்கிறான். மாப்பிள்ள தேடாத இடமே இல்ல. ஆண்டவ மனசு வைக்கணும், நம்ம கையில ஒண்ணு இல்லைன்னு.
0: தம்பி உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லா நடக்கும்.
5: உன் மகன் துபாய்க்கு போய் வருஷம் ரெண்டாச்சு, வாங்கின பணத்துக்கு வட்டியும் கட்டல, முதல் வருமானே சந்தேகமா இருக்குது. கேட்டா பணம் அனுப்புல அனுப்புலன்னு தட்டி கழிக்கிற.
2: நான் என்ன தர மாட்டேன், நான் சொல்றேன். நாலு பேருக்குள்ள நான் முன்னுக்கு ஆசைப்பட்டுதான் அந்த பயல அனுப்பி வச்சேன். போனவன் ஒரு கடுதாசி போடுறதோட சரி, சல்லி காசு கூட அனுப்புறது இல்லையப்பா.
5: ஆறு கிட்ட காது குத்துற பணம் அனுப்பாமல நீ உன் மவனோ தினம் ஒரு டிசைன்ல துபாய் சேலைய கட்டிக்கிட்டு மினுக்கிறிய.
2: இத பார்த்தா துபாய் சேலைங்கிற, இதுவா உன் கண்ணை உடுத்தது? ஐயோ நாடி எத்த பயலுக்கு வாக்கப்பட்டு நல்ல சுகத்தை காணல, நாசமா போற பிள்ளைய பத்தி நல்ல பேரும் கிடைக்கல. ஆத்தாளும் அவளும் நாயா கஷ்டப்படுறதா மிச்சம்.
5: இன்னொரு மாசத்துக்குள்ள வாங்கின பணத்தை வட்டியோட திருப்பி கட்டல,
2: என்னமோ.

0: பறக்கும் போதே ஒய்யாரமா பறந்துட்ட மாதிரில பேசிட்டு போறான். இவன் பவுசம் தானே எனக்கு தெரியாது.
1: ஏன் அத தேவையில்லாம கத்துற? அவர் குடுத்த பணத்தை தானே கேட்டு போறாரு.
2: சந்தைக்கு போற, உச்சிக்கு சாப்பாடு வர மாட்டேன், நீ சாப்பிட்டு பானையெல்லாம் ஜாகிரதையா பாத்துக்குமா. நீ கேட்டதுல சந்தையில இருந்து வாங்கி வந்துடுறேன், வளையல் வேணும்ல. பஞ்சவனா, மழை வருதான் பாரு, எலி அம்மனமா போகுத, என்னன்னு கேளு.
3: எனக்கு மட்டும் சூடு சொல்றது கிடையாதா? எத்தனை நாள் கிடா மகனைய வேலை வாக்குறது? கருத்து கருக்குளிச்சு போயிட்டேடா, மெத்த வயிறு பத்தி தெரியுது. அம்மா
2: தங்கச்சி, ஓவர ஆக்ட் குடுக்கறது உடம்பு கெடுதல் சொல்லு.
4: இதுலதான்டா பணம் வச்சுக்கிறேன்.
3: போட்டு
1: சேர்ந்து
2: இந்த விளையாட்டு
1: நீ எடுக்க போறியா இல்லையா?
2: எடுத்தாச்சா? சரி வேணா போடு. ஏய் பூசணிக்கா, தெரிக்கலையா? அப்பா நான் நினைச்ச ஆண்டவன் செஞ்சிட்டான். ஏய் அப்படியே உள்ளரு, கொழுப்பாவது அடங்கும்.
3: நம்ம கொண்டு தான் நாக செத்து போச்சு. நம்ம நாகம் சேர்ந்து செத்து போயிருந்த இருக்க உப்பு மூலிகை ஆரம்பம் நம்ம என்னதான் குழம்பு வைப்பாளோ? சே, ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணாதான் நம்ம நாக்க பிழைக்கும். வாட் இஸ் திஸ்? 45 சர்வீஸ்ல நாமளும் இப்படி ஒரு பானையை பண்ணதே இல்லையே. பஞ்சவர்ணா என்னடா அது, கழுத்து கடலூர்ல ஆரம்பிச்சு வயிறு வத்தல உண்டல முடியுது இல்ல? என்ன பானை இப்படி இருக்குது உன்னை மாதிரியே? நீ பண்ணியா? ஆனா வேளாங்கிற மாதிரி சொல்லி தொலைமா. ஞாயிற்றுக்கிழமை 1:30 நியூஸ்
1: பாக்க
3: ஒண்ணம் பண்ணானா? சரி, நீ உள்ள போய் வேலை பாரு, நான் பாத்துறேன். ஒண்ணம் பண்ணிருக்கான்னா அதுல ஏதாவது ஒரு வில்லங்க இருக்கத்தான் செய்யும்.
2: ஐய பஞ்சவர்ணா, இங்க வச்சிருந்த பானை இங்க.
0: கை தவறி விழுந்து பானை மேலே நின்று போச்சு.

0: எனக்காக ஆசாசியா செஞ்சாளா, எதுக்கு வேண்டாம் சொல்லுவானே எடுத்துட்டு வந்துட்டேன்.
1: ஆமா, அதையே உன்ன மாதிரி நெளிச்சுக்கிட்டு நிக்குது.
2: அடுத்த ஒரு பொண்ணு சமைச்சு ரெடியா நிக்குது, அக்காளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்கன்னு சாட காமிக்குது.
0: மாமா நீ இப்ப வந்த, நீ எதுக்கு மக்கள் முதல்ல ஏந்திரி ஏந்திரி சொல்றல்ல ஏந்திரி.
2: அடடா ஏண்டி, நான் இங்க உட்கார்ந்த வந்த உடனே சொன்னேன் அந்த தறிக்கிட்ட போக வேண்டாம்னு. அப்படி என்னமா விசேஷம் அந்த தரையில? மாப்பிள, அவளுடைய கல்யாண புடவைய அவ தான் நெய்யணுமா, அவளே டிசைன் பண்ணி ஒவ்வொரு நூலையும் அனுபவிச்சு நெஞ்சுக்கிட்டு இருக்கா. அது சரி, எப்படி இருந்தாலும் எங்க வீட்டுக்கு வரப்போற கல்யாண புடவை தானே. என்னக்கா,
0: நான் உனக்கு சொட்ட தலையெல்லாம் கட்டிக்க மாட்டேன்.
2: நீ கட்டி கட்டி போடி, உன் தங்கச்சி கட்டிக்கிறேன்.
0: குடிப்போ, அவதான் உனக்கு லாய்க்கு. ஒரு நாளைக்கு அரைப்படி புழுங்கற சித்தம்பா
1: பாருங்கப்பா.
2: அட கழுதிங்களா, நீங்க ஏன் அடிச்சுக்கிறீங்க? யார் யார் தலையில என்ன அடிச்சிருக்கோ அதுதான் நடக்கும். சரி, அப்ப நான் புறப்படுறேன் மாமா.
3: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பொற்காலம் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும்.
4: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
4: ஆமா அண்ணே.
5: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது, எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
4: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
6: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: பொற்காலம் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
2: பஞ்சவரணா, போய் பஞ்சவரணா, முள்ளு வெட்ட போறேன், வர நேரமாகும். குதிரை செய்ய சொன்னாங்க, வந்தாங்கன்னா பழத்தை வாங்கிட்டு கொடுத்து
7: அனுப்பிச்சிருந்தேன்.
2: குதிரைக்கு 300 ரூபாய், அட்டைப்பட்டிக்காரங்க ஒன்னா 3 குதிரை செய்ய கொடுத்துருக்காங்க, சரியா? இத வந்துட்டே, இத பாரு, அவங்க கிட்ட 700 ரூபாய் வாங்கிட்டு 3 குதிரை கொடுத்தாச்சு. என்ன நீ பாட்டு உங்களை தொடக்கினே குட்டாதாத்தா, அவங்க எல்லாம் திருவிழா குறவங்க. அப்படியே மழை வந்தா இந்த குதிரை எடுத்து உள்ள வச்சிரு, புரிஞ்சுதா? சூளைக்கு போய் சட்டி பண்ண எல்லாம் பாத்துக்காத்தா, வரேன்.
8: அட வெளச்சா வெளச்சா, சீக்கிரம் சீக்கிரம் வரேன்.

0: இப்படி பண்றீங்களே, இந்த அடிக்கக்கு யாரு
1: அடமா புட்டி சாவி எடுத்துட்டு வாங்கடா.
0: சொல்லுங்க ஐயா, இப்படி சாமலாஞ்சி கேறிறீங்களே ஐயா. ஐயா ஐயா, யாராவது கேளுங்க ஐயா. அப்போ தாத்தா தாத்தா சொன்னாக்கா அண்ணன் சொல்லுங்க ஐயா. ஐயோ அம்மா பணம் இந்த கரங்கெல்லாம் எடுத்து குத்துறானு சொல்லுங்க ஐயா. கொஞ்சம் கேளுங்க ஐயா. ஐயா
1: அழுது புலம்பி நீலக்கண்ணீர் வடிக்கிறதுலாம் நேத்தோட முடிஞ்சு போச்சு. காசை பைசல் பண்ணு, கதவை திறக்க சொல்றேன். ஏய் ஊருக்கு போறீங்களா? வேடிக்கை பாத்து
0: வசூலூர் காரியா உள்ளூர் காரி அவன் சேர்த்து வாங்கிக்கிறது
1: யாரு கொடுப்பா? இவளா குடு, நீ குடு, உள்ளூர்காரன் தானே குடுத்துட்டு இவன் மகன் வந்தோடன சேர்த்து வாங்கிக்க.
2: என்னடி
0: மண்ணா கூத்துறீங்க?

0: வேலையா அடிக்கிறான், பணம் தவன் தருவனையா? டேய் பணத்தை கேளு, அதை விட்டுட்டு பொம்பளைங்கள ரோட்ல நிப்பாட்டல கேக்க யாரு நினைச்சியா? துவாசம் இருந்தா பணத்தை வச்சுட்டு பேசுற. அத்தை இவனுக்கு எவ்வளவு பணம் தரணும்?
1: அந்த சந்தால ஊருக்கு போறதுக்காக வாங்கின 25,000 ரூபாய் பூ.
0: என் தங்கச்சி கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணத்தை தர, தூக்கி மூஞ்சில வீசுங்க. உனக்கு சேர வேண்டிய பணத்தை காலில் குடுக்கறேன், மரியாதையை எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சுட்டு போ சொல்லு.
1: ஐப்பு வீதியில அவமானப்படுறத பாக்க தாங்காம என் மானத்தை காப்பாத்தி போட்ட, உன் குணம் புரியாம என் வீட்டு ஏசி போட்ட, காப்பி குடி.
0: இந்த கொஞ்சம் எல்லாம் ஒண்ணு வேணாம், மனசு கேட்கமாதான் பசக்கு சொல்லிட்டேன். நாளைக்கு தங்கச்சி கல்யாணம் வச்சா பணம் வேணும், அப்ப எதையாவது மாத்திக்கிட்டு பேசுறத.
1: என்ன ராசா, உன் அப்பா மாதிரி ஒட்டாமையே பேசுறியே,
2: சொல்லுவ அப்படியே தங்கச்சி முத்தம்மாளுக்கு நல்ல மாப்பிளையா பார்த்தா ரெண்டு கல்யாணத்தை சேர்த்தே வச்சிடலாம். ஏன்னா நான் துபாய்க்கு வந்துட்டா திரும்பி வர 3 வருஷம் ஆகும், விதமா இருக்காது. இப்படிக்கு ராசி வேளா
1: முடிஞ்சது. ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டார்.
0: போன செவ்வாய்க்கிழமை போயிருந்தேன், அடுத்த வாரம் வா, பஞ்சுமில்ல வேலை பாக்குற மாப்பிள்ள இருக்கான் கேட்டு வைக்கிறேன்னு சொன்னார். அதான் போறேன்.
1: ஏய் போடா பாப்போ. ஹேய்
3: போய் கேட்டு பாரு, ஒத்து வந்தா முடி, அப்படி இல்லனா நம்ம நோண்டி போனுக்கு பேசிடலாம். என்ன அப்படி மனுபாவலா வழக்கமா வந்திருக்கா?
4: களிமண்ல சட்டி செய்யணும் நினைச்சா செய்யலாம், முடியாது. உன் அண்ணன் வருவான், அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீ அந்த ஊமச்சி மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக.
5: அப்போ நான் உன்னை சொல்றேன் கேக்குறியா?
4: என்ன,
5: நீ பஞ்சவர்ணத்தை நம்ம வீட்டுல உட்கார வையி, நான் தன்னால மாமன் வீட்டுல உட்காந்துருவேன்.
6: உனக்கெல்லாம் இந்த விஷயம் முதலே தெரியுமா? சொல்லிருக்கலாம்ல.
5: இன்னைக்கு நான் தண்ணி கூட்டிட்டு போனல, அப்பதான் உங்க முதலாளிக்கே புரிஞ்சது உன்னை நான் ஏன் வச்சிருக்கேன்.
6: எனக்கு நாளைக்கே நான் அவகிட்ட போய் என் மனசுல இருக்கிறத வாய் விட்டு சொல்லதான் போறேன்.

0: தூக்கம் வருது.
1: எங்க போன பஞ்சவனா? நீ இங்க இருக்கியா? நான் சூளைக்கு போறேன், மத்தியம் சாப்பிட வர மாட்டேன். நீ சாப்பிட்டேன்னு
2: மூணு வேளையும் திங்கிறதுக்காக மாசத்துல மூணு நாளாவது மண்ணு மதிக்க வேண்டியதா இருக்கு.
0: நல்ல விஷயம் பேச வந்திருக்க, நாக்கு வலிக்காத

0: என்ன
1: சொல்லி வந்திருக்கீங்க
2: கட்டிக்கிட்டா மாமன தான் கட்டிக்குவேன் இல்லனா கைத்த போட்டு நாண்டுக்குவேன் ஒத்த கால நிக்கிறா அதுக்குதான் உன் சம்மதத்தை கேட்டு போலான்னு வந்திருக்கோம் நீ என்ன சொல்ல வரன்னு புரியுதப்பு உன் தங்கச்சிக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவுல இருக்க அதனாலதான் என் மவளுக்கு சீசனுக்கு எதுவும் கொண்டு வராம உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளையவே சீரா கொண்டு வந்திருக்கேன்
3: மாப்பிள பஞ்சவர்ணத்தை கல்யாணி அக்காம ராசு கட்டி வச்சுட்டு உனக்கு முத்த மாலை கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஒண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது
2: அறியாத
3: தெரியாத இடத்துல மாப்பிள்ள கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம் இப்படி மாம வீடு மச்சின வீடுன்னு கிடைச்சாதான் உண்டு சாம ஒத்துக்குங்க மாப்பிள்ள
0: ஒழுங்கார பிள்ளைய பத்திட்டு தம்பி பொண்ணு கெஞ்சுக்கிட்டு நிக்குது ஊம பிள்ளைய வச்சுட்டு இப்படி யோசிச்சா அப்படி
1: அதுக்கு இல்லங்க உள்ளூர்ல 10 காசு சம்பாதிக்கணும்னு நல்ல பொண்டாட்டி கட்டணும்னு நினைப்பான் துபாயில இருந்து வர்றவன் 4 காசு பணத்தோட வருவான் அவன் என்ன நினைக்க போறான்னு தெரியலையே
2: நீ உடனே ஒண்ணு ஒத்துக்க வேண்டாப்பு அவனுக்கு ஒரு கடதாசியை போட்டு விவரத்தை கேப்போம் அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல அவனுக்கு சம்மதம்னா உனக்கு சம்மதம் தானே
1: அத்த என் தங்கச்சி கல்யாணம் பேச ஆரம்பிச்சு அவன் மனசுல ஆசையை வளர்த்துட்டான் அதுல எந்த தப்பும் வந்துடக்கூடாது அதுக்காக தான் திருப்பி திருப்பி கேக்குறேன் இப்ப கூட உன் பொண்ண கட்டிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டது என் தங்கச்சிக்காகத்தான்
2: நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பு என் மகன கிழிச்ச கொட்ட தாண்ட மாட்டான்
0: ஆமா தாண்ட மாட்டேன் அப்படி சுத்தி போயிருவேன் போனவன் தானே துபாய்க்கு

0: நானும் ஒன்ன மாதிரி நொண்டி குதிரையாயிட்டேன். என் மனசுக்குள்ள இருந்த எல்லாமே கரைஞ்சு போச்சு. அடுத்த ஜென்மத்துலயாவது எனக்கு ராசி இருந்தா அவளோட சேர்த்து வை.
1: அன்புமிக்க ஆசாவுக்கு நீ எழுதுன கடிதாசி கிடைச்சது. நான் இங்க நல்லா இருக்கேன், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளா சேராம இருந்த மாமன் வீடு சேர்ந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க தெருவுல நின்று அவமானப்படும் போது மச்சா உங்களுக்கு பணம் கொடுத்து உதவுனதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மேலும் தங்கச்சி முத்தமாலை மச்சானுக்கு கட்டி கொடுப்பதிலும் பஞ்சவர்ணத்தை நான் கட்டிக்கொள்வதிலும் எனக்கு முழு சம்மதம். எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. வந்தவுடன் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்க. இப்படிக்கு ராசு வேளார்.
2: இதுதான் நம்ம வசந்த மாளிகை.
1: என்ன
2: தம்பி இது? செண்டு செண்டு மணக்க மணக்க
1: தொலைக்குது.
2: தெரியும்.
1: என்னடி

0: சாப்பிடுனே, வெச்சதெல்லாம் அப்படியே இருக்குல்ல. அந்த ஊர்ல எப்படி சோறு கீறு கிடைக்குமா?
1: அங்க ஒரே ரொட்டிமா, சோத்தை பார்த்தாலே சொர்க்கத்தை பார்த்த மாதிரி இருக்கு. பாத்து வையாதா, சாப்பிட்டு சாப்பிட்டு வாங்கிக்கிறேன்.
0: அட சாப்பிடுனே, உனக்காக ஆசை ஆசையா செஞ்சது. ஆமா, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்?
1: பொண்ணு பேசியாச்சா?
0: பேசி முடிச்சு எல்லாம் தயாரா இருக்கடா. நீ வந்தோட தேதியை பாத்துக்கலாம் தான் காத்துட்டு இருந்தோம். அண்ணே, நீ முதல்ல சாப்பிடு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் என்ன அப்புறம்? நாள் ரொம்ப கம்மியா இருக்குல்ல.
1: அட பொண்ணு பேசியாச்சா?
0: அட நீ என்ன விளங்காதவனா இருக்க? ஓஹோஹோ, உன் பொண்டாட்டி பேரை என் வாயால சொல்லி கேக்கணுமாக்கும்.
2: என்ன பொண்ணு யாருன்னு சொன்னாதான் கட்டிப்பியா? இந்த தங்கச்சி பாத்து வச்சா கட்டிக்க மாட்டியா?
1: நீ எனக்கு மட்டுமா பொண்ணு பாத்துருக்க? உனக்கு மாப்பிள்ளை சேர்த்து பாத்துருக்க? மாப்பிள்ள கருவாய் மூணு வருஷம் ஒப்பிட்டானே. ஏத்தா, இந்த பஞ்சவரணமேட்டுக்கு மாப்பிள்ள ஒண்ணு சொல்லலையே.
0: என்ன சொல்லுவான்? நீ பஞ்சவரத்தை கட்டிக்க சம்மதான்னு எழுதுனதுக்கு அப்புறம் தான் உன் தங்கச்சி கட்டிக்கவே சம்மதிச்சா? இப்ப புரியாத புதுசா கேக்குற?
1: நான் சம்மதம் லெட்டர் எழுதுனே. லெட்டர் நல்லா படிச்சு வந்து இல்லையா?
0: ஏண்டா என்னடா சொல்ற? நீதான் எழுதிருந்தேன், தங்கச்சி தானடா படிச்சா?
2: இந்த தங்கச்சி சொன்னா பஞ்சவர்ணத்தை கட்டிப்பு இல்ல.
1: என்னடா பைத்திய மாதிரி பேசுற? காலம் போட ஊமை கட்டிட்டு என்ன பண்ற? கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பாத்தியா?
0: என்ன
3: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் பொற்காலம் திரைப்பட ஒளிச்சித்திரம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
4: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
3: தினந்தோறும் காலை 6:15
5: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
3: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம். தொடர்வது பொற்காலம் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: வா மாப்ள.
6: மாப்ள, என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ தானே கடுத சேர்ந்த?
1: அழுத்த அடுத்தாள் மாப்ள, ஆத்தாள் மூலமா சேர்ந்து லெட்டரை மாத்தி படிச்சு ஏன் கழுத்த அடுத்தாள்?
6: மாப்ள, ஏதோ நடக்க கூட தடுத்து போச்சு. நல்லா இருக்க பொண்ணுக்கு கல்யாணம் நின்று போச்சுனால யாரும் கட்ட மாட்டாங்க. என் தங்கச்சி பாய் பேசாத உனக்கு அவளுக்கு கல்யாணம் ஊர் முழுக்க சொல்லிட்டேன். இப்ப நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னீன, அவளோட வாழ்க்கை போயிடும். தயவு செஞ்சு மாட்டேன் மட்டும் சொல்லி தத்துற மாப்ள.
1: விடா, என் மேல தப்பு கிடையாது. உன் தங்கச்சி கட்டி காலம் போற பெப்பே பெப்பே நான் தெரிய முடியுமா? ஆசைப்பட எவ்வளவு வேணாலும் கேளு, தாரேன். வேற ரெண்டாம் தரம் மூன்றமா கட்டி கொடு, அதான் நடக்கும்.
7: அது அது வசரத்துக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படணும். உடம்பு கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டா கிடைக்குமா? என்னையா துபாய்க்கு

0: வர்றதுக்கு முன்னாடி என் தங்கச்சிக்கு நல்ல சம்மதத்தை பேசி முடிக்கல. என் பேர் மாணிக்கம் இல்லடா.
1: அப்பவே என்னடா சொன்னேன், ஆத்தாள மேல திருட்டுச்சிருக்கீங்க நம்பாதுன்னு சொன்ன இல்லையா? அப்ப மேட்ச் கேட்டதானே சரிக்கற 18 வருஷம் தூக்கி வளர்த்தனவன் நானு. என் பிறந்தவளை பத்தி என்ன தெரியாதா? எவனோ சிக்கனாண்டு என்னைய தூக்கி எறிஞ்சிட்டு போனவதானே? இவன் தான் அத்தை வீடு அங்கேயே சுத்திட்டு இருந்தான். இப்போ அவளுக்கு பிறந்த எப்படி இருக்கேன்? அவளை மாதிரிதான் இருக்கேன். நல்லா காதுல ஏற மாதிரி சொல்லுங்க.
2: சரி விடுங்கப்பா, அதே பேசிட்டு இருந்தா எப்படி? மாணிக்கம், நீ வதி எடுத்து பானை பிடிக்கிறியே, எல்லா பானையுமே சரியா வருது. நான் சேலை நெய்கிறேனே, எல்லாமே விலைக்கு போகுது. எடுத்து போறான் வீடு. இவனை விட்டா ஊர்ல வேற மாப்பிள்ளையா கிடைக்க மாட்டான். நீ தான் பஞ்சவர்ணத்தை சாந்தப்படுத்தணும். நீயே கண்ணை கசிக்கிட்டு இருந்தா எப்படி? உன் மனசுக்கும் அவளோட குணத்துக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைப்பான். மாணிக்கம், என்ன இது? அதனாலதான் ஆண்டவனா பார்த்து இந்த இடத்த தட்டி விட்டுருக்கான் அப்படி நினைச்சுக்க.
3: அவன் இப்பவே கட்ட மாட்டினது ரொம்ப நல்லதா போச்சு. 6 மாசம் கழிச்சு எனக்கு வாழ பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா மொத்தமா நாசமா போயிருக்குமே.
4: உன் பேச்சை கேட்டுதான் போட்டு உறவு விட்டு போக கூடாதுன்னு ஒத்துக்கிட்டது தப்பா போச்சு.
5: இனிமே யாராவது அண்ணன் வீடு அண்ணன் மைய வீடு உறவு முறை கொண்டா நினைச்சீங்க, வெட்டி போச்சு பிடி போச்சு. இதை பார், இனிமே எனக்கு இதை பத்தி கவலை கிடையாது. என் கூட பிறந்த பார்த்து எவனையா கூட்டி கொண்டு கட்டி வைக்கிறேன், கட்டிக்க. மறுபடியும் மாமனை கட்டிக்கிறேன் பேச்ச எடுத்த.
4: ஆமா, மாமா ஒண்ணு உன் தங்கச்சி கட்டிக்கிறேன்னு காலை சவுட்டிக்கிட்டு வந்து நிக்கல. அவன் பின்னாடி சுத்துறதெல்லாம் நான் தான். பஞ்சவர்ணம் கொடுத்து வச்சது நல்ல அண்ணன் கூட பிறந்திருக்கா. என் தங்கச்சி கட்டலன்னா உன் தங்கச்சி கட்ட மாட்டேன்னு தீரமா போயிட்டான். ஆனா நீ நீ நாசமா போனா எனக்கு என்ன? நான் நல்லா இருக்கணும்ங்கற அடுத்த ஜென்மத்தை அவன் பொண்டாட்டி ஆகட்டும் பரவாயில்ல. அவன் தங்கச்சியா பிறந்தாலே போதும். அவன் தான் அண்ணன். என்ன பண்றது? இந்த சண்டாளிக்குதான் கொடுத்து வைக்கல.
6: உனக்கு தெரியுமா, என் தலைக்கு வந்த கண்டம் தலைப்பாகையோட போயிருச்சு. நம்ம ஆசைப்பட்டபடியே எல்லாமே நடந்துருச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன முழிக்கிறீங்க? புரியலையா? இன்னொருத்திய கட்டிக்க போறாருன்னு இடிஞ்சு போயிருந்தால கல்யாணம் நின்னு போச்சு. இப்பதான் சாமி மேலேயே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறதுக்கு இதானே அறிகுறி. கொஞ்சம் வண்டிதான் பாவம். நீ வேணா பாரு, எனக்கு கருணை காட்டின சாமி அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிளையா கூட்டியாருவாரு.
7: என்ன மாரியத்த கோயில போற மாதிரி உடம்பு பூரா மஞ்சள் பூசிருக்க?
6: ஒரு பொண்ணு உடம்பு பூரா மஞ்சள் பூசறது ஏன் தெரியுமா?
7: தெரியலையே.
6: மனசுக்கு புடிச்சவன உள்ளுக்குள்ளேயே நினைச்சு நினைச்சு அவள் அறியாம உடம்பு செவந்துருமா. அது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னுதான் மஞ்ச பூசுவாக.
7: சரியான அவ்வையார் தான்.
6: பாத்து பாத்து, முள்ளு பட்டு சேலை கிழிஞ்சிட போகுது. எங்க வீட்டு தரிக்கு தெரிஞ்சா அழுதுரும். ஏன்னா ஒவ்வொரு நூலையும் மூச்சு வாங்க ஓடி ஓடி பின்னது. ஒரு பொண்ணு உடம்புல அவ புருஷனை விட அதிகமா மூட்டிட்டு இருக்கிறது சேலை தான். எங்க வீட்டுக்காரி அடிக்கடி சொல்லு. அது மாதிரிதான் இப்ப என் சேலை முள்ளோட மாட்டிக்கிச்சு.
7: ரொம்ப நாள முள்ளு ஏங்கிட்டு இருந்திருக்கு.
6: ஏன்
7: முள்ளோட பின்னிக்கிட்டு எடுக்க முடியலையே? நீ உடம்புல போட்ட மஞ்ச சேலை பூரா ஒட்டி இருந்துச்சு, இப்ப என் மனசுல ஒட்டிக்கிச்சு.
4: வழியா மறுபடி வரக்கூடும்.

0: கொள்ள கடவு பக்கமா வந்து கல்யாண பத்திரிக்கை நீ வரமாட்டேன்னு தெரியும். அத்தா நானே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன்.
1: இறங்காதேன்னு சொல்லுவாங்க. மண் குதிரை செய்யற நீயும் அது மாதிரி ஆயிடாத.

0: தப்புதான், உங்ககிட்ட சொல்லாத தப்புதான். எப்படிமா இத போய் உங்ககிட்ட? உனக்கு மரகதத்தை பிடிக்காதா? பிடிக்கலன்னா சொல்லு, விட்டுடுறேன். பிடிக்குமா? சந்தோஷம் தானே?
1: தெரிஞ்ச குடும்பத்துல ஒரு பையன் இருக்கான், நல்ல பையன். நான் சொன்னா அவங்க சரின்னு சொல்லுவாங்க. நீ சம்மதம் சொல்லு, உன் தங்கச்சி கொண்டா பாப்போம். என்ன சாதிதான் வேற?
0: சாதிக்காரங்க என் கண்ணீரை துடைக்கல, கண்ணை குத்திதான் ரசிக்கிறாங்க. சம்பந்தம் இல்லாத நீங்க தான் எனக்கு ஆறுதல் சொல்றீங்க. ஒத்துக்கிட்டா முடிச்சிடலாம், பேசி பாருங்களேன்.
1: கவலைப்படாம, கடவுள் நம்ம பக்கம் கண்ணை திறந்து பாப்பான். வண்டி எடுத்துட்டான், நீ தைரியமா வீட்டுக்கு போ. நான் வரும்போது நல்ல செய்தியோட வரேன்.
0: சரிங்க,
1: வண்டி எடுத்துப்பா.
0: நீங்க காட்டுனீங்க, இப்போ உங்களையும் கடவுள் பறிச்சுக்கிட்டான்.
2: பத்து சேலையை பின்னி வித்துப்பட்டு பழைய கஞ்சி குடிச்சாலும் கௌரவமா இருந்துச்சு. இனிமே தனியா ஒரு பொம்பளை தரிய ஓட்டி பிழைக்க முடியுமா? குடும்பம் தரையிட்டு போயிடும். இந்த ஊர்ல வேற வேலை வெட்டியும் கிடையாது, விவசாயம் பண்ணியும் பிழைக்க முடியாது. பேசாம என் கூட ஊருக்கு புறப்பட்டு வந்திருக்கு. வைராக்கியத்தை விட்டுட்டு நான் சொல்றத கேளு. ரெண்டாவது பொண்ணு தாவணி கட்டிட்டா, மூத்த பொண்ணு வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ ரெண்டுக்கும் தாவணியை கட்டி உட்கார வச்சிருக்க. நீ இனிமே இங்க இருந்து என்னக்கா பண்ண போற? சொந்த சுருக்கு தயவெல்லாம் இனிமேதான் உனக்கு வேணும். நான் நல்லா யோசனை பண்ணித்தான் இதை சொல்றேன். எல்லாரும் புறப்பட்டு என் கூட வந்துருந்தோம். அங்க உனக்கும் ரெண்டு பிள்ளைகளுக்கும் வேலை பார்த்துட்டாரு. அங்கெல்லாம் விச தெரிதான், வேலை கத்துக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம், பழகிட்டா கஷ்டமே.
0: நான் எப்படியும் உன்னை கைப்பிடிச்சிருவேன்.

0: எப்படின்னா எனக்கு தெரியல. இன்னும் ரெண்டு மாசத்துல நாங்க கண்டிப்பா போயிருவோம் போல தெரியுது.
1: இப்ப கூட எனக்கு சம்மதம் தான். தங்கச்சிக்காக தான் பாக்குறேன்.
0: புரியுது உன் நிலைமை, மனசு எல்லாமே புரியுது. புரிஞ்சதுனாலதான் எவ்வளவு நாள் சொல்லாம இருந்த. இப்ப சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு. உன் தங்கச்சிக்கு வாழ்க்கை கிடைக்க தாமதமானா என்னைய வழி அனுப்பி வச்சிருவியா?
1: வழி அனுப்புற சக்தி எனக்கு இல்லை. பொறுத்ததும் பொறுத்த இன்னும் கொஞ்ச நாள் எப்படியாவது என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை தேடி முடிச்சிரு.
2: எங்க பொண்ணோட அண்ணன் பேசிட்டு வந்துடுறேன்.
3: மாணிக்கா வணக்கம். வாங்கினேன். வணக்கம் வணக்கம். மாப்பிள்ளை வேணும் மாப்பிள்ளை வேணும் சொன்னீங்கல்ல, இப்ப மாப்பிள்ளையோட வந்திருக்கேன். முகத்துக்கு போடுற பூசிக்கோ, பொண்ணு பார்க்க வராங்களே. நீ போய் காப்பி இப்படி போ. வாங்க
2: ஐயா. நல்லவனா இருக்கான். ஊமையா இருந்தாலும் பரவாயில்ல, கட்டிக்கிட்டேன்ட்டான். ஆனா அவங்க ஆத்தா அப்பா தான் பண நகைன்னு ஆசைப்படுறாங்க. அதை நீ கரெக்டா பேசி முடிச்சிக்க.
1: எவ்வளவு கேட்டாலும் பரவாயில்லைங்க, என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சா போதும். நீங்க அவங்கள உள்ள வர சொல்லுங்க.
2: சரி போங்க.
4: என் பையனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நான் நீ இன்னும் போட்டி போட்டுட்டு வர்றாங்க. நாங்க உன் தங்கச்சிய கட்டுறது ஏதோ கொஞ்சம் பணம் நகை கூட கிடைக்குதுங்கிறதுக்காகத்தான். இங்க பாரு, 15 பவுன் நகை போட்டு 20,000 ரூபாய கையில குடுத்துட்டீங்கன்னா நிச்சயம் பண்ணி முடிச்சிடலாம். அந்த பக்கத்து ஊர்ல ஏதோ ஒரு செவிட்டு பொண்ணு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை பாத்துட்டு போவோம். என்ன தரங்கிற
3: கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்க. மாணிக்க முடிவு என்னங்கறத கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
1: எனக்கு முழு சம்மதங்க. நீங்க கேட்டதெல்லாம் நான் செஞ்சிடறேன்.
3: அம்மாவுக்கு கல்யாணம் ஒண்ணு வெக்கத்தை பாரு, வெக்கம் வந்துருச்சா?
4: தங்கச்சிக்கு மாப்பிள்ளை கிடைச்சிட்டா.

சீக்கிரம் கேட்டுங்கப்பா. அக்கா இங்கே இருந்தீங்கன்னா இப்படி முகட்டே வரிச்சு பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். இன்னும் ஒரு மாசம் தான், வீடு பார்த்தாச்சு, அட்வான்ஸ் தான் பாக்கி. வேலையை கூட எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், கூடிய சீக்கிரம் ஊருக்கு போயிடலாம். இந்த வண்டியிலே போயிடுறேன், நீ நான் வரவேன்னு எதிர்பார்க்காம எப்ப சொன்னாலும் புறப்பட்டு வர்றதுக்கு தயாராரு. வர மரியாதை.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொற்காலம் திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
1: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க.

0: பாணிக்கம், எப்பப்பா கல்யாணம்
1: வச்சிருக்கேன்?
0: நல்லபடியா நடக்கட்டும்.
2: என்ன பேராண்டி, கல்யாண வேலையா?
1: ஏன் மாணிக்கம், நேத்து கடனை திருப்பி கேட்கும் போது அவ்வளவு தூரத்துக்கு சண்டை போட்டேன், இன்னைக்கு அப்பா மனதை காப்பாத்தி விட்டியே, சந்தோஷம்.
3: என்னதான் உருப்படாத அப்பனா இருந்தாலும் உயிர் போற நேரத்தை காப்பாத்துறான் தான் நம்ம அப்பள புள்ள.

வரப்படாத

0: பெத்த புள்ளையோட கல்யாணத்தை நிப்பாட்டியா? நீ ஒரு மனுஷா? அப்ப அப்ப உன் முகத்தை பிடிக்கிறது பாவையா?
1: உங்க முடிக்கிறது உங்க ரெண்டு வாரத்துக்கு இந்த வீட்டுல இறங்க கிடையாது.

0: மாணிக்கம், மாணிக்கம், ஏண்டா அழுகிற? உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கலன்னு அழுகிறியா?
1: கேவலமான இந்த ஊரையும் உலகத்தையும் நினைச்ச என் தங்கச்சி வாய் பேசாதங்கிற ஒரே காரணத்துக்காக அவளை ஊனன் எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க.
0: ஊர் ஒதுக்கலடா, ஒத்துக்கிறவங்கள நீதான் ஒதுக்கி வச்சிருக்க. மாணிக்கம், ஊரையும் உலகத்தையும் குறை சொல்ற ஓ மனசுக்குள்ளையும் ஊனம் இருக்குன்னு தெரியாம போச்சடா. பஞ்சவரத்துக்கு நீ நல்ல மாப்பிள்ளையா, செவப்பா சம்பாதிக்கிறவனா தானே பார்த்த? என்ன மாதிரி கருப்பா அசிங்கமா இருக்கவனுக்கு கட்டி வைக்க நினைச்சியா? உங்கூடையே இருந்து இந்த வீட்டுல மாடா உழைச்சன, என்னைக்காவது உனக்கு பஞ்சவரத்தை எனக்கு கட்டி வைக்கணும்னு தோணுச்சா? ராசா மாதிரி மாப்பிள்ள, ராசா மாதிரி மாப்பிள்ளைன்னு அலைஞ்சே தவிர என்ன மாதிரி கேவலமானவெல்லாம் உனக்கு தெரியாம போச்சப்பா. ஏன்னா உன் கண்ணு முன்னாடி நாங்களாம் ஈனப்பிறவி ஆயிட்டோம். என் தங்கச்சியை கட்டிக்கடான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேனா, அவ கழுத்துல என்னைக்கோ தாலிய கட்டிருப்பா. வச்சு வாழ வக்கில்லாத நாய் நினைச்சிட்டு இல்லப்பா, கஞ்சி குடிப்பான் மண்ணு மிதிப்பான் நினைச்ச ஒளிய நானும் மனுஷன் நினைக்க மறந்துட்டேடா. இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்களை பிறந்து உன் மனசுலயே அவ்வளவு பெரிய ஊன இருக்கும்போது மறுபடியும் போறவன தப்பா பேசி என்னப்பா பேசணும்? முதல்ல உன் மனச மாத்திக்கடா.
1: என்ன மன்னிச்சிடுறேன்.

0: நீதான் என் தங்கச்சிக்கு மாப்பிள, உனக்கும் பஞ்சவனத்துக்கும் நாளைக்கு கல்யாணம்.
1: மாணிக்கா கொஞ்சம் வரணும்.

0: மாணிக்கம், ஏ மாணிக்கம், கொஞ்சம் வரணும், கொஞ்சம் வரணும், கொஞ்சம் வந்துருது, ஏ மாணிக்கம்,
1: என் தங்கச்சிக்கு கல்யாணங்கிற சந்தோஷத்தை நான் இருப்பேன், நீயே உள்ள போய் அநேகமா சாகுற, நீயே சந்தோஷமா இருக்க என்ன.

0: மாமா போனதை ஒத்துக்கிட்டு உசுரோட தானே இருக்கும், கூடவா போயிட்டோம், பழக பழக எல்லாம் சரியாயிருக்கா.
1: இந்த பிள்ளைங்க எல்லாம் எங்கேயே பிறந்து எங்கேயே வளர்ந்துச்சு, எப்படி

நிகழ்ச்சிக்கான்பு உண்மையா? உன் மனசுல முழுக்க முழுக்க நான் இருக்கனா? நம்ம காதல் தூய்மையானதா உண்மையானதா இருந்தா நான் சொல்ல பிடிக்கப்பியா? என் தங்கச்சி குறையுள்ள ஜீவனம் பிறந்து பட்ட வேதனைகள் அதிகம். அது என் நெஞ்சில மாறாத மடுவாயிடுச்சு. அது எந்த கனவாயும் போதில் நம்ம காதல் வசந்தத்தை நினைக்கிற மனநில மாறிப்போச்சு. ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் மனசும் நம்ம காதலோட பெருசா தெரியுது. நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். சம்மதிக்கணும். நீ அழகான பொண்ணு, ஒரு குறைய இல்லாத பொண்ணு. ஒண்ணு எப்ப இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கட்டிக்கிறதுக்கு ஆயிரம் பேர் போட்டி போட்டு நிற்பாங்க. என் தங்கத்தோட வேதனைய உணர்வுகளையும் நேர்ல பார்த்தவனா ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறத விட அவ்வளவு மாதிரி வேதனைப்படுறவங்களை யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் தங்கச்சியோட ஆத்மா சாத்தியடையும்.

0: ரோஜா கம்பன்ஸ் வழங்கிய பொற்காலம் திரைப்பட ஒளிச்சித்திரம் இதில் நடித்தவர்கள் முரளி, மீனா, மணிவண்ணன், வடிவேலு, இளவரசு மற்றும் பலர். இசை தேவா, இயக்கம் சேரன்.
1: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா? நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 5 மணி.

அந்த நேரத்தில் இணையும் நம் மனது இசையை ரசிக்கலாம். இது பொன் மாலை பொழுது. நேர்களே, இன்றைய பொன் மாலை பொழுதில் தந்தையை அடிப்படையாக கொண்ட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது சித் ஸ்ரீராம் பாடியிருக்கும் விசுவாசம் படப்பாடல்.

நேரம் இப்பொழுது 5:05. பொன்மாலை பொழுதில் நம் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தந்தை என்ற பொருளில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஹரிச்சரன் பாடியிருக்கும் தெய்வ திருமகள் பட பாடல்.

ஒழித்தது மது பாலகிருஷ்ணன் குரலில் அபியும் நானும் திரைப்பட பாடல். அடுத்ததாக ஒழிக்கிறது ஹரிச்சரன் பாடியிருக்கும் தெய்வ திருமகள் பட பாடல்.

0: நேரம் 5:17. ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் நம் பொன்மாலை பொழுதில் தந்தை என்ற அடிப்படையில் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாடியிருக்கும் தங்க மீன்கள் பட பாடலினை ஒலிக்கிறது.
1: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

இதுவரை உலா வந்தது தந்தை என்ற பொருளில் பொன் மாலை பொழுது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 5:30. நேர்களே, தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார் நிகழ்ச்சி இனி கேட்கலாம்.

0: அடை தீர்ந்து தாவும் நதியலை நான் மனம் தீர்ந்து கூவும் சிறு குயிலான்.
1: மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்கள்.

0: நேர்களே, இதுவரை திரையிசை கேட்டீர்கள். இனி விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒளிபரப்பாகும்.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: ஏற்பாடாயிடுச்சு.
3: சரியான நிதி நடைமுறைகள்.

0: உங்களை பாதுகாக்கும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் ஸ்லோவாக்கியாவும் தங்கள் உறவுகளை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரான்சில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டின் நாளைய அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்ற உள்ளார். மாணவர்கள் வேலை தேடுபவர்களாக மட்டுமில்லாமல் வேலை தருபவர்களாக உருவாக வேண்டும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக ஸ்லோவாக்கியா சென்றுள்ளார். அந்நாட்டு பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோவுடன் வர்த்தகம், முதலீடு, வாகனங்கள் மற்றும் ரயில்வே உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது மற்றும் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கான புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவது குறித்தும் திரு மோடி விவாதித்தார். மேலும் பிரதமரின் ஸ்லோவாக்கியா பயணம் குறித்த கூடுதல் தகவல்கள்.
2: இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது இந்தியாவும் ஸ்லோவாக்கியாவும் தங்கள் உறவுகளை மேலும் விரிவாக்க முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு என்பது ஆழமான பரஸ்பர நம்பிக்கை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு சான்றாக அமைந்துள்ளது என்று கூறினார். பாதுகாப்பு துறையில் இரு நாடுகளும் விருப்ப உறுதிமொழி ஆவணம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் திரு மோடி தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளிலும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்நிகழ்வில் பேசிய திரு ராபர்ட் ஃபிகோ, இந்தியா அடைந்துள்ள பொருளாதார வளர்ச்சியை பாராட்டியதுடன் இரு நாடுகளுக்கும் இடையே ஆழமான உறவு நிலவுவதாகவும் குறிப்பிட்டார். ஸ்லோவாக்கிய பிரதமர் அளித்த மதிய விருந்தில் கலந்து கொண்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி பின்னர் அடையாளம் தெரியாத வீரர்களின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து அந்நாட்டு தொழில்துறை தலைவர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றில் பங்கேற்றார். முன்னதாக ஸ்லோவாக்கிய தலைநகர் பிராட்டிஸ்லாவாவிற்கு சென்ற பிரதமருக்கு உற்சாகமான வரவேற்பும் பாரம்பரிய ஸ்லோவாக்கிய முறைப்படியான உபசரிப்பும் அளிக்கப்பட்டது. 1993 ஸ்லோவாக்கிய சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் அந்நாட்டிற்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது.
1: G7 உச்சி மாநாடு பிரான்ஸ் நாட்டின் ஈவியான் நகரில் இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய உறுப்பு நாடுகள் பங்கேற்றுள்ளன. மேலும் இந்தியா, பிரேசில், எகிப்து, கென்யா, தென்கொரியா, கத்தார் உள்ளிட்ட நட்பு நாடுகளுக்கும் பிரான்ஸ் அழைப்பு விடுத்துள்ளது. G7 உச்சி மாநாட்டில் நாளைய அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்ற உள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். இந்தியாவின் சேவையில் 12 ஆண்டு கால அறிவியல் என்ற கருப்பொருளில் இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அமைச்சர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், அறிவியல் சார்ந்த வளர்ச்சியின் மீது அரசு செலுத்திய கவனம் தொழில்நுட்பத்தை முக்கிய தேசிய திட்டங்கள் மற்றும் அரசின் முதன்மை திட்டங்களில் ஒருங்கிணைந்த பகுதியாக மாற்றியுள்ளது என்று கூறினார். மேலும் இது ஒரு குறிப்பிட்ட துறை என்ற நிலையிலிருந்து மாறி நிர்வாகம், புத்தாக்கம் மற்றும் பொதுநலன் ஆகியவற்றின் மையத்தூணாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் திகழ்வதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இந்தியாவின் உயிரி தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சி குறித்து பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் உயிரி பொருளாதாரம் குறிப்பிடத்தக்க அளவில் விரிவடைந்துள்ளதாக கூறினார். மாணவர்கள் படித்து முடித்து வேலை தேடுபவர்களாக மட்டுமில்லாமல் வேலை தருபவர்களாக உருவாக வேண்டும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். அவர் இன்று வில்லியனூரில் தனியார் பொறியியல் கல்லூரியில் 11வது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகையில், மாணவர்கள் பெறும் பட்டம் என்பது வெறும் பேப்பர் டாக்குமெண்ட் மட்டுமல்ல, அவர்களின் விடாமுயற்சி, அர்ப்பணிப்பு, உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் என்று தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ் உள்ளிட்ட துறைகள் உலகத்தை வேகமாக மாற்றி வருவதாகவும், நாளைய உலகத்தின் சவால்களை மாணவர்கள் எதிர்கொள்ள வேண்டுமென்றால் தங்களுடைய தகுதி மற்றும் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மாணவர்களின் அறிவும் திறமையும் இந்நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அப்போதுதான் 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியின் லட்சிய கனவு நனவாகும் என்றும் அவர் கூறினார். எல் நினோ வெப்ப சூழலிலும் நாட்டில் போதுமான அளவு உணவுப் பொருட்கள் கையிருப்பில் உள்ளதால் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சராசரிக்கும் குறைவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார். கரீஃப் பயிர்களுக்கு உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும், ராபி பருவத்திற்கான உர விநியோகம்

0: முகம் வரும் நவம்பர் மாதம் தொடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @ஏர்நியூஸ் புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. 12வது சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் வரும் 21ஆம் தேதி கொல்கத்தாவில் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். புதுடெல்லியில் சர்வதேச யோகா தின முன்னேற்பாடுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நலமான, சுறுசுறுப்பான, தற்சார்பு மற்றும் உற்சாகமான மனநிலையுடன் மக்கள் செயலாற்ற யோகா உதவுவதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் உலகளாவிய மாபெரும் இயக்கமாக யோகா முன்னெடுத்து செல்லப்படுவதாக கூறிய அவர், உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ளவர்கள் யோக கலையை தங்களின் வாழ்க்கையின் அங்கமாகவே ஏற்றுக்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 2500க்கும் மேற்பட்ட இடங்களில் யோகா இயக்கங்கள் மூலம் இந்த கொண்டாட்டங்கள் நடைபெற உள்ளதாகவும் திரு ஜாதவ் கூறினார். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. இதைத் தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்த மேற்காசிய போர் முடிவுக்கு வந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
2: அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதலால் மேற்காசிய பிராந்தியத்தில் பதற்றமான சூழல் நிலவியது. இதன் காரணமாக முக்கிய அரசியல் தலைவர்கள், இருதரப்பு வீரர்கள், அப்பாவி பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியது. இதனால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து உலகம் முழுவதும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் உயர்த்தப்பட்டன. இந்நிலையில் வரும் 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. இதனை ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் உலக நாடுகளின் தலைவர்கள் வரவேற்றுள்ளனர். உலகம் முழுவதும் கடுமையான பொருளாதார சீர்குலைவையும் பல நாடுகளில் உயிரிழப்பையும் ஏற்படுத்திய போரை முடிவிற்கு கொண்டு வருவதை இந்தியா வரவேற்றுள்ளது. இதுகுறித்து சமூக ஊடக பதிவு ஒன்றில் கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, மேற்காசிய பிராந்தியத்தின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுக்கவும், தடையற்ற கப்பல் போக்குவரத்து மற்றும் வர்த்தகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும், எஞ்சியிருக்கும் விவகாரங்கள் குறித்தும் நிலையான இறுதி ஒப்பந்தம் எட்டப்படுவதை இந்தியா ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
0: புதுச்சேரியில் காணாமல் போன மற்றும் களவு போன செல்போன்கள் மீட்கப்பட்டு உரிய நபர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இணையவழி குற்றப்பிரிவு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு ராகவ் 45,40,400 ரூபாய் மதிப்பிலான சுமார் 240 செல்போன்களை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைத்தார். இவற்றில் 163 புதுச்சேரி மக்களிடமிருந்து பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் மீட்கப்பட்டதாகவும், மற்றவை தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா மற்றும் பீகார் மாநிலங்களைச் சேர்ந்தவை என்றும் அவர் தெரிவித்தார். செல்போன்கள் வயது, தொழில் என எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் அவசிய தேவையாகியுள்ள இந்த காலகட்டத்தில் பொதுமக்களின் போன்கள் தொலைந்து போனாலோ அல்லது திருடு போனாலோ உடனடியாக அருகிலுள்ள காவல் நிலையத்தில் அல்லது இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்திலோ புகார் அளிக்க வேண்டும் என்றும், 1930 என்ற தொலைபேசி எண்ணில் அல்லது www.cybercrime.gov.in என்ற இணையதள முகவரியிலும் புகார் அளிக்கலாம் என்றும் அவர் அறிவுறுத்தினார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த 12வது வகுப்பு அல்லது பட்டப்படிப்பு முடித்த மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெறவுள்ளது. வரும் July 1ஆம் தேதி தொடங்கவுள்ள இந்த வகுப்புகளில் கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு மற்றும் அரசு போட்டித் தேர்வுக்கான NCVT சான்றிதழ்களுடன் கூடிய ஓராண்டுகால பயிற்சி வகுப்பில் சேர விரும்பும் 12வது வகுப்பு மற்றும் பட்டப்படிப்பு முடித்த மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி காலத்தின் போது மாதந்தோறும் 1,000 ரூபாய் ஊக்கத்தொகை மற்றும் இலவச போட்டித் தேர்வு பயிற்சி புத்தகங்கள், எழுது பொருட்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பயிற்சிக்கு வரும் 22ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும், மேலும் விவரங்களுக்கு 0-4-1-3-2-2-0-0-1-5, 8-8-7-0-7-3-6-2-2 மற்றும் 9-6-2-9-3-4-2-4-4-6 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் ஸ்லோவாக்கியாவும் தங்கள் உறவுகளை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரான்சில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டின் நாளைய அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றவுள்ளார். மாணவர்கள் வேலை தேடுபவர்களாக மட்டுமில்லாமல் வேலை தருபவர்களாக உருவாக வேண்டும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்டு

0: உள்ளதாக இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: அக்கா, வேலை கிடைச்சிடுச்சு.
2: ஆஹா, வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
1: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
2: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
3: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
2: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
1: ஆனா அக்கா,
2: பாரு, பருமானத்துல ஒரு பகுதிய எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி குடுக்காம நழுவ முடியாது.
1: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
4: ஆர்பிஐ சொல்கிறது,
5: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 6:20. பக்தி மனத்தோடு உலா வருவது மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சுதா ரகுநாதன் பாடியிருக்கும் பாடல்.

0: மட்டும் இல்லங்க,
1: கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 6:50. நிகழ்ச்சி நிரல்

இன்றும் நாளையும் நமது முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போவில் ஒளிபரப்பவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. முதலில் முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 7 மணிக்கு திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், எள் சாகுபடி முறைகள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சடையம்பட்டு கிராமம் உழவர் கே பொற்செழியன் அவர்கள் உடனுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள், நாட்டுப்புற பாடல் ஆகியவை கேட்கலாம். 8:00 முதல் 8:58 திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 முதல் 10 மணி வரை சங்கீத வானிலை, 10:00 முதல் 10:25 தேன்மழை, 10:25 மத்திய அரசின் 12ஆம் ஆண்டுகால நிறைவையொட்டி ஆகாஷ்வாணி புதுதில்லி செய்திப்பிரிவு வழங்கும் பல்வேறு தலைப்புகளிலான சிறப்பு தொடர், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவரும். இதனிடையே இரவு 9:00 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி எஃப்எம் ரெயின்போவில் இன்று இரவு 7:02 முதல் 7:15 பின்பு 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதை தொலைபேசி வழி நேயர் விருப்பம், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல், 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம், 11:10 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:00 மணி 8:00 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:00 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேர்களை, இனி நாளை நமது முதன்மை அலைவரிசையில் ஒலிபரப்பவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், 6:15 தெய்வீக ராகம் மற்றும் சேவி செய்தி, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், பொன்னாங்கனி கீரை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம், பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர், 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் ஆர்வலர் ராஜேந்திர சிங் குறித்து சிற்றுரை வழங்குபவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள், 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர், 7:02 வசந்த வாசல் இளம் தம்பதியருக்கான நிகழ்ச்சியில் மன வாழ்க்கை இன்பமாயிருக்க குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மனநல மருத்துவ பிரிவின் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் கே மதன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி, நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். நலமாய் வாழ பாம்பு கடி மற்றும் தேல் கடி குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள், 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்போர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 நகர்வுலா, 8:02 8:30 தகவல் தளம், 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் மன வலிமைக்கு வித்திடும் யோகா நேர்முகம், பங்கு பெறுபவர் யோகா பயிற்றுநர் ஆர் பிரேமலதா அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, 9:00 அரங்கிசை திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம், எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம், சென்னை அஞ்சல், 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம், நேரடி தொலைபேசி உரையாடல் நிகழ்ச்சி, தலைப்பு வாசம் வீசும் வானொலி, நெறிப்படுத்துபவர் தங்கம் அவர்கள், 12:00 அழியா சின்னம் அரிக்கமேடு சித்திரம், அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர், 12:30 பன்னிசை மாலை பம்பாய் சகோதரிகள் சி சரோஜா மற்றும் சி லலிதா ஆகியோரின் பாட்டு, 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், 1:00 மகளிர் நேரம் சட்டம் அறிவோம் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமகளின் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் குறித்து விளக்கமளிக்கிறார் வழக்கறிஞர் சக்தி குமரன் அவர்கள், உடன் உரையாடுபவர் பி

ஆனந்தி அவர்கள். 2:15 என்று மீனியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டி என் கிருஷ்ணன் அவர்கள் வாசித்துள்ள வயலினிசை இடம்பெறும், 4:00 பூந்தளிர் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா, கதை சேட்டா ஆனந்த், திரைக்கதை வசனம் துறையூர் கே மூர்த்தி, இயக்கம் தேவராஜ் மோகன். 5:00 பொன்மாலை பொழுது பூ என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

தேவராஜ் மோகன். மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது பூ என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும் பின்பு 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஏழு 7:30 உழவர் உலகம். புறக்கடை கோழி வளர்ப்பு குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் காலசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ப. வினோத் அவர்களின் உரை. அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 10:25 மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி பல்வேறு கருப்பொருட்களின் ஆகாஷ்வாணி புதுதில்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவிடும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்களை, இதுவரை நாளை முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி நாளை நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 ஒலிபரப்பவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஜோஸ்பின் அவர்கள். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். நண்பகல் 12:02 வரலாற்றில் இன்று. 12:30 புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே சட்டம் அறிவோம். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் வழக்கறிஞர் சக்திகுமரன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி. ஆனந்தி அவர்கள். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர் ரீஜனல் அண்ட் லோக்கல் அனஸ்தீசியா குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மயக்கவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ. அஸ்வின் அவர்கள். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஜார்ஜ் அவர்கள். 6:20 முதல் 7:00 வரையிலும் 7:02 முதல் 7:15 வரையிலும் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே. 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 தேன் சிந்துதே வானம். 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போவின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் பிற்பகல் 1:00 வரை மணிக்கு ஒரு முறையும் இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.
நேர்களை இதுவரை இன்றும் நாளையும் நமது முதன்மை அலைவரிசை மற்றும் FM Rainbow 102.8 இல் ஒலிபரப்பவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7 மணி. தொடர்வது திரை இசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது ஹாரிஷ் ராகவேந்திரா ஹாரினி குரல்களில் மதில் மேல் பூனைப்பட பாடல்.

நேர்களே, புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. படித்த எஸ்சி எஸ்டி மாணவர்களின் மேம்பாட்டிற்காக ஓராண்டு கால உதவித்தொகையுடன் கூடிய இலவச அரசு போட்டித் தேர்வு, கணினி மென்பொருள் மற்றும் கணினி செயற்கை நுண்ணறிவு NCVT சான்றிதழ்களுடன் கூடிய பயிற்சி திட்டத்தின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது இந்திய அரசு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் DGயால் புதுச்சேரியில் நிறுவப்பட்டுள்ளது. படித்த வேலையற்ற எஸ்சி எஸ்டி பிரிவினைச் சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கு, அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கும் இம்மையத்தின் மூலம் வழங்கப்படும் ஓராண்டு கால ஊக்கத்தொகையுடன் கூடிய இலவச போட்டித் தேர்வு பயிற்சி இந்த ஆண்டு July 1, 2026 முதல் தலைசிறந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி நிறுவனத்தின் மூலம் நடத்தப்படவுள்ளது. இங்கு கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு மற்றும் அரசு போட்டித் தேர்வுக்கான NCVT சான்றிதழ்களுடன் கூடிய பயிற்சியில் சேர ஆர்வமுள்ள 12ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் பட்டப்படிப்பை முடித்த மாணவர்களுக்கு விண்ணப்பங்கள் இம்மையத்தில் வழங்கப்படுகிறது. இச்சிறப்புமிக்க போட்டித் தேர்வு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 to 27 வரை மற்றும் கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 to 30 வரை ஆக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பயிற்சி காலத்தில் பிரதி மாதம் ₹1000 ஊக்கத்தொகை மற்றும் இலவச போட்டித் தேர்வு பயிற்சி புத்தகங்கள், எழுது பொருட்கள் வழங்கப்படும். கலை மற்றும் அறிவியல் படித்த மாணவர்களுக்கு NCVT சான்றிதழுடன் கூடிய கணினி மென்பொருள் பயிற்சியை இந்த ஒரே பயிற்சியின் மூலம்தான் பெற முடியும். ஆர்வமுள்ள மாணவர்கள் இந்த பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பயிற்சியில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் June 22, 2026 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பினை அனைத்து மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். மேலும் விவரங்களுக்கு துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் N5 3 குறுக்கு தெரு, முதல் தளம் நடேசன் நகர், புதுச்சேரி 605005, தொலைபேசி எண் 0413-2200-115, அலைபேசி எண் 88700-73622, மற்றொரு எண் 9629-34-2446. இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.

0: உள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
1: இதுவரை விழா வந்தது திரை இசை. இனி தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு

0: மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் இனியன் முதலிடத்தில் உள்ளார். இனி விரிவான செய்திகள். ஸ்லோவாக்கியாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஸ்லோவாக்கியா சென்றுள்ள அவர் அந்நாட்டு பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையே கையெழுத்திடப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் ஸ்லோவாக்கியா முக்கிய பங்கு வகித்ததாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஸ்லோவாக்கியாவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான இந்திய இருக்கை ஏற்படுத்தப்பட உள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் கூறினார். இந்த தொழில்நுட்பத்தை பொறுப்புணர்வோடு கையாள வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ரயில்வே உற்பத்தி, பசுமை தொழில்நுட்பம் மற்றும் வாகன தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவுக்கு மேலும் உத்வேகம் அளிக்க உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளும் தொழில்நுட்ப புதுமை கண்டுபிடிப்புகளும் நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கையை எளிதாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடுத்தர வர்க்கத்தினருக்கு கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் கிடைத்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று கோவாவில் காற்றாலை மின் உற்பத்திக்கு தேவையான உபகரணங்கள் மேலாண்மைக்கான இணையதள சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகமும் காற்றாலை மின் உற்பத்தியாளர் சங்கமும் இணைந்து இந்த இணையதள சேவையை வடிவமைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். காற்றாலை மின் உற்பத்திக்கான உபகரணங்கள் குறித்த அனைத்து விவரங்களும் இந்த இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். உபகரணங்கள் கொள்முதலில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கு இந்த இணையதளம் உதவிடும் என்றும் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அறிவியல் ஆராய்ச்சி பணிகளுக்கு ஊக்கம் அளித்து வருவதாக தெரிவித்தார். அரசின் முக்கிய திட்டங்களில் தொழில்நுட்பம் ஒரு அங்கமாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உயிரி தொழில்நுட்பத்துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு விநியோகமும் சீராக உள்ளதாக கூறினார். பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோலிய பொருட்கள் தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் முன்பதிவு செய்த 3 நாட்களில் விநியோகம் செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 4 நாட்களில் மட்டும் 24,184 டன் வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த காலகட்டத்தில் 2,18,005 கிலோ சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்ட

0: இருந்தால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தேசிய விளையாட்டு வாரியத்தை அமைப்பதற்கான தெரிவு குழுவை மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அமைச்சரவை செயலர் திரு டி வி சோமநாதன் தலைமையிலான இந்த குழுவில் விளையாட்டுத்துறை செயலர் திரு ரஞ்சன் ராவ், இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் சார்பில் திரு ஹர்பால் சிங், ஒலிம்பிக் போட்டியின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் வெண்கல பதக்கம் வென்ற ககன் நரங், பளுதூக்கும் வீராங்கனை குஞ்சராணி தேவி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். பஞ்சாபில் தெருநாய்கள் கடித்ததில் 8 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளிக்க கோரி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அம்மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அம்மாநில தலைமைச் செயலாளருக்கு அனுப்பப்பட்டுள்ள நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரூப்நகர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி தெருநாய்கள் கடித்ததில் உயிரிழந்த சம்பவம் குறித்து ஊடகங்களில் வெளியான செய்தியின் அடிப்படையில் தாமாக முன்வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் விசாரணை மேற்கொண்டது. ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு சிங்கப்பூர் பிரதமர் திரு லாரன்ஸ் வாங்குடன் இன்று பேச்சு நடத்தினார். அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள அவர் அந்நாட்டு பிரதமருடன் நடத்திய பேச்சுகளின் போது பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வழங்குவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அமராவதியை சர்வதேச தரத்திற்கு இணையான நகரமாக உருவாக்குவது குறித்தும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக திரு சந்திரபாபு நாயுடு சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். மணிப்பூரில் இயற்கை வேளாண்மைக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு எம் எம் கெம்சந்த் சிங் கூறியுள்ளார். இம்பாலில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இயற்கை உரங்களை அறிமுகப்படுத்தி அவர் பேசினார். மாநிலத்தில் 4000 ஹெக்டேர் நிலங்கள் இயற்கை வேளாண்மைக்கு மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கூடுதலாக 4000 ஹெக்டேர் பரப்பளவிலான நிலங்களை இயற்கை வேளாண்மைக்கு மாற்ற தமது அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் திரு எம் எம் கெம்சந்த் சிங் தெரிவித்தார். ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கீவ் மற்றும் கார்கீவ் நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் அதிபர்களுடன் தொலைபேசியில் தனித்தனியே பேச்சுகள் நடத்தியுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் இனியன் வெற்றி பெற்றார். மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் கூடுதல் புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார். ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் வரும் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டியில் இந்தியா, தாய்லாந்து உள்பட 16 நாடுகளைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி சீனாவின் குயாங்கில் இன்று தொடங்கியது. இந்தியா உள்பட 44 நாடுகளைச் சேர்ந்த 333 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பூனம் உஸ்பெகிஸ்தானின் அசிசா யோகுபோவாவை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். செக் குடியரசில் நடைபெறவுள்ள குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாதுமணி சிங், சச்சின் சிவாஜ், சாக்ஷி, பிரீத்தி பவார் உள்பட 12 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி நாளை மறுநாள் தொடங்கி வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய டென்னிஸ் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமித் நாகல், சஹஜா யாமலப்பள்ளி, மனஸ் தாம்னே, தக்ஷினேஸ்வர் சுரேஷ் உள்பட 12 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி சூப்பர் ஓவரில் இந்தியா ஏ அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியாவுடனான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் இனியன் முதலிடத்தில் உள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:25. உழவர்களுக்கான

அறிவிப்புகள். உழவர் அடையாள எண்ணின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இன இயக்குநர் அவர்கள் கூறியதாவது, உழவர் அடையாள எண் என்பது விவசாயிகளுக்கான ஒருங்கிணைந்த டிஜிட்டல் அடையாளமாகும். இது ஆதார் மற்றும் நிலப்பதிவுகளுடன் இணைக்கப்பட்ட விவசாயிகளின் தனித்துவமான டிஜிட்டல் அடையாளம் எண்ணாகும். இது மத்திய அரசின் அக்ரிஸ்டாக் மூலம் வழங்கப்படுகிறது. இது அரசின் மானியங்கள், பயிர் காப்பீடு மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெற அவசியமாகும். இதன் முக்கிய பயன்கள்: மானிய விலையில் விதைகள் மற்றும் உரங்கள் பெறலாம், பயிர் காப்பீடு திட்டத்தில் பயன்பெறலாம், இயற்கை பேரிடர் நிவாரண உதவி பெறலாம், விவசாயிகளுக்கான ஓய்வூதியம் பெறலாம், கல்வி மற்றும் திருமண உதவித்தொகை பெறலாம். அரசு வழங்கும் அனைத்து விவசாய நலத்திட்டங்களையும் ஒரே குறியீட்டு எண் மூலம் பெறலாம். விண்ணப்பிக்கும் முறை: அருகிலுள்ள பொது சேவை மையம் மூலமாக பதிவு செய்யலாம். உங்கள் கிராம வேளாண்மை விரிவாக்க அலுவலரை தொடர்பு கொள்ளலாம். ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி TN என்ற செயலி மூலமாகவும் பதிவு செய்யலாம். தேவையான ஆவணங்கள்: ஆதார் அட்டை, பட்டா சிட்டா நில ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், மொபைல் எண். இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இன இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேர்களே, பசுந்தழை உரத்தின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இன இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, கிளரிசிடியாவை வேலிமரமாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளரிசிடியாவில் கிளரிசிடியா செபியம், கிளரிசிடியா மேகுலேட்டா என இரண்டு வகைகள் உண்டு. இதில் இரண்டாம் வகை பெருமளவில் பசுந்தழை தரும் மரமாகும். அது மட்டுமன்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது. இம்மரத்தை வேலிமரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் பயிரிடும்பொழுது இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தழை 2 அல்லது 2.5 ஹெக்டர் நிலத்திற்கு போதுமானதாகும். அது மட்டுமன்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தழைக்கு வெட்டிவிடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும். தழைச்சத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது. இம்மரம் சல்லி வேர்களை மட்டுமே கொண்டுள்ளதால் பயிர் செய்யும் பொழுது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரமும் வெட்டப்பட்டு அதன் தழைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாகவும் அமைகிறது. மேலும் கிளரிசிடியா மேகுலேடா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்கிளைகளை வெட்டி வேலி பகுதியில் சுமார் 1 முதல் 2 மீட்டர் இடைவெளியில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றி இம்மரம் நன்கு வளரும். நடும்பொழுது 5 அடி நீளமுள்ள தாம்புகளை நடுவது நல்லது. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இன இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: முதலில் எள் சாகுபடி முறைகள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சடையம்பட்டு கிராம உழவர் கே பொற்செழியன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: சார் வணக்கம். சார்
2: சார் வணக்கம்.
1: உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்களா?
2: என் பேர் வந்து பொற்செழியன் சார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சடையம்பட்டு கிராமத்திலேருந்து வந்திருக்கேங்க சார்.
1: எள்ளு ஒரு முக்கியமான எண்ணெய் வித்து பயிர் இல்லைங்களா?
2: ஆமாங்க சார்.
1: குறைஞ்ச நீர் வசதி உள்ள நல்ல மகசூல் தரக்கூடிய பயிர்னு சொல்லலாம். எள்ளு வந்து விவசாயிகளிடையே பரவலாக பயிரிடப்படும் ஒரு முக்கியமான ஒரு பயிர். இந்த நிகழ்ச்சியில் உங்ககிட்ட எள் சாகுபடி முறைகள் பற்றி தான் கேட்டு தெரிஞ்சினான்னு இருக்கேன் சார். நீங்கள் எந்த எள் ரகம் பயிரிடுறீங்க இல்லைங்களா? அதனுடைய ரகம் என்ன ரகம்?
2: நாட்டு ரக எள்ளு தாங்க சார் நான் வாங்கி பயிரிட்டுருக்கேங்க சார்.
1: நாட்டு ரகம்?
2: ஆமாங்க சார்.
1: சரிங்க. உங்கள் பகுதிக்கு ஏற்ற அந்த எள் சாகுபடிக்கு ஏற்ற மண், எள் சாகுபடிக்கான அந்த பருவம் அதை பற்றிலாம் சொல்லுங்களேன்.
2: மண் வந்து செம்மண் மண் சார் நம்மளது. இறங்காட்டு மண்ணு சொல்லுவாங்க, ஏரி மண் சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் இருக்கு. நம்ம செம்மண்ணே ஓகே தாங்க சார். எள்ளு வந்து பயிரிடலாம் சார்.
1: எந்த பருவத்தில்?
2: ஆடிப்பட்டம், தை, சித்திரப்பட்டங்க சார். ஆடிப்பட்டத்தில் பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது வந்து மழையில் வந்து மாட்டோம். தை பட்டமும் சித்திரை பட்டமும், சித்திரை வந்து தண்ணி இருந்தால் பண்ணலாங்க சார், தண்ணி இல்லைனா பண்ண முடியாதுங்க.
1: இப்போ நீங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சடையம்பட்டு கிராமம்.
2: சடையம்பட்டு கிராமங்க சார்.
1: இப்போ உங்கள் ஊருக்கு உட்பட்ட பகுதியில் என்னென்ன விவசாயம் எல்லாம் பண்றாங்க?
2: கரும்பு, எள்ளு, கடலை, மக்காச்சோளம், நெல், வாழை, பாக்கு, இது மாதிரி எல்லாமே பண்றோம் சார்.
1: இப்போ நீங்க என்ன நீர் மோட்டர் வச்சிருக்கீங்களா?
2: ஆமாங்க சார், கிணத்து பாசனம் நீர் மோட்டர் தான் சார் வச்சிருக்கோம்.
1: இப்போ தண்ணி நிறைய கிடைக்கிறதுக்கு பக்கத்துல ஆறு, ஏரி எல்லாம் இருக்கா?
2: நம்ம காட்டுக்கு பக்கத்துல வந்து ஆறு இருக்குங்க சார். பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10-15 கிலோமீட்டர்ல டேம் இருக்குங்க.
1: என்ன டேமு?
2: கோமிகி டேம்.
1: கோமிகி டேம்
2: அதுலேருந்து வர தண்ணி தாங்க சார். நமக்கு பக்கத்தில் உள்ள கிராமத்தில் எல்லாமே அந்த நீர் பாசனம் தான் சார்.
1: கோமிகி டேம்னா கல்வராயன் மலையில?
2: ஆமாங்க சார். அங்கிருந்து
1: ஆரம்பத்தில் இருக்கும்.
2: ஆரம்பம் இல்லை, கச்சிரப்பள்ளி தாரண உடனே ஃபஸ்ட்டில் இருக்குங்க சார்.
1: கோமிகி அணையில் எந்த நேரமும் தண்ணீர் இருக்கா இல்லை வறண்டு காணப்படும்?
2: அதுவும் வறண்டு இருக்குங்க சார்.
1: அங்கே தண்ணி ஏரியில் கோமிகி அணை நேரம்னா உங்களுக்கு தண்ணீர் வசதி நல்லா
2: கிடைக்கும் சார்.
1: இப்போ உங்களுக்கு எத்தனை ஏக்கர் நிலம்?
2: நமக்கு பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் இருக்குங்க சார்.
1: 5 ஏக்கர்ல என்ன பயிரிடுறீங்க?
2: ஒரு 2.5 ஏக்கரில் இயற்கையான முறையில் பயிர் பண்ணுறோங்க சார். ஒரு 2.5 ஏக்கர் பார்த்தீங்கன்னா மக்காசோளம் இது மாதிரி அது உரம் போட்டு தனியாக அது பண்ணுறோங்க சார்.
1: நீங்கள் ஒரு இயற்கை விவசாயிங்களா?
2: ஆமாங்க சார், இயற்கை விவசாயம். இப்போ 2024 கடைசியிலேருந்து பண்ணிகிட்ருக்கேங்க சார்.
1: கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் விவசாயம் பார்த்துன்னு வரீங்க?
2: விவசாயம் ஒரு 10 வருஷமாக பார்த்துட்ருக்கேன்.
1: நீங்கள் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்? அப்பாலாம்?
2: ஆமாங்க சார், அப்பா வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணார், அமைப்பாளராக இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரும் விவசாயம் பார்த்துருந்தார், இப்போ நானும் அதே மாதிரி விவசாயம் தான் பார்த்துட்ருக்கேன்.
1: இப்போ என்ன படிச்சிருக்கீங்க?
2: நான் 10th தான் சார் முடிச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம காடு 5 ஏக்கருக்குன்ட்டு அப்படியே அசால்ட்டாக விட்டுட்டேன், மேற்கொண்டு படிக்க போகலை. அப்படியே காட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இப்போ வந்து கார் ஓட்டிகிட்ருக்கேன்.
1: தனியார் இல்லை?
2: ஆமாம், தனியார் கடைகளில்.
1: விவசாயம் எப்படி பார்க்குறீங்க? அதையும் இதையும் பார்த்துக்கிட்டு
2: காலையில் போகிறதுக்குள்ளே பார்த்துங்க சார். மீதி இருக்கிறத நம்ம வீட்டில் இருக்கவங்க பார்த்துக்குறாங்க சார். அம்மா, அப்பா, ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குறாங்க. நான் 9 மணிக்குள்ளே இருக்கிற வேலையை பார்த்துட்டு வேலைக்கு போயிடுவோங்க சார். மீதி அப்புறம் ஆளை வச்சு பார்த்துக்குறோம்.
1: இப்போ ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம்
2: லீவு கிடைக்கும், அந்த லீவு நேரில் இருக்கிற வேலைகளை பார்த்துக்குறோங்க சார்.
1: இப்போ எள்ளு சாகுபடியும் ஒரு பக்கமாக செஞ்சு நிற்கிறீங்க?
2: ஆமாங்க சார்.
1: இப்போ என்ன மாதிரி எள்ளு விதையெல்லாம் தேர்வு செய்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
2: எள்ளு வந்து நாட்டு ரக எள்ளு தாங்க சார் வாங்கிட்டு வந்தோம். அதை வாங்கிட்டு வந்து நம்ம அப்படியே விசிறி விடுறதாங்க சார்.
1: எங்கே வாங்குறீங்க? விதை
2: கடையில் தான் சார் வாங்குறோம்.
1: அதை எங்கே வாங்குறீங்க? வேளாண்மை துறையிலையா இல்லை தனியாக?
2: வேளாண்மை துறையிலையும் வாங்கிட்டு வந்துருக்கோம், உரக்கடையிலையும் வாங்கிட்டுருக்கோம். கடை வீதிங்களை பார்த்தீங்கன்னா அந்த சோளம் எல்லாம் விற்கிறாங்க இல்லை, மாட்டுக்கு இதெல்லாம் அதுலேயும் கிடைக்கும், அங்கேயும் வாங்கிட்டு வருவோம்.
1: இப்போ 1 ஏக்கருக்கு எவ்வளோ விதை தேவைப்படும்?
2: ஒரு 2 கிலோ தேவைப்படுங்க சார். குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 கிலோ போதும். 2 கிலோனா அதிகமாக இருக்கும், ஒரு 1.5 கிலோ போதுங்க சார் 1 ஏக்கருக்கு.
1: இப்போ வந்து எள்ளு சாகுபடி செய்யணும், முதல்ல நிலத்தை தயார் பண்ணணும் இல்லைங்களா?
2: ஆமாங்க சார்.
1: நிலத்தை நல்லா தயார் பண்ணாதான் நல்ல மகசூலும் கிடைக்கும்.
2: ஆமாம்.
1: அப்போ எப்படி உழுவுறீங்க, அந்த உழவு முறையெல்லாம் சொல்லுங்களேன்.
2: 2 சால் பார்த்தீங்கன்னா 9 கலப்பை போட்டு உழுவணுங்க சார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டர் போட்டு ஓட்டணும். பில்லு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னுன்னா சேடை கட்டிடணுங்க சார். இப்போ 2 சால் கலப்பையில் ஓட்டிட்டு தண்ணி பாய்ச்சிடணும். தண்ணி பாய்ச்சிட்டு 3வது நாள் இல்லை 4வது நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் இருக்கும், அந்த ஈரப்பதத்தில் ரொட்டேட்டர் போட்டுங்க சார். நம்ம இந்த 1.5 கிலோ எள்ளை மணலில் கலந்து பரவலில் விசிறி விட்டுட்டு மேலாமல் அப்படி ஓட்டி விடணுங்க சார். ஓட்டி விட்டுட்டு தட்டக்கரை வாய்க்க போட்டுட்டோம்னா கரெக்டாக அது வந்து

0: எள்ளு முளைச்சு வந்துடும், நம்ம அதுக்கு அப்புறம் தண்ணியே விட தேவையில்லைங்க சார்.
1: எள்ளு விதைக்கிறதுக்கு முன்னாடி?
0: ஆமாங்க சார்.
1: உழவு எத்தனை முறை ஓட்டுறீங்க?
0: அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை, பில்லு அதிகமாக இருக்கமுன்னா மூணு முறை ஓட்டிக்கலாங்க சார். குறைஞ்சது ரெண்டு முறை ஒன்பது கலப்பை போட்டு ஓட்டிட்டு அதுக்கடுத்து ரொட்டேட்டரில் ஓட்டிக்கலாங்க சார்.
1: எள்ளு வந்து இயற்கை விவசாயத்தில் பண்ணுறீங்களா இல்லை ரசாயன உரங்களா?
0: இயற்கை விவசாயம் தாங்க சார்.
1: இப்போ நிலத்தை உழுவும் போது இயற்கை இடுபொருட்கள் போடுறீங்களா?
0: ஆமாங்க சார்.
1: என்ன போடுறீங்க?
0: அடி உரமாக பார்த்தீங்கன்னா ஊட்டமேற்றி தொழு உரம் போட்டிருக்கேங்க சார். அந்த ஊட்டமேற்றி தொழு உரம்ன்றது நானே ரெடி பண்ணுறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எருவாக இப்போ கொண்டு போய் கொடுக்கறதில்லைங்க சார். இப்போ 2024 ஆரம்பித்தோம், அதுக்கடுத்து படிப்படியாக நான் வந்து ஒரு மாதம் வந்து இயற்கை பயிற்சிக்கு போயிருந்தேன். நான் கற்றுக்கிறதுக்கு
1: எங்கே போனீங்க?
0: காலசமுத்திரம் சார், சின்னசேலம் பக்கத்தில். ஒரு மாதம் பயிற்சியை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. எல்லா இடத்தையும் எப்படி இயற்கையில் பண்ணுறாங்கன்றதை கூப்பிட்டு போய் நேரடியாகவே காமிச்சாங்க சார். அந்தந்த ஊருக்கும், நாங்கள் பெங்களூர், விருதாச்சலம், நாமக்கல், இந்த மாதிரி திருச்செங்கோடு எல்லா இடத்துலையுமே கூப்பிட்டு போயிருக்காங்க. முன்னோடி விவசாயங்க இருக்காங்க இல்லைங்களா, இயற்கை விவசாயம், அவங்க வந்து எப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத நேரடியாக கூப்பிட்டு போய் காமிச்சாங்க. இவங்களும் வந்து நிறைய சொல்லி கொடுத்தாங்க சார். அதுக்கடுத்து நான் என்னுடைய தனிப்பட்ட முறையிலையும் எனக்கு தெரிஞ்ச விவசாயிங்க நேரடியாக நான் போய் அவங்களையும் பார்த்து எப்படி செய்கிறீங்கன்னு கேட்டு கற்றுக்கிட்டேன். அதை வச்சு தான் சார் செஞ்சுட்டு இருக்கேன் இயற்கை விவசாயம்.
1: இப்போ நெல் இது போல பல பயிர்களை இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க. இயற்கை விவசாயம் பண்ணுறதுல அப்படி என்ன உங்களுக்கு ஆர்வம் எல்லில்?
0: சார் இது வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்கு இப்படி பண்ணுறோம்னா, இப்போ வந்து எந்த பயிருமே வந்து களைக்குழி இல்லாமல் இல்லைங்க சார், மருந்து இல்லாமல் இல்லை. மனித குலத்துக்கே வந்து ரொம்ப ஆபத்தாக தான் இருக்குது, அது வந்து எல்லாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இது பின் விளைவுகள் எவ்வளோ இருக்குன்னு இப்பயே வந்து ஏகப்பட்ட ஆராய்ச்சியில் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. கேன்சர் வருது, குழந்தைங்கள்லாம் போகிறது, அது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. நம்ம மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் முதல்ல. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, விவசாயிங்க வந்து எல்லாருமே வந்து களைக்குழி பயன்படுத்தணும், நம்ம மருந்து பயன்படுத்தணும்னு அவங்க ஆர்வமாக போகலை. வேறு வழி இல்லை, ஆள் கிடைக்காததால் களைக்குழி பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா களை வெட்ட கூட இப்போ ஆள் கிடைக்க மாட்டேங்குது, அந்த ஒரு காரணத்துக்காக களைக்குழி பயன்படுத்துகிறாங்க. அது வந்து நமக்கு வந்து மண்ணையும் பாதிக்கிறது இல்லாமல் நம்மையும் பாதிக்குது. அது ஒரு எண்ணத்தில் தாங்க சார் நான் வந்து, நமக்கு 5 ஏக்கர் இருக்குன்னா பாதி பிரித்து, பாதி வந்து இயற்கையிலையும் பாதி வந்து உரம் போட்டும் கொஞ்சம் இயற்கையிலேயே அதுவும் கொடுக்குறேன். அதனால் அது மாதிரி மாற்றி பண்ணுறேங்க சார்.
1: நீங்கள் சொல்கிற மாதிரி எள்ளில் எண்ணெய் தயாரிக்கிறோம்.
0: ஆமாங்க.
1: எண்ணெய் இல்லாமல் எந்தாட வாழ்க்கை முறையில் உணவுலேருந்து நம்ம உடல் தலை தேய்ச்சி குளிக்கிற வரைக்கும் முக்கிய பங்கு வகிக்குது. அப்போ அது வந்து நல்லா சுத்தமாக இருக்கணும், இயற்கை முறையில் இருக்கணும் அப்படின்னு ஒரு பொதுநல நோக்கோடு நீங்கள் பண்ணுறீங்க.
0: ஆமாங்க சார், உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்க சார். நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்தை நம்ம கவனிக்கிறதே இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து நெல் பண்ணேன், வேர்க்கடலை பண்ணியிருக்கேன், காய்கறி பல காய்கறி பண்ணியிருக்கேன், இப்போ எள்ளு பண்ணியிருக்கேங்க சார். இது எல்லாமே வந்து இப்போ வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நம்ம எல்லாமே இயற்கையிலே பண்ணது, காய்கறி, கீரை, கடலை எண்ணெய் போட்டு அதுவும் எடுத்துக்கிறோம். இப்போ நல்லெண்ணெய் நம்ம இது எள்ளு போட்டு இதில் எடுத்துக்கிறோங்க சார். ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இயற்கையில் நம்ம காட்டிலே விளைய வச்சு பயன்படுத்திக்கிறேன், மீதி இருக்கிறத வியாபாரம் பண்ணிக்கிறேங்க.
1: எள்ளு விதைக்கிறேன்னு சொன்னீங்க.
0: ஆமாங்க சார்.
1: எள்ளு விதைக்கும் போது நீங்கள் பின்பற்ற வேண்டிய அந்த இடைவெளியெல்லாம் என்ன, எப்படி விதைக்கிறீங்க, அந்த முறைகள் எல்லாம் சொல்லுங்களேன்
0: சார். இது வந்து பெருசாக எள்ளுக்கு வந்து நம்ம கேர் எடுக்க தேவையில்லைங்க சார். அது ஏன்னு கேட்டிங்கன்னா இலச்சவன் வந்து எள்ளு வரையன் கொளுத்தவன் கொள்ளு வரையன்னு அப்பயே பழமொழி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எள்ளு வந்து பெரிய செலவு எதுவும் பண்ண வேண்டாங்க சார். உழவு வந்து 2 சால் ஓட்டலாம், இல்லையா கொஞ்சம் உழவு சரி வரலன்னா 3 சால் ஓட்டிட்டு ரொட்டேட்டில் சொன்ன பார்த்தீங்களா, ரொட்டேட்டர் ஓட்டுறதுக்கு முன்னாடி நீர் பாய்ச்சிடணும். தண்ணி கட்டிட்டு, தண்ணி இருந்தால் தான் சார் பண்ண முடியும், தண்ணி இல்லாம அந்த நேரத்தில் பண்ண முடியாது. தண்ணி கட்டிட்டு 3வது நாள் 4வது நாள் நம்ம எள்ளு விதைக்கிறாங்களா, ஒரு 1.5 கிலோ எள்ளை வந்து மணலில் கலந்து விசிறி விடுறோங்க சார். விசிறி விட்டிங்கன்னா கரெக்டாக கையாலே தான் சார் விசிறணும். அப்படியே மேனமனையாக பிடிச்சி விசிறிடுவாங்க,
1: கரெக்டாக எல்லா இடத்துலையும் போய் சேரும்,
0: பரசெல்லாம் விழுவுங்க சார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 25 நாளில் ஒரு களை, 20 நாளில் வெட்டலாங்க சார். முளைப்பு வந்து ஒரு வாரத்தில் வருங்க சார், ஒரு வாரத்தில் வந்துடும். நம்ம களை வெட்டணும்னா குறைஞ்சது 20 நாள் 25 நாளில் வெட்டினா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வெட்டிங்கன்னா எள்ளு செடி வந்து சும்மா 2 இலை சின்னதாக இருக்கும், அது வெட்டி விட்டுருவாங்க, அதிகமாக போயிடும். கொஞ்சம் செடி வந்து 6 அடி அப்படி வர மாதிரி இருக்கும்போது 20-25 நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துருங்க சார். வெட்டிடுதாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஊட்டமிட்டு தொழு உரம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த எள்ளு வந்து நான் விதைக்கிறதுக்கு முன்னாடி ஊட்டமிட்டு தொழு உரம், உயிர் கரைசல், ஜீவாமிரதம், ஜீவாமிரதத்து கூட நம்ம உயிர் உரம் இருக்கு இல்லைங்களா, அசோஸ் பயிலும் சூடாமனசு இதெல்லாமே ஊற்றி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து எருவில் வந்து நம்ம தெளிச்சிங்க சார், ஒரு 10-15 நாள் அப்படியே வச்சிருவேன், நல்லா மக்கிடும். அது கூட வந்து கள்ளப்புண்ணாக்கு கலந்து ஊட்டமிட்டு தொழு உரம்னு சொல்லுவாங்க, அதை தான் அதை வந்து அப்படியே விசிறி விட்டுட்டு தாங்க சார். அதுக்கடுத்து தான் நான் எள்ளியே விசிறேன். அப்போ நம்ம இயற்கை முறையில் பண்ணும்போது ஊட்டமிட்டு தொழு உரம் போட்டுட்டு தான்,
1: அதுக்கு அடுத்து
0: தான் நம்ம அந்த எள்ளியே விசிறோம். 25 நாள்ல களையை வெட்டிட்டு அதுக்கு அடுத்து நம்ம தண்ணி கட்டுவோம் இல்லைங்களா, அப்ப ஒரு டைம் இதே மாதிரி நம்ம போட்டோம், ஊட்டமிட்டு தொழு உரம் தான்.
1: ஆமாங்க
0: சார், இப்ப நம்ம தண்ணி

0: சரிங்களா,
1: இல்ல சொட்டு நீர் பாசனம் இது மாதிரிலாம் பண்ணுவாங்க.
0: இல்ல சொட்டு நீர் பாசனமும் பண்றாங்க. நம்ம இந்த வயல் பாத்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் இல்ல, அது வந்து நம்ம வாய்க்கால் பாசனம்னு சொல்லுவாங்க.
1: தண்ணியில
0: கலக்கறது இல்லைங்க சார், களை விட்டுருங்களா, களை வெட்டிட்டு எருவு வந்து விசிறி விடுறாங்க சார். எரு விசிறி விட்டுட்டு அப்படியே பின்னாடி தண்ணி கட்டிகிட்டே வந்துடும். ஏன்னா ரொம்ப வெயிலையும் நம்ம இயற்கை எடுபொருள் கொடுக்குறோம், இதில் வந்து நுண்ணுயிர்கள் நிறைய இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதிக வெயிலில் கட்டாமல் உடனே விசிறி விட்ட உடனே தண்ணி கட்டிகிட்டே வந்துடுவோங்க சார். அது மாதிரி பண்ணுறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இன்னைக்கு என்னன்னா உயிர் கரைசல்னு ஒன்று பண்ணுறோம். சாணி, கோமியம், முட்டை இது மட்டுமே போட்டு ரெடி பண்ண உயிர் கரைசல் ஒன்று இருக்கு.
1: உயிர் உரங்களும் பண்ணுறீங்க, இயற்கை உரங்களும்
0: எல்லாமே சார். நான் முடிஞ்ச வரைக்கும் இடுபொருள் நானே ரெடி பண்ணிக்கிறேங்க சார். அந்த உயிர் உரம் வந்து நம்ம தண்ணி மாதிரி தான், சாணி கரைசல் தான். அதை அப்படியே ஒரு ஒரு வாமடிக்கும் பாத்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வாய்க்காலில் போகும்போது அந்த பாத்திக்கு ஊற்றி விட்டுருவேன். மீன் மேலமும் கலந்து ஊற்றிருக்கோம். இந்த மாதிரி நிறைய இடுபொருள் நானே ரெடி பண்ணியிருக்கேங்க சார்.
1: அதுக்கு அடுத்து எப்போ தண்ணி பாய்ச்சணும், பூவெல்லாம் விடும்
0: சார்? மொத்தமே எள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 தண்ணியே போதுங்க சார். நம்ம மற்ற பயிர் மாதிரி அடிக்கடி தண்ணி கட்ட தேவையில்லை. இதுல இடையில ஒரு மழை வந்துச்சுன்னா அதுவும் நம்ம கட்ட தேவையில்லைங்க சார்.
1: ஈரப்பதத்தோட இருக்கணுமா இல்ல பாய்ச்சலுங்க?
0: அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைங்க சார். கொஞ்சம் காய்ச்சலாவே இருக்கலாம். நம்ம எள்ளு நல்லா சொல்லுங்கிற மாதிரி இருக்கும்போது விட்டுக்கலாம், அதனால ஒண்ணும் ஆகாதுங்க சார். ஆனா குறைஞ்சது ஒரு 5 தண்ணி இருந்தா எள்ளு கொஞ்சம் ஈல்டு நல்லா வரும். நம்ம ஒரு ஒரு தண்ணிக்கும் நம்ம பாத்தீங்கன்னா இடுபொருள் கொடுக்கலாம். அது எல்லா தண்ணியும் கொடுக்க தேவையில்லை. நான் கொடுத்தது பாத்தீங்கன்னா அடி உரமா ஒண்ணு கொடுத்தேன், மேல் உரமா ஒரு 25 நாள்ல ஊட்டமிட்டு தொழு உரம் போட்டேன். போட்டு ஒரு ஒரு வாரம் 4 நாள்ல என்ன பண்ணாங்கன்னா உயிர் கரைசல் மட்டும் ஸ்ப்ரே பண்ணுங்க சார். பாத்தீங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 6 லிட்டர் உயிர் கரைசல், அதை வந்து கலந்து வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணுங்க சார். அதுக்கு அடுத்து அதே மாதிரி ரெண்டாவது களை வெட்டல 40 நாள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஊட்டமிட்ட தொழு உரம் சொன்னீங்களா, அதே மாதிரி தொழு உரத்தை போட்டுட்டு திரும்ப ரெண்டாவது அதே மாதிரி உயிர் கரைசல் 10 லிட்டர் தண்ணிக்கு 6 லிட்டர் அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 4.5 அடி உயரம் வளர்ந்துருச்சுங்க சார். இதுல பெரிய செலவு ஒன்றும் இல்லை.
1: அறுவடைக்குள்ள அடுத்து தீனி களை எடுப்பீங்க?
0: ஒரே களை போதுங்க சார், எள்ளு செடி வளர்ந்துடும் சார். அதுக்கப்புறம் பில்லெல்லாம் மூடிடும், ரெண்டாவது களை கூட தேவையில்லைங்க சார்.
1: எவ்வளவு உயரம் வரைக்கும் வளரும்?
0: ஒரு 4.5 அடி உயரம் வளர்ந்துருக்குங்க சார். நம்மளுக்கு இப்போ அறுவடை பண்ற மாதிரி இருக்கு.
1: பூ காயெல்லாம் எப்ப பூக்கும்?
0: 40 to 50 நாளுக்குள்ளார பூ வைக்குங்க சார். ஒரு 80-90 நாளுக்குள்ளார அறுவடை. அது வந்து பாத்தீங்கன்னா எள்ளு வந்து அந்த நேரம் வந்து மாறுங்க சார், மஞ்சள் நேரமா மாறும். அந்த தவ கொட்டும், அந்த நேரத்தில் நம்ம அப்படி அறுவடை பண்ணிக்கணும். அளவுக்கு அதிகமாக விட்டுட்டிங்கன்னா அந்த எள்ளு பார்த்தீங்கன்னா வெடிச்சு எல்லாமே கீழே போயிடுங்க சார், வேஸ்ட்டாக போயிடும். அப்போ என்னங்கன்னா நம்ம அந்த பதத்தை பார்த்து நம்ம அறுவடை பண்ணிடணுங்க சார். இல்லைன்னா அந்த எள்ளு ஃபுல்லாகவே வெடிச்சு கீழே கொட்டிடும், வேஸ்ட்டாக போயிடுங்க சார்.
1: உயிர் உரங்கள் இயற்கை உரங்கள்லாம் போட்டு நீங்கள் சாகுபடி பண்ணுறீங்க?
0: ஆமாங்க சார்.
1: அதையும் மாரி பூச்சி நோய் தாக்குதல் தென்படுச்சுன்னா அதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்துறது, என்னென்ன பூச்செல்லாம் தாக்கும்
0: சார்? இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 டைம் தான் ஸ்ப்ரே பண்ணதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, உயிர் கரைசல் மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணேன். நான் மொதல் வாட்டி ஸ்ப்ரே பண்ணும்போது வெள்ளை இருந்துச்சு, அந்த இலை சுருட்டு புழு தாக்குதல் இருந்துச்சு. இந்த உயிர் கரைசலுக்கே கொஞ்சம் அடிச்ச உடனே கண்ட்ரோல் வந்துருச்சுங்க சார்.
1: இந்த காய் துளைப்பான அசுவினா
0: அதெல்லாம் ஒன்றும் இது வரைக்கும் வரலைங்க சார். அப்படி பாதிப்பு வருதுன்னா இதுல வர்றதுக்கு பாத்தீங்கன்னா இலை சுருட்டு புழு வரும் சார். அந்த காய் புழுன்னு சொல்றவங்களா அது தாக்குறது, அது கம்மி தான் இருந்தாலும் அதுவும் வரும் சார். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அடிசம்பல் நோய் மாதிரி வரும். இப்ப இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புழு தான், அந்த இலை சுட்டு புழுன்னு சொன்ன பாத்தீங்களா, பேசிரஸ் துரிஞ்சன்ஸ், பெவேரியா பேசியானா, மெட்டாரேசியம், இது மூணுத்தையும் சார் 150 மில்லி 150 மில்லி 10 லிட்டர் தண்ணிக்கு கலந்து இதை ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா இது வந்து இயற்கை இடுபொருள் தான், உயிர் உரம்னு சொல்லுவாங்க. இதை ஸ்ப்ரே பண்ணீங்கனாவே அந்த பூவுக்கு வந்து கண்ட்ரோல் ஆயிருங்க சார். ஆனா என்னன்னா நம்ம இயற்கையா பண்ணணும் அப்படின்னு செய்யும் போது இந்த பூ ஸ்டேஜ்க்கே கொண்டு போக கூடாதுங்க சார். எந்த இதாக இருந்தாலும் இயற்கை முறைன்னு நீங்க போயிட்டீங்கனாவே அந்த பாதிப்புக்கு முன்னாடி நம்ம கொடுத்துடணும். இப்போ நீங்கள் புழு வந்து நம்ம போய் கண்ட்ரோல் பண்ணணும் போது ரொம்ப சிரமப்படணும். அப்போ அந்த புழு ஸ்டேஜுக்கே போகக்கூடாது. இப்போ அந்த பூச்சி வந்து தான் முட்டையிட்டு அந்த முட்டை பொறிக்கிறதா நமக்கு புழுவாக மாறும். அப்போ என்னங்கன்னா அந்த புழு ஸ்டேஜ் வரக்கூடாதுங்க சார், அந்த முட்டை ஸ்டேஜ்லேயே அதை நிறுத்திடணும். அப்போ எப்படிங்கன்னா இந்த மெட்டாரேசின்னு சொன்ன பார்த்தீங்களா, அது நான் வந்து இப்போ ஒரு 3 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். இதில் நான் வந்து நேரடியாகவே நம்ம வயலுக்கு அடித்து பார்த்து செக் பண்ணி பார்த்ததில் மெட்டாரேசியம் வந்து கொடுக்கும் போதுங்க சார், நான் கத்திரி செடியில் ஸ்ப்ரே பண்ணி பார்த்துருக்கேன். தாய் அந்து பூச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இலைக்கு அடியில் முட்டை விட்டுட்டு போகும். நம்ம இந்த மெட்டாரிசியம் கலந்து அடித்தோம் பார்த்தீங்களா, அந்த முட்டை வந்து அப்படியே பசுப்புமா போயிடுச்சு, பொறிக்கல. அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிடுங்க சார். அது மாதிரி பண்ணிட்டுனா நமக்கு வேலை மிச்சம்.
1: இப்போ வேரழுகள், இலைப்புள்ளி நோய், சாம்பல் நோய் எல்லாம் வருமா?
0: அது வேரழுகள் எனக்கு தாக்கலைங்க சார். அப்படி தாக்குச்சு அப்படின்னா ட்ரைக்கோடெர்மா விரட்டி இதை கலந்துக்கலாம். பேசிலோமைசிஸ் இருக்குங்க இல்லைங்களா, நெமிடோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நார்புழுன்னு சொல்லுவாங்களே, அந்த இது தாக்குதல் வந்ததுன்னா இதை போட்டுக்கலாங்க சார். ட்ரைக்கோடெர்மா விரட்டி கலந்தாவே உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துருங்க சார்.
1: வந்துடும். செடிகளை பார்த்தா நல்லா பச்சை பசைல்னு இருக்கும், அப்பயே பார்த்தா நல்லா இருக்கும் இல்லையா? நமக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும், ஆஹா நல்லா நோய் இல்லாம இருக்கு செடியா அப்படின்னு. நீங்க அந்த எள்ளு சாகுபடியில சந்திச்ச அந்த சவால்கள் எதனா இருக்கா
0: சார்? எள்ளுல வந்து பெருசா சவால் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். இதுல வந்து பில்லு தான் சார் வரும். மற்றபடி எள்ளுல வந்து ரொம்ப சவால்னா ஒன்றும் இல்லைங்க சார். இது வந்து அந்த அறுவடை பண்ணும்போது மழை வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் சார், அதான் பெரிய சவால்.
1: காலங்களெல்லாம்
0: ஆமாங்க சார். இப்போ நம்ம அறுவடை பண்ற ஸ்டேஜ் அந்த டைம் பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க சார். ஏன்னா இது வந்து நம்ம எள்ளை வந்து ஆளை வச்சு அறுத்து நம்ம போர் மாதிரி வச்சிருந்தோங்க சார், போர் மாதிரி போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 5வது நாள் அதை உடச்சி நம்ம காத்து ஓட்ட மாதிரி போகணும் சார். இல்லைன்னா 7 நாள் 8 நாள்லாம் ஆயிடுச்சிங்கன்னா ரொம்ப கருப்பாக போயிடும்.
1: செய்யறதுக்கு ஏற்ற அந்த தருணம் எப்போ கணக்கு பண்ணுவீங்க?
0: அதாங்க சார் ஒரு

0: 80 to 90 நாளுங்க சார், அதுக்குள்ளார வந்து அறுவடைக்கு வந்துடும்.
1: நாட்களை பார்ப்பீங்களா இல்லை வந்து செடியை பார்த்து?
0: இல்லை செடியே பார்க்கலாங்க சார். ஒரு முன்ன பண்ண ஒரு வித்தியாசம் 10 நாள் வச்சுங்களேன், 10 நாள் வித்தியாசம் வருங்க சார். அது பார்த்தீங்கன்னா அந்த எள்ளுனுடைய செடி இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக மஞ்சளாக மாறும், அந்த இலைகள்லாம் கொட்ட ஆரம்பிக்கும். அப்போ நம்ம அந்த பழுத்து போன மாதிரி இருக்குங்க சார், மஞ்சள் கலர்லாம் மாறும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம அறுவடை பண்ணி அதை கொண்டு வந்து
1: அறுவடை பண்ணுறீங்க?
0: ஆளை வச்சு தாங்க சார் அறுத்து தாங்க சார் கொண்டு வரணும். அதுக்கு மிஷினரிஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, அருவா தாங்க சார். அருவா வச்சு ஆளை வச்சு அறுத்துருவோங்க சார். அதாங்க சார் ஒரு 80 to 90 நாளுங்க சார், அதுக்குள்ளார வந்து அறுவடைக்கு வந்துடும்.
1: நாட்களை பார்ப்பீங்களா இல்லை வந்து செடியை பார்த்து?
0: இல்லை செடியே பார்க்கலாங்க சார். ஒரு முன்ன பண்ண ஒரு வித்தியாசம் 10 நாள் வச்சுங்களேன், 10 நாள் வித்தியாசம் வருங்க சார். அது பார்த்தீங்கன்னா அந்த எள்ளுனுடைய செடி இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக மஞ்சளாக மாறும், அந்த இலைகள்லாம் கொட்ட ஆரம்பிக்கும். அப்போ நம்ம அந்த பழுத்து போன மாதிரி இருக்குங்க சார், மஞ்சள் கலர்லாம் மாறும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம அறுவடை பண்ணி அதை கொண்டு வந்து
1: அறுவடை பண்ணுறீங்க?
0: ஆளை வச்சு தாங்க சார் அறுத்து தாங்க சார் கொண்டு வரணும். அதுக்கு மிஷினரிஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, அருவா தாங்க சார். அருவா வச்சு ஆளை வச்சு அறுத்துருவோங்க சார். அதுலேயும் ஒரு சிக்கல் என்னன்னா எல்லாமே ஒரே டைம்ல விளையாது. ஒரு சில இது பார்த்தீங்கன்னா பச்சையா இருக்கும், ஒரு சில இது கொஞ்சம் மஞ்சளா பழுத்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்க அந்த பச்சையா இருக்கிறதையும் இந்த மஞ்சளா இருக்கிறதையும் ஒன்னா அறுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பச்சையா இருக்கிறது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா புட்டு எல்லாம் போக ஆரம்பிக்கும். அப்போ என்னன்னா ஒரு 2 டைம் இருப்பான், ஒரு ஏக்கர்ல அறுக்கிறோம்னா கொஞ்சம் நல்லா பழுத்ததா பார்த்து அறுத்துட்டே வந்துடுங்க சார். இலை விட்டு போறதுன்னு சொல்லுவாங்க எங்க பக்கத்துல. ஒரு டைம் அறுத்துட்டு திரும்ப வந்து ஒரு 4 நாள் ஒரு வாரத்துல திரும்ப அதே மாதிரி அறுத்து அது தனியா போர் வச்சிடணும், இதை தனியா போர் வச்சிடணும். கரெக்டா போர் வச்சோம்னா போர்னு சொல்ற நம்ம அடுக்கி வச்சிடணும் சார். சுத்தீரும் தார் பயிர் இருக்கீங்களா, அதை போட்டு வச்சுக்கலாம். இல்ல சிமெண்ட் தரம் தான் அங்க வச்சுக்கலாம். இல்லைன்னா அவங்கவுங்க வசதியை பொறுத்துங்க சார். வண்டி இருந்ததுன்னா கூட நம்ம டிராக்டர்ல ஏற்றி கொண்டு போய் களம் இருக்கலீங்களா அந்த இடத்த கூட வச்சுக்கலாம்.
1: ஒரு சில எல்லாம் வாங்கி சாப்பிடும் போது கல்லெல்லாம் இருக்குது.
0: ஆமாங்க சார், அது இந்த மண்ணு அது கண்டிப்பாக வரும் தாங்க சார். அது இல்லாம புடைச்சிதாங்க சார், எல்லாம் கிளீன் பண்ணி தாங்க சார் பண்ணணும். அதுக்குதான் நம்ம இந்த மாதிரி சிமெண்ட் தரையில போட்டாங்கன்னா கொஞ்சம் அந்த மண்ணு வராதுங்க சார். இப்போ இந்த மாதிரி அறுவடை பண்ணி போர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறுக்கிறது அடி இது வந்து வெளி பக்கமும் அந்த செடியினுடைய காய் உள் பக்கமும் வச்சு சுத்தி அடிக்கி அப்படியே போர் மாதிரி போட்டுணும், போட்டு மூடி வச்சிடணும். 5வது நாள் அதை எடுத்து களைச்சிங்க சார், குத்தி வைக்க முடியாது. அப்படியே படுத்தாவில் படுக்க வச்சிடணும், இல்லைன்னா சிமெண்ட் களத்துல அப்படியே கும்ப கும்பலாக கொஞ்சம் கொஞ்சமாக காத்து வர்ற மாதிரி போட்டுட்டோம்னா திரும்ப அதை எடுத்து சாயந்தரம் அதே மாதிரி போர் வச்சிருந்தேன் சார். ஒரு நாள் விட்டு 2வது நாள் இல்லை 3வது நாள் எடுத்து அதே மாதிரி நம்ம இதுக்கடுத்து குத்தி வைக்கலாம். குத்தி வச்சோம்னா வெயிலில் ஒரு 2 நாள்ல கொட்டிடுங்க சார். 2-3 டைம் அது மாதிரி செய்கிற மாதிரி இருக்கும், எல்லாமே நல்லா அடிக்கிற வெயிலில் எள்ளு எல்லாமே கொட்டிடும். அதுக்கடுத்து மீதி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு சின்ன குச்சி வச்சு அந்த எள்ளு அப்படியே அடிச்சு அப்படியே அந்த காயை பார்த்தீங்கன்னா அலசி போட்டுட்டு நம்ம எள்ளை வந்து கிளீன் பண்ண வேண்டியதாங்க சார். ரொம்ப சிரமம் தாங்க சார். இந்த இலைங்கள்லாம் இருக்கும், இந்த காய் எல்லாம் விழுவோம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலாம அந்த குப்பைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கு தனியாக சல்லடை இருக்குங்க சார், சளிச்சு தான் நம்ம இதை எடுக்கணுங்க சார்.
1: ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு மகசூல் கிடைக்கும்
0: சார்? நம்ம நல்லா பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு 500 கிலோ வரைக்கும் வருங்க சார், கிலோ கணக்குக்கு. 80 கிலோ சார் ஒரு மூட்டை, ஒரு 300 to 500 கிலோக்குள்ள கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க சார். இன்னும் அது அதிகமாகவும் கிடைக்கிறது எடுத்திருக்காங்க விவசாயிகள்லாம். நார்மலா பார்த்தீங்கன்னா குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு 400 கிலோக்குள்ள கிடைக்கும் சார். 400 கிலோனா 3.5 மூட்டைக்கு மேல வருங்க சார்.
1: நீங்க போட்ட செலவு லாபம் கிடைக்கும்?
0: கிடைக்குங்க சார்.
1: ஒன்னு நட்டம்லாம் ஒண்ணு வராது,
0: நஷ்டம் வராதுங்க சார்.
1: விற்பனை வாய்ப்புகளை பத்தி சொல்லுங்க
0: சார். இயற்கையான முறையில் பண்ணுறதால விற்பனை வந்து பார்த்தீங்கன்னா நான் கமிட்டிக்கோ அப்படி வேற எங்கேயும் எடுத்து போகிறதில்ல, வியாபாரிக்கு கொடுக்கறதில்லைங்க சார். கஸ்டமர் இருக்காங்க, நேரடியாக அவங்கள்ட்ட கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவோங்க சார். அது போக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் வேளாண் சந்தைன்னு சொல்லி இப்போ கள்ளக்குறிச்சியில் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க சார். இதுக்கு முன்னாடி வந்து இல்லாததால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து இயற்கை வேளாண் சந்தைன்னு சொல்லி வாரத்தில் ஒரு முறை மட்டும் இப்போ கள்ளக்குறிச்சியில் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சிருக்கோங்க சார். அந்த இதில் கொண்டு போய் விளையிறத காய்கறியோ மல்லாட்டெண்ணெய் நல்லெண்ணெய் அதை இந்த எள்ளு இந்த பயிர் அரிசி கொண்டு போய் அங்கே வியாபாரம் பண்ணிக்கலாம் சார். அந்த ஒரு வாய்ப்பு இருக்குங்க.
1: 1 கிலோ எவ்வளோ கொடுக்குறீங்க?
0: 1 கிலோ எள்ளு வந்து இப்போ 130-140 கொடுப்பாங்க சார். எண்ணெயாக கொடுக்கறது வந்து 550 கொடுக்குறாங்க, 450 கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இயற்கையில் பண்ணும்போது நம்ம விலையை நம்மளே நிர்ணயம் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா இருக்குன்னா நம்ம மேலே ஒரு 10 ரூபா 20 ரூபா சேர்த்து வைக்கலாம். புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து இயற்கையில் விளையிறது தான் வாங்கி சாப்பிட்றாங்க.
1: எள் சாகுபடியை தொடங்க விரும்பும் ஒரு புதிய இளைஞர்களாக இருக்கட்டும் விவசாயியாக இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அந்த ஆலோசனைகள் அறிவுரைகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன்.
0: எள்ளை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆலோசனை தேவையில்லைங்க சார், அது ஈஸியான இதுதான். ஆனால் அப்படி நீங்கள் எள்ளு தான் பண்ணணும் பண்ணுனீங்கன்னா பில்லு கண்ட்ரோல் பண்ணுறது இயற்கையில் பண்ணுறது நான் சொல்கிறேன். அது வந்து நம்ம சேடை கட்டி நம்ம அந்த களை வெட்டுறதுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கணும், அதுதான். மற்றபடி எள்ளை பொறுத்த வரைக்கும் எந்த இதுவும் இல்லைங்க சார். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அதிகம் உரம் போடவே தேவையில்லை. எள்ளு இது சிறுதானியங்கள் இது மாதிரிங்கன்னா எல்லாமே வந்து நம்ம அதிகம் உரமே போடவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக வரும்.
1: இப்போ எள் சாகுபடி முறையில் பயிர் செய்ய ஒரு சில விவசாயிகளுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களை தொடர்பு கொள்ளலாம் இல்லைங்களா? கைபேசி எண்களை சொல்லுங்களேன்.
0: 63-83-81-70
1: இந்த நம்பருக்கு உங்களை தொடர்பு கொண்டால் எழும் சந்தேகங்களுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுவீங்க.
0: சொல்லுவேங்க சார். அப்படி இல்லைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் எடுக்க முடியலன்னா, ஏன்னா நான் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய நம்பர் சேவ் பண்ணி வச்சு சொல்லுங்க. வாட்ஸ்அப்ல ஏதாவது டவுட்டா இருந்தா கேட்க சொல்லுங்க. இது போக நம்ம நெல் பண்ணியிருக்கோம், கல்ல காய்கறி பழ காய்கறி எல்லாமே இடுபூர் எல்லாமே நானே ரெடி பண்ணி தான் பண்ணிக்கிறேன். எந்த டவுட்டா இருந்தாலும் கேட்கலாம் சார். எனக்கு தெரிஞ்ச

0: இதை நான் சொல்லிக் கொடுக்குறேன்.
1: உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றிங்க சார்.
2: இதுவரை எள் சாகுபடி முறைகள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சடையம்பட்டு கிராம உழவர் கே பொற்செழியன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே, வணக்கம்.
1: கண்மணி பல்லெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பு கேட்டிடுவோம்.
2: அடை தீரந்து தாவும் நதி அலை நான் மனம் தீரந்து கூவும் சிறு குயில் நான்
3: மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள் உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்கள்.

பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட, இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கிடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

0: ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி. தொடர்வது திரை இசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது இளையராஜா எஸ் ஜானகியின் குரல்களில் நாடோடி பாட்டுக்காரன்.

நேர்களே, ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில் திரையிசை நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கிறோம். சிகப்பு ரோஜாக்கள் படத்திற்காக மலேசிய வாஸ்தவன் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடலினி ஒலிக்கிறது.

நேரம் 8:37. நாம் இணைந்திருக்கிறோம் திரை இசை நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒலிக்கிறது அலையோசை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

இந்த இனிய இரவு பொழுதில் நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில் திரை இசை நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒலிக்கிறது கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியிருக்கும் நெற்றிக்கண் திரைப்பட பாடல்.

இந்த இனிய இரவு பொழுதில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரை இசை நிகழ்ச்சியில். அடுத்ததாக புது புது அர்த்தங்கள் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல்

நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் திரை இசையில் அடுத்ததாக ஒலிக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில் வாழ்வே மாயம் திரைப்பட பாடல்.

நேரம் 8:34. நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திரை இசை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கிறது SP பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்கும் 100வது நாள் திரைப்பட பாடல்.

இந்த இனிய இரவு பொழுதில் நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் திரை இசை நிகழ்ச்சியில். அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம் மிஸ் ஜானகியின் குரல்களில் காக்கி சட்டை திரைப்பட பாடல்.

இனிமையான பாடல்களை திரை இசை நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக ஒழிக்கிறது உயர்ந்த உள்ளம் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: நேர்களை நாம் இதுவரை கேட்டு ரசித்தது திரை இசை. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மலர்விழி. பிரான்ஸ் நாட்டின் ஈவியான் நகரில் நடைபெறும் 52வது G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை பங்கேற்கிறார். G7 நாடுகளின் தலைவர்கள் மற்றும் இந்தியா, பிரேசில், தென்கொரியா உள்ளிட்ட நட்பு நாடுகளின் தலைவர்களும் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் ஸ்லோவாக்கிய பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோ இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து டிஜிட்டல் தொழில்நுட்பம், பாதுகாப்பு உள்ளிட்ட 11 துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும், உடான் திட்டம் நடுத்தர வர்க்கத்தினரின் விமான பயண கனவை நனவாக்கியுள்ளதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதேபோல் வந்தே பாரத், நமோ பாரத் போன்ற ரயில் சேவைகளும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனை கருத்தில் கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எல் நினோ வெப்ப சூழலிலும் நாட்டில் போதுமான அளவு உணவுப் பொருட்கள் கையிருப்பில் உள்ளதால் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சராசரிக்கும் குறைவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், கரீஃப் பயிர்களுக்கு உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நீண்ட தூர தரைவழி தாக்கும் ஏவுகணையை இன்று ஒடிசாவின் டாக்டர் APJ அப்துல் கலாம் தீவில் வெற்றிகரமாக சோதனை நடத்தியதற்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் உள்ளிட்டோர் DRDO விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். பிரதம மந்திரி மாத்ரு வந்தனா திட்டத்தின் கீழ் 4வது மாதம் பூர்த்தியடைந்த கருவுற்ற தாய்மார்கள் நாளை புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெறும் ஜன் கல்யாண் 2026 விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்று பதிவு செய்து பயன்பெறுமாறு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: நேற்று சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: Good evening. This is Akashwani and I am Nishit Kumar with the news at 9. The headlines. India and Slovakia elevate ties to comprehensive partnership, ink 11 pacts to boost cooperation in key sectors including labor migration, digital technology and defense. Prime Minister Narendra Modi and his Slovak counterpart also agree to establish a joint working group on counter-terrorism. French city of Avignon gears up to host G7 summit beginning tonight. Prime Minister Modi to attend summit tomorrow. DRDO successfully conducts flight test of indigenously developed long-range land attack cruise missile. Israel says its military will continue to hold positions indefinitely in Lebanon, Syria and Gaza despite US-Iran peace deal. And in the FIFA World Cup, Spain to take on Cabo Verde in Group H clash at Atlanta in US tonight. And now the news in detail. India and Slovakia today elevated their ties to a comprehensive partnership. The two sides also inked 11 agreements to boost cooperation in key areas including labour migration, digital technology and defence following talks between Prime Minister Narendra Modi and his Slovak counterpart Robert Fico in Bratislava. Later addressing a joint press conference, Mr. Modi said elevation of ties symbolises shared beliefs, priorities and future.
3: हमने अपने संबंधों को कॉम्प्रिहेंसिव पार्टनरशिप का दर्जा देने का निर्णय लिया है. ये हमारे साझा विश्वास, साझा प्राथमिकताओं और साझा भविष्य का प्रतीक है. आज प्रधानमंत्री जी और मैंने हमारे सहयोग को नई दिशा और नई ऊर्जा देने पर विस्तृत रूप

இந்த இனிய இரவு பொழுதில் காற்றலையில் வருவது சங்கீத வானிலை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பட்டாக்கத்தி பைரவன் படப்பாடல்.

செவிகளுக்கு இனிய இனிமை தரும் ராகங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சங்கீத வானிலை நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒழிக்கிறது இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில் கள்ளுக்குள் இரம்பட பாடல்.

சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மலேசிய வாசுதேவன் எஸ்பி சைலஜா ஜென்சி பாடியிருக்கும் நிறம் மாறாத பூக்கள் பட பாடல்.

நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகியின் குரல்களில் மலர்களே மலருங்கள் படப்பாடல்.

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 10 மணி. இசைமழை வருகிறது தேன்மழையாய். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது பி.வி. ஸ்ரீனிவாஸ், பி.சுஷீலா பாடியிருக்கும் சர்வர் சுந்தரம் படப்பாடல்.

நேர்களே, இந்த இனிய இரவு பொழுதில் நாம் தேன்மழை நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது கொடிமலர் படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கும் பாடல்.

0: government support, but it is done by entrepreneurs. And we have classic examples of where good policy can create good industries in software and pharma. India exported more software than Saudi Arabia did oil because of the STPI policy in India and the H-1B policy in America. India made 60% of the world's medicines because of the 1970 Patents Act and the 1984 Hatch-Waxman Act. So I think policy can be a very powerful force for good. But finally, policy has to collide with ambitious, enchanting, and smart entrepreneurs. Fiscal and monetary policy may be overrated as a way to transform India. Government spending in India has gone up 108 times since 1990. Per capita GDP has gone up 8 times. The government used to spend about 82,000 crores in 1990. Today it spends 1,20,000 crores. So I think government spending is very important because a modern state is a welfare state. But that's not what it reduces extreme poverty. It doesn't create prosperity. And monetary policy, after a few years on the RBI board, I haven't decided whether it's a placebo or a painkiller or a steroid. It's definitely not a medicine. So what if it's not monetary policy and fiscal? It is the trust of entrepreneurs. It is giving the space to entrepreneurs to grow and putting the bad entrepreneurs in jail.
1: As always, enlightening to speak to you, Manish. Thank you so much for speaking to us.
2: In the special series, 12 Saal Vishwas Ke, Vikas Ke, Jan Kalyan Ke, you were listening to an interview with Manish Sabharwal, co-founder of Team Lease Services. Interviewer was Anil Padmanabhan, senior journalist. This program will also be available on our YouTube channel, News on AIR Official.
3: நேர்களை இதுவரை மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி பல்வேறு கருப்பொருள்களில் ஆகாஷ்வாணி புதுதில்லி செய்தி பிரிவு வழங்கிய சிறப்பு தொடர் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 11 மணி. நேர்களை, நாளை நமது முதன்மை அலைவரிசை ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், பொன்னாங்கண்ணி கீரை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் ராஜேந்திர சிங் குறித்து சிற்றுரை வழங்குபவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர், 7:02 வசந்த வாசல் இளம் தம்பதியருக்கான நிகழ்ச்சியில் மன வாழ்க்கை இன்பமாயிருக்க குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மனநல மருத்துவ பிரிவின் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் கே மதன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ பாம்பு கடி மற்றும் தேல் கடி குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா, 8:02 8:30 தகவல் தளம், 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் மன வலிமைக்கு வித்திடுவோம் யோகா. நேர்முகம் பங்கு பெறுவோர் யோகா பயிற்றுநர் ஆர் பிரேமலதா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 9:00 அரங்கிசை, திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம், எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணரமன் அவர்கள் மிருதங்கம். சென்னை அஞ்சல், 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம், தலைப்பு வாசம் வீசும் வானொலி, நெறிப்படுத்துவர் தங்கம் அவர்கள். 12:00 அழியா சின்னம் அரிக்கமேடு சித்திரம், அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை, பம்பாய் சகோதரிகள் சி சரோஜா மற்றும் சி லலிதா ஆகியோரின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவல்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம், சட்டம் அறிவோம், பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் குறித்து விளக்கமளிக்கிறார் வழக்கறிஞர் சக்திகுமரன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி. ஆனந்தி அவர்கள். 2:15 என்று மினேவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டி என் கிருஷ்ணன் அவர்கள் வாசித்துள்ள வயலினிசை இடம்பெறும். 4:00 பூந்தளிர் திரைப்பட ஒளி சித்திரம். இசை இளையராஜா, கதை சேட்டா ஆனந்த், திரைக்கதை வசனம் துறையூர் கே மூர்த்தி, இயக்கம்

0: தேவராஜ் மோகன். மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது பூ என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30க்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரன் நிகழ்ச்சி. 6 மணி முதல் 6:10 மணி வரை திரை இசை. 6:20க்கு மனோரஞ்சிதம். 6:50க்கு நிகழ்ச்சி நிரல். 7 மணி முதல் 7:15 வரையிலும் பின்பு 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25க்கு உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30க்கு உழவர் உலகம். புறக்கடை கோழி வளர்ப்பு குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலவட்டம் காலசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ப. வினோத் அவர்களின் உரை. அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15க்கு ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30க்கு சங்கீத வானிலை. 10 மணிக்கு தேன்மழை. 10:25க்கு மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி பல்வேறு கருப்பொருட்களின் ஆகாஷ்வாணி புதுதில்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10க்கு முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10க்கு புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்களை இதுவரை நமது முதன்மை அலைவரிசையில் நாளை ஒளிபரப்பவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை கிரண் ஜா. India and Slovakia today elevated their ties to a comprehensive partnership. The two sides also inked 11 agreements to boost cooperation in key areas including labor migration, digital technology and defense following talks with the Prime Minister Narendra Modi and his Slovak counterpart Robert Fico in Bratislava. Later, addressing a joint press conference, Mr. Modi said elevation of ties symbolizes shared beliefs, priorities and future.
2: हमने अपने संबंधों को कॉम्प्रिहेंसिव पार्टनरशिप का दर्जा देने का निर्णय लिया है. ये हमारे साझा विश्वास, साझा प्राथमिकताओं और साझा भविष्य का प्रतीक है. आज प्रधानमंत्री जी और मैंने हमारे सहयोग को नई दिशा और नई ऊर्जा देने पर विस्तृत रूप से चर्चा की. ऑटोमोबाइल, रेलवे, एडवांस मैन्युफैक्चरिंग और ग्रीन टेक्नोलॉजीज, इन सभी विषयों में आज हमने दोनों देशों के लोगों की भलाई के लिए कई महत्वपूर्ण निर्णय लिए.
1: In the first visit to the European nation by an Indian Prime Minister, Mr. Modi said both the countries have signed a letter of intent in the field of defense sector. Prime Minister Modi said the two sides also signed the memorandum of understanding on cooperation in the field of labor migration to facilitate mobility. Speaking on this occasion, Slovak Prime Minister lauded India's rapid economic growth, saying the country has outpaced many advanced nations in key sectors. Prime Minister Narendra Modi will arrive in Evian, France tomorrow to participate in the G7 summit in the third leg of his two-nation visit. Upon arrival, French President Emmanuel Macron will formally welcome the Prime Minister. Prime Minister Modi will then participate in a working session on the theme Forging New Partnerships and Rebuilding International Solidarity, along with leaders of G7 countries, partner countries and representatives of the World Bank and the African Development Bank. The French city of Evian is all set to host the 52nd G7 summit beginning tonight. The meeting is getting underway as the US and Iran have finalized a deal to end the West Asia conflict. French President Emmanuel Macron will formally welcome leaders of G7 countries, which include the United States, the United Kingdom, Canada, Germany, Italy and Japan, along with the presidents of the European Council and the European Commission later tonight. India, Brazil and South Korea, Kenya and Egypt have been invited to the summit as partner countries. Defense Research and Development